நேயர்கள் அனைவருக்கும் நமது நிலையத்தின் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 16 நாள் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 6 தேதி சனிக்கிழமை நேரம் 5:56. 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

0: ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 6 மணி.
1: குரலோசை வினைத்திட்பம் 67 அதிகாரம் 4 குறட்பா.
2: சொல்லுதல் யாக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்.
1: இதனை இப்படி இப்படி செய்வோம் என்று சொல்லுதல் எல்லாருக்கும் எளிதாகும். சொல்லியபடி செய்து முடித்தலோ மிகவும் அருமையாக இருக்கும்.
2: சொல்லுதல் யாக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்.
1: குரலோசை கேட்டீர்கள்.
0: 100.3 பண்பலை ஒலிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையம். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். பண்பலை 100.3 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்குவோர் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியர் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்,

0: இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவிரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன் சொல்லமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மின் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோன் கலரில் வழங்கும் பசுந்தளிர். இன்று இடம்பெறும் சிறுமி ஆர் ராஷ்மிகா. 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி நாளைய தரிசன விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பள்ளி கல்வி குழுமங்கள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் வணிகங்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 தொடர்ந்து பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று காலை 10:00 சொல்லரங்கம் நிகழ்ச்சியின் முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:05 சொல்லரங்கத்தில் உங்களின் மந்திரச் சொல் என்ற தலைப்பில் நேயர்கள் சொல்லரங்கத்தில் பங்கு பெறலாம். முற்பகல் 11:00 நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் மயிலாடுதுறை ஏஆர்சி நடைசெட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். காரைக்கால் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதுகலை படிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பொது நிர்வாக துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் முனைவர் வி சந்திரசேகரன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 11:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடைசெட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன. காரைக்கால் அரசு மற்றும் அறிவியல் கல்லூரி முதுகலை படிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பொது நிர்வாகத்துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் முனைவர் வி சந்திரசேகரன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். 12:55 பன்னிசை. 1:00 தென்மழை. 1:30 தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக். 2:30 சிறுவர் சோலையில் காரைக்கால் மாவட்டம் நிரவி ஹுசைனியா அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 3:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட் திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 3:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் மனம் வழியுது. கடித வழி பாடல்களோடு பங்கேற்கும் நேயர் தஞ்சை எஸ் சுஜாதா இளங்கோவன் அவர்கள். 4:00 மன்னார்குடி அவனி ஃபர்னிச்சர் வழங்கும் அசத்தல் சந்திப்பு. மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். 5:15 கலக்கல் நேரம். 5:30 நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்களின் விளக்கேற்ற வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்த சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமது. ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள் தரும் என் சொல்லமது. 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டோம். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Tanvi Khurana. Prime Minister Narendra Modi has asserted that the foundation of the Indian economy remains exceptionally strong, with the nation recording a robust 7.7% growth in the fiscal year 2025-26 despite a global economic crisis. Addressing a large gathering after launching a series of developmental works worth ₹2,970 crore in Daman last evening, the Prime Minister noted that India continues to be among the fastest growing economies in the world. He assured the citizens that the country will forge ahead with its reform express while prioritizing massive infrastructure development and welfare schemes for the poor. Prime Minister

0: கூறற்க சீற்றிற் பிறந்தாரை கூறற்க கூறல்லவற்றை வரைந்து எவரையும் எளியவரென்று எண்ணி இகழ்ந்து விடாதே. கீழோராயினும் தாழ உரை என்பது நமது முதுமொழி. உருவத்தை கொண்டும் எவரையும் எள்ளி நகை ஆடுதல் கூடாது. மிகச் சிறந்த பொருளாக இருந்தாலும் அதை தகுதியான நபரிடமிருந்து நாம் பெற வேண்டும் என்கிறது. தகுதியற்ற நபர்களிடம் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ளாதே என்று அறிவுறுத்துகிறது. செய்யக்கூடாதவற்றை செய்தாலும் ஏழை மக்களிடம் கோபம் கொள்ளாதே என்கிறார். வார்த்தைகளை அளந்து பேசி சொல்லத்தகாத வார்த்தைகளை கோபத்திலும் கூறிவிடாதே என்கிறது இப்பாடல். அடுத்து சொல்கிறார், பறைபட வாழா அசுனமா உள்ளங் குறைபட வாழ்வார் உறவோர் நிறைவனத்து நெற்பட்ட கண்ணே வெதிர்சாம் தனக்கு ஒவ்வா சொற்பட வாழாதார் சால்பு என்கிறார். அசுனமா என்னும் கேகயப் பறவைக்கு பறை ஒளியை கேட்டால் பிடிக்காது. பறையொலியை கேட்டவுடனே அப்பறவை உயிர் நீத்துவிடும். அதுபோல அறிவார்ந்த மக்கள் தமது மதிப்புக்கு மாசு நேர்வதை எப்பொழுதும் விரும்ப மாட்டார்கள். நேர்ந்தால் உயிர் வாழத் துணியர். மூங்கில் தூள்களில் அதன் வானாடில் ஒருமுறைதான் அரிசி விளையும். விளைந்த பின்பு உயிர் வாழாது பட்டுப்போகும். அதுபோல நிறையுடைய சான்றோர் தம்மீது பழிச்சொல் ஏற்படுவதை பொறுக்க மாட்டார்கள். அப்படி ஏற்பட்டால் அக்கணமே உயிர் துறப்பார். அடுத்து சொல்கிறார், நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணி என்ப தாமரை பெண்மை நலத்துக்கு அணி நாணம் என்ப நாணம் தனக்கு அணிதான் சொல் உகத்து அறம் என்கிறது. அதாவது நிலத்திற்கு அழகு என்பது நெல்லையும் கரும்பையும் விளைவித்தலாகும். நல்ல குளத்திற்கு அழகு என்பது தாமரை மலர்கள் அதில் மலர்வதற்கு ஒப்பாகும். பெண்மைக்கு அழகு நாணம் அதாவது வெட்கம். மனிதனுக்கு அழகு அவன் செய்கின்ற அறக்காரியங்கள். இப்படி மனித வாழ்விற்கு உண்டான நல்ல செய்திகளை தருவது நான்மணிக் கடிகை ஆகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. புலருகின்ற பொழுதில் தொழுது வணங்குகின்ற பக்தி பாடல்கள், பக்தி மாலையாக ஒலி உலா வரும்

0: இன்றைய பக்தி மாலையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சோழமங்கலம் சகோதரிகள் சுஜாதா எஸ் சரளா ஆகியோர் பாடியிருக்கும் பாடல்கள் ஒளி உலா வருகின்றன. தொடக்கமாக டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல் பக்தி பரவசம் ஒட்டும் பக்தி மாலையில்.
1: புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ்.

நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்று இறைவனின் திருவடிகளை போற்றி இந்த இனிய வைகரை பொழுதில் நாம் அனைவரும் பக்தி மாலையில் இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறது. அந்த விடியல் இறை சிந்தனையோடு தொடங்கும் போது அந்த நாள் முழுவதும் அமைதியும் தொட்ட காரியங்களில் வெற்றியும் நமக்கு கிட்டும் என்பது திண்ணம். அடுத்த பாடல் சுலமங்கலம் சகோதரிகள் பாடியிருக்கும் பாடல்.

காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. பக்தி என்பது வெறும் பூஜை அறையோடு முடிந்து விடுவதில்லை. மெய்யன்பர்களே, நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நேர்மையும் பிற உயிர்களிடத்தில் நாம் காட்டும் அன்பும் தான் உண்மையான பக்தி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சிந்தனையோடு இன்று நம்மால் என்ற ஒரு சிறிய உதவியை பிறருக்கு செய்வோம். அதுவே நாம் இறைவனுக்கு செய்யும் மிகச்சிறந்த அர்ச்சனை. இது சுஜாதா பாடியிருக்கும் பாடல்.

0: நிறைவு பெற்றது. பக்தி மாலை. ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
5: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காரைக்கால் ஒய்என்ஜிசி காவிரி சார், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும்
6: உழவர்களுக்கு
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவிரி அசட் காரைக்கால்.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
8: நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
9: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
10: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
7: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
11: அமரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன் ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ வருடம், வைகாசி மாதம் 23 சனிக்கிழமை, நேரம் 6:35.
12: அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 5 அதாவது June 6, 7, 8, 9, 10 வானிலை முன்னெடுப்பு தகவல் படி பார்த்தீங்கன்னாக்கா June 6, 7, 8 மூணு நாள் வந்து லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. 9, 10 மழை தூரல் மட்டும்தான் இருக்கும், ரொம்ப பெரிய மழை இல்லை. ஆகையால் கொஞ்சம் வெப்பம் குறையும், பட் இருந்தாலும் பகல் நேரத்தில் வெப்பநிலை இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அது 37-38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகும். இரவு நேர வெப்பநிலை 26-27 டிகிரி செல்சியஸ் பதிவாக வாய்ப்பு இருக்கு. காற்றுல ஈரப்பதம் 55-80% வரை பதிவாக வாய்ப்பு இருக்கு. காற்றின் வேகம் மணிக்கு 6-7 கிலோமீட்டர் அளவில் இருக்கும். இது வந்து தென்மேற்கு திசையிலிருந்து இந்த காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தத்தில் அடுத்த 5 வானிலை முன்னெறிப்பு தகவல் படி பார்த்தோன்னா, முதல் 3 அதாவது June 6, 7, 8 மட்டும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தொடர்ந்து தூறல் மட்டும் காணப்படும். ஆகையால் கொஞ்சம் வெப்பம் குறையும், இருந்தாலும் இந்த தென்மேற்கு பருவமழை நமக்கு பெரிய அளவில் மழை கொடுக்காதனால கொஞ்சம் இந்த வெப்பம் ஓரளவுக்கு அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கி நல்லா பெய்கிறப்ப நமக்கு வெப்பம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பட் மழைக்கு அவ்வளோ வாய்ப்பு மிக குறைவு. இந்த வானிலை முன்னெறிப்பு வச்சு பார்க்குறப்ப இப்போ உள்ள குறுவை பட்டத்தில் நிறைய விவசாயிகள் நெல்லுக்கு தயார் செய்ய ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு வந்து முக்கியமாக வந்து நல்ல போர் தண்ணி இருந்தால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கலர் ஒரு போர் தண்ணி இருந்தால்

0: இல்லை தண்ணீர் பற்றாக்குறை இருந்ததுன்னா நெல்லுக்கு பதில் மாற்று பயிர் சாகுபடி செய்யலாம். அதில் நிறைய ஆராய்ச்சி பண்ணதில் சிறுதானிய பயிர்கள் தான் நல்லா வருது. அதுலேயும் கேழ்வரகு தான் வந்து ரொம்ப சிறந்ததாக நம்ம வந்து வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உழவியல் துறையில் ஆராய்ச்சி பண்ணதில் திருச்சி 1 கேழ்வரகு வந்து பயன்படுத்தலாம். இதை வந்து இப்போ நாற்று விட்டு நடவு செய்யலாம், நேரடி விதைப்பும் செய்யலாம். மணப்பான மண்ணெல்லாம் நேரடி விதைப்பு செய்கிறது நல்லது. களிப்பு மண்ணுக்கு நாற்று விட்டு 17-20 நாள் வயதுடைய நாற்றை ஒத்தை நாற்று சாகுபடியில் செஞ்சால் சீரான பூக்கும் தரம் வந்து அறுவடை வந்து ஒரே ஹார்வெஸ்ட்டில் கிடைக்கும். இதனால் நமக்கு நிறைய மிச்சம், ஆள் கூலி மிச்சம். அது மட்டும் இல்லாமல் மகசூலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ புதுவை பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஒத்தை நாற்று சாகுபடி நெல் மாரி கேழ்வரகும் செய்கிறாங்க. இது வந்து மிஷின் அறுவடையே செய்கிறாங்க. அதனால் இதையும் விவசாயிகள் மனதில் கொண்டு இப்போ கேழ்வரகு மாற்றுப்பயிராக தயார் செய்யலாம். 1 ஏக்கருக்கு 2 கிலோ விதை போதுமானது. விதைகளை வந்து மேட்டு பாத்தி விட்டு நாத்தங்கால் தயார் செஞ்சு நடவாயில் வந்து சேடை பிடிக்காமல் புழுஜி உழவு மட்டும் செஞ்சு தண்ணீர் நிறுத்தி நட வேண்டும். கொஞ்சம் தண்ணி தான் விவசாயிகள் பசுந்தாள் உரங்கள் பயிர் செஞ்சு மண்ணில் உள்ள சத்தம் அதிகரிக்கலாம். இல்லைனா கோடை உழவு செஞ்சு மண்ணின் ஈரத்தன்மையை அதிகரிக்கலாம். பருத்தி போட்டிருக்க விவசாயிகள் இப்போ களை எடுத்து நீர் பாய்ச்சி மேல் உரம் எடுத்து கொடுக்கலாம். மற்றபடி பொதுமக்கள் வானிலை முன்னெடுப்பு தகவல் இப்போ பயன்படுத்திக்கலாம். ஏன்னா வந்து இப்போ கொஞ்சம் வெப்பம் குறையும், அது தந்தாப்புல அவங்க பணிகளை மேற்கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: இது காரைக்கால் ஒயின்ஜி கவேரியல் சார். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸின் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஒயின்ஜிசி கவேரியல் சட் காரைக்கால்.
3: ஒயின்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒயின்ஜிசி
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
4: அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ்,
5: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: நினைவர்கட்டும் நேயர்களே, மீண்டும் இன்று 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கு. இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் இயற்கை விவசாய அனுபவம் குறித்து காரைக்கால் மாவட்டம் சேத்தூர் வருஷபத்து கோட்டப்பாடி டி ராஜேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர்.
9: தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
10: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
10: BSc பயோடெக்னாலஜி,
9: BSc விஷுவல் கம்யூனிகேஷன், BSc ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
10: போன்ற பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
11: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
12: அனைவருக்கும் வணக்கம். இன்று செம்மொழி தினம். வரலாற்று சிறப்பு மிக்க இன்றைய செம்மொழி தினம் June 6 நாள் செம்மொழி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஒரு மொழி செம்மொழி என அழைக்கப்பட வேண்டுமெனில் அது நீண்ட நெடிய வரலாற்று பின்னணியும் தனித்துவமான இலக்கிய மற்றும் இலக்கண வளத்தையும் பெற்றிருத்தல் வேண்டும். இந்த அனைத்து தகுதிகளையும் முழுமையாக பெற்றிருக்கும் பெருமை நம் தமிழ்மொழிக்கு உண்டு. பிற மொழிகளின் தாக்கமின்றி தனக்கே உரிய எழுத்து மற்றும் ஒலிப்பு முறைகளை கொண்டு திருத்தமாக இயங்கி வருகின்றது.

மக்களின் நாகரிக வளர்ச்சிக்கேற்ப நவீன இலக்கியங்களை படைத்து வளரும் செம்மொழியாகவும் வாழும் மொழியாகவும் தமிழ் திகழ்கின்றது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழுடு முன்தோன்றி மூத்தது நம் தமிழ். இலக்கிய வளம், இலக்கண வளம் எல்லாம் ஒருங்கே அமையப்பற்றது நம் தமிழ்மொழி. தமிழன்னை அணியும் அணிகலன்களாக காதுளிரும் குண்டலமும் கைக்கு வளையாவதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடி சூடாமணியும் பொலிய சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என்று சுத்தானந்த பாரதியார் தமிழ்மொழியின் இலக்கிய வளத்தை கூறுவார். முருகு, பொருநாறு, முல்லை, பெருகு வளமுதலை காஞ்சி, மறுவினிய கோல

0: மொழி தமிழன்னை அணியும் மணிகலன்களாக காதுளிரும் குண்டலமும் கைக்கு வளையாவதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடி சூடாமணியும் பொலிய சுடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என்று சுத்தானந்த பாரதியார் தமிழ்மொழியின் இலக்கிய வளத்தை கூறுவார். முருகு, பொருநாறு, முல்லை, பெருகு வளமுதிரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல்வாடை, கோல் குறிஞ்சி, பட்டினப்பாலை, கடாத்தொடும் பத்து என்று பத்துப்பாட்டு நூல்களை கூறுவர். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம் புறம் என்ற இத்திரத்தை எட்டுத்தொகை என்று எட்டுத்தொகை நூல்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை தமிழ்மொழியில் உள்ள பொருள் இலக்கணம் கூறுகின்றது. தமிழரின் அகவாழ்வை பற்றி கூறும் நூல்களை அகநூல்கள் என்றும் புறவாழ்வு பற்றி கூறும் நூல்களை புறநூல்கள் என்றும் பாகுபாடு செய்துள்ளனர். அக இலக்கியங்களில் யார் ஒருவருடைய பெயரும் குறிப்பிடாமல் தலைவன் தலைவி என்று கூறுவது தமிழர்களின் நயத்தக்க நாகரிகத்தை விளக்குகின்றது. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதியது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவிருத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். நன்றி.
1: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கிய
2: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
3: தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
4: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். இது ஆகாஷ்வாணி காரைக்கால்.
5: இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு மூணு ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ்,
5: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: மீண்டும் இன்சொல்லமுது இன்று மாலை மணி 6:20 ஒலி உலா வரும். இனி மாநில செய்திகள் கேட்கலாம்.
8: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா.
9: தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சூரத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் பஞ்சாயத்து மற்றும் மாநகராட்சி

0: தேர்தல்களிலும் இது பிரதிபலித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். சமீபத்தில் இமாச்சல பிரதேசம், ஹரியானா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை சுட்டிக்காட்டிய திரு மோடி, நாடு நிச்சயமற்ற தன்மையையோ அல்லது விரக்தியையோ விரும்புவதில்லை என்று கூறினார். இந்தியா எதிர்மறை எண்ணங்களை கடந்து வெகு தூரம் வந்துவிட்டது என்றும் பிரதமர் கூறினார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நேற்று தொடங்கிய கடல் உணவு ஏற்றுமதி குறித்த பயிலரங்கில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மீன்வளத்துறையின் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்த மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 3.5 ஆண்டுகளில் இந்தியா 9 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தங்கள் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும், இதன் மூலம் இந்திய கடல்சார் உணவுகள் உலகெங்கிலும் உள்ள நுகர்வோரை சென்றடைய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. மண்ணின் வளத்தை பாதுகாக்கவும், ரசாயன உரங்களுக்கு மாற்றாக சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. நடப்பு ஜூன் மாத நிலவரப்படி நாடு முழுவதும் 942,000 அதிகமான விவசாயிகள் இந்த இயக்கத்தில் இணைந்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் இதுவரை 17,800 மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. மண்வளம் மற்றும் அறிவியல் பூர்வமான நவீன வேளாண் நுட்பங்கள் குறித்து 157,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இண்டி கூட்டணி அமைந்ததில் திமுகவின் பங்கு மகத்தானது என்று குறிப்பிட்டார். திமுக இல்லாமல் இந்த கூட்டணி கூடுவது கவலை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இண்டி கூட்டணி சிதறிவிடக்கூடாது என்பதே தங்கள் கட்சியின் விருப்பம் என்றும் திரு திருமாவளவன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் தலைமையில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு பேரிடர் மேலாண்மை பணிகள் மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அண்டை மாநிலமான கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்டது போன்ற நிலச்சரிவு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் எங்கும் ஏற்படாத வண்ணம் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும், போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை திட்டத்தை தடுத்து நிறுத்த தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் மேற்கொண்டு வருவதாகவும் திரு செங்கோட்டையன் மேலும் கூறினார். தமிழ்நாட்டில் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிக அரசு பொறுப்பேற்ற பிறகு பாலியல் வன்கொடுமைகள், கொலை மற்றும் கொள்ளை போன்ற நிகழ்வுகள் அன்றாட சம்பவங்களாக மாறியிருப்பது கவலை அளிப்பதாக குறிப்பிட்டார். தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை தவிக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் அவர் கூறினார். அரசு இசைப்பள்ளிகளில் படித்த மாணவர்கள் இசைக்கல்லூரிகளில் நேரடியாக 3வது ஆண்டில் சேர்ந்து படிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாணவர்களுக்கு படிப்புடன் கல்வி உதவித்தொகையும் வழங்கப்படுவதாக சேலம் மாவட்ட கலை பண்பாட்டுத்துறை உதவி இயக்குநர் திரு சங்கரராமன் கூறினார்.
2: அரசு இசைக்கல்லூரிகளில் இசைப்பள்ளிகளில் முடித்து மாணவர்களுக்கு டைரக்டாக லேட்டர்

0: அட்மிஷன் நம்ம சொல்லுவோம் மியூசிக் காலேஜஸ்லாம், அதே மாதிரி லேட்டரல் அட்மிஷனில் டைரக்டாக தேர்ட் இயரில் போய் சேர்ந்துக்கலாம். அவங்க அனைத்து துறை மாணவர்களும் இங்கே ரெண்டாம் வந்து மூன்றாண்டு படித்து முடித்த மாணவர்கள் இசை கல்லூரிகளிலே டைரக்டாக தேர்ட் இயர் பயின்று அங்கே அவங்க வந்து டிஎம்டி இசை ஆசிரியர் பயிற்சியும் சேரலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அவங்களுக்காக மாணவர்களுக்காக இன்றைக்கி செஞ்சு கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசு. 17 வயது முதல் 80 வயசு கூட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து நாட்டுப்புற கலை பயிற்சி. அது ஒவ்வொரு மாவட்டங்களில் ஒவ்வொரு விதமான கலைகள் அந்த இடத்துல எது பிரதானமாக இருக்கிறதோ அந்த கலைகள் இங்கே பயிற்றுவிக்கப்படுகின்றன. சிலம்பம், கோல்கால் ஆட்டம், தப்பாட்டம் மற்றும் நாடக பயிற்சி அந்த வகையில் சேலம் இசைப்பள்ளியிலே இங்கே நடைபெறுகின்றது.
1: தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். தைவான் நாட்டை சுற்றியுள்ள கடல் மற்றும் வான் பகுதிகளில் சீன ராணுவத்திற்கு சொந்தமான 22 போர் விமானங்கள் மற்றும் 10 போர் கப்பல்களின் இடமாட்டத்தை கண்டறிந்துள்ளதாக தைவான் கூறியுள்ளது. இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே வர்த்தகத்தை பெருக்குவதற்கு இரு நாடுகளின் கூட்டு பணிக்குழு கூட்டம் முடிவு செய்துள்ளது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. JEE அட்வான்ஸ் தேர்வில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் முதல் முறையாக தேர்ச்சி அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை ஒன்றியம் வெள்ளிமலை முதல் சின்ன திருப்பதி வரை அமைக்கப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டு பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பேரிடர் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்த ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். செஸ் விளையாட்டில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா வரலாற்று சாதனை படைத்துள்ளார். நார்வேயில் நடைபெற்ற நார்வே செஸ் தொடரின் இறுதி சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கேமரை வீழ்த்தி இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். இறுதி நாள் ஆட்டத்திற்கு முன்னதாக 15 புள்ளிகளுடன் 3ஆவது இடத்தில் இருந்த பிரக்யானந்தா இறுதி சுற்றில் அபாரமாக விளையாடி முழுமையாக 3 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் மொத்தம் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து உலக செஸ் அரங்கின் மிக உயரிய கோப்பை ஒன்றை கைப்பற்றியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு நேரம் 6:55.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், லீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர்

0: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் கும்பகோணம்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரிய மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தள நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் பாப்பா.
3: வணக்கம்.
2: உங்க பேர் என்ன? என்ன சார் படிக்கிறீங்க?
3: பள்ளிக்கு போனானா, வழியில நிறைய மரங்கள் இருந்துதான். மரங்களோட கிளை என்ன பண்ணிச்சான், காற்றுல அசைஞ்சுதான். அது அமுதனை வரப்பேது வளர்ந்துதான். பச்சை பசின் வயல்குள்ள அமுதன் பார்த்தானா, வெள்ள வெள்ளன்னு கொக்கு சிறகடுத்து ஈர பறந்துச்சுதான். தொலைவில் உயிர் தோங்கிய மலைகள்லாம் இருந்துச்சான். அதெல்லாம் பார்க்கறதுக்கு பச்சை பட்டாய உளுத்தது போல காய்ச்சி தந்துச்சான். புல்லு மேல பனித்துளி முத்துக்கோள் போலந்துதான். பூச்செடியெல்லாம் வண்ண வண்ண பூக்கள் போல மலர்ந்து இருந்துச்சான். பூக்கள் இல்லை தேனை எடுக்கிறதுக்கு வண்ணத்து பூச்சி எல்லாம் பட்டு முட்டுச்சான். அதை பாக்கிறதுக்கு பூக்கள் எல்லாம் அசைஞ்சிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சான். இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்போ ஏதோ சத்தம் கேட்டுச்சான். திரும்பி பார்த்தப்போ அவன் ஆசையா வளர்த்த செல்ல நாய் குட்டி குறைச்சிக்கிட்டே அமுத பக்கத்துல வந்துச்சான். அமுதன் மென்மையான உடலை அன்புடன் வருடி கொடுத்தான். அமுதன் சொன்னான், நாய்க்குட்டி கிட்ட நான் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடும், அப்புறமா இல்லாமா நீ இப்ப வீட்டுக்கு போறியா அப்படின்னு சொன்னானா. இது கேட்டு நாய்க்குட்டி வீட்டுக்கு போனுச்சான்.
2: சூப்பரா கதை சொன்னீங்களே பாப்பா. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆள பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
3: போலீஸ்.
2: ஏன் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
3: திருந்தங்களை புடிச்சு நல்ல வழியை நடத்துவேன்.
2: சரிங்க பாப்பா, நீங்க வருங்கால சிறந்த காவல் அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பம்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
3: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களில் மழை மொழியில் நினைந்தோம்.
0: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப், கும்பகோணம்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ்,
5: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நேரம் 7 மணி.
8: ஆரூரில் தங்கம் பூக்கும் நந்தவனம் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம். தரிசனம் பக்தி தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், உங்கள் கைராசி நிறுவனம். ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.

0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையமன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்
1: ரேணுகா ரேணுகா.
2: ஆலய தரிசன மெய்யன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கங்கள். சிவாய நம என்று சிந்தித்திரு போற்ற அபாயம் ஒரு நாளும் இல்லை என்றார் ஔவையார். சிவாய நம என்று நீர் அணிந்தேன் தருவாய் சிவ கதனி பாதரி புலிவோர் அரணே என்றார் அப்பர் பெருமான். அந்த சிவபெருமானை வழிபடுவதனால் வாழ்வில் நமக்கு பல்வேறு நலன்கள் உண்டாகிறது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் திருவாஞ்சியம் அருள்மிகு மங்களாம்பிகா சமேத ஸ்ரீ வாஞ்சிநாதர் ஆலயத்தை தரிசிப்போம் வாருங்கள்.
3: ஓம் நமஃ சிவாய.
2: மெய்யன்பர்களே, கும்பகோணத்திலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் அச்சுதமங்கலம் உள்ளது. அச்சுதமங்கலத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் சிவாலயம் ஸ்ரீ வாஞ்சியம் உள்ளது. தென்னாட்டில் காசிக்கு இணையாக 6 ஆலயங்கள் அமைய பெற்றுள்ளன. திருவங்காடு, திருவையாறு, மயிலாடுதுறை, திருவிடைமருதூர், சாயாவனம், ஸ்ரீவாஞ்சியம். இந்த 6 சேஸ்திரங்களில் ஸ்ரீவாஞ்சியம் முதன்மையான ஸ்தலமாக திகழ்கிறது.
4: சுவாமிநாத குருக்கள், ஸ்ரீவாஞ்சியம் இந்த ஆலயத்திற்கு வந்து 4 யுகத்திற்கும் சிவபெருமானுக்கு 4 உயரமாக இருந்ததாக வரலாறு சொல்கிறார்கள். தாமர வடிவம், தங்க வடிவம், வெள்ளி வடிவம், கலியுகத்தில் இப்போ கல் வடிவமாக காட்சி கொடுக்கிறது. இங்கே குப்த கங்கை என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்த்தம் 4 யுகத்திலும் இருக்கிறதாக வரலாறு சொல்கிறாங்க. சுவாமியினுடைய திரிசூலத்தினால் உண்டு பண்ணப்பட்டதாகவும் இந்த 4 யுகத்திலும் பராசர தீர்த்தம், அத்திரு தீர்த்தம், பிருகு தீர்த்தம், முனி தீர்த்தம் என்று 4 யுகத்திலும் இந்த தீர்த்தத்தை வழிபாடு பண்ணுகிறார்கள். காசியில் அனைவரும் ஸ்நானம் செய்து அங்கு பாவங்கள் ஏற்படும் பொழுது கங்காதேவி இந்த பாவ வினையை நிவர்த்தி செய்ய எங்கு நிவர்த்தி என்று கங்காதேவி கேட்கும் பொழுது ஸ்ரீவாஞ்சியத்தில் குப்த கங்கையாக இரு என்று சொல்லி ஆசிரியர் சொல்கிறதாகவும் இங்கு கங்காதேவி வந்து 999 அம்சத்துடன் ரகசிய கங்கையாக உறையும் தலம். யமதர்மராஜர் வந்து பிரம்மகத்தி தோஷம், ஸ்ரீபதி ராமன் வந்து ராவணனை சம்ஹாரம் செய்ததால் ராமேஸ்வரம் உண்டு பண்ணப்பட்டது. அதுபோல் இங்கு யமதர்மராஜர் இதே ஜோலியாக ஜீவகாருண்யமூர்த்தியாகவும் தட்சிண தேசத்து அதிபதியாகவும் இருக்கதால் அவருக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு எனக்கு எங்கே பிராயச்சித்தம் என்று ஆசிரியரிடம் கேட்கும் பொழுது திருவாரூரில் தவம் செய்து இங்கு வந்து ஸ்ரீவாஞ்சியத்தில் ஆசீன காசியின் முதன்மையான க்ஷேத்திரமாகவும் தென் கைலாயமாகவும் பூலோகத்தில் ஒரு கைலாயம் அங்கே போய் தபஸ் செய் என்று சொன்னவுடன் இங்கு வந்து யமதர்மராஜர் அக்னிபாகத்தில் தபஸ் செய்து அவருடைய பாவ வினைகளிலிருந்து மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தன்று யமதர்மராஜருக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கப்பட்டது. இங்கு வருபவர்களுக்கு யமதர்மராஜர் ஸ்ரீவாஞ்சியம் வாசமாத்திரேனா பிரம்மஹத்யா விநாசனம், வாசம் செய்தாலே பாவங்கள் விலகணும் என்று இறைவனுடன் பிரார்த்தனை செய்கிறார். இங்கு வந்து சமயக்குருவர்கள் 4 பாடல் பெற்ற க்ஷேத்திரம். அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர் 4 பாடல் பெற்ற ஸ்தலம்.

0: மெய்யன்பர்களே, இத்திருத்தலத்தில் யமன், பிரம்மா, வாசுகிநாகம், பைரவர், சூரியன், கமலமுனி, சங்கபால நாகம், விஷ்ணு பகவான், மகாவிஷ்ணு, சப்தமுனி முனிவர்கள் தவம் செய்து அருள் பெற்ற தலமாக திகழ்கிறது.
1: யாக கோடி புண்ணியம் செய்யும் ஒரே வில்வ சிவார்ச்சனை.
0: மெய்யன்பர்களே, இவ்வாலயத்தினுள் நுழையும் முன்பாக 5 நிலை கோபுரம் மற்றும் 3 நிலை கோபுரத்தை வணங்கி கிழக்கு வாயில் வழியாக ஆலயத்தினுள் செல்கிறோம்.
2: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையமன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்.
3: ரேணுகா
4: ஆலய தரிசனம் தரிசனம்
5: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.

0: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
1: ஆலயத்தின் இடதுபுறத்தில் அமைந்துள்ள குப்த கன்னியை வணங்கி அதனை தொடர்ந்து கங்கை கரை விநாயகரை தரிசனம் செய்கிறோம்.
2: ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஜோதியார் அபயங்கர விநாயகர். கங்கைக்கரை விநாயகரை தரிசனம் செய்த பிறகு க்ஷேத்திர பாலகராகிய யம தர்மராஜரை வழிபட வேண்டும். தர்மராஜாய வித்மகே தண்டஹஸ்தாய தீமகே தன்னோ யம பிரஜோதயாத். யமனுடைய அருகில் சித்திரகுப்தரும் உள்ளார். யமன் வந்து ஆசனம் வீராசனம் நான்கு கரங்களுடன் உள்ளார். ஒரு கரத்தில் கதையும் ஒரு கரத்தில் சூச்சித ஹஸ்தம் என்றும் மேல் பரஹஸ்தத்தில் திரிசூலம் பாசக்கரை வைத்து நியாயம் சாஸ்திரம் இரண்டும் இரண்டு கண்களாக உள்ளார். சிவபெருமானுக்கு வாகனமாகவே இருக்கிறார் வாஞ்சிநாதர் என்ற இந்த ஆலயத்தில் சிவபெருமானுக்கு வாஞ்சிநாதருக்கு யம தர்மராஜர் வாகனமாகவே உள்ளார். மாசி மாசம் பரணி நட்சத்திரத்தில் சிவபெருமான் யம வாகனத்தில் வீதி விழா செய்து மக்களுக்கு அருள் பாலித்து யம பயத்தை நீக்கும் தலமாக இந்த இடம் விளங்குகிறது.
1: இரண்டாம் நிலை கோபுர வாயிலில் நட்டுவன் விநாயகர் அருள் பாலிக்கிறார். இசை வல்லவர்கள் இவரை வணங்கினால் கலை ஞானம் நன்றாக வளரும் என்பது நம்பிக்கை. மூன்றாம் நிலை கோபுர வாயிலில் துவார பாலகரை தரிசனம் செய்து ஆணவ வினை கண்ம வினை மாய வினை நீக்கி இறைவன் ஸ்ரீ வாஞ்சிநாதரை தரிசனம் செய்கிறோம். இங்கு பகவான் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார்.
2: இந்த ஊரினுடைய தலவிருக்கம் சந்தன மரம். கந்தாரண்யத்தில் சிவன் சுயம்புவாக இருந்ததால் கந்தாரண்யீஸ்வரர் சந்தன மரத்தை ஆள்பவர் என்று பொருள். 2600 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவன் கலியுகத்தின் முன்பகுதியில் மேற்கு புறமாக இருந்ததாக வரலாறு. அங்கு ஆதி நந்தி கருவருத்தா நந்தி என்று உள்ளது. சிவனுடைய இருபுறமும் நந்தியை அமையப்பெற்ற ஸ்தலம் ஒரே தலம் ஸ்ரீவாஞ்சியம் என்ற இந்த தலம் மட்டும்தான். எல்லாரும் இப்பொழுது இறைவனை தரிசனம் செய்தீர்கள். ராஜாதிராஜாய பிரசக்ய சாகினே நமோ பஜம் வை சிரவணாஜ குர்மகே சமே காமான் காம காமா ஜமக்கிம் காமேஸ்வரோ வை சிரவணோ துசாது குபேராஜ வை சிரவணாஜா மகாராஜா ஜனமஹா. வந்தே சம்பும் உமாபதிம் சுரகுரும் வந்தே ஜகத்காரணம் வந்தே பன்னகபூஷணம் மிருகதரம் வந்தே பசூனாம்பதிம் வந்தே சூரிய சசாங்க வன்னி நயனம் வந்தே முகுந்த பிரியம் வந்தே பக்தி சிரஜாஞ்சுவரதம் வந்தே சிவம் சங்கரம் மங்களாம்பிகாசுமேத வாஞ்சிநாதமூர்த்தி பாதாரவிந்தாப்யான் நமஹ பஞ்சமுகாஜ்ய தீபம் தரிசஜாமி.
1: சமயக்குறவர் திருநாவுக்கரசர் தம் திரு குறுந்தொகையில் திருவாஞ்சிய திருத்தலத்தை பற்றி பாடுகையில் புற்றில் ஆடவரோடு புனல்மதி தெற்று செஞ்சடை தேவர் பிரான்பதி சுற்று மாடங்கள் சூழ்ந்திருவாஞ்சியே என ஆலயம் பற்றி பாடுபவருக்கு பாவமில்லையே என பாடியிருக்கிறார். ஸ்ரீவாஞ்சியம் அருள்மிகு மங்களாம்பிகா சமேத வாஞ்சிநாதரின் வலதுபுறமாக சோமாஸ்கந்த சந்நிதியும் முகப்பில் வெண்ணெய் விநாயகர் சந்நிதியையும் தரிசிக்கிறோம். அதனை தொடர்ந்து நவநீத விநாயகரையும் தரிசித்து அருள் பெறுகிறோம். நவம் என்றால் 9, வயிற்றில் ஏற்படக்கூடிய 9 உபாதைகளை நீக்கி அருள் தரக்கூடியவராக காட்சி தருகிறார். ஒரு மண்டலம் விநாயகருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட்டால் உடல் ஆரோக்கியம் பெறும் என்பது ஐதீகம்.
3: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்.
4: ரேணுகா
5: ஆலய தரிசனம் தரிசனம்
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
1: உட்பிரகாரத்தின் தென் திசை நோக்கி தட்சிணாமூர்த்தியும் அதனை தொடர்ந்து காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்கிறோம். காசிக்கே சென்று வணங்கிய பலன் இவ்வாலய காசி விஸ்வநாதரை வணங்கினால் கிடைக்கும் என்பது ஐதீகம். அருள்மிகு மங்களாம்பிகா சமேத வாஞ்சிநாதர் ஆலயத்தின் மேற்கு உள்பிரகார நிருதி

0: மூலையில் சந்திர மௌலீஸ்வரர் மற்றும் கன்னிமூலை கணபதி, சட்டநாதர், மீனாட்சி சொக்கநாதர், இதனைத் தொடர்ந்து வள்ளி தெய்வானையுடன் சண்முகர், மகாலட்சுமியும் தனித்தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கின்றனர்.
1: மகாலட்சுமியை இங்கு வழிபட்டால் நிலமாலை சாற்றி புடவை சாற்றினால் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய ஆற்றல், அதனைத் தொடர்ந்து சனி பகவான் காக வாகனத்தில் சதுர்புஜத்தில் உள்ளார். இங்கு வந்து அபயவரதமும் காக வாகனத்திலும் ஒரு கையில் திரிசூலமும் ஒரு கையில் அவருடைய சின்னமான கழுகு கொடியும் காக கொடியும் உள்ள ஒரே ஸ்தலம். யமன் வந்து இங்கு வழிபட்டதால் சனி உபாதைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சௌரியம் இந்த ஆலயத்தில் உள்ளது.
0: ஸ்ரீவாஞ்சியம் நடராஜ பெருமாள் 18 துவாரங்களுடன் 54 சுடருடனும் காட்சி தருகிறார். இவரை தரிசனம் செய்தால் குழந்தை பாக்கியம், நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் ஸ்ரீவாஞ்சியம் அருள்மிகு மங்களாம்பிகை திருவாஞ்சியத்து இறைவனுடன் சகஜ சக்தியாக விளங்குபவள். அழகு தமிழில் மறுவார் குழனி என அழைக்கப்படும் பெருமை மிகு அம்பிகையாகவும் திகழ்கிறாள். சகல பாக்கியங்களை தருவதால் பாக்கியாப்த நாயகி எனவும், மங்களங்களை செய்வதால் மங்களாம்பிகை எனவும் அழைக்கிறோம். இப்போது நாம் மங்களாம்பிகை அம்மையை தரிசிக்கிறோம்.
1: மறுவார்பழி பாக்யாப்த நாயகி, பாக்யவாத் கல்யாணி, கல்யாணி டிரான்ஸ்லேஷன் மங்களம், மங்களாம்பிகை என்று காரண பெயர். காரண பெயரினுடைய அனுகிரகமாக மங்களாம்பிகை என்று வழங்கப்படுகிறது. மங்களாம்பிகா சமேத வாஞ்சிநாதர் ஆலயம். இவ்வாலயத்தில் இறைவிக்கு இரண்டாம் காலத்தில் வெண்பட்டு அணிந்து இறைவனை பூஜை செய்ததாக வரலாறு. தாரதோஷம், கலத்திர தோஷம் போன்ற சுமங்கலி பிரச்சனைகள், பிராப்த தோஷங்கள் இருந்தால் இந்த அம்பாளுக்கு வெண்பட்டு ஒழுத்தி இறைவனை வழிபட்டால் அந்த மாங்கல்ய பாக்கியம் நீடிக்கும் என்று சொல்கிறார்கள்.
2: உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய.
0: மெய்யன்பர்களே, ஸ்ரீவாஞ்சியம் யமபயம் நீக்கும் ஸ்தலமாகவும், அருளை அள்ளி தரும் மங்களாம்பிகை ஆலயமாகவும், வெண்ணெய் விநாயகர், சனீஸ்வர பகவான் சன்னதி, சிறப்பு வாய்ந்த நடராஜ சன்னதி, ஒரே மூர்த்தியாக ராகு கேது அமைய பெற்ற சன்னதி என பல சிறப்புகளை உடையதும், சமய குரவர்கள் நால்வரால் பாடப்பெற்ற ஸ்தலமாகவும் இந்த ஸ்ரீவாஞ்சியம் அருள்மிகு மங்களாம்பிகை சமேத வாஞ்சிநாதர் ஆலயத்தினை வழிபட்டு எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வளமோடு வாழ்வோமாக. சரி மெய்யன்பர்களே, அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் மற்றும் ஒரு ஆலயத்தினை தரிசிக்கும் வரை நன்றி, வணக்கம்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோ திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், உங்கள் கைராசி நிறுவனம், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
4: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
5: ரேணுகா.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தினர். கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுபோன்ற மகத்தான முன்முயற்சிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தேசத்தின் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் பெருமளவில் உதவியாக இருக்கும் என்று பிரதமர் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற

0: உணர்வோடு தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற பிரச்சாரத்துடன் இணைத்து இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் அசாம் மாநிலத்திலும் ஒரே நாளில் 1 கோடி மரக்கன்றுகளை நட்டு சாதனை படைத்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினமான நேற்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். இதனை சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள குடியரசுத் தலைவர் அபராஜிதா, குல்மெஹந்தி மற்றும் ருக்மணி உள்ளிட்ட சுமார் 27 வகையான தாவர இனங்கள் இந்த தோட்டத்தில் நடப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வளர்க்கப்படும் இந்த தாவரங்கள் அந்தந்த பகுதிகளில் வெவ்வேறு உள்ளூர் பெயர்களால் அழைக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். இந்த எரிபொருளில் 85% எத்தனால் என்றும் 14 முதல் 19% பெட்ரோல் என்றும் அவர் கூறினார். கலப்பு எரிபொருள் தொழில்நுட்பத்தில் இயங்கும் வாகனங்களுக்காகவே இந்த எரிபொருள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வழக்கமான பெட்ரோலை விட இந்த எரிபொருளின் விலை 1 லிட்டருக்கு 20 ரூபாய் குறைவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் புதிய 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் 50% கலப்பு எரிபொருள் வாகனங்களாக மாறினால் அது விவசாயிகளுக்கு நேரடியாக சுமார் 12,430 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டித்தரும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதேவேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால், நடப்பாண்டில் இதுவரை மொத்தம் 1076 இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போதைய சட்டப்பூர்வமான குடியேற்ற முறைகள் எந்த வகையிலும் பாதிக்காத வண்ணம் சட்டவிரோத குடியேற்றங்களை கட்டுப்படுத்துவது மற்றும் தடுப்பது குறித்து இருதரப்பிற்கும் இடையே தீவிர விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் திரு ஜெய்ஸ்வால் கூறினார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதியை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. இதன்படி மாணவர்கள் தங்களின் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதிப்பெண்களில் ஏதேனும் விடுபட்டால் அல்லது திருத்தங்கள் இருப்பதாக கருதும் தகுதியுடைய மாணவர்கள் இந்த நீட்டிக்கப்பட்ட கால அவகாசத்தை பயன்படுத்தி சிபிஎஸ்இயின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானால் சட்டவிரோதமாகவும் வலுக்கட்டாயமாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்திய பகுதிகளில் கில்கிட் பல்திஸ்தான் என்று அழைக்கப்படும் பகுதிக்கு பொதுத் தேர்தல் நடத்த அண்டை நாடான பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த தேர்தல்கள் இந்த மாதம் 7ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 1947 ஜம்மு மற்றும் காஷ்மீர் இந்தியாவுடன் முழுமையாகவும் சட்டப்பூர்வமாகவும் இணைந்த பகுதி என்று இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளது. பாகிஸ்தானின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பில் உள்ள பகுதி நடக்கும் கடுமையான மனித உரிமை மீறல்கள் அரசியல் ஒடுக்குமுறையை மறைக்க இதுபோன்ற செயல்களில் அந்நாடு ஈடுபடுவதாகவும் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியா மாவட்டத்தில் சந்தேகத்தின் பேரில் 14 வயது சிறுமி ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. ஊடகத்தில் வந்த செய்தியை அடுத்து இதில் தலையிட்டுள்ள மனித உரிமை ஆணையம் இந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று கூறியுள்ளது. இது தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தியோரியா மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளருக்கு ஆணையம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க

படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளன. இதனைத் தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகே அமைந்துள்ள ஈரானின் கடலோர கண்காணிப்பு ரேடார் நிலையங்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதலை நடத்தியுள்ளன. இதுகுறித்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் ஈரானின் கோருக் மற்றும் கேஷ்ம் தீவில் உள்ள கடலோர கண்காணிப்பு ரேடார் தளங்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த புதிய மோதல் ஏற்கனவே முட்டுக்கட்டையாக உள்ள அமைதி பேச்சுவார்த்தையில் மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். கலை, இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு வழங்கப்படும் பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி தொடங்கிய பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் மற்றும் விண்ணப்பங்கள் தேசிய விருதுகள் இணையதளத்தில் ஆன்லைனில் மட்டுமே பெறப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய பத்ம விருதுகள் நாட்டின் மிக உயரிய சிவில் விருதுகளாகும். 1954 தோற்றுவிக்கப்பட்ட இந்த விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்படுகின்றன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு ஆகிய மாவட்டங்களுக்கு நாளையும் சிவப்பு எச்சரிக்கை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்று மற்ற 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை நிலவ வாய்ப்புள்ளதால் 4 மாவட்டங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவித்துள்ளனர். சீரற்ற வானிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக செவ்வாய்க்கிழமை வரை கேரளம், லட்சத்தீவு மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. சண்டிகரின் முலான்பூரில் உள்ள மகாராஜா யாதவிந்திரா சிங் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இப்போட்டி காலை 9:30 தொடங்குகிறது. 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் அணி இந்திய அணியுடன் விளையாடுவது இதுவே முதல் முறையாகும். செஸ் விளையாட்டில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா வரலாற்று சாதனை படைத்துள்ளார். நார்வேயில் நடைபெற்ற நார்வே செஸ் தொடரின் இறுதி சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மரை வீழ்த்தி இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். இறுதி நாள் ஆட்டத்திற்கு முன்னதாக 15 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் இருந்த பிரக்யானந்தா இறுதி சுற்றில் அபாரமாக விளையாடி முழுமையாக 3 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் மொத்தம் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து உலக செஸ் அரங்கின் மிக உயரிய கோப்பைகளில் ஒன்றை கைப்பற்றியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 7:25.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
6: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
5: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
6: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா February 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி.

0: படக்கடை தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம்.
1: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள் அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
9: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கேடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில், காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
10: சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
11: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
10: சைபால் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
12: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
13: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
10: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்குவோர் காரைக்கால் திருவாரூர். உங்கள் கடை தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
14: தரமான தார்பாய்கள், வெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
15: என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். என்ன யோசனை பண்ணுறீங்கன்னு கேட்டேன். தலைவர் ஆகணும்னு பார்க்குறேன், அதுதான் என்ன வழின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னார். நான் கூட அது மாதிரி யோசித்து பார்த்தேன், அதுக்கப்புறம் அந்த யோசனையை கைவிட்டுட்டேன் அப்படின்னும். ஏன்னு கேட்டார். அதுக்கான தகுதிகள் நமக்கு இல்லைங்கிறது புரியுது. அது நமக்கு புரியறத விட நம்ம விட மற்றவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அதனால் பேசாமல் கம்முன்னு இருந்துடுறது தான் நல்லது அப்படின்னோம். தலைவர் ஆகிறதுக்கு தகுதிகள் வேறு உண்டோ அப்படின்னு கேட்டார். அவர் யதார்த்தமாக தான் கேட்குறார். நாங்கள் உடனே எங்கக்கிட்ட இருந்த ஒரு புஸ்தகத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தோம். படித்து பாருங்கன்னு. தலைவர் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பற்றி அதில் போட்டிருக்கிறாங்க. முதல் வழி என்ன தெரியுமா? ஒரு நாலு பேர் முன்னாடி, இல்லைன்னா ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் பேச போகிறீங்க. அப்போ எப்படி ஆரம்பிக்கணும்னா, உண்மையான புகழ்ச்சி, நேர்மையான பாராட்டு இதோடு ஆரம்பிக்கணும். எடுத்ததுமே அது சரியில்லை, இது சரியில்லைன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. மக்களை பார்த்து நீங்கள் தான் தப்பு பண்ணிவிட்டீங்க அப்படின்னு நேரடியாக சொல்லக்கூடாது. மக்கள் பேரில் தவறு இருந்தாலும் அதை வந்து மறைமுகமாக ஏதாவது கதை சொல்லி அதிலிருந்து அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி செய்யணும். அடுத்தவங்க பண்ண தப்பு என்னன்னு அலசறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணின தப்பு என்னங்கிறத பற்றியே பேசுங்க. எதுக்கும் நேரடியாக உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி மாதிரி கேட்கணுமா? இப்படி கேட்டால் அது உத்தரவு மாதிரி தெரியாதான். அடுத்தவங்க மரியாதையை காப்பாற்றுறது மாதிரி பேசணுமா? உங்கள் பேச்சு இன்னொருத்தரை வந்து அவமானப்படுத்துறது மாதிரி இருக்கக்கூடாதான். ஏண்டா இவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டோம்னு யாரும் நினச்சிடக்கூடாது. ஒவ்வொரு சின்ன வளர்ச்சியையும் பாராட்டணும். வெற்றி வந்து சாதாரணமாக இருந்தாலும் பாராட்டாமல் இருந்துடக்கூடாது. பாராட்டும் பொழுது தாராளமாக இருக்கணும், குறை சொல்லும் பொழுது கவனமாக இருக்கணும். வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டால் அதுக்கப்புறம் வகையாக மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் பேசுகிறது இன்னொருத்தருக்கு ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் உண்டு பண்ணுறது மாதிரி இருக்கணும். நீங்கள் பேசுகிறது அடுத்தவங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் மரியாதையும் எடுத்து விடுறது மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் பேச்சை கேட்டால் கேட்குறவங்களுக்கு ஒரு ஊக்கம் வரணும், உற்சாகம் வரணும், தவறு எதுவாக இருந்தாலும் அதை சுலபமாக திருத்திக்கலாம், சரி பண்ணிக்கலாங்கிறது மாதிரி இருக்கணும்.

0: உங்கள் பேச்சு. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துங்க. உங்கள் யோசனையை கேட்டு நடந்துக்கிறதுனால அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கணும். இந்த தகுதியெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஒரு சிறந்த தலைவராகலாம் அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் போட்டிருக்குது. இந்த காலத்தில் வந்து தலைவர் ஆகிறதுக்கு வேறு சில தகுதிகள்லாம் கூட தேவைப்படுது. ஒரு புள்ள வந்து தன்னுடைய அப்பா கிட்ட, அப்பா உன்ன மாதிரியே நானும் அரசியலில் சேரணும், தலைவர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், இன்னையிலேருந்து எனக்கு அரசியல் பாடம் கற்றுக் கொடு அப்படின்னு கேட்டிருக்கான். அவரும் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஏணி எடுத்துகிட்டு வந்தாராம். ஒரு செவுத்தில் சாத்தினார். இந்த ஏணியில் ஏறி உயர போய் அங்கே பரண் மேலே இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வாடான்ருக்கார் மகனை பார்த்து. அப்பா ஏணி ரொம்ப உயரமாக இருக்குது, நீ ஜாக்கிரதையாக இதை பிடிச்சிக்கோ, நான் ஏறி போகிறேன் அப்படின்னு நான் பையன், பயப்படாத நான் பார்த்துக்கிறேன்னார் அப்பா. பையன் ஏணியில் ஏறினா உச்சிக்கு போனதும் அப்பா கையை எடுத்துட்டார். ஏணி அப்படியே சரிஞ்சுட்டுது, பையன் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். இடுப்பை பிடிச்சிக்கிட்டே எழுந்திரிச்சான். என்னப்பா இது, இப்படி என்னை ஏற விட்டுட்டு கையை விட்டுட்டியே, இப்படி கைவிடலாமா அப்படின்னு கத்தியிருக்கான். அப்பா நிதானமாக சொன்னாராம், அவசரப்படாதேப்பா, அரசியலில் இதுதான் முதல் பாடம், பெத்த அப்பனாக இருந்தாலும் அவனை நம்பாதே அப்படின்னு உபதேசம் பண்ண ஆரம்பித்தாராம்.
1: சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டோம். தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். இது நமது ஒளி களஞ்சியத்திலிருந்து ஒளியேறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்,
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால் திருவாரூர், தரமான தரப்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
7: கடை காரைக்கால்
8: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
9: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
10: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
9: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
11: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: காற்றலையில் கவிபாடி, ஆகாயத்தில் லாலாவணை பாடும் ஆகாஷ் வாணிகாரைக்கால்.

புன்னகை சிந்தும் புத்தம்புது காலை பொழுது, வசந்தத்தின் வருகையில் வயல்வெளியெங்கும் மங்கள நாதம், வானத்து மேகத்தில் வைகாசி கீதம், துயரங்கள் தீர்க்கும் தூய இசை ராகம், காற்றலையில் காதோடு பேசும் காலை காம்போ.

ஹாய் எவ்ரிபடி, புத்தம் புதிய விடியலில் புலர்ந்திருக்கும் இந்த புன்னகையோடு விழித்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இது உங்கள் காலை காம்போ நிகழ்ச்சி. நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறது உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே குமார். ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற ஒரு புது பக்கம் நேற்றைய கவலைகளை நேற்றோடு அஸ்தமனமாக்கிட்டு இன்றைய நாளை ஒரு புது நம்பிக்கையோட நேர்மறை எண்ணங்களோட தொடங்க போறோம். நெருக்கடிகள் உங்களை சூழும் போது சோர்ந்து போகாதீங்க. பாறாங்கல்ல படும்போதுதான் சிற்பம் உருவாகும், உரசப்படும் போதுதான் வைரம் ஜொலிக்கும்.

0: இந்த அழகான காலை பொழுதை இன்னும் அழகாக உங்களை அப்படியே சுறுசுறுப்பாக்க இதோ அடுத்து அடுத்து நம்ம என்னென்ன கேட்க போறோம் அப்படிங்கறத நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இது காலை காம்போ.
1: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே. கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
2: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
0: நம்மகிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை நினைச்சு ஏங்குறதை விட நமக்கு கிடைச்சிருக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்கும் இன்னைக்கு

0: நெருளை காரை பன்மலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்ற அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. உன்னுடைய இலக்கை நீ அடையும் வரை சிலைக்காமல் போராடு. அந்த போராட்டத்தில் உனக்கு ஏற்படக்கூடிய தோல்விகள் அனைத்தும் உன்னை செதுக்கும் ஒளி என்பதை மறந்து விடாதே. இது ஏபிஜே அப்துல் கலாம் கொடுத்தது. காலை வேளையில கலகலப்பாக உங்கள் ஆர்ஜே ஆர் குமார். இது காலை காம்போல நம்ம இணைஞ்சிருக்கிறோம். காரைக்கால் பொதுப்பணித்துறை அறிவிக்கும் செய்தி குறிப்பு இது. வருகின்ற 7ஆம் தேதிக்குள் குடிநீர் வரி பாக்கியை செலுத்தி தங்கள் இணைப்பு துண்டிக்கப்படுவதை தவிர்த்துக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தவறினால் தங்கள் குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும். மேலும் குடிநீர் இணைப்போடு மின்மோட்டார் பொருத்தி பயன்படுத்துவதை கண்டுபிடிக்கப்பட்டால் மின்மோட்டார் பறிமுதல் செய்யப்படும். அதோடு குடிநீர் இணைப்பும் துண்டிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறார்கள் காரைக்கால் பொதுப்பணித்துறை.
1: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இந்த கல்வியாண்டிற்கான 2026-27 கல்வியாண்டிற்கான முதுகலை பட்டப்படிப்புக்கான விண்ணப்பங்கள் இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம். மாணவ மாணவிகள் www.kmkpgskkl.in என்ற இணையதள முகவரிக்கு சென்று விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து பின்பு பதிவிறக்கம் செய்து அத்துடன் அனைத்து சான்றிதழ் நகல்களையும் இணைத்து கல்லூரியில் உள்ள பிஜி சேர்க்கை அலுவலகத்தில் அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விண்ணப்பங்கள் இணையதளத்தின் மூலமாக பதிவிறக்கம் செய்ய கடைசி நாள் வருகின்ற 15ஆம் தேதி அல்லது பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் இறுதி ஆண்டு தேர்வு முடிவுகள் வெளியான 7 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கலாம்.
3: நாகப்பட்டினம்
4: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ₹2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நிறைவேகமின் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களுக்கான இந்த நிதியாண்டிற்கான சொத்து வரி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் இந்த ஆண்டு வரையிலான சொத்து வரியினை செலுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். திருமலை ராயன்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய மற்றும் சுய தொழில் தொடங்க உகந்த மத்திய மற்றும் மாநில அரசு அங்கீகாரம் பெற்ற தொழிற்பயிற்சி பிரிவுகளில் மாணவியர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வருகின்ற 22ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் வரவேற்கப்படுகின்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேச குடியுரிமை பெற்ற மாணவிகள் www.centacpuducherry.in என்ற இணையதளத்தின் மூலமாக சேர்க்கைக்கான விண்ணப்பத்தை பதிவு செய்யலாம். அல்லது அலுவலக வேலை நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு நேரில் வந்து இலவசமாக சேர்க்கைக்கான விண்ணப்பத்தை பதிவு செய்து கொள்ளலாம். கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் 1 வருடம், ஸ்விங் டெக்னாலஜி காஸ்மெட்டாலஜி 1 வருடம் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் 1 வருடம் பயிற்சிகளில் சேரும் மாணவியர்கள் அனைவருக்கும் மாதம் ₹1000 உதவித்தொகை, தகுதி தேர்வு அடிப்படையில் மாதம் ₹1000 கூடுதல் தொகை ஊக்கத்தொகையுடன் இலவச மதிய உணவு வழங்கப்படும். விவரங்களுக்கு முதல்வர் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையம் திருப்பட்டினம் என்ற முகவரியில் நேரில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
5: இது காலை காம்போ.

நேரம் 7:47. இது 100.3 பண்பலை ஒலிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது காலை காம்போ.

0: காலை காம்போ நிகழ்ச்சியில் ஆகாய காற்றில் ஆலய திருவிழாக்கள் சேவை செய்திகளை தெரிந்து கொள்வோமா? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் நாதன் கோவில் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவில் இன்று காலை பெருமாள் உள்பிரகாரம் புறப்பாடு மற்றும் உற்சவர் திருமஞ்சனம் மாலை குதிரை வாகனம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் திருவிடைக்கழி அருள்மிகு தெய்வானை அம்மை உடனுரை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வைகாசி சதய திருவிழாவில் இன்று பஞ்சமூர்த்திகள் சுவாமி வீதி உள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் சங்கரன் பந்தல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத அருள்மிகு சங்கரநாத சுவாமி ஆலயம் அருள்மிகு கண்கொடுத்த மாரியம்மன் ஆலய அருள்மிகு சொக்கநாதர் சுவாமி ஆலயம் அருள்மிகு பிடாரியம்மன் ஆலயம் அருள்மிகு மன்மதன் சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை இரண்டாம் காலையாக பூஜை ஆரம்பம். கோபூஜை மற்றும் புதிய விக்கிரகம் கண் திறத்தல். மாலை மூன்றாம் காலையாக சாலை பூஜை ஆரம்பம். ஆகாய காற்றில் ஆலய திருவிழாக்கள் சேவை செய்திகளாய்.
1: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி
5: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ₹1 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
0: அடடடடா, துள்ளி வரும் பாட்டோட அடையாள இசை வந்து போச்சுங்க. 8:05 உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. பாட்டுன்னா யாருக்கு தான் பிடிக்காதுன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் தொலைபேசி வழியாக கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் கேட்குற பாட்டை கொடுக்கறதுக்காக நம்ம சக அறிவிப்பாளர் MM கலியபெருமாள் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது காலை காம்போ. காரைக்கால் பகுதியில் வசிக்கும் மீனவ மாணவர்களிடையே கல்வி கற்கும் ஆர்வம் மற்றும் அதிக அளவில் மதிப்பெண் பெற ஊக்குவிக்கும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் பாராட்டத்தக்க மீனவ மாணவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கும் திட்டம் இஷ்யூ ஆஃப் கேஷ் அவார்ட்ஸ் டு த மெரிட்டோரிய ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்கிங் டு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி ஸ்கீம் மீனவர் நலத்துறை மூலம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த ஆண்டும் இந்த திட்டத்தின் கீழ் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் 70% மற்றும் அதற்கு மேலும் ₹7,500, 60% மற்றும் 70% கீழே உள்ளவர்களுக்கு ₹5,000, 12ஆம் வகுப்பில் 70% மற்றும் அதற்கு மேலும்

0: உள்ளவர்களுக்கு 15,000 ரூபாயும், 60% மேல் மற்றும் 70% கீழ் உள்ளவர்களுக்கு 7,000 ரூபாயும் ஸ்காலர்ஷிப்பாக வழங்கப்பட உள்ளது. அதன்படி கடந்த கல்வியாண்டில் மேற்கூறிய தேர்வுகளில் மேற்கண்ட விழுக்காடு மற்றும் மதிப்பெண்கள் பெற்ற காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவ சமுதாயத்தில் உள்ள மாணவர்களிடமிருந்து கடந்த வருடங்கள் போல் இந்த ஆண்டும் இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பங்கள் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையால் வரவேற்கப்படுகிறது. மீனவ மாணவர்கள் காரைக்கால் பகுதியில் வசிப்பவராயிருத்தல் அவசியம் வேண்டும். 5 வருடத்திற்கு குறையாமல் தொடர்ந்து வசிப்பதற்கான வருவாய்த்துறையிடமிருந்து குடியிருப்பு சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதற்கு வருவாய்த்துறையிடமிருந்து பெறப்பட்ட சாதி சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். 2025-26 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெற்றவராகவும் 60 விழுக்காடு அல்லது அதற்கு மேலோ மதிப்பெண் பெற்று இருத்தல் வேண்டும்.
1: இது காலை காம்போ.

நேரம் ஓடிக்கிட்டே இருக்குங்க, நமக்கான கடமைகளும் காத்துக்கிட்டே இருக்குது. இன்றைய காலை காம்போ நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நம்பலாம். சுமைகளை தூக்கி போடுங்கள், சுறுசுறுப்பை ஆடையாக உடுத்துங்கள். இன்றைய நாள் உங்களுடைய நாள், நிச்சயமாக நம்மளுடைய நாள் அப்படிங்கிறத பயன்படுத்த தவறாதீங்க. நல்ல விஷயங்களை செய்யுங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க.

ஹாய் எவ்ரிபடி, கீப் ஸ்மைலிங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். நம்மிடமிருந்து விடைபெறுகிறது காலை காம்போ. காற்று வெளியீடை காதோடு பேசி நம்மோடு நேர்மறை எண்ணங்களை விதைத்தது காலை காம்போ. ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8 மணி.

0: முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் 916 ஹால்மார்க் அங்க நகைகள்
1: அனைத்தையும் வாங்கிட
0: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மதிப்பு, எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதுக்கு ஒரு மதிப்பு போடுறோம். ஒரு

0: வீடை பார்த்தோம்னா இந்த வீட்டோட மதிப்பு என்ன இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு ட்ரெஸ் வாங்கினா அதோட மதிப்பு என்னன்னு பார்க்குறோம். அந்த மதிப்பு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஒன்றுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. நம்ம வேலைக்கு என்ன மதிப்பு இருக்குது, நம்மளுடைய வேலையுடைய மதிப்பு தான் நமக்கு மதிப்பை உருவாக்கும். நம்ம நல்ல மதிப்பாக அந்த வேலையை உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மதிப்பு உலகத்துலேயும் சரி சமுதாயத்துலேயும் ரொம்ப அழகாக கூடிடும். ஒரு ஊரில் வந்து ரெண்டு தொழில் செய்யக்கூடியவங்க பக்கத்து பக்கத்தில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள். பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அவங்க தொழிலில் ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து விரும்பி இவங்க ரெண்டு பேர்ட்டையுமே பொருள்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்டிப்பானை செய்கிறாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, வைரத்தை திட்டி வைர வியாபாரம் பண்ணுறாரு. ஒரு நாள் மாலை நேரத்தில் அங்கே இருக்கிற அந்த மரத்தடியில் உட்காந்து ரெண்டு பேரும் பொழுதுபோக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வைர வியாபாரி கேட்குறாரு, என்னப்பா உன் வேலை எப்படி போயிட்டுருக்கு? அதுக்கு அவர் சொல்கிறாரு, போப்பா பொழுது அன்றைக்கி களிமண்ணில் வேலை, மேலெல்லாம் கையை அப்பிக்கிறேன், சேராயிடுது, பார்த்தா உன்ன மாதிரி வெள்ளையும் தெளியுமா என்னால் போக முடியல, ரொம்ப அழுப்பா சொல்லிட்டு கொட்டாய் விட்டுட்டு இருந்தாரு. அதுக்கு வைர வியாபாரி சொன்னாரு, அட போப்பா உன்னை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, நான் வந்து வைரத்தை திட்டுறேன், எத்தனை முறை என் கையை அறுத்துக்கிறேன் தெரியுமா, ரத்த காயம் வந்துருக்கு தெரியுமா, என் வேலையில எவ்வளவு ஆபத்து இருக்கு தெரியுமா, கையெல்லாம் புண்ணானதான் மிச்சம், அதெல்லாம் பண்ணி நான் அந்த பினிஷிங் கொண்டு வரதுக்குள்ள நான் படுற பாடு எனக்கு தான் தெரியுது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவங்களுடைய வேலை ரொம்ப நல்ல வேலை, ரொம்ப அழகா செய்யறாங்க, ஆனா அவங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. இந்த வேலையை நம்ம இப்படிதான் செய்யறோமேன்னு சொல்லி ஒருத்தவங்க ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பாத்துட்டு இருந்த ஒரு பெரியவர், ஏன்பா ரெண்டு பேரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னா, ஆமாங்கய்யா பேசிட்டு இருக்கோம். அப்ப அந்த பெரியவர் சொல்றாரு, என்ன வேலையில ரொம்ப அலுப்பா தெரியற மாதிரி தெரியுது? ஆமா ஆமாங்க, மகிழ்ச்சியே இல்லைங்க, நீங்க ஏதாவது மகிழ்ச்சியா வேலை இருந்தா ஒண்ணு சொல்லுங்க, அதை செய்யறோம் இது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொன்னாங்க. பெரியவர் சிரிச்சுட்டே சொன்னாரு, ஏப்பா வெளியூர்ல இருந்து பல பேர் வந்து பொருளை வாங்கிட்டு போறது உங்கள்ட்ட தான், உங்க வேலையை நீங்க ரொம்ப அழகா செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க, உங்க வேலையை நீங்க ரொம்ப சிறப்பா செய்யறத வந்து இந்த மக்கள் எல்லாருமே உங்களை தேடி வர மாதிரி நீங்க வச்சிருக்கீங்க, உலகத்துல மண் பாண்டமும் இந்த தீட்டிய வைரமும் இயற்கையா எங்கேயாவது கிடைக்குமான்னு கேட்கிறாரு. கேட்டோன்னா அது எப்படி இயற்கையா கிடைக்கும், மண்பானை வந்து நம்ம தயார் பண்ணணும், எல்லாரும் தயார் பண்ண முடியாது, அந்த ஷேப்ல கரெக்டா செய்யணும், அந்த பக்குவமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்பானை செய்யறது சொல்றாரு. சரிப்பா தீட்டின வைரம் வந்து உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்கிறாரு. தீட்டின வைரம் கிடைக்குமா, வைரத்தை எடுத்து அதை வந்து கரெக்டா அந்த கட்டிங்ஸ் தீட்டுறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம் தெரியுமா, அதை மின்னல் மேல ஜொலிக்க வைக்கிறதுக்கு ட்ரெயின் பண்றது தெரியுமான்னு கேட்கும்போது, அப்ப அவர் சொல்றாரு, உலகத்துல வந்து இந்த குறைகள் இருக்கிறதால தான் உங்க ரெண்டு பேருக்கும் வேலை இருக்கு, மண்பானையும் அப்படியே டைரக்டா கிடைக்காது, வைரமும் டைரக்டா கிடைக்காது, அதுவும் உங்க கைப்பக்குவத்துல நீங்க செய்யக்கூடிய அந்த டிசைன் செய்யக்கூடிய மாடலை வந்து நீங்க பெருசா நினைக்காம அதுல குறை இருக்குன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க. இறைவன் வந்து எதெல்லாம் வந்து குறையோட கொண்டு வந்து வச்சிருக்கானோ அதெல்லாம் நிறைவு செய்யறதுக்காக தான் நம்மள மாதிரி ஆட்களை படைச்சிருக்கான், நீங்க இந்த வேலை செய்யறதால எவ்வளவு பேர் மகிழ்ச்சியா வாங்கிட்டு போறாங்க, அவங்க மகிழ்ச்சியா அவங்க குடும்பத்துல கொண்டு வராங்கன்னு சொல்லும்போது அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சுது, நம்ம செய்யக்கூடிய வேலை இவ்வளவு அற்புதமான வேலை, ஆனா இதுல இருக்கிற குறைகளை மட்டும் நம்ம பார்த்திருக்கோம், இதனால மத்தவங்க சந்தோஷப்படுறாங்கன்னு அன்னைக்குதான் அந்த வேலையோட மதிப்பை புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்களும் நீங்க என்ன வேலை பாக்குறீங்களோ அந்த வேலையோட மதிப்பை புரிஞ்சுக்கீங்க, ஏன்னா நம்ம வேலையை நம்ம மதிச்சா மட்டும்தான் நம்மள மத்தவங்க மதிப்பாங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகில் கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை
4: வணக்கம். வணக்கம் வணக்கம்.
3: ஆகாஷ்வாணி கேட்க கேட்க ஆனந்தம். இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேர்களே வருதுங்க, இது நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள்.
1: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, கேட்டீங்களா அப்படின்னா
4: பாட்டு வேணுமா, ஒரு பாட்டு வேணுமா,
0: அதுக்கு அதுக்காக நீங்க
5: என்ன பாட சொல்லாதே, நான் கண்டபடி பாடி போடுவேன்.
0: பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான்லாம் பாத்ரூம் சிங்கருங்க, பாடலாம் மாட்டேன். ஆனா நீங்க கேட்க போற பாட்டை கண்டிப்பா கொடுக்க போறேன். ஆமாங்க, இன்னைக்கு துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நிறைய டைம் லைன் கிடைச்சிருக்கும், இன்னும் பல பேருக்கு லைன் கிடைக்காம இருக்கும். நீங்களாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போற அந்த எண்ணில ட்ரை பண்ணிட்டே இருங்க. 0436823123 இந்த எண்ணிலும், அல்லது 0436829948 இந்த எண்ணிலோ, அல்லது 0436829958 இந்த எண்களில் நீங்கள் அழைக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான புத்தம் புதிய பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, வேற என்னங்க அப்படின்றீங்களா? ஆமாங்க, நம்ம காரைக்கால் பண்பலையோடைய முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் நான் போட்டிருக்கிறேன் துளி வரும்பாடு நிகழ்ச்சிக்காக. அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, உலகிலேயே மிக உயரமான மலை சிகரம் எது அப்படின்னு தாங்க கேட்டிருக்கேன். உலகிலேயே மிக உயரமான மலை சிகரம் எது அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அதுக்கான விடையை நிச்சயமா அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்க.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நிகழ்ச்சியில் உங்களோடு உங்க ஆர்ஜே எம் எம் கலிபெருமாள்.

0: நீங்களே துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாகப்பட்டினம் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
5: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ₹2,400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: வீட்டுக்கு வீடு சந்தோஷம், கொண்டாட்டம், குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3. துளி உரும்பாட நிகழ்ச்சிக்காக நான் இணைஞ்சிருக்கிறேன் நேரலை ஒளிபரப்பு கூடத்துல. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்கணும் அப்படின்னா நான் சொன்ன அந்த எண்களுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் தொலைபேசி வழியில் பிரச்சனை இருக்குது, நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது நம் காரைக்கால் பண்பலையில் துள்ளி துள்ளி துள்ளி வரும் பாட்டு.

0: காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓரலைவர் செய்தரம் காரைக்கால் FM 100.3. நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும்
1: அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
2: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இணையினை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ். நீங்கள் பாடல்களை கேட்டுட்டே இருக்கீங்க. தொலைபேசி வழியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. 100 சொல்கிறேன், அலைபேசி எண். அதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 9566-42-72-31. மீண்டும் ஒரு முறை 9566-42-72-31 இந்த எண்ணிலையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீட்டுக்கு வீடு சந்தோஷம், கொண்டாட்டம், குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3. அபிபேரிச்சை, நேரம் 8:20. அபிபேரிச்சை, ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை.
3: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
4: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
3: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை
5: வானலைகளில்
0: ஓர் இசை அரசன். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசத்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. துளி உருபாடு நிகழ்ச்சிக்காக பாட்டு கேட்க போற இந்த நேர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்குமா. உங்களை போலவே யார் பேசுறீங்க?
6: திருப்பங்கூர்ல இருந்து ஜெயந்தி குமார் பேசுறேன்.
0: ஜெயந்தி குமார், சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு?
6: மருது படத்துல இருந்து சர்வ காட்டு சர்வாயா அந்த பாடல் போடணும்.
0: சரிங்க, பாட்டுக்கு வருது கேட்கலாம். நன்றிமா.
6: நன்றி
0: நன்றி.

0: காற்றின் வழி உங்கள் செவியின் வழி. இது நம் காரைக்கால் பண்பலையின் 100.3. நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லைஃப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேரிலே உங்களை அசையாமல் அசர வைத்துக் இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. துளிவருமாட்ட நிகழ்ச்சியில பாடல்கள் கேட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில வரக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
3: உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க ஐயா? எங்க இருந்து
3: ஐயாவுக்கு வணக்கம் குருவே? மணக்குடி ராஜேந்திரன்.
0: சொல்லுங்க ராஜேந்திரன் ஐயா, என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு?
3: படம் வந்து மயல். பாடல் வந்து என்னடி செஞ்சே இந்த பாடல்களை உங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும்
0: எல்லாருக்காகவும் ஒரு கேட்கலாம்.
4: என்னடி செஞ்சே

0: நேர்களை நீங்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. நாகப்பட்டினம் இஜிஎஸ்பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கிய துள்ளிவரும் பாட்டு இந்நிகழ்ச்சி இப்பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
1: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: ஆகாஷ்வாணி வங்கக் கடலோரமாய் அழகாய் எழுகிறது கடலலை உங்கள் இல்லங்களில் இனிதாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க, ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளடைகளின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓர் அலைவரி செய்த நம் காரைக்கால் எஃப்எம் 100.3 துளி உருமாட்ட நிகழ்ச்சியில் பாட்டு நம்ம நேர்களுக்கு ரெடி இருக்கிறாங்க. நேரம் போகிறதே தெரியல இல்லையா? தொடர்ந்து அடுத்தடுத்த நேரில் என்னெல்லாம் பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஆசையாக இருக்கா? எனக்கும் அதே போல தாங்க இருக்கு. வாங்க அவங்ககிட்டயே கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? ஹலோ. சரி, அந்த நேர் வரலை.

0: எங்களை தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை.
1: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கும் கலக்கல் நேரம். நேர்களை, நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று காலை 9 மணிக்கு

0: நலமாய் வாழ நிகழ்ச்சியில்
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஹெச் தனலட்சுமி அவர்கள். நீங்கள் இணைந்து மகிழ்ந்தும் கேட்டும் ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு. பாட்டு யாரு கேட்க போறா? கேட்கலாம். வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். சூப்பரா இருக்குங்க. யார் பேசுறீங்க?
2: இன்னிசை தமிழ் போறேன். காரைக்கால் பண்பலைக்கு அன்புள்ளங்கொண்ட அறி போல அன்பு வணக்கம்
0: சொல்லுங்க.
2: தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம் மீனா சுவாமிநாதன்.
0: பாடி சொல்லிட்டீங்க பேரை சொல்லுங்க.
2: நன்றி.
0: காலையில பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போனீங்களா? பஸ் பேக் எடுத்தாங்களா? அதை கேட்டிருப்பீங்கன்னு
2: நினைக்கிறேன்.
0: இதெல்லாம் கண்டுபிடிக்கணுமாங்க.
2: பரவாயில்ல.
0: சரி ஓகே. பாட்டு வருது கேட்கலாம். வரலாம் வரலாம் வா பாட்டு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களை துளிவரும் பட நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டுட்டு இருக்கிற அதே வேளையில் நமது காரைக்கால் பண்புலியுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் போட்டிருந்தேன். அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன். நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 51 பேர் இது வரைக்கும் நீங்களுடைய விடைகளை அனுப்பிச்சிருக்கீங்க. அதுவும் சரியான விடைகளை தான் அனுப்பிச்சிருக்கீங்க. ஆமாங்க, உலகிலேயே மிக உயரமான மலை சிகரம் எது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். உலகிலேயே மிக உயரமான மலை சிகரம் எவரெஸ்ட் சிகரம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 8848.86 மீட்டர். அதாவது வந்து கிட்டத்தட்ட 29,31.7 அடி உயரத்தில் இருக்குங்க. நேபாளம் மற்றும் சீனாவுடைய திபெத் எல்லையில் உள்ள இந்த இமயமலை தொடரில் இது அமைஞ்சிருக்கு. நேபாளத்தில் பார்த்தீங்கன்னா சாகர் மாதா அப்படின்னும், திபெத்தில் வந்து சோமோ லுங்குமா அப்படின்றும் அழைக்கப்படுது.

0: நேர்களை துளிவரும் பட நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டுட்டு இருக்கிற அதே வேளையில் நமது காரைக்கால் பண்பலையுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் போட்டிருந்தேன். அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன். நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 51 பேர் இது வரைக்கும் நீங்களுடைய விடைகளை அனுப்பிச்சிருக்கீங்க. அதுவும் சரியான விடைகளை தான் அனுப்பிச்சிருக்கீங்க. ஆமாங்க, உலகிலேயே மிக உயரமான மலை சிகரம் எது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். உலகிலேயே மிக உயரமான மலை சிகரம் எவரெஸ்ட் சிகரம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 8848.86 மீட்டர், அதாவது வந்து கிட்டத்தட்ட 29,031.7 அடி உயரத்தில் இருக்குங்க. நேபாளம் மற்றும் சீனாவுடைய திபெத் எல்லையில் உள்ள இந்த இமயமலை தொடரில் இது அமைஞ்சிருக்கு. நேபாளத்தில் பார்த்தீங்கன்னா சாகர் மாதா அப்படின்னும், திபெத்தில் வந்து சோமோலுங்குமா அப்படின்றும் அழைக்கப்படுது. எவரெஸ்டோட அந்த எவரெஸ்டருடைய சிகரத்துடைய புதிய உயரம் மற்றும் அதனுடைய பின்னணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அதை நீங்கள் நிறைய நேரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கெல்லாம் சரியான விடைகளை யாராவது அனுப்பிச்சிருக்காங்கன்னா தேவனூர் ஜோதிலட்சுமி, நாகூர் ஜெகபிரசாதி, கையாவடி அசோக்ராஜ், நன்னிலம் சுப்பிரமணியன், பேரளம் சந்தோஷ்குமார், அமதராயன்கோட்டை பாரிவல்லல், இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், தீபா, வைஷ்ணவி, பிரவாகினி, சிவபாலன், ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலிருந்து, மதுரை சோமசுந்தரம் எவரெஸ்ட் அப்படின்னு அனுப்பிச்சிருக்கிறார், தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, மேலவடுதுறை சீப்பு விஜயராகவன், ஆணிமடம் கார்த்திகேயன், வளங்கிமான் ஆட்டோதுறை, பூவம் குபீர், இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீது, இரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகனும் அனுப்பிச்சிருக்கிறாங்க, அன்னப்பன்பேட்டை ஜோதி, கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி சந்தில் முருகன், திருபுவனம் சத்யபாமா, அலமேலு மங்கை, டியர்புடனம் நளினி சங்கர், காமேஸ்வரம் செல்வி அறிவழகன், திருவிளையாட்டம் சங்கீதா கோவிந்தராஜ், கோவில்பட்டி உதயகுமார், ஜெயங்குண்டம் கலைவாணன் மிர்சிராணி, பாளையம் ஆனந்தமுருகன், திருக்கடையூர் சுபா இளங்கோவன், நாகை பாபு, ஒட்டுடன்பட்டி அருள்குமார் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதுபோல காரைக்கால் பிரகாஷ், திருமலஸ்தானம் வீரசுந்தரி, திருவாரூர் கொடிக்கல் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, தேன்மொழி முத்துக்குமார சுவாமி அனுப்பிச்சிருக்கிறாங்க விலமல்லேருந்து, விருத்தாச்சலம் அரசக்குழி ஜான், பேரளம் செந்தில் கண்ணன், பெங்களூர்லேருந்து குப்பநத்தம் ராமு, வினோத்குமார் திருமலை ராயன்பட்டினத்திலிருந்து, உட்கோட்டை வீல்முருகன் பரிமலா, மங்கைநல்லூர் ரைக்கி ராமதாஸ், அவரிக்காடு வித்யா வீரமணி, கைலாசபுரத்திலிருந்து ரவி, தப்பலாம்புலியூர் வெங்கடேஷ், காரைக்கால் நளினி, நகம்பாடி சுதா, முகமது ஏஜே முகமது ஜலீல் நாகூர்லேருந்து, காட்டுமன்னார் கோயில் மீனாட்சி குளஞ்சியப்பன், ராயன்கோட்டை ஜெயகாந்தி, காட்டுமன்னார் கோயில் டி மடப்புரம் தோப்புத்தர் வேல்முருகன், கடலூர் துறைமுகம் சுரேஷ், முக்கரும்பூர் ஆனந்த், கோமல் சரவணன், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் இவங்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. நேர்களை தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
3: நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களின் இதயங்களில் இது அசைக்க முடியாத தூணு.

0: கேளுங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நேயக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என்ன
0: படத்துல இருந்து என்ன பாட்டு?
1: எனக்கு சிங்கம் 2 பாட்டுல கண்ணுக்குள்ள கண்ணை வச்சு என்ன தொடாது.
0: வருதுங்க பாட்டு கேளுங்க.

ஆம் நேயர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேரலையாக நியூஸ் அண்ட் ஏர் ஆப் மூலமாக கேட்டு ரசிக்க முடியும்.

0: நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேர்களுக்கு உள்ளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களுக்கு உள்ளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
2: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேர்களுக்கு உணங்களிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
2: மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வானலைகளில் ஓர் இசை அரசன். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 கிட்டத்தட்ட துல்லிய விரும்பாட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோங்க. சொல்றீங்க டைம் ஆயிடுச்சான்றீங்களா? ஆமாங்க, கிட்டத்தட்ட கரெக்டா டைம் பாத்தீங்கன்னா 8:54 ஆயிடுச்சு. இந்த நேரத்துல வரக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு கேக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
2: கீழக்காசாக்குடியில இருந்து மகேஸ்வரி பேசுறேன் சார்.
1: மகேஸ்வரி, முதல் முறையா எஃப்எம்ல பேசுறீங்களா?
2: ஆ ஆமா சார்.
1: இதுக்கு முன்னாடி எத்தனை டைம் ட்ரை பண்ணிருப்பீங்க?
2: நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்கேன் சார்.
1: அப்பலாம் கிடைக்கல, இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு.
2: ஆமா சார்.
1: சரி ஓகேமா, என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு கேட்க போறீங்கமா?
2: அழகிய தமிழ் மகன் படத்துல இருந்து எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே அந்த சாங் போடுங்க சார்.
1: சரிங்கம்மா, பாட்டு கேட்கலாமா? நன்றி இணைப்புல வந்த இமைக்கு. தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளும் பங்கு பெற முயற்சி செய்யுங்கம்மா. நன்றி.
3: பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ₹2,400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ARC நடேசன் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள்.

0: பகுஜன் ஹிதாய பகுஜன் சுகாய. எல்லோருக்கும் இதமானது, எல்லோருக்கும் சுகமானது. ஆகாஷ்வாணி காரைக்கால் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: நிகழ்ச்சியின் முதலில்
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
1: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
5: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் இனத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
4: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
7: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
6: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
7: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
8: என்னமா அங்க சத்தம்?
7: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
5: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
9: அனைத்து பள்ளிகள், அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
10: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
11: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
12: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
13: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்,
1: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
13: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
1: சிசுக்களுக்கான NICU பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
13: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, ENT, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
1: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.

0: கால்.
1: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும்
0: நலமாய் வாழ.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
2: ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
4: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் இதனில் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
0: வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள்.
5: நம்ம உண்ட உணவு செரிச்சு அதன் மூலமா கிடைச்ச எனர்ஜி வந்து யூஸ்அப் ஆகலை. ஸோ யூஸ் ஆகாதது எல்லாமே அப்படியே ஃபேட் ஸ்டோர்ஸாக சேவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம உடல் வந்து எப்போ அதை வந்து வெளியில் எடுக்கும் அப்படின்னா தேவை வரும்போது தான் எடுக்கும். எப்படி நம்ம பேங்க்கில் போட்டு வைக்கிறோமோ அது மாதிரி அது எப்போ தேவை வருதோ அப்போ தான் ரிசோர்ஸஸ்லேருந்து எடுக்கும். ஆனால் நம்ம ரிசோர்ஸஸை சேவ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்னா ஒரு ஆக்டிவாக ஆகிறதுக்கு டக்குன்னு ஒரு காஃபி குடிக்கிறது இல்லை ஒரு சுகர் ஆடட் ட்ரிங்க்ஸை கொடுக்கறது அப்படிங்கும் போது அது ஆடட் சுகர்ஸாக இன்னும் திரும்பவும் போய் உடம்புல சேருது. யூஸ் ஆகாத எனர்ஜி அப்படியே ஸ்டோர் ஆகியே இருக்குது. இப்படியே இருந்து இருந்து இருந்து என்ன ஆகுதுன்னா ஃபேட் செல்ஸ் டெபாசிட் ஆகிடுது எல்லா இடத்துலையும். ஸோ அந்த ஃபேட் செல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா அந்த இன்சுலின் உள்ளே வர்றதுக்கு விடாமல் தடுத்துருது, டோரை க்ளோஸ் பண்ணிடுது. ஸோ அந்த இன்சுலின் செக்ரேஷன் பேங்க்ரியாஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து பீட்டா செல் ஹார்மோன்ஸ் லாங்கர்ஹான்ஸ்லேருந்து அந்த இன்சுலின் வந்து அது அந்த செல்ஸ்குள்ளே இன்சுலின் போனாதான் அந்த எனர்ஜி வந்து குளுக்கோஸாவே கன்வெர்ட் ஆகும். அது குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகாமல் அப்படியே வச்சு என்ன ஆகுதுன்னா டைப் 2 டயபெட்டிஸாக உருவாகுது. ஆனால் நம்மளுக்கு வந்து ஒபேஸாக இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வாகவே இருக்குது, ஒரு லேசினஸ்ஸாகவே இருக்குது, ஆக்டிவாக இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அவங்க வந்து அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது தான் ஸ்டோர் ஆன எனர்ஜியை வெளியில் எடுக்கும்போது தான் அந்த செல்ஸ் வந்து பழைய நிலைமைக்கு வந்து ஆக்டிவ் ஆகி அது ஃபங்க்ஷன் ஆகும்.
6: ஆக்சுவலாக அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு என்ன தேவையோ அந்த எனர்ஜி அவங்க உடம்புல இருக்கும், ஆனால் இல்லைன்னு நினச்சி மறுபடியும் அவங்க எனர்ஜியை உடம்புக்குள்ளே சேர்த்துக்கிட்டே இருக்காங்க,
5: எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டே இருக்காங்க, அது அடிப்போஸ் டிஷ்யூவாக பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்குது.
6: சில பேர் ஒல்லி ஆகிட்டாங்க, திடீர்னு உடல் இழைச்சிட்டே வராங்க அப்படின்னா அவங்கள வந்து உங்களுக்கு என்ன சுகர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறத பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் குண்டா ஆவாங்க, குண்டா இருக்கிறவங்கனால சுகர் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த குண்டா இருக்கிறது ஒல்லியாக இருக்கிறது இந்த டயபெட்டிஸ், இதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
5: இல்லை இது வந்து குண்டாக இருக்கிறவங்க ஒல்லியாக இருக்கிறவங்கன்னு கிடையாது, யாருக்கு வேணாலும் பிளட் சுகர் வந்து ஹையாக இருக்கலாம். நம்ம பிளட்டில் வந்து அந்த குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கிறது தான் நம்ம பிளட் குளுக்கோஸ் அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இது செல்ஸ்லையே தடைப்படுது, தடைப்படுறதுனால அந்த செல்ஸ்குள்ளே இன்சுலின் போகாததுனால அது குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகாமல் அப்படியே இருக்குது இந்த ஒபேசிட்டி கேசஸில்.
6: இப்போது திடீர்னு ஒருத்தருக்கு வந்து உடல் இழைக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்தா சம்டைம்ஸ் அவங்களுக்கு சுகர் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் டாக்டர்?
5: அதுக்கு வந்து அவங்க கவனிக்காம இருந்திருப்பாங்க, அந்த ஒரு
6: ரொம்ப நாள் அவங்களுக்கு
5: சுகர் இருந்திருக்கும், கவனிக்காம இருந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பசி எடுத்திருக்காது, ரொம்ப நாளாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி லெத்தார்ஜிக்காக இருப்பாங்க, அந்த அனோரெக்சியான்னு சொல்லுவோம் அது, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சாப்பிடணுன்ற எண்ணம் இருக்காது, கவனிக்காம அப்படியே இருந்திருப்பாங்க. ஒரு சோர்வாக இருக்கு, சோர்வாக வேற ஏதோ வியாதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க, அப்படியே இழைச்சிருவாங்க. இழைச்சி போய் அதுக்கப்புறமா சரி இதுவாக இருக்குமோன்னு செக் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து அது தெரியும். இதை வந்து அடிக்கடி நம்ம வந்து 1 in 6 months ஒரு 40 years அபவ் இருக்கிறவங்க செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய
0: நலமாய் வாழ. வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்கினார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை

0: மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
2: ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
4: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சோலை மற்றும் விதிநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.

பாயிண்ட். பள்ளிக்கூடம் போகலாமா? பள்ளிக்கூடம் போகலாமா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து அதற்கு உங்களோட உங்கள் ஆர்ஜிஎஸ் ஆர் குமார் மற்றும் எம் எம் கலிவெருமாள் ரெண்டு பேரும் நாங்கள் கலந்து உரையாட போகிறோம். பள்ளிக்கூடம் போகலாமா? கோடை விடுமுறை விட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு மாதம் கோடை விடுமுறையை முடித்து நம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துட்டு இப்போ நம்ம பள்ளிக்கு புதுசாக போக போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கும், எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் GL மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் எதிர்நெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். பாயிண்ட் டு பாயிண்ட், பள்ளிக்கூடம் போகலாமா அப்படிங்கிற தலைப்பில் நம்ம கொடுத்துருக்குறோம். கோடை விடுமுறை முடிஞ்சு, கோடை விடுமுறை முடிஞ்சோன்னே நம்ம பள்ளிக்கூடம், நம்மளுடைய பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க. நம்மளும் அப்படி தாங்க இருந்திருப்போம். கோடை விடுமுறை முடிஞ்சோன்னே நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரொம்ப ரொம்ப ஆவலோடு இருந்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு தருணம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் கோடை விடுமுறைக்கு பிறகு நம்ம வந்து பள்ளிக்கூடம் போகலாமா அப்படின்னு கொடுத்துருக்குறோம். நிகழ்ச்சியில் என்ன சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கிளியில்?
3: இல்லை, உண்மைதான் சார். சின்ன வயசில் நாமெல்லாம் வந்து அழுகலை, எதுவும் செய்யலை. இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் வருத்தம் இருந்திருக்கும் அப்பா அம்மா பிரிஞ்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் இந்த ரெண்டு, இன்றைக்கி 3வது நாள்னு நினைக்கிறேன், 3வது நாளும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன நடக்குது அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பெரிய திரைப்படமே HD எஃபெக்டில் ஓடிட்டுருக்கு. அப்படி எல்லார் வீட்லேயும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கோம். நிறைய நேர்கள் வந்து எப்படிலாம் அவங்க ஸ்கூல் போனாங்க அப்படிங்கறத நம்ம கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க.
0: ஆமா, நிறைய பேர் இன்னும் போகணும்னு ஆசைப்படுறாங்க வேற.
3: ஆமா,
0: அதனால எல்லாருடைய கமெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ₹2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேச செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
0: வணக்கம் நேயர் நெஞ்சங்களே, பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில சுட்டரிக்கும் கோடை வெயில், மாம்பழ சீசன், பார்ட்டி வீடு, கேமிங் அப்படின்னு ஜாலியா கழிந்த அந்த மே மாசம் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஜூன் மாசம் பிறந்து நம்ம பள்ளி திறப்பு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்த உடனே வீட்டில் இருக்கிற குட்டி சுட்டீஸ்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் பயமும், பெற்றோருக்கு ஒரு பக்கம் நிம்மதியும் வர்றது அப்படிங்கிறது வழக்கமாக உள்ளது தான். நிகழ்ச்சியில் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நீண்ட கோடை விடுமுறைக்கு பிறகு நம்ம பள்ளிக்கூடம் போகலாமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுவையான தலைப்பு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. காரைக்கால் நளினி அப்படிங்க சொல்லக்கூடியது, மறுபடியும் பள்ளிக்கூடம் போகலாம், செம்மையாக இருக்கும். இடைவெளி விடும்போது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதும், மாங்காவத்தில் சாப்பிட்றதும், புளிய அமத்தை வறுத்து உப்பு போட்டு ஊற வச்சு சாப்பிட்றதும், விளையாடுவது அனைவரும் கூடி அமர்ந்து சாப்பிடுவதும், மதிய உணவு, மீண்டும் பள்ளிக்கு போகலாம், செம்ம ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
3: இல்லை, நீங்கள் இது சொன்னோடனே எனக்கு ஒரு விஷயம், ஒரு மீம்ஸ் பார்த்த ஞாபகம் வருது. ஒரு படத்தில் வடிவேல் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு காட்சியில் நடிச்சிருப்பார். என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து யாரோ தலையிலேருந்து கையை எடுத்துட்டா கடிச்சிருவார் இல்லையா விழுந்து, அந்த காட்சி வந்து ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு வந்து அப்பா அம்மா வந்து கையில் வச்சிருக்கிற மாதிரியும், ஜூன் பிறந்தோடனே ஆசிரியர்கள் கையை தலையில் வச்சிருக்கிற மாதிரியும் அந்த மீம்ஸ் பார்த்த ஞாபகம் வருது.
0: நிச்சயமாக மீம்ஸுக்கு போயிட்டீங்க.
3: ஆமாம் ஆமாம். அடுத்து பூந்தோட்டம் ஆட்டோ கார்த்திகேன்னு சொல்லியிருக்காரு, பள்ளிக்கூடம் போகலாமா அப்படின்னு கேட்டவுடனே என் பிள்ளைங்களுக்கு கண்ணுலெல்லாம் தண்ணி வத்திடுச்சா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
0: அடுத்து பாருங்க, அந்த பூந்தோட்டம் கார்த்திகேயன் சொல்லியிருக்கிறாங்க, அந்த கண்ணீர் எப்படியெல்லாம் இருந்திருக்கணும் தன்னுடைய பெற்றோர்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது பிள்ளைங்களை அப்படியே தர தர தரன்னு சில பேர் இழுத்துட்டு போவாங்க. அப்புறம் சில பேர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அன்பாக சொல்லி, மட செல்லும் அப்பா உன்னோடய இருப்பேன், அம்மா உன்னோடய இருப்பேன் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை அப்படியே அன்பாக அழைச்சிட்டு போய் அந்த ஸ்கூலில் விடுறதும் ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு நெகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லலாம்.

இந்த பள்ளிக்கூடம் அப்படின்னு உடனே ப்ரேயரு, அந்த ப்ரேயருக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க பசங்க இல்லையா. அப்படியே போன உடனே புத்தக முட்டையை வச்சுட்டு அப்படியே ஒட்டியான அந்த ப்ரேயரில் நிற்கிறப்போ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யம்.

0: இருக்கும். இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க ப்ரேயர்ல, இன்னைக்கு என்ன பாட்டு பாட போறோம் அப்படிங்கிறது, அந்த ப்ரேயர் சாங்க்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க மாணவர்கள்லாம். அப்படிப்பட்ட தருணம் இந்த பள்ளிக்கூடம் போகலாமா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது, அதுவும் நம்ம லேட்டாக போயிட்டோம்னு வச்சிங்க, வாசலில் ஒரு பிடி மாஸ்டர் அப்படியே வச்சுக்கிட்டு கம்பு வச்சுட்டு நிற்பாங்க, ஏன்டா லேட்டு சார், லேட் ஆகிட்டு சார், ஏன்டா லேட்டுன்னு கேட்குறோம், லேட் ஆகிட்டா, ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு நகைச்சுவையாக ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த பள்ளிக்கூட நாட்கள் அப்படிங்கிறதுல மறக்க முடியாத ஒரு அனுபவங்கள்.
1: அது ஒரு விஷயம் சொன்னீங்க, பேக் அப்படியே தூக்கி போட்டு ப்ரேயரில் போய் நிற்போம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம தூக்கி போடும்பொழுது அப்போலாம் திறந்த பை, இப்போலாம் ஜிப் வச்ச பை இருக்கும். அப்போ திறந்த பையில் வீட்டிலேருந்து நிறைய ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருப்போம். ஸ்நாக்ஸ்னால் இப்போ உள்ள மாதிரிலாம் கிடையாது. அப்போலாம் என்ன பண்ணுவோம், அந்த நீங்கள் சொன்ன மாதிரி புளியங்கொட்டை அந்த வறுத்து, அதாவது ஊற வச்சு உப்பில் ஊற வச்சு கொண்டு வந்தது, நிலக்கடலை வறுத்தது, பட்டாணி கடலை, இப்படி நிறைய கொண்டு போய் இறஞ்சிரும். அப்போ ரெண்டு போடு வாங்குவோம், அதெல்லாம் ஞாபகம் வருது.

0: மரம் சேரும் பறவை. பல கூட்டு பறவைகள் ஒரு கூட்டில் முகாமிட்டோ பள்ளிக்கூடம் என்ற முகாமில் குடும்பத்தின் கவலை ரேகை முகத்தினை சூழ்ந்திட்டாலும் கவலைகளை மறந்திருந்து பள்ளிக்கூடத்தில் அன்பாய் பழகி வந்தோம். பள்ளிக்கூடம் போகலாமா?
1: நாளை பிற்பகல் 12:50
0: ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியூர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
3: உபயோகப் பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ARC காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் விழுவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: காரைக்கால் பண்பலை 100.3 பள்ளிக்கூடம் போகலாமா?
7: நீங்க அப்படியே ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் பேக்கில் வச்சு அந்த காக்கி கலர் ட்ராயரும் ஒயிட் ஷர்ட்டும் வச்சுருக்கேன். அப்படியே போட்டுட்டு நம்ம நேர்நகரில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ அருமையாக இருக்குங்க நம்ம நிகழ்ச்சியோட தொடக்கம். அடுத்து கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இரவஞ்சி ராகுல் ஹமீத் சொல்லியிருக்காரு, சார் இன்னைக்கு சனிக்கிழமை சார், அதனால நம்ம திங்கக்கிழமை போகலாம் அப்படின்னு இருக்காரு.
0: பள்ளிக்கூடமே போக வேணாம் சார், இருங்க சார் வீட்லேயே.
7: அடுத்து
0: பாருங்க, ஐயாவோடைய அசோக்ராஜ் கனிமொழி சொல்றாங்க, அறிவிப்பாளர் இருவருக்கும் காலை வணக்கம். பள்ளிக்கூடம் போகலாம்னு ஆசையா தான் இருக்கு, வயசு ஓடிடுச்சிங்க. சிறு வயசுல பள்ளிக்கூடம் போன நினைவுகளை மறுபடியும் கொண்டு வந்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
7: ஓகே, அண்ணப்பன் பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க, ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் ஆசையா தான் இருக்குங்க பள்ளிக்கூடம் போறதுக்கு, என்ன பண்றது, வயசு 38 ஆகுது, இப்ப போனா பள்ளியில சேர்த்துக்க மாட்டாங்களே, என்ன பண்றது அப்படின்னு இருக்காங்க.
0: முயற்சி பண்ணி பாருங்க, நிச்சயமா அடுத்து நல்லமன் ஷேக் அலவுதீன் பள்ளிக்கூடம் போகாமலே பரீட்சை எழுதாமலே நான் பாஸ் ஆகணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிச்சயமா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பாடத்துல நம்ம பாஸ் ஆயிடுவோம் சார்.
7: ஓகே ஓகே,
0: நம்ம அடுத்து
7: நம்ம கண்டிப்பா மீசையை கொஞ்சம் ஷேவ் பண்ணிட்டு போனோம்னா சின்ன பையனா தான் இருப்போம். அன்பு அறிவிப்பாளர் ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மேட்டுப்பாளைய நாகராஜன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பள்ளிக்கூடம் போகலாமா? போக முடியாது சார், முன்னாடி போக சொன்னா இப்ப நேரத்துல ஒழுங்கா பள்ளிக்கூடம் போகாம இந்த கடையில வேலை பார்த்துட்டு இருக்கேன், 5வது தான் படிச்சிருக்கேன், ஆனா அனுபவம் அறிவு ஓரளவுக்கு இருக்கு, மறுபடியும் போய் படிச்சு அதான் முடியாத காரியம், ஆனா பழைய ஞாபகத்தெல்லாம் ஞாபகப்படுத்திட்டீங்க, அதெல்லாம் ஒரு கனா காலம் அப்படின்னு இருக்கிறாரு.
0: அடுத்து பாருங்க, திருமலைஸ்தானம் வீரசுந்தரி மகன் ஒண்ணு, அங்க இருக்கிற பசங்க யாருக்கும் என்ன பிடிக்கல, ரெண்டாவது அங்க இருக்கிற ஆசிரியர்கள் யாருக்கும் என்ன பிடிக்கல. அம்மா அட பாவிய, நீ பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு நான் ரெண்டு காரணம் சொல்றேன் கேளு.
7: என்னது?
0: ஒண்ணு, உனக்கு வயசு 45 ஆகுது, ரெண்டாவது நீ தான் அந்த பள்ளிக்கூடத்தோட தலைமை ஆசிரியர், ஒழுங்க கிளம்பு அப்படின்னு பட்டையை கிளம்பியிருக்காங்க. ஒரு நகைச்சுவையா இவங்க.
7: உண்மையதான், அடுத்துட்டு ஏற்பட்டனால நீ சங்கர் சொல்லியிருக்கிறாங்க, பள்ளிக்கூடம் போகலாமா, அழகான நாட்டில் திரும்ப கிடைக்குமா அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க.
0: அடுத்து பாருங்க, கலாவதி ராஜமோகன் இரவஞ்சல்லின்னு சொல்றாங்க, கண்டிப்பா பள்ளிக்கூடம் போவோம். பள்ளிக்கூட நாட்கள்ல தேங்காய் புண்ணாக்கு, இலந்த ஜூஸ், வெள்ளை முறுக்கு, பொட்டுக்கடலை, சக்கரை தோழிகளோடு சாப்பிட்டதும் நினைவுக்கு வருகிறது. என் பள்ளி தோழிகள் பெண்ணரசி, முல்லை, இந்திரா மூவரும் மனக்கண்ணில் வருகிறார்கள். சேர்ந்து படித்து ஞாபகம், மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கு தேடலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதேன்னு பாட்டு தாங்க ஞாபகம் வருது நீங்க சொன்னோன்னு எனக்கு.
7: அடுத்து காலை முதல் இப்போ நிகழ்ச்சி வரை கலக்கி கொண்டிருக்கும் அறிவிப்பாளர் ரெண்டு பேருக்குமே காலை வணக்கம் அப்படின்னு திருபுவனம் ரவி லட்சுமி சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கூடம் போகலாமா, எனக்கும் ரொம்ப ஆசையாக தான் இருக்கு, ஆரம்பத்தில் படிக்காம விட்டுட்டோமே அப்படிங்கிறத நினைக்கும்

0: மனசு ரொம்பவே வருத்தமா இருக்கு. மீண்டும் பள்ளிக்கு போவோம், இன்னொரு பிறவியா பிறந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
1: பள்ளி திறந்து 2 நாள் தாங்க ஆகுது, அதுக்குள்ள போகலாமா? என்ன சார் இது, பிள்ளைகளை முரண்டு பிடிக்கும் அப்படின்னு நாகூர் யூசுப் மாலிம் சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்து கர்நாடகர்பூர் பிரபாகரன் சொல்லியிருக்காரு, காலை வணக்கம் ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பாடசாலையை செல்றது ஆசையா தான் இருக்கு. உருவம் இல்லை, குழந்தை என்ற பருவத்தை தாண்டி மனிதன் என்ற உருவத்தினால உருவத்தில் இருக்கிறதுனால திரும்பவும் பள்ளிக்கு செல்ல வாய்ப்பு இல்லை சார். பள்ளி பருவம் பல கஷ்டங்களை அனுபவித்த காலங்களா நினைவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு,
1: பள்ளி பருவம் பல கஷ்டங்களை அனுபவித்த காலங்கள்னு நீங்க நினைச்சதுனால தான் நமக்கு அது ஒரு சுமையான காலமா தெரியுது. ஆனா அது ஒரு இன்பமான காலமா நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது ஒரு சுகமான காலமா இருக்கும். அதுவும் வந்து கொரநாட்டு கருப்பூர் சார் வந்து அனுப்பியிருக்காங்க, ஒரு டீச்சர் கம்பு வச்சுட்டு அடிக்கிற மாதிரி ஒரு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு பிக்சரும் போட்டிருக்காங்க பாருங்க.
0: உண்மை இப்பயும் நம்ம பள்ளிக்கூடம் போகலாம் நம்ம பிள்ளைங்களை சேர்க்கறதுக்கு இல்லையா. அடுத்து நாகூர் மூசு யூசுப் மாலிம் அனுப்பிச்சிருக்காரு, பள்ளி திறந்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள போகலாமா? என்ன சார் இது, பிள்ளைங்களே முரண்டு பிடிக்குமே அப்படின்னு இருக்காரு.
1: புதுத்துறை செல்வகுமார் சொல்றாங்க பாருங்க, இருவருக்கும் ரொம்ப ரொம்ப காலை வணக்கங்க. பழைய அனுபவத்தை கொண்டுட்டு வந்ததுக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லியிருக்கிறேன் சார். உங்களுக்கு இருவருக்கும் அப்போ ஒரே மஞ்சப்பை ஒரு 4-5 புத்தகம், மதிய சத்துணவு சாப்பாடு அவ்வளவுதான் சார். இப்ப பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகம் அதிகமா இருக்கு கொடுக்கறாங்க, பேக் 1500 ரூபாய் சார். ஒரு பேக் ஸ்கூல்ல பேக் வாட்டர் பாட்டில் எவ்வளவு எடுத்துக்கிட்டு போறாங்க, இப்ப பார்க்கவே கஷ்டமா இருக்கு சார். பிள்ளைங்களை நினைச்சோம்னா அடடாடா ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காங்க இவங்க.
0: அடுத்து கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் சொல்லியிருக்காரு, பள்ளி உப்புக்கூடம் போடத்துக்கு நான் ரெடி, 65 வயசு என்ன யாரும் எந்த பள்ளிக்கூடத்திலயும் சேர்த்துக்க மாட்டாங்களே சார், என்ன ஒரு செய்ய நீங்க ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐடியா சொல்றேன்,
1: பள்ளிக்கூடம்
2: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இது பாயிண்ட் டு பாயிண்ட். நேரம் 9:30. பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அடுத்து
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
8: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: பிபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
9: பிபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
10: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
11: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
10: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டுகால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
1: தேதியும் செய்தியும். வரலாற்றின் நினைவு சுவடுகள். தேதியும் செய்தியும். இன்னைக்கு June 6, தமிழ் செம்மொழியான நாள் இன்று. 2004 June 6 இந்தியாவின் மொழிகளில் தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. 2000 பழமையான இலக்கிய வளங்களையும் பிற மொழிகளை சாராமல் தனித்து இயங்கும் மரபையும் கொண்டது நம் தாய்மொழி தமிழ் என ஆராய்ந்து இன்றைய நாள் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்ட நாள் இன்றைய நாள்.
0: இந்திய எழுத்தாளர் மாஸ்தி வெங்கடேச ஐயங்கார் அவர்களின் பிறந்த தினம் என்று இவர் கன்னடத்தின் புகழ்பெற்ற புதின சிறுகதை எழுத்த

0: ஆவார். இவர் இந்தியாவின் இலக்கியத்துக்கான உயரிய விருதான ஞானபீட விருது பெற்ற நான்காவது கன்னட எழுத்தாளர் ஆவார். மைசூர் மன்னர் நான்காம் கிருஷ்ணராச உடையார் இவருக்கு ராஜ சேவசக்தா என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்திருக்கிறார். இவர் 1981 ஜூன் மாதம் 6 பிறந்தார்.
1: அலெக்சாண்டர் புஷ்கின் பிறந்த நாள் இன்று. கவிதை யுகத்தின் சிறந்த படைப்பாளியான அலெக்சாண்டர் செர்ஜியேவிச் புஷ்கின் 1799 ஜூன் 6 ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் பிறந்தார். இவர் போரிஸ் குட்னவ், த ஸ்டோன் கெஸ்ட், மொசாதன் ஜலியரி என்ற நாடகங்களையும், ரஸ்லன் அண்ட் ரோட்மிலா என்ற கவிதையையும் எழுதியுள்ளார். இவர் உரைநடை, கவிதை, நாவல், சிறுகதை, நாடகம், விமர்சன கட்டுரைகள், கடிதங்கள் என இலக்கியத்தின் அனைத்து களங்களிலும் முத்திரை பதித்தவர்.
0: இந்திய விடுதலை போராட்ட வீரர் PSP பொன்னுசாமி அவர்களின் பிறந்த தினம் என்று. விடுதலை போராட்டத்தின் போது அண்ணல் காந்தியடிகளின் சீரிய தலைமையை ஏற்று பல்வேறு இன்னல்களை அனுபவித்து பல பங்களிப்புகள் தந்த விடுதலை போராட்ட தியாகிகளில் இவரும் ஒருவர். இவருக்கு 2008 சரோஜினி நாயுடு தேசிய விருது கிடைத்திருக்கிறது. இவர் 1908 ஜூன் மாதம் 6 பிறந்தார்.
1: தமிழ் நூல்களை மொழிபெயர்த்து வெளிநாட்டினருக்கும் மொழியின் அருமையை உணர்த்திய தமிழ் அறிஞர் MC பூர்ணலிங்கம் நினைவு நாள் என்று. திருநெல்வேலி மாவட்டத்தில் முன்னீர் பள்ளம் என்ற ஊரில் பிறந்தவர். தமிழில் 18 நூல்களும், ஆங்கிலத்தில் 32 நூல்களும் மற்றும் சட்ட நூல்களையும் எழுதியுள்ளார். தமிழ் இந்தியா என்ற ஆங்கில நூலில் தமிழ்மொழியின் சிறப்பை வரலாற்று ஆதாரங்களோடு கூறியுள்ளார். சமய சான்றோர் வரலாறு மற்றும் அவர்களது தத்துவங்களை 10 தமிழ் முனிவர்கள் என்ற நூலில் விளக்கியுள்ளார். தமிழுக்கும் பெரும் தொண்டாற்றிய மூசி பூர்ணலிங்கம் அவர்கள் 1947 ஜூன் 6 காற்றில் கலந்தார்.
0: தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் ஆலங்குடி சூமு அவர்களின் மறைந்த தினம் என்று. பாடலாசிரியர் மட்டுமன்றி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறார். 1960 முதல் 1985 திரைப்பட பாடல்களை இவர் எழுதியிருக்கிறார். இவர் தமிழக அரசின் கலைமாமணி விருது உட்பட பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார். தனது 64 வயதில் 1997 ஜூன் மாதம் 6 மறைந்தார். நேரில் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை.
2: BPN கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: BPN கண் மருத்துவமனை.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: 100.3 பண்பலை ஒளிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையத்தில் 0.2. பள்ளிக்கூடம் போகலாமா? 30 முன்பு நான் 8 முடித்து பள்ளியில் சென்ற வாரம் மாணவர்கள் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ந்தது. மரம் திரும்பிய பறவைகள் மீண்டும் சந்தித்து மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஆசிரியர்கள் எங்களுக்கு பாடம் எடுத்தார்கள். ஆசிரியர்களை முன்னால் மாணவர்கள் கௌரவித்தது என்று சிறப்பாக அமைந்தது. அது என் வாழ்நாளில் மறக்க முடியாத நாள் அப்படின்னு காரைக்கால் தலைத்தர் பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்து எஞ்சிக்குடி மின்சார கண்ணன் சொல்லியிருக்காரு, வெள்ளை சட்டை, காக்கி டவுசரு, லூஸான டவுசரை பெல்ட்டுக்கு பதிலாக அருணா கயிறு மாட்டி டைட் பண்ணுறது, உங்களுக்கு பொங்கல் தினத்தில் வீட்டுக்கு அடிக்கிற சுண்ணாம்பு பை தான் புத்தகங்கள் எடுத்து முழுது நாங்கள் எடுத்துகிட்டு போகிற பேக்கு, மழைக்காலங்களில் தீபாவளி ட்ரெஸ் எடுக்கும் துணிகளில் உள்ள பாலித்தீன் கவர்கள் மூலமாக புத்தகங்களை மூடி செல்வது, அள்ளித்தண்டுகளை பறித்து வந்து ஸ்லேட்டில் அழிக்கிறது, எரேசராக பயன்படுத்துறது, 11 ஸ்நாக்ஸ் டைம், இளந்த பழம், நாகப்பழம், தேன் முட்டாயி, சக்கரை முட்டாயி, கமர்கட்டு, அப்பா இப்பயே நாக்கில் எச்சு ஊறுதே, வாங்கி திங்கிற தின்பண்டங்கள் தான் அலாதியான பிரியம். அனுபவித்த அந்த காலம்லாம் பொற்காலங்கள். நெய்வேலி காட்டாமணி குச்சியால் அடி வாங்கியது, முட்டி போட்டது, கை தூக்கி நின்றது, இது போல் அனுபவங்களை அனுபவிக்க பள்ளிக்கூடம் ஜாலியாக போகலாங்க சார். ஏன்னா 1-2 அனுபவங்களை நினைவுபடுத்திய காரைக்கால் பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
1: சொன்னவங்க யாருங்க?
0: எஞ்சிக்குடி மின்சார கண்ணன்,
1: கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்கிறாங்க. பாருங்க, பள்ளிக்கூடம் போகலாமா என்ற தலைப்பை கேட்டவுடன் இப்பொழுது ஸ்கூலுக்கு போகலாம் என்ற ஒரு ஆசை வருகிறது. நான் சிறு வயசில் முதல் வாரம் செம ஜாலியாக போனேன். அதன் பிறகு வாத்தியார் அடிப்பதை பார்த்தவுடன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அடம் பிடிச்சேன். அதன் பிறகு 5 சேர்த்து ஸ்கூலுக்கு கொண்டு போடுவார்கள். அதெல்லாம் ஒரு காலம். அந்த பசுமையான நினைவுகள் திரும்பவும் வராதுங்க.
0: அவ்வளோ வெயிட்டாக இருந்தார் 5 தூக்குறதுக்கு. கோவில்பட்டி உதயகுமார் சொல்லியிருக்கிறாரு, காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடம் போகலாமா அப்படின்னு தலைப்பு கேட்டவுடனே என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நடந்த நினைவுகள் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனால் அதை எதை சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நிறைய நினைவுகள் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: பள்ளிக்கூடம் சென்ற அனுபவம் தனி அனுபவங்க. முதல் வகுப்பு சேரும்போது முதலிடம் அடம்பிடித்து பிறகு சென்றேன். இப்போது என்

0: மகள் 8ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. பழைய அனுபவங்களை நினைவில் கொண்டு வந்த பண்பலையின் அறிவிப்பாளர்களுக்கு நன்றிகள் பல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செந்தில் கண்ணன் சோபா பேரளத்தில் இருந்து.
1: குத்தால மாரியம்மன் கோயில் என்எஸ் மோகன் சொல்லியிருக்காரு, பள்ளிக்கூடம் போவோம், படங்களை படிப்போம், அன்பான உள்ளங்களோடு பழகும், அழகான நாட்களோடு பயணிப்போம், பள்ளிக்கூடம் போவோம், வாழ்க்கையில உச்சத்தோட படிப்போம் பள்ளியில் அப்படின்னு தன்னுடைய குழந்தைகளுக்கோ பேர குழந்தைகளுக்கோ சொல்லியிருக்காரு. நீங்க
0: பாருங்க, குளஞ்சியப்பன் காட்டு முன்னாள் குளஞ்சியப்பன் சொல்லியிருக்கிறாங்க தன்னுடைய கமெண்ட்ஸ்ல, பள்ளிக்கூடம் போகலாம் ஆனா பம்புற முட்டாய் வாங்கி தந்தாதான் போவேன் அப்படின்னு நான் படிக்கும் போதெல்லாம் பள்ளி திறக்கிறது என்றால் ஆர்வமாக கிளம்பி போவோங்க. ஏன்னா நியூ அட்மிஷன் போடுவாங்க, முட்டாய் தருவாங்க. அப்பெல்லாம் முட்டாய் வாங்கும் அளவுக்கு 5 பைசா கொடுக்கும் அளவுக்கு கூட வசதி கிடையாது. பள்ளி திறந்து 2 நாள் 3 நாள் ஜாலியா இருக்கும், பாடம் நடத்த மாட்டாங்க, கதை சொல்லுவாங்க. குறிப்பா ஆசிரியர் 6ஆம் வகுப்புல முதல் நாள் எல்லோரும் புதுசு என்பதற்காக போய் பேய் கதை இன்னும் மனசில் நீங்க நினைவுகளோட நிழலாடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காட்டு மன்னார் கோவில் குளஞ்சியப்பன்.
1: அடுத்து கோமல் சரவணன் சொல்லியிருக்கிறார், நமக்கு பள்ளிக்கூடம் போகணும்னு நாங்கள் தோணுது, பசங்களுக்கு இன்னும் லீவு இருந்தாலும் தோணுது அப்படின்னு சொல்கிறாரு இவர். பாருங்களேன்,
0: அடுத்து பாருங்க, மீண்டும் பள்ளிக்கு போகலாமா? போகலாம் சார், நம்ம குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு போகலாம். மீண்டும் நம்ம போக வாய்ப்பு இல்லை, அது ஒரு அருமையான கனாகாலம், மிஸ் பண்ணுறோம் சார், வாய்ப்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வாரியங்காவல் சங்கர்.
1: அடுத்து திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா ரெண்டு பேருக்கு வணக்கத்தை சொல்லிட்டு, படிப்புக்கு வயசு இல்லை சார், எப்போ வேண்ட வேணாலும் போகலாம், நான் ரெடி, நீங்க ரெடியா அப்படின்ட்டுருக்காரு. நாங்கள் ரெண்டு பேருமே ரெடி தான், சேர்த்துக்கு அவங்க ரெடினா நாங்கள் ரெடி தான்.
0: எதிர்காலம் நலமாக பள்ளிக்கூடம் போய் தான் ஆக வேண்டும் அப்படின்னு நாகூர்லேருந்து ஜெகபிரசாதிக்கு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி செந்தில் முருகன் சொல்லியிருக்காரு, பள்ளி பருவத்தில் இருந்த ஜாலி என் கல்லூரி வாழ்வில் கூட இல்லைங்க, செம்ம ஜாலியாக பள்ளி பருவம் சென்றது. நான் பள்ளி பருவம் முடிந்து 26 ஆண்டுகள் ஆனாலும் என்னுடைய நண்பர்கள் எல்லோரிடமும் இன்னும் நட்பாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: முன்பெல்லாம் பள்ளிக்கூடம் செல்லும்போது புதிய வகுப்புகள் செல்லும் என்று ஒரு பயத்துடன் செல்வோம், புதிய நட்பு கொஞ்சம் பயம் கலந்த பழக்கத்துடன் ஆரம்பிக்கும், தற்சமயம் அது கொஞ்சம் குறைந்துள்ளது. அப்பொழுது புத்தகத்தை எண்ணிக்கை மற்றும் எழுது நோட்டுகள் குறைவாக இருக்கும், ஆனால் தற்சமயம் ஒரு சுமையை போல தூக்கி செல்ல குழந்தைகள் செல்கின்றன அப்படின்னு தானிக்கோட்டகம் தெற்கில் இருந்து ரவிக்குமார் சொல்லியிருக்கிறார்.
1: குத்தாலந்தோப்பு தரிசு சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு, ஜூன் பள்ளி திறந்தாச்சு, குழந்தைகள் எல்லாம் சக நண்பர்களோட இன்ப சுற்றுலா கொடை சுற்றுலா சென்று வந்து எல்லோரும் பகிர்ந்து ஆனந்தம் அடைவாங்க அப்படின்னு அவங்க கிளாஸ் ரூம்ல பேசிட்டு இருக்கிறது இவரு காதல விழுந்திருக்கு போல இருக்கு.
0: பள்ளிக்கூடம் போகலாமா? பழைய நினைவுகள் வந்துடுச்சுங்க, 50 நாள் லீவ்ல ஆனந்தமா இருந்துட்டு பள்ளி திறந்தவுடன் பெரும் சுமையை சென்றதும் அங்கே நண்பர்களை பார்த்ததும் சுமையாகவும் சுகமானதும் நினைவுக்கு வருகிறது அப்படின்னு அந்த நண்பர்களை மனம் தேடுகிறது அப்படின்னு
1: சொல்லியிருக்கிறாங்க.
0: ஒரு மாதம் கூட விடுமுறை விட்டு மீண்டும் பள்ளிக்கு செல்கின்றோம், ஒரு மாதம் பள்ளி விடுமுறையில வீட்டில் இருந்து கொண்டு செய்த சேட்டைகள் வம்புகள் வீட்டில் இருந்த அனைவருக்கும் கொஞ்சம் சிரமம் கொடுத்து விட்டோமோ என்ற மனது எண்ணுகின்றது. பள்ளி திறந்தாச்சு, பழைய நண்பர்கள், புதிய நண்பர்கள், நண்பர்கள் வட்டம் பெருகி விட்டது, மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி அப்படின்னு மனது துள்ளி குதிக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: மயிலாடுதுறை ஜிஜி நகர் ஆனந்த் சொல்லியிருக்காரு, நான் படிக்கும் போதெல்லாம் பள்ளிக்கு போகல அப்படின்னா வாத்தியார் வீடு தேடி குச்சியோட வருவார், எல்லா பசங்களையும் எல்லாம் அழைச்சிட்டு வேற வருவார், அது ஒரு மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்றாங்க, மாணவ செல்வங்களை பள்ளி பருவம் என்பது மீண்டும் கிடைக்காத ஒரு பொற்காலம், விடுமுறை தரும் மகிழ்ச்சியை கடந்து பள்ளி தரும் அறிவும் நட்பும் ஒழுக்கமும் வாழ்நாள் முழுக்க வழிகாட்டக்கூடியவை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே விடுமுறை முடிந்து பள்ளி செல்வதை ஒரு சுமையாக நினைக்காமல் நம் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு புதிய பயணத்தின் தொடக்கமாக நினைத்து மீண்டும் பள்ளிக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அதே போல ஜெயங்கொண்டமே கலைவாணன் மெர்சிராணி சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் பள்ளிக்கூடம் போயிட்டா எங்கள் பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் அனுப்பதாங்க கஷ்டமாக இருக்கும், முதல் நாளே ஆட்டோ வந்துருச்சு, கிளம்புடான்னு சொன்னால் வைத்த வலிக்குதுன்னு சொல்கிறான், என்ன பண்ணுறது, ஏன்டா முதல் நாளே வா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு
0: இருக்காரு. அடுத்து பாருங்க, கும்பகோணம் குமரன் சொல்றாங்க, நண்பர்களோடு கழுத்து மேல கைய போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடம் சென்ற காலம் மகிழ்ச்சியாக தாங்க இருந்துச்சு, நினைச்சா இப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிங்கறதுதான் சந்தோஷம். பள்ளிக்கூடம்

0: நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.

0: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேர்களுக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: பள்ளிக்கூடம் போகலாமா அப்படிங்கறத பத்தி சுவாரஸ்யமா எல்லாருமே கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்மளும் எல்லாருடைய கமெண்ட்ஸும் படிக்கணும் அப்படிங்கறது ஆசை இருந்தாலும் நிறைய நேயர்கள் தங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருடைய கமெண்ட்ஸை நம்ம சொல்லணும் அப்படிங்கறது ஆசை இருந்தாலும் தருணம் இல்லை அப்படிங்கறத ஒரு நிதர்சனம் இல்லையா?
4: கண்டிப்பா
0: எல்லாருடைய விமர்சனங்களும் அந்த கமெண்ட்ஸும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து பங்கு பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம காத்திருப்போம். ஏன்னா நேரம் சரியாகி விட்டது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. நிகழ்ச்சியில் நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு நம்ம விடை கொடுக்கலாம். இப்போது இது 100.3 பண்பலை ஒலிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையம். நேரம் 9:45.

வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: கேட்கறேன். எனக்கு வயது 56, எனக்கு தெரிந்த 50 ஆண்டு நான் வணங்கி கேட்கறேன்.
1: எப்படி அந்த பழக்கம் உங்க வீட்டுல உங்க அப்பா ரேடியோ வச்சிருக்கோம்?
0: ஆமாங்க ஆமாங்க. நம்ம வீட்டுல வந்து அந்த காலத்துல 70களில் இன்னமும் அந்த ஞாபகம் எனக்கு மலர் நினைவுகளாக இருக்கிறது. என்னுடைய 5-6 வயதுகள்ல அந்த கேட்ட விதங்கள்லாம்
1: நமக்கு ஒரு சிந்தனை இருக்கும், என்னதான் நடக்குது, வேலை அடிக்கிறாங்க, பாட்டு போறாங்க, மனுஷங்களா
0: இருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்துல நமக்கு பொழுதுபோக்கு எதுவுமே இல்லையா, டிவி கிடையாது, அதிகமா சினிமாவுக்கு போக முடியாது, வானொலி தான் எல்லா நிகழ்ச்சிகளும், வானொலி தான் எப்பயாவது பாட்டு போடுவாங்க, அதிகப்படியான நிகழ்ச்சிகள் தான் விவசாய நிகழ்ச்சி கேப்பன, மாணவர்கள் மாணவிகளுடைய விளையாட்டு நிகழ்ச்சிகள், மெல்லிசை நிகழ்ச்சிகள், துதி பாடல்கள், மிக முக்கியமா நியூஸ், மதியம் 12:40 நியூஸ்,
1: சரோஜ் நாராயண்,
0: சரோஜ் நாராயணசாமி, ஆமா, ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு வாழ்க்கையில இளம் வயதுல இருந்து அந்த ரேடியோ கேட்கிற பழக்கம் ரொம்ப இனிமையாக அமைந்தது.
1: சரிங்க சார், இப்ப நிறைய பேரு சின்ன வயசுல ரேடியோ கேட்கறாங்க, பட் கால மாற்றம் வந்து சமூக ஊடகங்கள்லாம் நிறைய வந்து போச்சு. இன்னைக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்டு போன் கையில இருந்ததுன்னா அதுலயே வந்து எல்லாமே வந்துருச்சு. பேசறதுக்காக வந்த அந்த செல்போன் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்கள் எல்லாமே அதுல இருக்குது. யூடியூபா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், எக்ஸ் தளமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க. ஆனாலும் வந்து இன்னமும் ரேடியோ கேட்கறதா சொல்றீங்களா, எப்படி அது?
0: கண்டிப்பா நம்ம ரேடியோ கேட்பதை யாராலையும் அழிக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லா வேலையும் செய்யலாம், காதுக்கு இனிய கானங்களை கேட்டுக்கொண்டு பல்வேறு பணிகள் நம்ம செய்யலாம், எந்த பணியும் நம்ம டிஸ்டர்ப் ஆகாது. இதே நம்ம டிவி பார்த்தோம்னா நம்ம டிவி மட்டும் தான் பார்க்க முடியும், இந்த வேலை செய்ய முடியாது. இப்ப நம்ம வந்து வானொலியை நம்ம காதால கேட்டுக்கணும், எழுத்து பண்ணி செய்யலாம், சிறிய வேலை செய்யலாம், இப்படி நிறைய ஒர்க் நம்ம வந்து செய்வதற்கு வானொலி மிக சிறந்த ஒரு ஊடகமாகவும் ஒரு நண்பனாகவும் நம்ம வந்து செயல்படுத்துவோம். வானொலியில பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக நான் ரசித்து கேட்பது பாத்தீங்கன்னா விவசாய நிகழ்ச்சி கேட்பேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு, இருந்துட்டு வருது. இப்ப நானும் ஒரு விவசாயியாக
1: செயல்படுறேன். அரசு ஊழியரா இருந்துட்டு
0: கண்டிப்பா என் அரசு துறையில நான் வந்து விரிவுரையாளராக இருக்கிறேன், கூடவே நான் வந்து விவசாயம் பண்றேன். எனக்கு வந்து விவசாயம் பண்ணுவதற்கு உந்து விசையாக கண்டிப்பா இந்த வானொலி இருக்குது. தினந்தோறும் நான் மாலையில 7:25 இந்த வானொலி நிகழ்ச்சி கண்டிப்பா கேட்பேன். காலையில புதுச்சேரி வானொலியத்துடைய டைரக்டர் சார் நடத்துற ப்ரோக்ராம் வந்து காத்துமுத்து கருத்து முத்து நிகழ்ச்சி, தினந்தோறும் நான் ஒரு ரசிகனா கேட்டுக்கணும் வரேன். அதுல வர தகவல்கள் ரொம்ப அருமையா இருக்கு, இயற்கை சார்ந்த தகவல்கள், புவி சார்ந்த தகவல்கள், விவசாய நிகழ்ச்சிகள், மழை பொழி சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாமே அதுல தராங்க. ரொம்ப நல்லா இருக்கும் நிகழ்ச்சி.
1: இப்ப வானொலி வந்து ஒரு பெரிய பெட்டியா ஒரு காலத்துல இருந்துச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஏசியன் கேம்ஸ் இந்தியால விளையாண்டப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செட் வந்தது, ஒரு மஞ்சள் கலர்ல பாக்கெட் செட்
0: எல்லாம். அந்த போல ரேடியோ நான் பயன்படுத்திருக்கேன். வீட்டுல நான் பல்வேறு வகையான ரேடியோ வச்சிருந்தேன், டிரான்சிஸ்டர்ல இருந்து பெரிய ரேடியோ இருந்து பாக்கெட்ல வைக்க ஒரு ரேடியோல இருந்து. இன்னைக்கும் நான் வந்து அதிகமாக நான் சைக்கிள்ல பயணம் செய்வேன். நான் அப்ப சிறிய வானொலியை என்னுடைய பையில வச்சுக்கிட்டு நான் வந்து சைக்கிளிங் போறதும், உடற்பயிற்சி செய்யும் போது நடைப்பயணத்துக்கும், வாக்கிங் சொல்லுவோமே நம்ம நடைப்பயிற்சி செய்வதற்கும் எப்பயுமே நமக்கு வந்து இந்த வானொலி வந்து நண்பனாக நான் எப்பயுமே நான் பயன்படுத்திக்கொண்டு ஒரு நாளைக்கு நான் வந்து அதிகமாக நான் கேட்பது வந்து இந்த வானொலி தான். காலையில நான் கண்விழித்து 70 இரவு தூங்க செல்லுவரே ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நான் வந்து ஒரு 5 மணி நேரமாவது நான் வானொலி கண்டிப்பா கேட்பேன்.
1: சார், இப்ப வானொலியால வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அறிவு பொக்கிஷம் அப்படின்னு எதெல்லாம் சொல்லலாம்? ஏன்னா வந்து இப்ப நீங்க சொன்னீங்க விவசாய நிகழ்ச்சிகள், நான் முழுமையா வானொலியை கேட்டு விவசாயத்துல எனக்கு ஒரு ஆர்வம் வந்து இப்ப நான் விவசாயம் பாக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம அறிவு விருத்தி செய்யறதுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் வானொலியில இருக்கு, குறிப்பா அறிவியல் நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட இருக்குது.
0: கண்டிப்பா
1: அதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்குதா, அதை பத்தி சொல்லுங்க.
0: இருக்குது கண்டிப்பா. ஒரு தனி மனிதன் வந்து ஒழுக்கமான மனிதனாக உருவாவதற்கு இந்த வானொலி மிக முக்கியமான ஒரு ஊடகமாக இருக்குது. நான் பார்த்த வகையில ஒரு டிசிப்ளின், நமக்கு வந்து வானொலி கேட்பதால் நமக்கு ஒரு டிசிப்ளின் கிடைக்கிறது, நமக்கு வந்து கால நிர்ணயம், பங்க்சுவாலிட்டி, இந்த டைம்ல அந்த வானொலிக்காக அந்த டைம் நம்ம வந்து பங்க்சுவாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம காலையில சீக்கிரமா 6 மணிக்கு எழுந்தோம்னா அந்த நிகழ்ச்சி நம்ம 6:40 கேட்கணும், அப்ப நம்ம 6 மணிக்கு முன்னாடி எழுந்து ரெடி ஆகணும் நம்ம கேட்கறதுக்கு. இப்படி எல்லாம் நம்ம வந்து இந்த வானொலியால் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வானொலி பயன்படுது. வானொலியில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காலையில பக்தி பாடல் கேட்கறோம், நம்ம விவசாய நிகழ்ச்சி கேட்கறோம், நம்ம 7:30 செய்தி கேட்கறோம், நல்ல ஒரு மனதுக்கு இனிமையான பாடல்கள் எல்லாம் போடுறாங்க, அதையும் கேட்கறோம், நம்ம நிறைய அறிவியல் செய்திகளும் அதையும் கேட்கறோம். நம்ம எல்லாத்துக்குமே வானொலி வந்து மிக சிறந்த ஒரு ஊடகமாக செயல்படுது. இந்த வானொலி

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா.
0: உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
1: ஐயா, என்னுடைய பெயர் வந்து டாக்டர் ஆர் குமரன். நான் வந்து புதுச்சேரி மாநிலத்தினுடைய கல்வித்துறையில விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறேன். ஐயா,
0: நீங்க நீண்ட நாள் வானொலி?
1: கண்டிப்பாங்க.
0: எவ்வளவு காலமா வானொலி கேக்குறீங்க?
1: எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 50 ஆண்டுகளாக

0: வானொலி பார்த்தீங்கன்னா இளைய பாரதம், குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள், பாடல்கள், கல்வி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், பிரெஞ்சு மொழி கற்போம், இந்தி மொழி கற்போம், அது போன்ற நிகழ்ச்சிகள். மேலும் பாத்தீங்கன்னா மிக முக்கியமா இந்த கமெண்ட்ரிஸ், அது கிரிக்கெட் கமெண்ட்ரி, இதெல்லாம் வந்து ஒலிபரப்புறாங்க
1: ரேடியோல. ஒரு பெரிய
0: நம்ம ரேடியோல நம்ம கமெண்ட்ரி கேட்டுன்னு மத்த வேலையை நம்ம செய்யலாம். நம்ம டிவியில முன்னாடி உட்காந்து நம்ம டிவியை பார்க்காம இந்த வேலையை செய்யலாம். நம்ம அரிய வகை செய்திகள் எல்லாம் சொல்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வானொலியால் நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்கிறாங்க, முகம் தெரியாத நண்பர்கள் நமக்கு வந்து கிடைக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு ரசிகராக இருக்கிறோம், நமக்கும் ஒரு ரசிகராக இருக்கிறாங்க. இப்படி பார்க்கும்போது இந்த வானொலி வந்து அன்றாட வாழ்வில் இன்றியமையாத ஒரு நண்பனாக செயல்படும்.
1: இப்போ ஒரு காலத்தில் வானொலி அப்படிங்கிறது ஒன்வே மாதிரி வானொலி நிலையத்திலேருந்து ஒளிபரப்புவாங்க, நம்ம கேட்போம், அதோட சரி. அதுக்கு பிறகு வானொலி நிகழ்ச்சிகளில் வந்து பாட்டு கேட்கலாம், தொலைபேசி வழியில் கேட்கலாம் அப்படின்னு வந்தது. அதுக்கு பிறகு நிகழ்ச்சிகளில் வந்து நீங்க தொலைபேசி வழியாக நேரடியாக பங்கு பெறலாம் அப்படின்லாம் வந்துச்சு. இன்னைக்கு பல்வேறு நேயர்கள் தினமும் வானொலியில் வந்து பேசுறாங்க. இப்போ அந்த மாற்றத்தெல்லாம் எப்படி சொல்றீங்க?
0: இது ஒரு வகையான காலத்தின் கட்டாயத்தில் நம்ம வளர்ச்சி தான், வானொலியுடைய வளர்ச்சி. இப்ப ஒரு பக்கமாக வந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்ப பல்வேறு பக்கமா வரும். ஒரு காலத்துல வானொலியில வந்து ஒருத்தவங்க தான் அது செய்வாங்க. இப்ப பொதுமக்களும் எல்லாரோட இன்வால்மெண்ட், எல்லாருடைய பார்ட்டிசிபேஷன் வந்து நமக்கு இந்த வானொலியில வந்து இருக்குதுங்க. எல்லாருமே பாமர மக்கள் கூட பங்கேற்க சூழ்நிலை வந்து இப்ப வானொலி உருவாக்கி விட்டு, இப்ப வந்து நேயர் விருப்பங்கள்ல இருந்து இப்ப நேரலையில வந்து பாமர மக்கள் வந்து ஒரு மருத்துவர்கிட்ட வந்து சந்தேகத்தை கேட்கலாம், இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துக்கிறாங்க. இது ரொம்ப வானொலிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்.
1: இப்போ உங்களை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு நேயரா இருந்துட்டு இருக்கும் போது வானொலி நிகழ்ச்சிகள்லயே நாமளே நேரடியா பங்கு பெறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ வந்துச்சு? நிகழ்ச்சிகள்ல எப்படி பங்கு பெற்றீங்க? எந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்க கலந்துகிட்டு இருக்கீங்க?
0: இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியா வானொலி கேட்பதால் நாமளும் அதுல நம்ம வந்து பங்கேற்கலாம் அந்த ஒரு ஆர்வம் கண்டிப்பா வந்து அதிகமா எல்லாருக்குமே வரும். அப்படித்தான் எனக்கும் வந்துச்சு. நானும் ஒரு நேயராக இங்க வந்து நிகழ்ச்சியில நான் வந்து கலந்து கொண்டு இருக்கிறேன்.
1: நீங்க கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் பத்தி எல்லாம் சொல்லலாம்.
0: நான் அறிவியல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், வானிலை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், பருவநிலை மாற்றங்கள் சம்பந்த நிகழ்ச்சிகளும், இதெல்லாம் நான் வந்து கலந்து கொண்டு உரையை நான் இருக்கிறேன். நேரலையில வந்து கலந்து கொண்டு இருக்கிறேன். என் நேர்காணலையும் நான் வந்து கலந்துட்டு
1: வானொலியை வாழ்த்தணும். ஏன்னா வானொலிக்கு வயது 90. உங்களை வாழ்த்த சொன்னா என்ன சொல்லி வாழ்த்துவீங்க?
0: வானொலி என்றென்றும் இனிமையாக இன்று போல் என்றும் வாழணுங்க. வானொலிக்கு என்றென்றும் அழிவு இல்லை. மக்களுக்காக ஒரு மிக சிறந்த பணியை வானொலி செய்து கொண்டு வருகிறது. இதனுடைய பணி சிறக்கணும், மேல்மேலும் நீடிக்கணும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: உங்களை சந்திச்சு பேசினதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி, வணக்கம் ஐயா.

0: புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடியவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
1: அற்புத வானொலிக்கு

0: நேரம் 10 மணி. இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பத்தி பேசுறேன் நினைச்சேன்னா, ஜஸ்ட் அந்த பேஷண்ட் தான் நேற்று ஆப்ரேட் பண்ணோம். என்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு கூடாதுக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பிரச்சனை எப்படி ஈஸியாக அவாய்ட் பண்ணிருக்கலாம், பட் ஆனால் அதை விட்டுட்டு அந்த டைமை விட்டுட்டு இப்போ வந்து பண்ணும் போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த காலோட பகுதி எடுக்கிற மாதிரி இதே வந்துருச்சு. அது என்னன்னா, ஒரு பேஷண்ட் வந்து அவங்க சுகர் இருக்கு அவங்க வந்து என்னன்னா லாங் டிராவல் எங்கேயோ பண்ணியிருக்காங்க, கோயம்புத்தூர் வரைக்கும் லாங் டிராவல் பண்ணியிருக்காங்க. அது பண்ணும்போது அவங்க கால் வந்து நல்லா வீங்கி இருக்கு. ஸோ வீங்கி இருக்குதானா பரவாயில்ல, கொஞ்சம் வலி இருக்கு, வீக்கத்தினால வலி இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு திரும்பவும் கோயம்புத்தூர்லேருந்து உங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க. ஊருக்கு வந்துட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கேருந்து பார்த்துட்டு வலி நைட் தாங்காமல் நைட்டே வந்தாங்க. வந்துட்டு அவங்க காலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காலிலேருந்து நீர் வடிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எங்கன்னா முழங்கால் கீழேருந்து பாதம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஃபுல்லாக வீங்கியாச்சு, நல்லா செவந்திருக்கு, ரெட்டாக இருக்குது, நல்ல வீக்கம், அதே தொட்டு பார்த்தா நல்லா சூடு அந்த இடத்துல. இந்த காலுக்கும் அந்த காலுக்கும் கை வச்சு பார்க்கும்போது சூடு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்படின்னா என்னன்னா இந்த காலில் நல்ல இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னு அர்த்தம். சுகரும் வந்து பார்த்தீங்கன்னா 400-500 பக்கம் மேலே அதிகமாயிருச்சு. ப்ளஸ் இந்த இடுப்பில் நெறி கட்டிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்ஃபெக்ஷன் நல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது அளவுகோல், நம்ம இன்ஃபெக்ஷனுக்கு பார்க்குற அளவுகோல் எல்லா பிளட் டெஸ்ட்லையுமே அதிகமாக இருக்குது. எதிர்ப்பு செல்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. அவங்க வந்து என்னன்னா கிட்னியோட ஃபங்க்ஷனே பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா ஒரு 2-3 நாள்லேயே அந்த பிரச்சனை. இது என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் உடனே இமீடியட்டாக சர்ஜரிக்கு எடுத்தோம். அந்த காலை இது பண்ணிவிட்டோம். என்ன தசையெல்லாம் அழுகி போயிருக்கோ அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் என்ன பண்ணோம், திரும்பவும் ட்ரெஸ்ஸிங் பண்ணோம். ரெகுலராக என்ன பண்ணோம், 1 நாள் to 1 நாள் இந்த மாதிரி 4-5 நாள் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வேக் ட்ரெஸ்ஸிங்னு ஒரு இதை போட்டோம். திரும்பவும் எல்லாம் பெட்டர் ஆச்சு. திரும்ப என்னென்னா விரலில் இருக்க ரத்த ஓட்டம்லாம் கருக ஆரம்பிச்சிது. ஸோ மெயின் இதில் ப்ராப்ளம் என்னென்னா அடியிலேருந்து ஃபுல்லாகவே ரத்த குழாயிலேருந்து எல்லாமே உள்ளே வரைக்கும் டிப்ளைட் ஆகி உள்ளே வரைக்கும் போயிருச்சு. ஸோ அதில் என்ன ஆகுதுன்னா அதனால காலுக்கு அந்த விரலுக்கு போகிற ரத்த குழாய் எல்லாமே அதில் வந்து பாதிச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாதங்காலுக்கிட்ட இருக்க அந்த அது வரைக்கும் அவங்க காலை நம்ம எடுக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இது என்ன அப்படின்னா, ஏன் இந்த இதுனா இது வந்து அவங்க இந்த கால் வீக்கம் வந்ததுன்னு சொன்னாங்களே அந்த டைம்லேயே அவங்க கரெக்டாக வந்திருந்தாங்கன்னா இது எதுவுமே இல்லைங்க. காலை தூக்கி கொஞ்சம் உயரமாக வச்சு கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக் மாத்திரையோ மருந்தோ இதில் கொடுத்துருந்தோம்னா இது வந்து அந்த டைமுக்கு ஒரு 4-5 நாளில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓரளவுக்கு சரியாயிருக்கும். பட் இதை வந்து அந்த வீக்கத்தையும் வலியும் வச்சுக்கிட்டு மெயினாக சுகர் இருக்கவங்க, அந்த பிரச்சனை இருக்கவங்க இதை ப்ரொலாங் பண்ண இது என்ன ஆகுதுன்னு கேட்குனா இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகும். அதுவும் சுகர் இருக்கவங்களுக்கு ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகும். ப்ளஸ் சுகர் லெவலுமே மெயின்டைன் ஆகாது. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ இது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா 400-500 சுகர் லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது எந்த நம்மளை நேர்களும் முதல்ல வந்து உடனே மருத்துவரை பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு மருத்துவரை போய் பார்த்து அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா என்னங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. ஸோ அதில் பெருசாக நமக்கு ஒன்றும் செலவும் ஆக போகிறதில்ல. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்க்கும்போது நம்ம காலை வந்து ஈஸியாக காப்பாற்றிருக்க முடியும் போது இவ்வளோ பெரிய கஷ்டம் பேஷண்ட் பாடும் போது எனக்கே அது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நிலைமைக்கு நம்ம இந்த ஒரு சிம்பிளான சொல்யூஷனால அந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா உடனே போய் மருத்துவரை பாருங்கள், அதை உடனே சரி செஞ்சுக்கோங்க. மேலும்

0: நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: ஆகாய காற்றில் ஆலாபனை வாடும் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: சொல்ல ரங்கம். இன்றைய சொல்ல ரங்கத்தில் உங்களின் மந்திர சொல், உங்களின் மந்திர சொல். உங்களின் மந்திர சொல் என்ற தலைப்பில் நேயர்கள் சொல்லரங்கத்தில் உங்களுடைய மந்திர சொல் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். காரைக்கால் தொலைபேசி இணைப்பக எண் 04368 இந்த எண்களை இணைத்து 231231 மற்றொரு தொலைபேசி எண் 299480 அல்லது 299580 இந்த தொலைபேசி தொட்டு பேசுங்கள். தொட்டு தொடரட்டும் நம் பந்தம். இன்று தமிழ் செம்மொழியான நாள். அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கும் அறிவார்ந்த சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்கள். நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்க கோடிக்கணக்கான வார்த்தைகள் தேவையில்லை, ஒரே ஒரு வார்த்தை போதும், அதுதான் மந்திர சொல். அந்த மந்திர சொல் என்ன சொல்? விஞ்ஞானம் உலகை ஆளலாம், ஆனால் ஒரு நல்ல சொல் மனிதர்களின் இதயங்களை ஆளுகின்றது. அப்படிப்பட்ட பேராற்றல் கொண்ட சொற்களை பற்றி பேசவும் விவாதிக்கவும் கொண்டாடவும் கூடியிருக்கக்கூடிய இந்த மந்திர சொல் இன்னைக்கு சொல் அரங்கத்தில் அரங்கேறுகிறது. தொலைபேசி வழியாகவும் முகநூல் பக்கம் வழியாகவும் நம்ம மந்திர சொல் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொலைபேசி வழியாக முயற்சி செஞ்சு உங்களுடைய மந்திர சொல்லை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 231231 மற்றொரு தொலைபேசி எண் 299480 அல்லது 299580 இந்த தொலைபேசி எண்ணுக்கு காரைக்கால் தொலைபேசி இணைப்பக எண் 04368 என்ற எங்களை இணைத்து தொடர்பு கொள்ளுங்கள். உங்களால் தொலைபேசியில் முயற்சி செய்ய முடியலையா, கவலை விடுங்க. உங்களுடைய முகநூல் பக்கத்துலேருந்து எங்கள் முகநூல் பக்கம் காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற தமிழில் டைப் பண்ணிங்கன்னா அந்த முகநூல் பக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த முகநூல் பக்கத்தில் உங்களின் மந்திர சொல் அப்படிங்கிறதுக்கான ஒரு போஸ்டர் அஞ்சல் செய்யப்பட்டுள்ளது, அதில் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் பதிவு செய்யலாம். நேர்களை நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடியவங்க யார், எங்கிருந்து வராங்கன்னு கேட்கலாமா? வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: மணக்குடியிலிருந்து சித்ரா, சொல்லுங்கம்மா உங்களின் மந்திர சொல் என்ன சொல்?
1: நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும்.
0: சரிங்க, நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
2: வேதாரண்யம் வட்டம் வேத்தாங்குடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க செல்வ பாரதி.
2: உழைப்பே உயர்வு.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? வணக்கம்.

0: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
0: திருவாரூர் மாவட்டம் பூங்குடி கிராமத்திலிருந்து செந்தில்குமார்.
1: பூங்குடி செந்தில்குமார், சொல்லுங்க செந்தில்குமார்.
0: கவலைப்படாதே, கடவுள் இருக்கிறார்.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம், உங்களின் மந்திர சொல் என்ன சொல்?
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
1: பாபுராஜபுரம் முகமது இக்பால், சொல்லுங்க ஐயா.
2: எல்லா போலும் இறைவனுக்கே.
1: நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கீழ்மாத்தூர் கருப்பையா சார்.
1: கீழ்மாத்தூர் கருப்பையா, சொல்லுங்க கருப்பையா.
3: உழைப்பு சார்.
1: உழைப்பு, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யார் வராங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்க நல்லா இருக்க. நலமை மலர வாழ்த்துக்கள். சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
4: செந்தில்கண்ணன் பேரலாம்.
1: சொல்லுங்க ஐயா.
4: வாழ்க வளமுடன்.
1: வாழ்க வளத்துடன், நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
5: அரியலூர் மாவட்டம் கூவாகம் தனவேல்.
1: கூவாகம் தனவேல், சொல்லுங்க ஐயா.
5: வாழ்க்கையே வெற்றி சார்.
1: வாழ்க்கையே வெற்றி, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம், உங்களின் மந்திர சொல்.
6: வணக்கம் சார்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்கம்மா?
6: மேமாத்தூர் இருந்து அமுதா பேசுறேன்
1: சார். மேமாத்தூர் அமுதா, சொல்லுங்கம்மா.
6: விடாமுயற்சி சார்.
1: விடாமுயற்சி, வெற்றி தரும், நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
7: வணக்கம்மா.
1: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? வானொலியின் ஒளி அளவை குறைத்து வைத்துக் கொண்டு தஞ்சை மாவட்டத்திலிருந்து வரலாமே.
7: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியரையா. நலமா இருக்கீங்களா ஐயா?
1: நலம் நலமை மலர வாழ்த்துக்கள் சேவியரையா. சொல்லுங்க, உங்களின் மந்திர சொல் என்னங்க?
7: அன்பு, அன்பு காட்ட, மனிதனிடம் அன்பு காட்ட வேண்டும்.
1: நன்றி நன்றி. அன்பு காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். உற்சாகமான வணக்கம். ஜில்லுனூர் வணக்கமா? சரி, சொல்றது யாருங்க? பூந்தோட்டம் முருகன், சொல்லுங்க முருகன்.
8: இளமையில் உழைப்பு முதுமையில் சிரிப்பு.
1: நன்றிங்க. இளமையில் உழைப்பு முதுமையில் சிரிப்பு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம். கருப்பம்பளம் சிவகுமார், சொல்லுங்க சிவகுமார்.
9: ஐயா என்ன தன்னம்பிக்கை.
1: தன்னம்பிக்கை, நன்றிங்க நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
10: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் வணக்கம். டியர் பண்ணதிலிருந்து வரீங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
11: திருமணராய மற்றும் அபிராமி வடக்கு பேசுறேன்
1: ஐயா, சொல்லுங்க.
11: அன்புக்கு அடிமை ஐயா.
1: நன்றி ஐயா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். சொல்லரங்கத்தில் இணைகின்ற இவர் யார் என்று கேட்கலாம். வணக்கங்க.
12: வெளிப்பாளையம் சரவணன்.
1: வெளிப்பாளையம் சரவணன், சொல்லுங்க சரவணன். உங்களின் மந்திர சொல் என்ன சொல்? இதுவும் கடந்து போகும். நன்றிங்க நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
13: வணக்கம் சார்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க ஐயா?
13: கத்திரிப்புலம் இருந்து பாக்யராஜ்.
1: கத்திரிப்புலம் பாக்யராஜ், சொல்லுங்க உங்களின் மந்திரி சொல் என்ன சொல்?
13: உண்மை உழைப்பு உயர்வு.
1: உண்மை உழைப்பு உயர்வு, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
14: வணக்கம் சார்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
14: தென்பிடாகை ஆனந்தன்.
1: தென்பிடாகை ஆனந்தன், சொல்லுங்க ஐயா.
14: விடாமுயற்சி.
1: விடாமுயற்சி, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து விடாமுயற்சி இரண்டு முறை வந்திருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
15: வணக்கம் சார்.
1: யாருமா?
15: தேவனூர்.
1: தேவனூர் வாசுகி, சொல்லுங்கம்மா.
15: இதுவும் கடந்து போகும்.
1: இதுவும் கடந்து போகும், இரண்டாவது முறையாக வந்திருக்கின்றது இந்த சொல். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
16: ஹலோ வணக்கம் சார். வாழ்க வளமுடன்.
1: வாழ்க வளத்துடன், சொல்லுங்கம்மா.
16: விளமல்
1: தேன்மொழி முத்துக்குமரசாமி சொல்லுங்கம்மா. உங்களின் மந்திர சொல் என்ன சொல்?
16: இதுவும் கடந்து போகும்.
1: இதுவும் கடந்து போகும், இது மூன்றாவது முறை. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
17: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க?
17: திருக்கடையூர்ல இருந்து சுபா இளங்கோவன் சார்.
1: திருக்கடையூர் சுபா இளங்கோவன், சொல்லுங்க உங்களின் மந்திர சொல் என்ன சொல்?
17: மன தைரியம் சார்.
1: மன தைரியம், நன்றிம்மா நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
18: ஹலோ.
1: வணக்கங்க வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா?
18: ஆனந்தன். ஆனந்த மலையை நாகம்பாடி.
1: நாகம்பாடி ஆனந்தன், சொல்லுங்க ஐயா.
18: முயற்சி.
1: முயற்சி, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ, இது சொல்லரங்கம். சொல்லரங்கத்தில் உங்களின் மந்திர சொல் என்ன சொல் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் உடையார்பாளையம் அஜிம்.
0: உடையார்பாளையம் அஜிம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: முயற்சி திருவினையாக்கும்.
0: நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ்.
0: சொல்லுங்க ஐயா.
2: எல்லாம் நன்மைக்கு.
0: எல்லாம் நன்மைக்கு. ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜின் மந்திர சொல் எல்லாம் நன்மைக்கு. நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், அதம்பார் ராமன்.
0: அதம்பார் ராமன் ஐயா, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களின் மந்திர சொல் என்ன சொல் சொல்லுங்க. நல்லா இருக்கும்.
3: ரொம்ப நன்றி. பொறுமை சார்.
0: பொறுமை. நன்றிங்க. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
4: இடவாசல் சசிகலா சார்.
0: இடவாசல் இருந்து சசிகலா. சொல்லுங்கம்மா, உங்களின் மந்திர சொல் என்ன சொல்
4: சார்? தீதும் நன்றும் பிறர் தரவாரா.
0: புறநன்று புறநானூற்று பாடல் வரி முதல் வரி இல்லையா? நன்றிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
5: நாகூர் இருந்து ஏஜே எம்என் முகமது ஜலீல்.
0: சொல்லுங்க ஐயா.
5: துணிவே துணை.
0: துணிவே துணை. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். உங்களின் மந்திர சொல் என்ன சொல் அப்படிங்கறத பத்தி நம்ம கேட்டுட்டு இருக்கோம்.
6: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார் பேசுறீங்க?
6: செம்போடி மேற்கு முருகானந்தம்.
0: செம்போடி மேற்கு முருகானந்தம்.
6: கடுகை வெளுப்பது வெட்டி சார்.
0: சரிங்க, நன்றி.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம். நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
8: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.
9: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
10: RBI சொல்கிறது.
11: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 சொல்லரங்கம். சொல்லரங்கத்தில் உங்களின் மந்திர சொல் என்ன சொல் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 சொல்லறங்க உங்களின் மந்திர சொல் அப்படிங்கிற பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். தொலைபேசி வழியா நேயர்கள் தங்களுடைய கருத்துக்கள் மந்திர சொல்லை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். வார்த்தைகளின் வலிமையும் மனிதர்களின் மனங்களையும் சீர்தூக்கி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா மந்திர சொல் அப்படிங்கிறது முக்கியமான விஷயங்க. இந்த மந்திர சொல் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அன்பு, முயற்சி, விடாமுயற்சி, இப்படி பல்வேறு சொல்லை நமது நேயர் நெஞ்சங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யார், எங்கிருந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கங்க, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: தமிழுக்கு இன்று வணக்கம் செலுத்திய தங்களுக்கு வணக்கம். கும்பகோணம் டிஎஸ் பாலு.
0: கும்பகோணம் டிஎஸ் பாலு.
1: விதி வலியது, அதை விட மதி வலியது.
0: நன்றிங்க, நன்றி. நீ நிகழ்ச்சியை தொடங்கி கிட்டத்தட்ட 15 நிமிடங்களை நம்ம கடந்திருக்கிறோம். 15 நிமிடங்களில் கிட்டத்தட்ட 19 நேயர்கள் வந்திருக்கிறாங்க. அடுத்து இன்னும் சொல்ல போனாக்கா பத்தொன்பதையும் கடந்து அடுத்தடுத்து வந்து போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க நேயர்கள்லாம். 30 நெருங்கி கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 30 தங்களுடைய கருத்துக்கள் மந்திர சொல்லை சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து யார் யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த 1 மணி நேரத்தில் பலதரப்பட்ட நேயர்களையும் சந்தித்து எவ்வளவு நேயர்கள் அதிகமாக வந்து மந்திரச்சொல் சொல்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கேட்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். வாருங்கள் நேயர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருப்போம். தொலைபேசி வழியா உங்களுடைய மந்திரச்சொல்லை நீங்க சொல்லுங்க. இது செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள், இன்ற நாள். இந்த நாளில் உங்களது மந்திரச்சொல் என்ன சொல்? வணக்கம்.
2: வணக்கம் சார், குடிசைவேதி சித்ரா தேவி செல்வகுமார்.
0: சித்ரா தேவி செல்வகுமார் எங்க இருந்துமா?
2: எல்லா புகழும்
0: இறைவனுக்கே. எங்கிருந்து சொல்றீங்க சித்ரா தேவி செல்வகுமார்?
2: புதுத்துறை. சித்ரா தேவி
0: புதுத்துறை, காரைக்கால் புதுத்துறைன்னு சொல்லுங்க. காரைக்கால் மறந்துட்டீங்களே நீங்க? நிச்சயமா, காரைக்கால் அப்படிங்கிற மாவட்டத்துல ஒரு பகுதி தான் புதுத்துறை இல்லையா? ஒரு கிராமம், அழகிய கிராமம். அந்த கிராமத்துல இருந்து சித்ரா தேவி செல்வகுமார் அழகியா சொல்லியிருக்கிறீங்க எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நிச்சயமா, நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்
3: ஐயா. இனிய காலை வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க, மலக்குடியில இருந்து வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்
3: நானு. ஆமா ஐயா, ராஜேந்திரன் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
3: அதாவது ஏழ்மையிலும் பரோகரம்.
0: சரிங்க, நன்றி, நன்றி,
3: நன்றி.
0: இது உங்களின் மந்திர சொல். நிகழ்ச்சியில வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: இனிய காலை வணக்கங்களோடு சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் இருந்து இக்பால் ஐயா. வணக்கம் ஐயா.
0: இளையான்குடி இக்பால், அஸ்ஸலாமு அலைக்கும்.
4: ஆமாங்க ஐயா. ஐயா நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கங்க, நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: உங்களின்
0: மந்திர சொல் யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
5: எங்க
0: இருந்துமா? சரி, 100.3 சங்கரியோட மந்திர சொல் 100.3 சொன்னீங்க. சங்கரியோட ஊர் வேறு, நான் தெரிஞ்சுக்கலாமா? தோப்புத்துறை. வேதாரண்யம் தோப்புத்துறையா? சூப்பர், சூப்பர், நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம், எங்கேருந்து அப்படிங்கிறது கேட்போம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: தானிக்கோட்டகம் முருகவேல் சார்.
0: தானிக்கோட்டகம் தெற்கிலிருந்து முருகவேல். சொல்லுங்க முருகவேல், உங்களின் மந்திர சொல் என்ன சொல்?
6: நடப்பதெல்லாம்
0: நன்மைக்கு. நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம், தேவனூர்.
7: அரியலூர் மாவட்டம், தேவனூர், ஜோதிலட்சுமி.
0: சொல்லுங்கம்மா.
7: யாரோடும் ஒப்பிடாதே.
0: ஒப்பிடாதே.
7: ஆமா, யாரோடும் ஒப்பிடாதே.
0: சரி, நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
8: நாகூர்லேருந்து பாண்டியன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
8: மௌனம்.
0: மௌனம், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
9: ஹலோ,
0: ஹலோ,
9: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், தூயிலி அம்மாபேட்டையிலிருந்து வரீங்கன்னு
9: நினைக்கிறேன்.
0: சொல்லுங்க.
9: அதாவது சார், நேர்மை.
0: நேர்மை என்று சொல்லக்கூடிய உங்களின் பெயரையும் சொல்லலாமே.
9: தூயிலி அம்மாபேட்டை நடராஜர் சார்.
0: நன்றி, நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் வரக்கூடியவங்க அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
10: ஹலோ,
0: ஹலோ, வணக்கம்.
10: வணக்கம் சார்.
0: முகந்தனூர் பவித்ரா. சொல்லுங்க, உங்களின் மந்திர சொல் என்ன சொல்?
10: சீதம் நன்றும் பிறர் தர வாரா சார்.
0: சரிம்மா, நன்றி.

0: நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க சார்?
1: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் ரவி.
0: திருபுவனம் ரவி, சொல்லுங்க உங்களின் மந்திர சொல் என்ன ரவி?
1: உழைப்பே உயர்வு சார்.
0: உழைப்பே உயர்வு, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: ஜோதி, அன்னப்பன்பேட்டையில இருந்து.
0: அன்னப்பன்பேட்டை ஜோதி, சொல்லுங்கம்மா.
2: மறப்போம்
0: என்னம்மா?
2: மறப்போம் மன்னிப்போம்.
0: மறப்போம் மன்னிப்போம், நன்றி நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
3: திருத்தறைப்பூண்டி தேவி சார்.
0: திருத்தறைப்பூண்டி தேவி, சொல்லுங்கம்மா.
3: வாழ்க வளமுடன்.
0: வாழ்க வளமுடன், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து உங்களின் மந்திர சொல் என்ன சொல் அப்படிங்கறது சொல்லுங்க. ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து?
4: சார் வணக்கம்.
0: வணக்கம்.
4: பாக்கம்பருத்தி ஈர் சுமதி.
0: பாக்கம்பருத்தி ஈர் சுமதி, சொல்லுங்கம்மா.
4: ஈரம் இருக்கும் வரை இலைகள் உதிர்வதில்லை.
0: ஈரம் இருக்கும் வரை இலைகள் உதிர்வதில்லை, சரிம்மா. இது பெரிய ஒரு சொற்றொடரா இருக்க, நான் வந்து மந்திர சொல்லு தான் சொன்னேன். நன்றிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. கும்பகோணம் மனோகரன், சொல்லுங்க. பக்குவமே முதல் படி, நன்றிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
6: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
6: மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் கண் ஸ்ரீராமுலு.
0: செம்பனார் கோவில் கண் ஸ்ரீராமுலு, சொல்லுங்க ஐயா.
6: யாதும் ஊரை யாவரும் கேளு,
0: கனியன் பூங்குன்றனார்.
6: எஸ் ஐயா,
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
7: ஹலோ
0: ஹலோ
7: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க
7: சார்? ஆர்திரையே அவனியாபுரத்துல ஜாபுரேலி பேசுறேன். நலமா இருக்கீங்களா சார்?
0: அவனியாபுரம் ஜாபுரேலி ஐயா, நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
7: பொறுமை
0: என்பது உங்களது பெருமை அப்படிங்கறது தான் சொல்லலாம். நன்றி, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ. மௌனம் இதுவும் ஒரு மந்திர சொல் என்று நேயர்கள் சொல்றார்கள். வணக்கம். சொல்லுங்க ஐயா. துணிந்து நெல், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். உங்களின் மந்திர சொல் அப்படிங்கிறது சொல்ல அரங்கத்தில் இணைந்திருக்கின்றோம். நேரம் 10:26. விரைவாக வாருங்கள், சொல்லுங்கள் உங்களுடைய மந்திர சொல். யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
8: வணக்கம், செட்டிப்புலத்திலிருந்து ஆறுமுகம் பேசுறேன்.
0: செட்டிப்புலம் ஆறுமுகம், சொல்லுங்க ஐயா. வணக்கம்.
8: கடமை. வணக்கம்.
0: கடமை நிறைவேற்றுவோம், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
9: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க சார்?
9: தேப்பெருமாநல்லூர் சரவணா கமலேஷ்.
0: தேப்பெருமாநல்லூர் சரவணா கமலேஷ், சொல்லுங்க சரவணா கமலேஷ்.
9: எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் வேணும் சார்.
0: எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் வேண்டும், ஒரு வாக்கியத்தையே சொல்லிக்கிறீங்க பாருங்க, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ
10: ஹலோ
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
10: துகிலி அம்மாபேட்டையில இருந்து பிரபாவதி பேசுறேன் சார்.
0: பிரபாவதி, சொல்லுங்கம்மா.
10: உண்மை சார்.
0: உண்மை, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம். துகிலி அம்மாபேட்டை பிரபாவதியை தொடர்ந்து வரும் இந்த நேயர் யார் என்று கேட்போம். ஹலோ வணக்கம்.
11: வணக்கம் சார். குருகத்தி முகமது இஸ்மாயில்.
0: முகமது இஸ்மாயில், சொல்லுங்க ஐயா.
11: பொறுமை.
0: பொறுமை, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். உங்களின் மந்திர சொல் இது சொல்ல அரங்கம். வணக்கங்க.
12: ஆண்டிப்பாளையம் மதனசேகர்.
0: ஆண்டிப்பாளையம் மதனசேகர் ஐயா, சொல்லுங்க ஐயா.
12: செய்தியை உள்வாங்கி பேசும் சொல் சக்தி வாய்ந்தது.
0: சக்தி வாய்ந்தது சொல் அப்படிங்கறத சொல்றீங்க, நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்து. ஹலோ வணக்கம்.
13: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க ஐயா?
13: சித்ரா பேசுறேன் சார்.
0: சித்ரா, சொல்லுங்கம்மா.
13: நம்பிக்கையோட நடை போடுறேன்
0: சார். சீர்காழி சித்ராவா?
13: ஆமா சார்.
0: நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
14: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
14: தஞ்சை மாவட்டம் உப்பிலைப்பூண்டிலிருந்து வாழ்வுடைய தையக்கலைஞர் ராமன் பேசுறேன் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா.
14: நலமுடன் வாழ்க.
0: நலமுடன் வாழ்க, வாழ்த்துக்கள், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ, நிகழ்ச்சியில் வந்திருக்கிற அடுத்த நேயரை சந்திக்கின்றோம். மௌனத்தில் விளையாடும் அரசாட்சியாக இருக்கின்றார்கள் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடரும் இந்த இனியவர் யார் என்று கேட்போம். சொலரங்கத்தில் இணையும். வணக்கம்.
15: அரியலூர் மாவட்டம் அவங்களிலிருந்து ராமானுஜம் இருந்தார்.
0: ராமானுஜம் ஐயா, சொல்லுங்க.
15: எல்லா புகழும் இறைவனுக்கு.
0: எல்லா புகழும் இறைவனுக்கு, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
0: காரைக்கால் பீச் ரோட்டிலிருந்து சத்யா சார்.
1: காரைக்கால் பீச் ரோட்லேருந்து சத்யா, சொல்லுங்கம்மா.
0: தினமும் புத்தக வாசிப்பு பழக்கம்.
1: தினமும் புத்தகம் வாசிக்கணும்.
0: வாசிப்பு பழக்கம்.
1: சரி, மந்திர சொல்லாக வாசிப்பு என்பதை எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? நன்றி, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், வணக்கம். யார் பேசுறீங்க? மருங்கூர் ராஜலட்சுமி சங்கர். இதுவும் கடந்து போகும். நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் உங்களின் மந்திர சொல் என்ன அப்படிங்கறது சொல்லரங்கத்தில் சொல்லலாம். நிகழ்ச்சியில் மணி நேரம் 10:29. ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
3: ராஜா டைலர். நாகை மாவட்டம்
1: அனந்தநல்லூர் ராஜா டைலர். சொல்லுங்க.
3: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கீங்களா அப்படிங்கறது உங்களின் மந்திர சொல்லா?
3: இல்ல சார், தன்னம்பிக்கை.
1: தன்னம்பிக்கை. நலமாக இருக்கின்றோம், நலமை மலர வாழ்த்துக்கள். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
4: இந்நிலை மாறும் சார்.
1: இந்நிலை மாறும். நன்றிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். நேர்களை, நேரம் 10:30 நாம் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ,
5: ஹலோ.
1: யார் பேசுறீங்க?
5: செம்பனார் கோவில்.
1: செம்பனார் கோவில் இருந்து
5: இளமாறன்.
1: இளமாறன், சொல்லுங்க உங்களின் மந்திர சொல் என்ன இளமாறன்?
5: பொறுமை.
1: பொறுமை. நன்றி ஐயா, நன்றி. சிறு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம மீண்டும் மந்திர சொல்லில் இணைவோம்.
6: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: நாகப்பட்டினம் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
1: நேரம் 10:31. காரைக்கால் பண்பலை 100.3 சொல்லரங்கம். சொல்லரங்கம் நிகழ்ச்சியில் உங்களின் மந்திர சொல் என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அப்படியே முகநூல் பக்கத்துக்கு வரோம். திரும்பி நம்ம முகநூல் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அகரக்குந்தகை கார்த்திகேசன் நம்மால் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஐயாவடி அசோகராஜ் கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க, நம்பிக்கை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பத்மாவதி ஸ்ரீதர் தலத்திருவிலிருந்து எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இஞ்சிக்குடி மின்சாரக்கண்ணன் விழித்து கொண்டு இருக்கும் போதெல்லாம் உழைத்து கொண்டு இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து காரைக்கால் நளினி கருணை உள்ளம் புன்னகை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு தத்தனூர் சமத்துவபுரத்துலேருந்து ஹேமா வசந்தராஜா சொல்லியிருக்கிறாங்க. திருக்கண்ணபுரம் ஆனந்த் சொல்கிறாங்க, எதிரிக்கும் நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. குத்தாலம் நித்யா ராஜேஷ் மனசாட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருமலசான வீரசுந்தரி சொல்லியிருக்கிறாங்க, முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு பிரதமராபபுரம் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல் சொல்கிறாங்க, அன்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மந்திரை சொல் அன்பு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ், என்னுடைய மந்திரை சொல் தெளிவு மற்றும் துல்லியம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து காட்டுமன்னர் கோவில் டி மடப்புறம் தோப்புத்தர் வேல்முருகன் சொல்கிறாங்க, என்னுடைய மந்திரை சொல் கலங்காதிரு மனமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து எல்லாம் அவன் செயல் அப்படின்னு நாகூர் முகமது ரஃபீக் சொல்லியிருக்கிறாங்க. திருவாரூர் கொடிகள் பாளையம் ஷாகுல் கமிந்த ராஜா சொல்கிறாங்க, ஆன்மீகம் மற்றும் தியானம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்து அதம்பார் தமிழராசி நிதானம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க மந்திர சொல்லாக. அடுத்து வரிச்சகுடி வீரமணி சொல்கிறாங்க, எதுவும் நிரந்தரமில்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து வெள்ளப்பள்ளத்திலிருந்து அக்ரி ரஞ்சித் சொல்கிறாங்க, ஆரோக்கியத்தை விட பணத்தை சேமிப்பது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நக்கம்பாடி சுதா அன்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நிகழ்ச்சிகளில் தன்னுடைய கமெண்ட்ஸை சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லிடுறாங்க. அடுத்து அடுத்து நம்ம அவங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க தொலைபேசி வழியாக வரக்கூடியவங்க யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
10: வணக்கங்க.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க ஐயா?
10: ரேவதி நகர்,

0: ரவிச்சந்திரன்.
1: ரேவதி நகர் ரவிச்சந்திரன், சொல்லுங்க ஐயா.
0: நீ நீயாகவே இரு.
1: சரி, நீ நீயாகவே இரு. நன்றிங்க, நன்றி. நேரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 10:33:40 நம்ம இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 60 நேயர்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகையாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷமாக ஒரு 60 நேயர்கள் வந்து தங்களுடைய மந்திர சொல்ல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க? காரைக்கால் குமரவேல். சொல்லுங்க குமரவேல்.
2: நல்லதே நடக்கும்,
1: நல்லதே நடக்கும். நன்றிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
3: நாகப்பட்டினம் பௌணமாள் கிருபாமூர்த்தி.
1: நாகப்பட்டினம் பௌணமாள் கிருபாமூர்த்தி, உங்களுடைய மந்திர சொல் என்னம்மா?
3: என்னுடைய மந்திர சொல் வாழ்க்கை வாழ்வதற்கே.
1: வாழ்க்கை வாழ்வதற்கே. நன்றிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: தெத்திலிருந்து செல்வி பேசுறேன்.
1: தெத்தி செல்வி, சொல்லுங்கம்மா.
4: இதுவும் கடந்து போகும்.
1: இதுவும் கடந்து போகும். நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: வணக்கம்.
6: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி.
1: வணக்கம்.
6: வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா குமார் ஐயா?
1: காட்பாடி சந்திரசேகர், நலமாக இருக்கின்றோம். மந்திர சொல் என்ன உங்களுடைய மந்திர சொல்?
6: ஆமா, என்னுடைய மந்திர சொல் என்ன அப்படின்னா, நம்பிக்கையே மனிதனுக்கு உயர்வு தரும்.
1: சரி, இது ஒரு சொற்றொடர். நன்றி.
6: நம்பிக்கை,
1: நம்பிக்கை என்பது மந்திர சொல்லாக நாம் எடுத்துக்கொண்டோம். நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
8: சிந்திப்போம்,
1: செயல்படுவோம். நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
9: ஐயா வணக்கம், சங்கரம்பந்தல் ராஜு.
1: சங்கரம்பந்தல் ராஜு, சொல்லுங்க ராஜு.
9: முயற்சி திருவினையாக்கம்.
1: முயற்சி திருவினையாக்கம். நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
10: ஹலோ, வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
10: மேட்டுப்பாளையம் நவீன் குமரன்.
1: மேட்டுப்பாளையம் நவீன் குமரன், உங்களுடைய மந்திர சொல் என்ன? நன்மையா? நன்றிப்பா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
11: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
11: நாகை மாவட்டம் அந்தனப்பேட்டையிலேருந்து பாக்யவதி டைலர் பேசுறேங்க சார்.
1: அந்தனப்பேட்டை பாக்யவதி, சொல்லுங்கம்மா, உங்களுடைய மந்திர சொல் என்னம்மா?
11: சார், அன்பு பாசம் தான் சார்.
1: அன்பு பாசம் தான், எவ்வளவு அழகா சொல்லியிருக்கீங்க. இந்த ரெண்டு பேர் இருந்தா நமக்குன்னு ஒரு அழகு இருக்கும். நன்றிமா.
11: ஆமாங்க சார்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து வரவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
12: அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நாகூரிலிருந்து அலோன்ஸ் ராஜியா.
1: சொல்லுங்க ஐயா.
12: எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும்.
1: சரிங்க, நன்றிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
13: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
13: மானம்பேட்டை காளிதாஸ்.
1: மானம்பேட்டை காளிதாஸ், மௌனமாக மெல்லிய குரல்களோடு வருகிறீர்கள். யாருங்க காளிதாஸ்? சொல்லுங்க ஐயா உங்களுடைய மந்திர சொல்.
13: தியாகம்.
1: தியாகம். நன்றிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
14: ஹலோ.
1: ஹலோ, வணக்கங்க.
14: வணக்கம் சார். வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
14: மேலவாஞ்சூர்
1: சேகர். சொல்லுங்க.
14: வெற்றி நிச்சயம் சார்.
1: வெற்றி நிச்சயம். நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். உங்களின் மந்திர சொல் என்ன சொல்?
15: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
15: திருவாரூர் மாவட்டம் பனங்குடியிலிருந்து லதா பேசுறேன் சார்.
1: பனங்குடி லதா, சொல்லுங்கம்மா, உங்களுடைய மந்திர சொல் என்ன சொல்?
15: வாய்மையே வெல்லும்.
1: வாய்மையே வெல்லும். நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
16: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கங்க. வணக்கங்க, யார் பேசுறீங்க?
16: சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடியிலிருந்து குமரப்பாயா.
1: இளையங்குடி குமரப்பா, சிவகங்கை மாவட்டத்திலிருந்து இளையங்குடியிலேருந்து வந்திருக்கிறீங்க, ரொம்ப தூரம் ஐயா. சொல்லுங்க, சொல்ல ரங்கத்தில் உங்களின் மந்திர சொல்.
16: நிதானம்.
1: நிதானம். நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
17: ஹலோ, வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
17: அமிர்தா பேசுறேன் சார்.
1: ஆக்கூர்லேருந்து அமிர்தாவா?
17: ஆமாம் சார்.
1: உங்களின் மந்திர சொல் என்ன அமிர்தா?
17: பொறுமை.
1: பொறுமை. நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
18: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார்?

0: பேசுறீங்க?
1: குத்தாலத்திலிருந்து அனிஷா பேசுறேன்.
0: குத்தாலம் அனிஷா, சொல்லுங்கம்மா.
1: நம்பிக்கை.
0: நம்பிக்கை, நன்றிம்மா.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: காரைக்கால் பண்பலையின் 1.3 சொல்லரங்கம் சொல்லரங்கத்தில் நேரம் பார்த்தோன்னா 10:40 ஆயிடுச்சுங்க. இப்போ அப்படியே முகநூல் பக்கத்துக்கு நம்ம வரோம். முகநூல் பக்கத்தில் பார்த்தோன்னா விருதாச்சலம் அரசகுழி ஜான் சொல்கிறாங்க பாருங்க, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ரமேஷ் பைரவி அப்படிங்கிற முகநூல் பக்கத்துலேருந்து அநீதியை அன்றை எதிர்த்துடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திருவாலங்காடு சரவணகுமார் வாழ்க நலமுடன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பூலுவபாளையம் ஆனந்தமுருகன் சொல்கிறாங்க, இந்த நிலை மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆயகரன்புலம் உழைப்பு உயர்வு தரும் பழனிவேல் சொன்ன மந்திரி சொல்லி இது ஆயகரன்புலம் பழனிவேல் உழைப்பு உயர்வு தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மதுரை கோ சண்முக சுந்தரம் நேர்மை பொறுமை நிதானம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருவாரூர் விஜயகுமாரி முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மந்திரி சொல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தேத்தாக்குடி தெற்கு கலையரசன் சொல்கிறாங்க, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாச்சியார்கோவில் மாத்தூர் ஜோசப் என்ன போல் வாழ்க்கை அப்படின்னு மந்திரி சொல் சொல்லியிருக்கிறாங்க. கைலாசபுரத்திலிருந்து ரவி என்னுடைய மந்திரி சொல் பொறுமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மணக்கால் நாகராஜன் சொல்கிறாங்க, எல்லாமே சில காலம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அன்பான இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தோம்னா நன்னிலம் அம்பலவாணன் அப்படிங்கிற முகநூல் பக்கத்திலிருந்து கற்பனைக்கு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரவாஞ்சேரி ராஜமோகன் கலாவதி ராஜமோகன் சொல்கிறாங்க, உதவும் பண்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மும்பை நடராஜன் சொல்கிறாங்க, நம்மால் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி முகநூல் பக்கத்தில் நிறைய நேயர்கள் தங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தொலைபேசி வழியே வந்து மந்திரி சொல்லி சொல்ல வரும் இந்த இணையவர்களை அழைக்கலாமா? நிகழ்ச்சியில் வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் பேசுறீங்க? தனபால் ஐயா. எங்க இருந்து பேசுறீங்க? திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டில இருந்து தனபால் ஐயா சொல்லுங்க, மந்திரி சொல் உங்களின் மந்திரி சொல் என்ன சொல்?
1: மறப்போம் மன்னிப்போம்.
0: மறப்போம் மன்னிப்போம், நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
2: வணக்கம் சார், மானாம்பேட்டை தேவி.
0: மானாம்பேட்டை தேவி சொல்லுங்கம்மா.
2: துணிச்சல்.
0: துணிச்சல், நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ அன்பும் அரவணைப்பும் யாரு சொல்லுவது? யாருங்க? காரைக்கால் இருந்து யாரு? உங்க பேர் என்ன? சாந்தி. சரி நன்றி. நிகழ்ச்சியில அடுத்து யாருன்னு கேக்கலாம். ஹலோ வணக்கம்.
3: நாகை மாவட்டம்
0: மஞ்சகொள்ளை முடிசேகர். மஞ்சகொள்ளை
4: முடிசேகர்
0: சொல்லுங்க.

0: ஹலோ,
1: ஐயா உங்க பேர் சொல்லுங்க.
0: நான் திருப்பூர் மாநகர மணாலி பாலத்திலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு பேசுகிறேன்.
1: திருப்பூர் சேர் ரங்கசாமி ஐயா, உங்களுடைய மந்திர சொல் என்ன சொல்லு ஐயா?
0: அதாவது வந்து சலிப்பு சலிப்பில்லான் சலிச்சு கூடாது, சலிப்பில்லான்
1: சலிப்பு இல்லாமை அப்படிங்கிறது தான் இல்லையா? சலிப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது மந்திர சொல்ல. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ
1: ஹலோ
2: ஹலோ

0: யார் பேசுறீங்க ஐயா?
1: பெருமையன்.
0: பெருமையன் எங்க இருந்துங்க?
1: இடும்பாலம்.
0: இடும்பாவனம். இடும்பாவனம் பெருமையன், சொல்லுங்க உங்களுடைய மந்திர சொல் என்ன?
1: மறப்போம் மன்னிப்போம்.
0: மறப்போம் மன்னிப்போம். நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ.
2: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: என்னோட ப்ரொஃபைல இருந்து எங்க வீட்டுக்கார் போட்டிருந்தாங்க சார், நான் டிரைவ்ல வர வேறு ராஜமோகன் தான் இருந்து பாருங்க.
0: சரிம்மா பரவாயில்ல, நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்க. உங்களுடைய பேரு சொல்லி சொல்லுங்க. நீங்க மந்திர சொல்லு. மனிதாபிமானம்.
2: ஆமா,
0: மனிதாபிமானம் என்பது இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகனோட மந்திர சொல். நன்றி நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்
3: சார். வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
3: மானாம்பேட்டையிலிருந்து சரவணன்.
0: மானாம்பேட்டை சரவணன், சொல்லுங்க சரவணன். உங்களின் மந்திர சொல் என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு எங்க கேட்கணும்?

0: ஹலோ, வணக்கம்.
1: முத்துலட்சுமி
0: முத்துலட்சுமி, எங்க இருந்தமா? தண்டிர மாணிக்கம். சொல்லுங்கம்மா.
1: முயற்சி செய், மேலாவது இல்லை.
0: சரிம்மா, முயற்சி செய் அப்படிங்கிறது மந்திர சொல்லாக எடுத்துக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: எனக்கு வணக்கமுங்க.
0: வணக்கம் வணக்கமுங்க. வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம். நான் திண்டுக்கல் மாவட்டம் காவலாத்துல இருந்து கணேசன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். உங்களுக்கு நல்ல ஆசையோட அருளோடும் நல்லா இருக்கும். மந்திர சொல்லு என்ன ஐயா?
2: சிறப்புங்க.
0: சிறப்பு, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து அதுவே நமது பிறப்பு. நிகழ்ச்சியில் வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
4: வணக்கம்.
0: மஞ்சுளா ரவிச்சந்திரன். சொல்லுங்கம்மா. நல்லதே நடக்கும். இது ஒரு ஆருடம். நன்றி. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கங்க. யார் பேசுறீங்க? காரைக்கால் கீழா காசாவுடைய மூர்த்தி. சொல்லுங்க ஐயா, உங்களின் மந்திர சொல் என்ன சார்?
3: திருக்குறள் வந்து ஒரே ஒரு தாள் தான் நான் பரப்பிப்பேன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்துவிடல்.
0: சரி,
3: அதாவது மந்திரம்
0: நன்னயம் அப்படிங்கிறது மந்திர சொல். எடுத்துக்கலாமா?
3: ஆமா. தேங்க்ஸ் சார். நன்றி சார்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: நான் கூகூர் வடகரை ஆர் முருகேசன்.
0: கூகூர் வடகரை ஆர் முருகேசன். சொல்லுங்க முருகேசன்.
5: உன்னால் முடியும்.
0: உன்னால் முடியும். நன்றிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். திருத்தறிப்பூண்டி அன்புகரசி. சொல்லுங்கம்மா. தேத்தாக்குடி அன்புகரசி. சொல்லுங்க. அன்பு, அன்புக்கரசியின் மந்திர சொல் அன்பு. நன்றிம்மா. நேரம் 10:48. நிமிடத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ

0: உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேரம் 10:50. 100.3 பண்பலை ஒலிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையத்தில் சொல்லரங்கம். சொல்லரங்கத்தில் உங்களின் மந்திர சொல் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். கும்பகோணம் கோ மூர்த்தி சொல்லியிருக்கிறாங்க முகநூல் பக்கத்தில், நல்லதே நினை அப்படிங்கிறதான் என்னுடைய மந்திர சொல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து குத்தாலம் தேரடி தெல்லை வில்லாளன்னு சொல்கிறாங்க, உழைப்பு தாங்க அப்படி உழைப்பு அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மனவெளி நந்தகுமார் சொல்கிறாங்க, மனம் நிம்மதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முகநூல் பக்கத்தில். அடுத்து தொலைபேசி வழியாக வரக்கூடியவங்க யார், எங்கேருந்து எத்தனை பேரை நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கிறதுல அடுத்த கட்ட இலக்காக வந்துகிட்டு இருக்காங்க நிகழ்ச்சியில். அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: கண்டமாணிக்கத்திலிருந்து மோனிஷா பேசுறேன்.
2: கண்டமாணிக்கம் மோனிஷா சொல்லுங்கம்மா, உங்களுடைய மந்திர சொல் விடாமுயற்சி. நன்றிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ
2: ஹலோ,
4: சீர்காழிலிருந்து
2: விபிஷாவா?
5: திருப்பங்கூர்
2: ஜெயந்தி குமார் சொல்லுங்கம்மா. நல்லதே நினைக்கும். நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
6: ஐயா வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வானொலியின் ஒலி அளவை குறைத்து வைத்துக் கொண்டு வாங்கல ஐயா.
6: குறைச்சிட்டேன்
2: சொல்லுங்க ஐயா. யார், எங்க இருந்து பேசுறீங்க ஐயா நீங்க?
6: ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டம் ஐயா. இருக்கீங்களா?
2: பூந்தோட்டத்தில இருந்து ஆட்டோ கார்த்திகேயன். நல்லா இருக்கும், நலமே மலர வாழ்த்துக்கள் ஐயா. சொல்லுங்க உங்களுடைய மந்திர சொல் என்ன?
6: மந்திர சொல் வெற்றி ஐயா.
2: வெற்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ
7: வணக்கம் சார். நான்
2: வணக்கம். எங்க இருந்துங்க?
7: வடமங்கலம் ரமேஷ்.
2: வடமங்கலம் ரமேஷ் சொல்லுங்க. ரமேஷ் உங்களுடைய மந்திர சொல் என்ன?
7: விடாமுயற்சி.
2: விடாமுயற்சி. நன்றிங்க. காரைக்கால் பண்பலை 100.3 மந்திர சொல், உங்களின் மந்திர சொல் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்ல அரங்கத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நேரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 10:52 ஆகிடுச்சிங்க. 100 கிட்டத்தட்ட நம்ம வந்து நேயர்களை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த சதம் அப்படிங்கிறத தொட்டுருக்குறோம். நிகழ்ச்சியில் நேயர்கள்லாம் இன்னும் நிறைய முயற்சி செய்து உங்களுடைய மந்திர சொல்ல நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆவல். கிட்டத்தட்ட நிறைய நேயர்களை நம்ம இந்த இணைப்பில் கொண்டுட்டு வந்து 1 மணி நேர நிகழ்ச்சிகளையும் ஏன அதிக எண்ணிக்கையிலான நேயர்களை நாம் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு பரீட்சாத்த முறையில் நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்ல அரங்கத்தில் நம்ம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் உங்களின் மந்திர சொல் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். பேசாதவர்களையும் பேச வைப்பதற்காக முயற்சி எடுக்கும் நிகழ்ச்சி இது சொல்லரங்கம். வணக்கம்.
8: வணக்கம் சார்.
2: யார் பேசுறீங்க?
8: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
2: மேட்டுப்பாளையம் நாகராஜன் சொல்லுங்க ஐயா.
8: நன்றியுடன்.
2: நன்றியுடன் மேட்டுப்பாளையம் நாகராஜன். நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து இறங்கிக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ. மௌனத்தில் விளையாடும் அரசாட்சி. நன்றி உங்களது அழைப்பிற்கு. நிகழ்ச்சியில் அடுத்து இறங்கிக்கலாம். கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
9: வணக்கம் சார். நான் புதுக்கோட்டை மாவட்டம் திருமை மாவட்டம் கோணாபட்டிலேருந்து பழனியாய் பேசுகிறேன் சார். நான் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லமா இருக்கீங்களா?
2: கோணாபட்டிலேருந்து பழனி ஐயாமா எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா
9: சார்? ரொம்ப ரொம்ப நலமா இருக்கேன் சார். ரொம்ப நலமா இருக்கோம். தலைப்பு தெரியாம இவ்வளவு பேசல, இப்பதான் தலைப்பு கிடைச்சிச்சு. மந்திர சொல் சொல்ல வந்திருக்கு. ஏன்னா நிறைய மந்திர சொல் இருக்கு. அந்த எல்லா விஷயமும் அடங்கின ஒரு மந்திர சொல்லுன்னு நான் நினைக்கிறது வந்து மனித நேயம் சார்.
2: மனித நேயம்
9: கண்டிப்பா.
2: நன்றி. நன்றிமா.
9: மனித நேயம்ங்கிறது நம்ம எல்லா விஷயமுமே அதுல இருக்கு. நம்ம என்னென்ன நல்ல விஷயங்கள் என்னென்ன நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், மற்றவர்கள் மகிழ்ச்சிக்கிறது, எல்லா விஷயமுமே அந்த மந்திர சொல் மனித நேயத்துல இருக்கு சார்.
2: சரிமா. நன்றிமா. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ
10: வணக்கம்.

ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க.

0: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? மாணிக்கம் டெய்லர். சொல்லுங்க ஐயா. நலமாக இருக்கின்றோம், நலமை மலர வாழ்த்துக்கள். உங்களின் மந்திரை சொல் என்ன சொல்? நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க? மயிலாடுதுறை மாவட்டம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்களா அப்படிங்கறது மந்திரத்தை சொல்.
1: ஆமா சார்.
0: சரிங்க, நன்றி
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்து யார் வராங்கன்னு நம்ம கேட்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே முகநூல் பக்கத்துக்கு வரோம். முகநூல் பக்கத்தில் யாருடைய இது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க, நிறைய நேயர்கள், கிட்டத்தட்ட 48 நேயர்கள் தங்களுடைய 43 நேயர்கள் தங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லியிருக்கிறாங்க. எல்லோருடைய கமெண்ட்ஸும் நம்ம சொல்லியாச்சு. அடுத்து தொலைபேசி வழியாக யார் வராங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். கேட்பதற்கு முன்பு இணைந்திருப்போம் கரைக்கால் பண்பலை 100.3 ரோடு.

0: காரைக்கால் பண்பலை 100.3 சொல்லரங்கம் சொல்லரங்கம் நிகழ்ச்சியில் உங்களின் மந்திர சொல் என்ன அப்படிங்கிறது சொல்லரங்கத்தில் நம்ம நிறைய எண்ணிக்கையிலான நேர்களை நம்ம இணைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அடுத்து வரக்கூடியவங்க யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுகிறீங்க ஐயா? சொல்லுங்க ஐயா, உங்களின் மந்திர சொல் என்ன ஐயா?
1: அன்பு.
0: அன்பு, அன்பே பிரதானம். நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். 8 மணிக்கு நீங்க என்ன நிகழ்ச்சியில பாட்டு கேட்டீங்க, இப்போ மந்திர சொல் சொல்ல வந்திருக்கீங்க. இப்போ சொல்லுங்க சொல்லுங்க, மீனா சாமிநாதன் சொல்லுங்க ஐயா, சீக்கிரமா சொல்லுங்க. உங்களின் மந்திர சொல் என்ன? ஆமா, அன்பு காட்டுவது. அன்பு அப்படிங்கறது தான் பிரதானமா நம்ம வச்சுக்கலாம் இல்லையா மந்திர சொல். நன்றி நன்றி. அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் வரவிருக்கிறது? உங்களோட தொலைபேசி வழியா முனைவர் வி சந்திரசேகரன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி அடுத்து 11 மணிக்கு தொடரவிருக்கிறது. காத்திருங்கள் நேர்களே, காரை பண்பலை 100.3 சுலரங்கத்தில் அடுத்து வரும் மந்திர சொல் சொல்ல வரும் இந்த நேயர் யார் என்று கேட்போம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, இதுவே நமது தாரக மந்திரம். நன்றிமா, நன்றி. காரைக்கால் பண்பலை 100.3 சொல்லரங்கத்தில் நிறைவான தருணத்தை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். நேரம் பார்த்தோம்னா அப்படின்னு சொன்னால் 10:58 ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சியில் அடுத்து தொலைபேசி வழியாக வந்து தன்னுடைய மந்திர சொல்லை சொல்ல வரும் நேயரை அழைக்கலாம் என்று நாம் நினைக்கின்றோம். இருந்தாலும் தருணம் எப்படி என்பது நமக்கு பொறுத்து தான் அவர்களை அழைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம்.
4: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க? ஆக்கூர் சுபத்ரா. சொல்லுங்கம்மா. நல்வாழ்வு. நல்வாழ்வு என்பது உங்களுடைய மந்திர சொல் இல்லையா? நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா? திருபுவனம் அலமேலு மங்கை. யாரையும் நம்பாதேவா? சரிம்மா, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். நம்மை நாமே நம்பலாம் இல்லையா? நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க உங்களுடைய மந்திர சொல் அப்படிங்கிற சொல்ல அரங்கத்தில் நிகழ்ச்சியோட நிறைவாக

தருணம் நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். நேரம் 10:59:18 நம்ம இருக்கிறோம். இப்போ நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட எத்தனை நேயர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா 108 நேயர்கள் தங்களுடைய மந்திர சொல்லை நமது பண்பலையில் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த 55 நிமிடங்களில் சொல்லி நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிறாங்க. இதில் முகநூல் பக்கத்துலேயும் கிட்டத்தட்ட 48 நேயர்கள் தங்களுடைய பதிவுகளை பதிவேற்றம் பண்ணியிருக்கிறாங்க. கொடுக்கப்பட்ட இந்த நேரங்களில் அதிகமான நேயர்கள் வந்து தங்களுடைய மந்திர சொல்லை நம்மோடு உரித்தாக்கி பேசியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் தொடர்பு கொண்ட அத்தனை நேர் நெஞ்சங்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி சொல்லி எடுத்தில் உதவிய நித்யா அவர்களுக்கும் நன்றியோடு உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறது சொல்லரங்கம். இன்றைய சொல்லரங்கத்தில் உங்களோடு உங்கள் ஆர்ஜி ஆர் குமார்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன? சிறப்பு கல்வி தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
1: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் நாக் A++ மற்றும் இன்றைய அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: இன்றைய அடுத்தது என்ன? இந்த சிறப்பு கல்வித்தொடர் நிகழ்ச்சியில் நம்ம நிலைய அரங்கிற்கு வந்திருக்காங்க. காரைக்கால் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதற்கலை படிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பொது நிர்வாகத்துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் முனைவர் வி சந்திரசேகரன் அவர்கள். நேர்களே, இன்றைய அடுத்தது என்ன சிறப்பு கல்வித்தொடர் நிகழ்ச்சியில் உங்களின் சந்தேகங்களுக்கும் நீங்கள் ஆலோசனை பெறலாம். 04368 அப்படிங்கிற காரைக்கால் முன்னிணைப்பு என்னோட 231-231 உங்களுக்கான மற்றும் ஒரு எண் 299-48-0 உங்களுக்கான மற்றும் ஒரு எண் 299-58-0 அலைபேசி இன்னும் கூட இருக்குங்க 956-642-7-2-3-1.

0: வணக்கம் ப்ரொஃபஸர்.
1: வணக்கம். காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள்.
0: சரி, ஒரு பிஸியான ஷெடியூலில் ஒரு பசங்களுக்கு நம்ம வந்து ஏதாச்சும் சொல்லணும், அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறனால இந்த நேரத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் சார்.
1: நன்றி.
0: ஏன்னா நம்ம வந்து பிளஸ் டூ ஒரு பையன் வந்து 12 வருஷம் படிக்கிறதுக்கப்புறம் வாழ்க்கையில் அடுத்த கட்டு போகிறதுக்கான அடுத்த ஸ்டெப்பை பார்த்தா பிளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு தான். இன்றைக்கு இப்போ இருக்க சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஏஐ டெக்னாலஜி ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங் சொல்கிறாங்க, குவாண்டம்ஸ்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கான அந்த மோகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கு எப்படி படிக்கலாம், என்னென்ன மாதிரி ஸ்கோப் இருக்குங்க பற்றி உங்கள்ட்ட தெளிவாக பேச நாங்கள் காத்துட்ருக்கோம் சார். ஒரு யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவருக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பற்றி நல்லாவே தெரியும்.
1: கண்டிப்பாக.
0: ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பெரிய பெரிய சக்ஸஸ் ஆன அந்த யூபிஎஸ்சியில் சக்ஸஸ் ஆனவங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஏதோ ஒரு கோர்ஸ் தான் படிச்சிருப்பாங்க. பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னா யூபிஎஸ்சிக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான். அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போகணும் அப்படின்னா கூட அங்கே இருக்க வந்து ஒரு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் இயரில் பேசிக்காக சொல்லிக் கொடுக்குறதும் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான். இப்படி நம்ம கூடயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு. பட் ஆனால் இந்த மோகங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கா சார்?
1: கண்டிப்பாக. இப்போ சமீப காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுடைய மோகம் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி கொஞ்சம் பின்னடைவு அடைஞ்சிருக்கு. ஆனால் அதோடைய முக்கியத்துவத்தை வந்து மக்கள் வந்து புரிந்து கொள்ளவில்லை. என்னென்னா அடிப்படை வந்து இன்னைக்கு பிளஸ் டூ வரைக்கும் எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு எல்லாமே அந்த டீச்சர்ஸ் தான். நீங்கள் அடுத்த லெவல் ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு நீங்கள் ஒரு நல்லபடியாக போகணும்னு சொன்னால் அதுக்கு திறமையான ஆசிரியர்கள் எங்கேருந்து வராங்கன்னு கேட்டிங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வராங்க. அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அந்த ஆசிரியர்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கணும், இல்லை எம்எஸ்சி எம்எட் படிச்சிருக்கணும், இல்லை எம்காம் எம்எட் படிச்சிருக்கணும். இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருந்தவங்க தான் இன்னைக்கு வந்து இந்த நீங்கள் சொல்கிற ஏஐ ரோபோட் எல்லா விதமான டாக்டராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இவங்க தான் பேஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த படிப்பை சூஸ் பண்ணுறதுக்கு மாணவர்கள் மத்தியில் ஒரு சரியான ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இல்லைன்னு எனக்கு ஒரு வருத்தம். என்னன்னா கடந்த ஒரு நான் ஒரு 15 ஆண்டுகளாக இங்க அட்மிஷன் பார்த்துட்டு இருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடந்த 5 ஆண்டுகளாக முக்கியமா இது அறிவியல் பாடங்கள்ல இந்த மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி பாட்னி ஹோம் சயின்ஸ் இந்த மாதிரியான பிரிவுகளுக்கு மாணவர்கள் சேர்றது வந்து ரொம்ப கம்மியாயிட்டே போயிருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா நிறைய ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து இன்னைக்கு உருவாயிடுச்சு. அதுதான் ஒரு மூல முக்கிய காரணமாக கூட இருக்கலாம். ஆனா இன்னும் ஒரு 5 ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எம்எஸ்சிக்கு படிச்சுட்டு வரக்கூடிய மாணவ மாணவிகள் புதுவை மாநிலத்துல ரொம்ப கம்மியா இருப்பாங்கன்னு ஒரு ஐயம் எனக்கு இருக்கு. ஆனால் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு இதனால டீச்சர்ஸுடைய ஷார்ட்டேஜ் வரத்துக்கேண்டிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இன்னைக்கு மாணவர்கள் சரியான விதத்தில் கோர்ஸுகளை தேர்ந்தெடுத்தாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனில் ஒரு பெரிய எதிர்காலம் காத்துட்டு இருக்குன்றது மறுக்கவே முடியாது யாராலையும். அதற்கு வேண்டிய ஸ்டெப் எல்லாமே அரசாங்கமும் செஞ்சிட்டு இருக்கு. இன்னொன்று இப்போ இன்னும் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புதுவையில் புதிய பொருளாதார புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இன்னைக்கு இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே என்இபி பேஸில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. என்இபி பேஸ்ன்னு சொன்னால் என்னன்னா இங்கே 4 ஆண்டுகள் பட்ட படிப்புன்றது 4 ஆண்டுகள். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் போய் படிச்சிங்கன்னா வெறும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தான் கொடுப்பாங்க, இல்லை பிஎஸ்சி மேக்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே புதுவை பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பிஎஸ்சி பிசிக்ஸ் ஆனர்ஸ்ன்னு கொடுப்போம். 4 ஆண்டுகள் முடிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து மேக்ஸோ ஏதோ கோர்ஸ் முடித்தாலும் ஆனர்ஸ்னு. ஆனர்ஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் 3 ஆண்டு படிக்கணும், 2 ஆண்டு எம்எஸ்சி பிசிக்ஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பிஹெச்டிக்கு போக முடியும், இல்லை எம்ஃபில் படிக்கணும். ஆனால் இந்த என்இபியில் 4 ஆண்டுகள் நீங்கள் படித்து ஒரு மாணவனோ மாணவியோ 7.5% மார்க் பெற்று தேர்ச்சி பெற்றிருந்தாங்கன்னா சிஜிபியில் அவங்க நேரடியாக பிஹெச்டிக்கு அவங்க எலிஜிபிள் ஆயிடுறாங்க.
0: அப்போ எம்எஸ்சி பண்ண வேண்டாம்,
1: எம்எஸ்சி பண்ண வேண்டாம், 7.5% வாங்கிட்டாங்க மார்க் வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் நேரடியாக அவங்க பிஹெச்டிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி அவங்க அதுக்கு தகுதி பெற்று.
0: இப்போ நீங்கள் இந்த சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது சார். இப்போ ஒரு சில இடங்களில் கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த நீங்கள் சொல்ல பிஎஸ்சி ஹானர்ஸ் படிக்கிறவங்க எலிஜிபிள் வருவாங்களா?
1: கண்டிப்பாக. அதுக்கு வேண்டிய சட்டத்திட்டங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டிருக்கு. இன்னும் இப்போ தமிழ்நாடுகளுக்கு நீங்கள் போஸ்டிங் போனீங்கன்னா அது கிடைக்காது. ஏன்னா அவங்க புதிய கல்விக் கொள்கையை இன்னும் செயல்படுத்த,
0: அதாவது தமிழகத்தில் நம்ம புதுவைங்கிறது மத்திய அரசு.
1: ஆமாம், மத்திய அரசுடைய வேலை வாய்ப்புகளில் அதுக்கு வேண்டிய பயன்கள் கண்டிப்பாக கிடைக்கும்.
0: அப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா ஒரே சமயத்தில் நம்ம எல்லா இலக்கையும் அடைகிற மாதிரி இருக்கீங்களே சார். ஒரு பிஎஸ்சி ஹானர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா எம்எஸ்சிக்கு நம்ம எலிஜிபிள்

0: வரும், இந்த பிஎஸ்சி எலிஜிபிள் வரும். நீங்க அடுத்த ஹையர் ஸ்டடிஸ் பண்ணும்போது நம்ம பிஹெச்டிக்கும் எலிஜிபிள் வரும்
1: தாராளமாக. அது மட்டும் இல்லாம முன்ன இருக்கிற கல்விக் கொள்கை எப்படின்னா வெறும் படிப்பு தான் நம்ம படிச்சோம், என்இபி அப்படி கிடையாது. மூன்றாவது ஆண்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா படிப்பை விட படிப்பு கூட அவங்க சேர்ந்து தன்னுடைய பிராக்டிக்கலா அந்த படிச்சதுடைய விஷயங்களையும் கத்துக்கிட்டு போறாங்க. அந்த மாதிரியான சிலபஸ் இது. அவங்க ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போகணும், இல்ல ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் படிக்கிறான்னு சொன்னா அரசு அலுவலகங்கள்ல போயிட்டு அவங்க ஒரு மாசம் வந்து இன்டர்ன்ஷிப் போகணும். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு, இப்ப பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கோர்ஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அசம்பிளியில் என்ன நடக்குது அந்த ப்ரொசீடிங்ஸ்ன்றதை அந்த மாணவர்கள் நேரடியாக போய் ஒரு நாள் அசம்பிளியில் உட்காந்து அந்த ப்ரொசீடிங்ஸை பார்க்குறாங்க. பாண்டிச்சேரியில் மட்டும் பார்க்கல, அதர் ஸ்டேட்டுக்கும் அவங்க போய்
0: பார்க்குறாங்க.
1: அதனால் மாணவர்களுக்கு ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது, வெறும் படிச்சுட்டு போகிறத விட அவங்க இன்றைக்கி ப்ராக்டிக்கலாகவும் அனுபவத்தோடு இந்த என்இபியில் போகிறதுனால இந்த கோர்ஸ் வந்து அட்வான்டேஜ். இன்னொன்று என்னென்னா என்இபியில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா 4 வருஷம் படிக்கிறாங்க. இப்போ ஒரு மாணவன் வந்து 2வது ஆண்டே போதும், ஏதோ ஒரு சுமை அவனுக்கு வேலைக்கு போகணும்ன்ற ஒரு சூழ்நிலை வீட்டில், அவன் படிப்பை டிஸ்கன் பண்ணனா இதுக்கு முன்னாடி இருந்தது பாத்தீங்கன்னா டிஸ்கன்டினியூ போட்டு
0: கொடுக்கும். இப்போ வந்து சர்டிபிகேட் கோர்ஸ் மாதிரி கொடுக்கும்.
1: ஃபர்ஸ்ட் ஆண்டு முடிச்சீங்கன்னா, முதல் ஆண்டு நீங்க முடிச்சிட்டு படிப்பு போதும்னு சொன்னீங்கன்னா சர்டிபிகேட்னு கொடுத்துருவோம். நீங்க திருப்பி ஒரு 3 வருஷம் கழிச்சு வந்து படிக்கலாம்,
0: கண்டினியூ பண்ணலாம்.
1: தாராளமாக 2வது ஆண்டுல நீங்க நேரடியாக சேர்ந்துக்கலாம். 2 வருஷம் படிச்சுட்டு போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டிப்ளமா கொடுப்போம். 3 ஆண்டுகள் முடிச்சுட்டு போனீங்கன்னா டிகிரி
0: கொடுத்து,
1: 4 ஆண்டுகள் முடிச்சீங்கன்னா ஹானர்ஸ் கொடுப்போம். அதனால மாணவர்கள் மாணவர்களுக்கு கல்வியை சுமையாக்காமல் எளிய முறையில் இந்த புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: சார், இப்போ நீங்க இப்போ பொதுவாகவே ஸ்கூல் 12th படிக்கிற பசங்கள்ட்ட பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் போனால் அதிகமாக ப்ராக்டிக்கல் இருக்காது, கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படி மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனால் நீங்கள் இங்கே என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து படிப்பு மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து இந்த வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான ப்ராக்டிக்கல் நாங்கள் கொடுக்குறோம்.
1: இன்னைக்கு என்னென்னா சரியான அவேர்னஸ் போல் ஸ்கூல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் மாணவர்களுக்கு அந்த என்இபியை பற்றி சரியான போதிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலை. நாங்கள் எங்கள் சைட்லேருந்து எல்லா முயற்சியும் எடுத்துருக்கோம். பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஆசிரியர்களும் பகுப்படுத்துகிற ஆசிரியர்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் பேரண்ட்ஸ் மத்தியில் அதுக்கு வேண்டிய போதிய விழிப்புணர்வு பத்தலைன்றது எனக்கு இது அவ்வளவுதான. தவிர மற்றபடி நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது.
0: இப்போ ப்ரொஃபஸர் வி சந்திரசன் சார்கிட்ட பேசுறது, இந்த இன்டர்வியூ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் ஒண்ணு என் நினைவுக்கு வந்துச்சு சார். ஏன்னா நாங்கெல்லாம் வந்து ஒரு இப்போ நானே ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் படிச்சிருக்கேன். முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட டார்கெட்லாம் வந்து கவர்மெண்ட் செக்டர்ல எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பையன் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறத விட கவர்மெண்ட் செக்டர்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு கஷ்டப்படுறத விட 12th முடிச்சுட்டு ஒரு அழகாக டிடிஎட் முடிச்சுட்டு ஒரு நம்ம வந்து ஒரு டெட்டு கிளியர் பண்ணிட்டாலும் ஈஸியாக வேலைக்கு போயிடலாம், அதுவும் 6th level வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: கண்டிப்பாக சார்.
0: அப்போ நீங்கள் வந்து நம்ம வந்து பிஏ முடிச்சுட்டு ஒரு பிஎட் முடிச்சுட்டா கூட நல்ல
1: கண்டிப்பாக நிறைய ஸ்கோப் இருக்குது, நிறைய ஸ்கோப் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா டீச்சிங் ப்ரொஃபஷனல். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மேக்ஸ் எடுத்தாலும் சரி, ஃபிசிக்ஸ் எடுத்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி எடுத்தாலும் சரி, இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபைடாக ஃபிசிக்ஸ் குவாலிஃபிகேஷன் தான் வேணும், கெமிஸ்ட்ரி குவாலிஃபிகேஷன் தான் வேணுன்ற கோர்ஸும் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி உச்சபட்ச இந்தியாவில் பெரிய பதவி அதிகார பதவி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ். அதுக்கு வெறும் டிகிரி போதும் சார்,
0: எனி டிகிரி
1: தான் சார். அவங்க ஒன்றும் எம்பிபிஎஸ் கேட்கல, எம்டெக் கேட்கல. நீங்கள் ஒரு நல்ல டிகிரியை முடிச்சுட்டு ஒரு நல்ல கோச்சிங் சென்டரில் போய் நீங்கள் பயிற்சி எடுத்தீங்கனாலே இன்னைக்கு ஐஏஎஸ்ன்னு சொல்ல நான் 770 போஸ்ட் இருக்கு சார் ஐஏஎஸ்ல, டாப் ரேங்க்,
0: 26 ரேங்க்.
1: ஆமாம், அதில் எந்த போஸ்டாவது வாங்கலாம். இன்னைக்கு நம்ம போய் நீட்டு நிறைய பேர் மன உளைச்சல்ல போய் சில நேரங்களில் பாதிக்கப்படுறாங்க சில மாணவர்கள். நான் அவங்களுக்கு சொல்ல வர்றதெல்லாம் என்னன்னா, என்னைக்கும் தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க. இது ஒரு படிப்புன்றது நம்மளுக்கு ஒரு நாலேஜ் தான், வேலை வாய்ப்புன்றது அந்த நாலேஜை நீங்க எப்படி அதை பயன்படுத்த போறீங்கன்றது தான் உங்களுடைய கல்வி. சில பேர் இந்த படிப்பு படிச்சேன் சார், என்ன சார் வேலை இருக்கு, ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாங்க. அதே படிப்பை படித்தவங்க இன்னைக்கு ஷைன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் டிபார்ட்மெண்ட்ல பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல படித்த 2 மாணவர்கள் அரசாங்கம் நடத்தக்கூடிய தேர்வு போட்டித் தேர்வு நடத்தினாங்க, டெப்தி சாஸ்திரி. அதில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட் அவர் வந்து செலக்ட் ஆகி இன்னைக்கு திருநள்ளாறில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு.
0: ஓ, திருநள்ளாறுக்குடைய டெப்டி கலெக்டர் டெப்டி தாசில்தார்
1: அவர் வந்து நம்மளுடைய என்னுடைய மாணவன். அவர் வந்து இதே காரைக்காலில் தான் படிச்சாரு, 1 வருஷம் அதுக்காகவே மெனக்கெட்டாரு, இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு.
0: ஒரு லிஸ்னர் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட பேசுவோம் சார். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: ஆர்வம் குறைஞ்சிருக்கு போது இப்ப பாருங்க இவர் படிச்சுட்டா இருக்காரு. அதனால வந்து அடுத்தது அதாவது பிஏ ஹிஸ்டரிங்கும் போது பாத்தீங்கன்னா

0: வரலாறு படிச்சுட்ட மேண்டு சோகமா உட்கார்ந்துருக்காரு. நான் சொன்னேன் வந்து அடுத்து என்ன படிக்கலாம், அந்த நிகழ்ச்சி நடக்குது நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால எனக்கு அடுத்து என்ன படிக்கலாம்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு.
1: கண்டிப்பா சார், வணக்கம். அவங்க ஹிஸ்ட்ரி படிச்சதுனால நீங்க வந்து ஹிஸ்டரிக்கு இருக்கிற முக்கியத்துவம் வந்து அவருக்கு சரியான விதத்துல சொல்லலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அரசாங்க பதவிக்கு எல்லாமே போட்டித் தேர்வு தான் சார், அதுல ஹிஸ்டரிக்கு மட்டுமே ஒரு 20-25 மார்க் இருக்கு சார் போட்டித் தேர்வுல. இன்னைக்கு பிஎஸ் பேங்க் எடுத்தாலும் சரி, ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் எடுத்தாலும் சரி, இல்லை ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் யூபிஎஸ்சி எடுத்திருந்தாலும் சரி சார், அவங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான கோர்ஸு சார். இங்கே காரைக்காலில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ ஹிஸ்ட்ரி இருக்குது சார், டாக்டர் கலைஞர் இன்ஸ்டியூட்டில் எம்ஏ ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த எம்ஏ ஹிஸ்ட்ரியை படித்து அவர் வந்து உடனே நெட் எக்ஸாமினேஷன் எழுதினாருன்னா அவர் என்ன மாதிரி ப்ரொஃபஸராக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக உடனே செலக்ட் ஆகிறதுக்கு வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுகளுக்கு அவரை முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா இல்லைன்னா அவர் அடுத்தது பிஎட் படித்தாருன்னா ஆசிரியர் ஆகிறதுக்கு வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லா படிப்புமே அந்த மாணவன் வந்து அது அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கணும் சார், அவ்வளோதான் சார் மெயின். வேறு எதுவுமே மெடிக்கல் துறையாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் துறையாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் துறையாக இருந்தாலும் சரி, அந்த மாணவனுக்கு அதில் ஆர்வம் இருந்தாலும் தான் சார் வெற்றி அடைய முடியும்.
2: வரலாற்று துறைய ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்டாக படித்தா இவர் வரலாறு படிக்கலாம். ஏன் சார்?
1: கண்டிப்பா.
2: அது நீங்க இந்த யூபிஎஸ்சி சொல்லும் போது யூபிஎஸ்சில மெயினா எடுக்கிற எல்லா கோர்ஸுமே பிஏ ஹிஸ்டரி தானே சார்?
1: கண்டிப்பா. ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், மூணு சோசியாலஜி, நாலும் ஐஏஎஸ் ஆகிறவங்க எல்லாருமே இதை படிக்காம வர முடியாது.
2: வர முடியாது,
1: வர முடியாது.
2: அப்ப நம்ம ஹிஸ்டரி படிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு கல்ல ஒரு மாங்கிற மாதிரி நமக்கு பேஸ் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு.
1: கண்டிப்பாக சார்.
2: இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க உங்கள்கிட்ட படிச்ச ஒரு பையன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு டெப்டி காளிதாஸ் டெப்டி தாசில்தாரா இருக்கிறாரு, அது எங்க திருநாள் தாலுக்காவில தான் இருக்கிறாரு.
1: அப்புறம் அசிஸ்டன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிவகாமின்னு அவங்களும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சாங்க. இது மட்டும் இல்லாம எங்க காலேஜ்ல கெமிஸ்ட்ரியில படிச்ச ஸ்டூடெண்ட் இங்க காரைக்கால் அண்ணா காலேஜில் படிச்சவங்களும் அவ்வியார் காலேஜில் படிச்சவங்களும் இன்னைக்கு அரசாங்க துறையில எஸ்பி ரேங்க்ல இருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் இருக்கிறாங்க
2: சார். ஆர்ட்ஸ்
1: அண்ட் சயின்ஸ்ல படிச்சவங்க
2: அடுத்து ஒரு நேர் வராங்க சார். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: உடையார் பாளையம் அஜிம்.
2: சொல்லுங்க சார். உடையார் பாளையம் அஜிம்
3: சார், இப்ப இந்த இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி மையம் ஐக்கியர்னு சொல்றாங்களே,
2: ஆமா,
3: இவங்க நடத்துகின்ற நுழைவு தேர்வு அதன் மூலியமாக எந்த மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த மாணவர்களுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட் மத்திய அரசு கொடுக்கும், இடஒதுக்கீடு உண்டா அதுல அப்படிங்கறது தெரியப்படுத்தணும்
2: சார். சரிங்க சார். இப்ப வந்து நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டடா ஏதாச்சும் சந்தேகம் இருக்குங்களா சார்?
3: அப்படியா?
2: ஏன்னா நம்ம அடுத்தது என்ன, இந்த சிறப்பு கல்வித்தொடரில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த பேராசிரியர்கள் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம், உங்கள் துறை சார்ந்தவங்களும் வருவாங்க. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டட் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குல்ல சார்?
1: இல்லை, இதில் அவருக்கு ஒரே ஒரு ஐயப்படும் சொல்லுவாங்க. ரிசர்வேஷன் இருக்கான்னு கேட்டீங்க, கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் கண்டிப்பாக உண்டு சார்.
2: அவருடைய இணைப்பு கிடைக்கலைங்க சார். அவங்க கேட்ட அந்த ஐக்கார்ல ரிசர்வேஷன்
1: உண்டு சார். இடஒதுக்கீடுன்றது மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு கண்டிப்பாக உண்டு சார்.
2: சரிங்க சார். இப்போ நீங்க கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருடங்களாக நீங்க பேராசிரியர் இருக்கீங்களா சார்?
1: 1999
2: இருக்கீங்க. இப்ப நீங்க இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இப்ப நீங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்க டெவலப் பண்ணிருக்கீங்க, எந்தெந்த விஷயங்கள்லாம் புதுசா இருக்குங்க சார்? இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பசங்களுக்கு இருக்கு, பட் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லையே அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் சார்.
1: இன்னைக்கு நான் வந்ததுக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அவேர்னஸ் இருக்குதான்றது தெரியாது. இன்னைக்கு எங்க கல்லூரியில இருந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்டு பல டிபார்ட்மெண்ட்ல ஒரு 15 ஸ்மார்ட் போர்டு வந்து இன்னைக்கு கொண்டு வந்துட்டோம் சார் பசங்களுக்கு, அவங்களுக்கு எளிமையில். அது மட்டும் இல்லாமல் லேப் வசதிகள், லேப் வசதிகள்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லேப் தனியாக வச்சிருக்கிறோம். எல்லா வசதிகளும் பிரைவேட்டை விட மிக மிக சிறப்பாக இன்னைக்கு அரசு கல்லூரியில். என்ன மக்கள் மத்தியில் என்னன்னா அரசு கல்லூரி அப்படின்னு ஒரு அவங்களா ஒரு இதை கொண்டு போறாங்க. பிரைவேட்ல படிச்சாதான் எங்களுக்கு வந்து கௌரவமா இருக்குதுன்னு
2: சார் நம்ம இப்படி நினைக்கிற இதே நேரத்துல ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல அவங்க தேர்ந்தெடுக்கிற முதல் இடமே அரசு கல்லூரி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க.
1: அதுதான், ஏன்னா அங்க வந்து கட்டணம் வந்து கம்மி, இங்க வந்து கட்டணம் அதிகம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 3500 தான் வருஷத்துக்கு ஃபீஸே 3500 தான். அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா வெறும் 1500 தான். ஒரு 6000 இருந்தா அவன் கோர்ஸே முடிச்சிட்டு,
2: 6000 தான் கோர்ஸ் முடிச்சிட்டு ஒரு டெப்டி ஜாசர் ரேங்க்ல போய் உட்கார.
1: கண்டிப்பா சார்,
2: பாருங்க
1: அவன் வந்து சின்சியரா எஃபர்ட் போட்டானா. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவ சமுதாயத்தோட மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பேரண்ட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு வராங்க சார். அவன் கவுன்சிலிங் வர இடத்துல என்ன சொல்றான், நீ வா என்ன பிரைவேட் காலேஜில் அட்மிஷன் போடு, அவங்களுக்கு பைக் வேணும், ஒரு நல்ல ஒரு பஸ்ஸில் போய் இறங்கணும், அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் இருக்குதே தவிர கல்வி எங்கே வந்து சிறப்பாக கொடுக்குறாங்க, எங்கே கல்வி? பிரைவேட் கல்வி பற்றி நான் தவறாக சொல்லலை, அவங்க எல்லாமே சிறப்பாக கொடுக்க

0: ஆனா இந்த மாணவர்கள் மத்தியில எனக்கு இதெல்லாம் செலவு பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணாதான் நான் வந்து உயர்ந்த இடத்துக்கு போக முடியும்.
1: இதுவே நம்ம வந்து செலவுன்னு சொல்ல முடியாது சார், இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு நீடு இருக்கிறது அசெட் தான். அதுக்காக நம்ம வந்து 3500 செலவும் கூட கிடையாது, நம்ம ஒரு பேசிக் நீடுக்காக கேக்குறது தானே.
0: அவன் வந்து அரசாங்க கல்லூரின்னும் போது அது ஒரு வேறுபாடா பாக்குறாங்க. அது இல்ல, இங்க என்ன தரம் இருக்கிறது, இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபைடு ப்ரொஃபசர்ஸ், யாருமே வந்து இது ஒரு சாதா ஒரு எம்பிலோ வெறும் மாஸ்டர் டிகிரி எல்லாமே பிஹெச்டி ஹோல்டர்ஸ்.
1: அதுவும் நீங்க வந்து
0: எல்லாமே நெட் முடிச்சவங்க. அது மாதிரி தரமுள்ள பேராசிரியர்கள் மூலியமாக தான் அரசாங்கமும் வந்து நடத்துது. அரசாங்கமும் வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் பணங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாணவர்களுக்கு வேணும், மாணவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அரசாங்கத்தில் கொஞ்சம் சில விஷயங்கள் காலதாமதமானாலும் அரசாங்கம் உரிய நேரத்தில் மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சார்.
1: சரிங்க சார், இப்போ காரைக்கால் அரசு மட்டும் கலை அறிவியல் கல்லூரியில் இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குங்க சார்? அப்போ அந்த கோர்சஸ் வந்து நம்ம வந்து எப்படி வந்து இங்கே ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் சார்.
0: ஃபர்ஸ்ட்டு அண்ணா கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோர்சஸ் இருக்கு சார். பிகாம் இருக்கு, பிஏன்னு எடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் பிஎஸ்சின்னு எடுத்துனீங்கன்னா மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்.
1: பாட்னி இல்லைங்களா சார்?
0: பாட்னி இங்கே கிடையாது
1: சார்,
0: இங்கே ஜுவாலஜி இருக்கு. ஔவையார் கல்லூரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிகாம் இருக்கு சார், அதுக்கப்புறம் பிகாம் கார்பரேட்னு இன்னொரு செக்ஷன் இருக்கு சார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ ஹிஸ்ட்ரி இருக்கு, பிஏ இங்கிலீஷ் இருக்கு, அதுக்கப்புறம் பிஎஸ்சின்னு எடுத்திங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஹோம் சயின்ஸ் அண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்.
1: ஓ சரி,
0: அவங்க இங்க ஜுவாலஜி இருக்கும், அங்க பாட்னி இருக்கும், அதே மாதிரி அங்க ஹோம் சயின்ஸ் இருக்கு, அதே மாதிரி அங்க தமிழ் கிடையாது, எங்ககிட்ட தமிழ் இருக்கும். அந்த மாதிரி ரெண்டு கல்லூரிக்கும் சேர்த்து அட்மிஷன் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் சார். இதுக்கு நாங்கள் சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் வந்து 2020 முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் சார் இருக்கும்பொழுது சென்டாக் சில காரணங்களால காலதாமதனால இங்கே வந்து அட்மிஷன் வந்து ரொம்ப டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் கல்வி அமைச்சராக இருக்கும்போது என்ன பண்ணிட்டாருன்னா கலைக்கல்லூரி மட்டும் இங்கே தனியாக நடத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா காலேஜுக்கும் அவ்வையார் காலேஜும் சேர்த்து ஒரு அட்மிஷன் சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் விங் ஒன்று வந்து ஆரம்பித்தாங்க சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் மாணவர்கள் www.caPASCKKL.in.
1: மறுபடியும் சொல்லுங்கள் சார்,
0: CAPASCKKL.in அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு அவங்களோட நியூ யூசர் ஐடி அதான் இமெயில் ஐடியை கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்தாங்கன்னா அவங்க மெயிலில் கன்ஃபர்மேஷன் வரும் சார். அந்த மெயிலை கிளிக் பண்ணாங்கன்னா லாகின் ஆகிடும். லாகின் ஆகிட்டாங்கன்னா அவங்க போய் அந்த அப்ளிகேஷனில் பர்டிகுலர்ஸாக டைப் பண்ணுவாங்க சார். டைப் பண்ணி அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு அண்ணா கல்லூரியில் அது ஆஃபீஸ் இருக்குது சார், அதில் ஜெராக்ஸ் காப்பீஸ் டிசி மார்க்ஷீட்டு ஆதாரு கேஸ்ட்டு இன்கம் ரெசிடென்ஸ் இந்த சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா இவங்க அந்த ப்ராசஸிங் டைம் முடிஞ்சு கவுன்சிலிங் வந்து நேரடியாக பெற்றோர்கள் முன்னிலையில் இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து அவங்களுக்கு நடக்கும் சார். அப்போ வந்து அந்த கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விருப்பப்பட்ட கல்லூரியும் விருப்பப்பட்ட மாணவர்களையும் அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம்.
1: ஓ சரி,
0: அவங்க நேரடியாக பேரண்ட்ஸே வந்து அந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம், மாணவர்களோட அவங்க கலந்துக்கிட்டு அவங்க விருப்பப்பட்ட கோர்ஸுகளை செலக்ட் பண்ணிக்கலாம் சார்.
1: இப்போ ரெண்டு காலேஜ் சேர்த்து கவுன்சில் ஒன்றா நடக்கும்?
0: ஒன்றா தான் சார் நடக்கும், அங்கே தான் கல்லூரியே அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போன வருடமும் இந்த வருடமும் தான் கொஞ்சம் எங்களுக்கு அட்மிஷன் வந்து லேக்கிங் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் இது மட்டும் இல்லை, கொஞ்சம் நம்மளுக்கு ஹையர் செகண்டரி ரிசல்ட்டும் கொஞ்சம் பின்னடையும், அதுதான் ஒரு காரணமே தவிர. ஏன்னா சிபிஎஸ்சி போர்டில் மாறினதுனால அவங்களுக்கு வந்து உடனே அதை வந்து அவங்களால எடுத்துக்க முடியல, அதனால கொஞ்சம் மாணவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பட்டு வர வர குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு
1: சார். இப்போ உங்களுடைய காலேஜஸ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்குங்கிற மாதிரி சொன்னீங்க. பொதுவே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற பசங்க ஆர்ட்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு, சயின்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு, அதை எப்படி சார் அப்ரோச் பண்றது?
0: ஆர்ட்ஸ்ல படிக்கிற பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்கனாமிக்ஸு இங்கிலீஷ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வுகள் மூலியமாக இப்போ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதுக்கப்புறம் பேங்கிங் செக்டார்ஸ் இதெல்லாம் அரசாங்கம் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வு சென்ட்ரல் கவர்மெண்ட், அதில் இவங்க கண்டிப்பாக முயற்சி எடுத்தால் வெற்றி பெறலாம். இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் புதுவை அரசாங்கம் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகள், இது இல்லாமல் டீச்சிங்க்கு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு போய் பிஎட் காலேஜில் பிஎட் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க டெட் பாஸ் பண்ணாங்கன்னா அவங்க அந்த எக்ஸாம் போயிடலாம். இல்லை பிஏ முடிச்சுட்டு இங்கேயே சென்ட்ரலைஸ்டு பிஜி சென்டர் இருக்குது, ரெண்டு காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் ரெண்டு, பிஜி காலேஜ் ஒன்று தான் கலைஞர் இன்ஸ்டியூட்டுன்னு, அங்கே 13 கோர்சஸ் இருக்குது. அங்கே வந்து பிஜி ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணுங்க இல்லை சிஎஸ்ஆர் எக்ஸாம் கிளியர்

பண்ணாங்கன்னா அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ரெக்ரூட் ஆகலாம் சார். அதேமாரி ரிசர்ச்சுக்கும் இப்போ இன்னும் எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸும் இந்த பிஜிசி சென்டரில் வரதுக்கு வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மாணவர்கள் ஹையர் எஜுகேஷனை பற்றி கவலையப்பட வேணாம் இன்னும் கொஞ்ச நாளில், அவங்க எல்லாமே பிஹெச்டி வரைக்கும் இங்கேயே பண்ணலாம் சார்.

0: காரைக்கால் பண்படையின் உருப்படி முடிவில் நாம் இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் மயிலாடுதுறை ஏகேஆர்சி நரேஷ் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும். அடுத்தது என்ன? சிறப்பு கல்வி தொடர். இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கும் ஆலோசனை தந்து கொண்டிருந்து நேரலையின் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார் காரைக்கால் அரசு மற்றும் கலை கல்லூரி முதுகலை படிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பொது நிர்வாகத்துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் முனைவர் வி சந்திரசேகரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
1: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் நாக் A++ மற்றும் இன்றைய அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.

0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஈகாசி நடேச செட்டியார் கோச்சாலஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நேரம் 11:30 நிமிடம். இதை கேட்கலாம் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இடை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நேர்களே, அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கும் கேட்டு விளக்கம் பெறலாம். 0-4-3-6-8 அப்படிங்கிற காரைக்கால் முன்னிணைப்பு என்னோட 2-3-1-2-3-1 உங்களுக்கான மற்றும் ஒரு எண் 2-9-9-4-8-0 உங்களுக்கான மற்றும் ஒரு எண் 2-9-9-5-8-0 அலைபேசி எண் 9-5-6-6-4-2-7-2-3-1. நிகழ்ச்சியில் நம்மோடு பார்த்தீங்கன்னா காரைக்கால் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதுகலை படிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பொது நிர்வாகத்துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் முனைவர் வி சந்திரசேகர் நம்மளோட இருக்கிறாங்க. சார், பொதுவாக இப்போ வந்து ஒரு 12th படிக்கிற பசங்களுக்கு வந்து அடுத்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறப்பு கல்வித்துறை நிகழ்ச்சி தான் இது சார். இப்போ நீங்கள் சொன்னாங்க நிறையா ஆர்ட்ஸ் குரூப் இருக்குது, நிறையா சயின்ஸ் குரூப் இருக்குது. ஒரு பையன் வந்து இதை படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து ஒரு பிகாம் படிக்கணும் ஒரு ஆர்வம் இருக்குது, இல்லை ஒருத்தருக்கு வந்து நான் வந்து ஜுவாலஜி படிக்கணும் ஒரு ஆர்வம் இருக்குது. 12th என்ன கோர்ஸ் எடுக்கிறவங்க ஆர்ட்ஸில் என்ன கோர்ஸ் எடுக்கலாங்க சார், சயின்ஸில் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார்.
2: ரொம்ப முக்கியமான கேள்வி சார் இது. என்னென்னா, நிறைய மாணவர்கள் வந்து பிளஸ் டூவில் அவங்களுக்கு வந்து குரூப் ஏதோ கிடைக்குதுன்னு ஒன்று எடுத்துடுறாங்க. சில பேர் வந்து ஆர்வத்தோடு எடுக்கிறாங்க, ஆனால் எடுக்கும் பொழுது அவங்க வந்து காலேஜுக்கு படிக்கிறதுக்கு இந்த என்ன நம்ம படிக்கிறோன்றது சில பேர் தெரியாமல் படிச்சிடுறாங்க சார். இப்போ பிகாம் நீங்கள் சொன்னீங்க, பிகாம் படிக்கணுன்னா சில பேருக்கு வெறும் காமர்ஸு இல்லைன்னா அக்கௌண்டன்சி இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை சார். பிகாம்க்குனா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி ரெண்டு சப்ஜெக்டும் சேர்த்து படிச்சிருந்தா தான் அவங்களால பிகாம் படிக்க முடியும் சார்.
0: ஓ, காமர்ஸ் அக்கௌண்டன்சி ரெண்டும் இருக்கும்.
2: ரெண்டும் இருக்கணும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் காமர்ஸ் மட்டும் இருக்கும், எக்கனாமிக்ஸ் இருக்கும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கும், இல்லை பிசிக்கல் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக பிகாம் படிக்க முடியாது சார். காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சின்ற சப்ஜெக்ட் அதில் இருக்கணும் சார். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன், அக்கௌண்டன்சி அண்ட் பிசினஸ் ஸ்டடிஸ் இருக்கணும் சார். இந்த ரெண்டு சப்ஜெக்ட் இருந்தால்தான் அவங்க பிகாம் படிக்க முடியும். இப்ப எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், தமிழ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹிஸ்டரி, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் டூவில் நீங்கள் எந்த குரூப் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள்ஸ்.
0: ஓகே ஓகே.
2: பிளஸ் டூவில் நீங்கள் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், வொக்கேஷனல் குரூப் படிச்சிருக்கலாம், எந்த குரூப் படிச்சிருந்தாலும் இவங்க எல்லாருமே எலிஜிபிள் சார்.
0: அதாவது பிகாம் தவிர்த்து இது எல்லா கோர்ஸுக்கும் எலிஜிபிள்.
2: அதான் கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், ஃபிலாசபி, சோசியாலஜி, அதுக்கப்புறம் வந்து
0: தமிழ்,
2: தமிழ் ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் பிளஸ் டூ படிச்சிருந்தா போதும் சார்.
0: ஓ,
2: அதுவே இப்போ சயின்ஸுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க சார்.
0: சார், ஆனால் அதில் நீங்கள் ஒரு சொல்கிற ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா, பிகாம் பொறுத்தவரைக்கும் அக்கௌண்ட்ஸும்
2: அக்கௌண்டன்சி பிசினஸ் ஸ்டடிஸ் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அக்கௌண்டன்சி காமர்ஸ் இருக்கணும் சார்.
0: இது இருந்தாலும் பிகாம்
2: கண்டிப்பா சார் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில படிக்க முடியும்.
0: சரிங்க சார், சரிங்க சார்.
2: அதுவே வந்து இப்போ பிஎஸ்சி பிசிக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க சார், வெறும் சில பேர் வந்து பியூர் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க சார், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னின்னு படிச்சிருப்பாங்க சார். அந்த புள்ள பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்க முடியாது சார்.
0: என்ன சொல்றீங்க சார்,
2: அவங்க வந்து பிசிக்ஸ் வித் மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பா படிச்சிருக்கணும் சார்.
0: அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்ல படிக்கிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்க தான்
2: படிக்க முடியும் சார். அது தெரியாம நிறைய பிள்ளைங்க பியூர் சயின்ஸ் பிடிச்ச பிள்ளைங்க வந்து பிசிக்ஸ் வந்து எங்ககிட்ட அட்மிஷன் கேட்பாங்க சார். நாங்க அப்ப சொல்லுவோம், இல்ல படிக்க முடியாது, நீங்க கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் அதுல இருக்கணும். இருந்தாதான் ஆனால் இது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி சிலபஸ் இல்லாமல் அது தனியாக போர்டு, அந்த போர்டு அவங்க என்ன போர்ட் ஆஃப் ஸ்டடிஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது சம்மந்தமாக தான் சார். இது மேக்ஸிமம் எல்லா டிகிரி கோர்சஸ்லையும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க சார். ஏன்னா ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு நிறைய மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடான பேப்பர்ஸ் வரும் சார். அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பிளஸ் டூவில் மேத்தமெட்டிக்ஸ் படித்தார் தான் அந்த பிள்ளைங்க வந்து இங்கே பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்க முடியும் சார்.
0: சார், இப்போ நிறைய இடங்களில் இந்த ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்
2: அதுதான் நிறைய பேர் தெரியாமல் இருக்குது சார். அவங்க நிறைய சயின்டிஸ்ட் அளவில் அசிஸ்டன்ட் சயின்டிஸ்ட்டு

0: மெட்டலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, இன்னைக்கு இஸ்ரோல எல்லாத்துலயும் நீடட் இருக்கு சார். பிசிக்ஸ் பிளஸ் டூல பிசிக்ஸ் படிக்கிற பசங்க சில நேரத்தில் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க அந்த சப்ஜெக்ட். ஏன்னா அந்த சப்ஜெக்டுடைய வேல்யூ அந்த மாதிரி சார், அவங்க படிச்சுட்டு வந்தாங்கன்னா ஒரு ஹையர் லெவல் போஸ்ட்ல வந்து அவங்களால உட்கார முடியும் சார், பெரிய சயின்டிஸ்டா ஆக முடியும். அண்ணா கல்லூரியிலேயே படித்தவங்க, மற்ற எல்லா இடத்துலையும் பிசிக்ஸ் படித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சயின்டிஸ்ட் போஸ்ட், அசிஸ்டன்ட் போஸ்ட்ல பிரைவேட் காலேஜில் படித்தாங்க சார், எந்த இடத்துல படித்தாலும் பிசிக்ஸ் நல்லா படிச்சிருந்தானா அவன் இன்னைக்கு நல்ல ஒரு பொசிஷன்ல உட்காந்துட்டு இருக்காங்க சார்.
1: இப்போ இந்த ஒரு ரீசனால தான் நீங்க பிசிக்ஸ் பிஎஸ்சி பிசிக்ஸ் வரும்போது மேக்ஸ் வித் பிசிக்ஸ் படிச்சோம்.
0: அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரியான விதத்தில் அட்மிஷன் கிடைக்க மாட்டேன்.
1: ஓ,
0: ஏன்னா பியூர் சயின்ஸ் படிச்ச பிள்ளைங்க கேட்குது ஆனால் எலிஜிபிள் இல்லை.
1: இது இப்போதான் சார் எனக்கு சரிதான புரிதல், இப்போதான் எனக்குமே கூட தெரியுதுங்க சார். ஏன்னா ஒரு பியூர் சயின்ஸ் படிக்கிற பையன் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி படிக்கிறாருனா இவர் நாலத்துக்குமே எலிஜிபிள் கிடையாது.
0: இல்லை சார், அவங்க வந்து கெமிஸ்ட்ரிக்கு எலிஜிபிள் சார். இப்போ கெமிஸ்ட்ரிலையும் என்னன்னா கெமிஸ்ட்ரி கேட்குறாங்கன்னு சொன்னால் அவங்க கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி பிசிக்ஸ் படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா கெமிஸ்ட்ரி பாட்னி மேக்ஸ் படிச்சிருக்கணும், அது இருந்தால் தான் கெமிஸ்ட்ரி படிக்க முடியும். வெறும் ஒரே ஒரு கெமிஸ்ட்ரியை படிச்சுட்டு நீங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கூட படிக்க முடியாது இப்ப.
1: ஓஹோ ஓஹோ.
0: அவங்க அதனால சூஸ் பண்ணும்போது ஹையர் செகண்டரியிலேயே சூஸ் பண்ணும்போது அந்த பசங்க காலேஜுக்கு அடுத்து தான் என்ன படிக்கிறோம் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான குரூப்பை ஹையர் செகண்டரி ஸ்கூல் லெவல்லயே அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஃபியூச்சர் என்ன அவங்க ஆம்பிஷன் வச்சிருக்காங்களோ அதை அச்சீவ் பண்ண முடியும் சார்.
1: இப்போ ஜுவாலஜி படிக்கிறவங்களுக்கு பாட்டனி ஜுவாலஜி இருந்தால் போதும்
0: போதும் சார். ஜுவாலஜிக்கு ஜுவாலஜி படிச்சிருந்தா போதும் சார், பாட்னிக்கு பாட்னி படிச்சிருந்தா போதும். அந்த மாதிரி ஹோம் சயின்ஸுக்கு அதே மாதிரி பாட்னி ஆர் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா போதும்
1: சார். ஆனால் நீங்கள் இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொல்லும்போது சார், இப்போ ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் எவ்வளோ ரிக்ரூட்மெண்ட் வருதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்போது சார், இப்போ எனக்கு வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி திட்டமிடுதல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கேன், டுவெல்த் எடுத்திருக்கேன், நான் டிகிரியில் இந்த கோர்ஸ் படிக்கிறேன், அடுத்து ஒரு ஆர்ட்ஸ் படிக்கிறவர் என்ன பண்ணலாம் சார், ஒரு சயின்ஸ் படிக்கிறவர் என்ன பண்ணலாம் சார்?
0: இப்போ ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க அவங்களோட எய்ம் நான் இப்போ ஒரு டீச்சர் ஆகணும் ஸ்கூலுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க அடுத்தது ஃபஸ்ட்டு பிஎட் பண்ணிடலாம் சார். பிஎட்டை பண்ணிவிட்டு அவங்க அந்த கேப்பு அந்த பிஎட் முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிடணும் சார். பாஸ் பண்ணிட்டாங்கன்னா எந்த நேரத்தில் குவாலிஃபிகே அந்த போஸ்ட்டு குவாலிஃபார் பண்ணாலும் அவங்க எலிஜிபிள் ஆகிடுவாங்க. அப்படி இல்லை காலேஜ் ப்ரொஃபஷனுக்கு வரணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா யூஜி முடிச்சுட்டு உடனே எம்எஸ்சியோ இல்லை எம்ஏவோ அவங்க படிக்கணும். படிச்சுட்டு அடுத்தது அந்த சிஎஸ்ஐஆர் எக்ஸாமோ இல்லை நெட் எக்ஸாமோ கிளியர் பண்ணாங்கன்னா, இல்லை அதை கிளியர் பண்ண முடியலனாலும் அவங்க பிஹெச்டி பண்ணியிருக்கணும் சார், நெட் ஆர் பிஹெச்டி எலிஜிபிள் அவங்க இருந்தாங்கன்னா காலேஜ் ப்ரொஃபஷனுக்கு அவங்க ப்ரொஃபஸராக வந்துடலாம் சார், அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இது இல்லாமல் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் இல்லாமல் அவங்க போகணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னால் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல கோச்சிங் சென்டரில் போயிட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு கொஞ்சம் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவ்வளோ ரெக்ரூட்மெண்ட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் இருக்குது. அதனால் வேலை கிடைக்கலன்னு சொல்லவே வேணாம் சார், ஒரு ரெண்டு மூணு அட்டெம்ட் ஆகும் சார். என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்க, நம்ம எங்கே லேக்கிங்காக இருக்கிறோம் அதை சரி பண்ணாங்கன்னா அவங்க ஒரு அஞ்சாறு அட்டெம்ட்டில் கண்டிப்பாக அரசாங்க ஏதோ ஒரு இடத்துல பிளேஸ் ஆயிடுவாங்க சார்.
1: இப்போ நீங்க அஞ்சாறு அட்டம்க்கு போது அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்
0: இல்ல இல்ல
1: ஒரே வருஷத்துல
0: ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எக்ஸாம் ஒன்று எழுதுவாங்க, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் எழுதுவாங்க, வருஷத்துலயே ஒரு ஏழு எட்டு எக்ஸாம் எழுதிடலாம் சார். நான் சொல்றது அதுல தான் அஞ்சாறு அட்டம்
1: இல்ல, நீங்க ஆறு அட்டம் சொன்னா பசங்களா ஆக
0: வருஷம்
1: ஆறு வருஷம்
0: ஒரே வருஷத்துல சின்சியரா எஃபோர்ட் போட்டாங்கன்னா அவங்களால அதை அச்சீவ் பண்ண முடியும் சார்.
1: சரிங்க சார், இப்போ ஆர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனல் லைன் போகணும் அப்படின்னா ஒரு டிகிரி முடிங்க, முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு பிஹெச்டி பண்ணீங்க அப்படின்னா நீங்க நீங்க வந்து ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனல் லைன் போயிடலாம். இப்ப சயின்ஸ் படிக்கிறாரு சார், அவரு அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யறது?
0: அவரும் அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷன் வரணும்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி இப்ப பிஎஸ்சி வித் பிஎட் இல்லைன்னா எம்எஸ்சி பிஹெச்டி ஆர் சிஎஸ்ஐஆர்ல போய் கம்ப்ளீட் பண்ணணும் சார். கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அவங்க வந்துடலாம். இது இல்லாமல் அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் சரி நிறைய சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட் லெபரேட்டரி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லயும் வச்சிருக்காங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல பர்டிகுலரா வச்சிருக்காங்க, அப்புறம் இஸ்ரோ இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ல.
1: இப்போ சிஎஸ்ஐஆர்லயும் ப்ராஜெக்ட் இருக்குங்கறதுதானே
0: சார்? இருக்கு சார், சிஎஸ்ஐஆர்லயும் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அதுல இந்த மாதிரி அசிஸ்டன்ட் போஸ்ட்ல உள்ள போயிடலாம் சார், பேச்சுலர் டிகிரி இருந்தாலே போதும் சார். அதுக்கு
1: எனி பேச்சுலர்
0: டிகிரி இருந்தாலே அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல உள்ள நுழைஞ்சிடலாம் சார். படிப்பு படிச்சுட்டு அவங்க சரியான விதத்துல அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அந்த ப்ரொஃபஷன் பண்ணும்பொழுது அந்த டிகிரி பண்ணும்பொழுது அந்த ஆசிரியர்கள்கிட்ட அவங்க தெளிவா அந்த மாதிரியான ஆலோசனைகள் பெற்றிருந்தால் அவங்களால கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் பிளேஸ் பண்ணிட முடியும் சார். இன்றைக்கி அது இல்லாமல் இன்றைக்கி நிறைய ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது சார். ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டா அவ்வளோ இன்றைக்கி பசங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து

0: படிக்கேன் சார், கெமிஸ்ட்ரி முடிச்சோன்னா. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி 3 வருஷம் படிச்சு ஃபெயில் ஆனவங்களையே சேர்த்துக்கிறாங்க சார்.
1: அவ்வளோ தேவைப்படுது,
0: தேவைப்படுது லேப்ல வந்து அவங்களுக்கு போட்டுட்டு அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த சேலரி வந்து மாறிடும் சார். அது வரைக்கும் அவங்களை வந்து ஒரு ட்ரைனர் மாதிரி போட்டு ஒரு அப்ரெண்டிஸ் மாதிரி போட்டு அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க சார். அதனால கேம்பஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரைவேட்லேயும் காலேஜாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் நிறைய கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கேம்பஸ் தேடி வராங்க சார். எங்களுக்கு ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க.
1: இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் கேம்பஸ் இன்ட்ரி வரைக்கும் இருக்குங்க?
0: இருக்குது சார், இருக்குது சார். நாங்கள் எல்லா கவர்மெண்ட்லேயும் சரி ப்ரைவேட்லேயும் சரி இன்றைக்கி ப்ரைவேட் ப்ரொஃபஷனல் கோர்சஸில் என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கேம்பஸ் கொண்டு வராங்களோ அதே மாதிரி இன்னைக்கு கவர்மெண்ட் காலேஜ்லையும் சரி ப்ரைவேட் காலேஜும் சரி அதுக்குன்னு ஒரு தனி பிளேஸ்மெண்ட் சொல்லி வச்சிருக்கோம் சார். வச்சிருந்து அது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு 7-8 கம்பெனிஸ் வந்து வராங்க சார், ரெகுலரா வராங்க சார், வராங்க வந்து அது மூலியமாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து எடுத்துட்டு போறாங்க. ஸ்டார்டிங் சேலரி 15,000-20,000 கொடுக்குறாங்க சார். செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க சார்.
1: சார், நீங்கள் இப்போ வந்து நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க நினைக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குங்கிறது தெரியாத காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை வந்து நம்ம வந்து அவங்க வந்து ஒரு திட்டமிடுதல் இல்லையோ அப்படின்னு நினைக்கிறோம் சார்?
0: இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் காரைக்கால் ரொம்ப பின்தங்கிய மாவட்டம்ன்றதுனால அவங்க இப்போ கல்லூரியில் படிக்கிறவங்கலாம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் போயிட்டு இருக்காங்க சார், அவங்களோட குடும்ப சூழ்நிலைகள் காரணங்களா.
1: சரி சார், ஒரு நேயர் ஒருத்தவங்க வராங்க சந்தைக்கு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
2: எங்களுடைய பாப்பா வந்து கோயம்புத்தூர்ல ஆர்கிடெக்சர் படிச்சிட்டு இருக்கு, 4வது வருஷம் போகுது.
1: ஆர்கிடெக்சர் படிக்கிறாங்களா சார்?
2: ஆமாங்க. அது முடிச்ச பிறகு அடிஷனலா வேற எதுவும் படிக்கணுமா இல்ல இந்த படிச்சுட்டே வேலை கிடைக்குமா?
1: சரிங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் சார். சார், அடுத்தடுத்த நிகழ்ச்சியில உங்களுடைய சந்தேகங்களுக்கும் வரும். அவங்க வந்து பிஆர்க்குள்ள ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்காங்க. சரிங்க சார், நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நம்ம கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சம்பந்தமா தான் நம்ம சந்தேகங்கள் விலை கொடுத்து சுத்திட்டு இருக்காங்க. சரி, நன்றி சார். சார், இப்போ வந்து இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நம்ம வந்து ஒரு பிளஸ் டூக்கு அப்புறம் என்ன படிக்கணும் அப்படிங்கும்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தேர்ந்தெடுக்கிறனால என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் சார். அந்த ஐஎஸ்ஆர்ஓ டிஆர்டிஓ இதெல்லாம் நான் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பார்க்கும்போது அதிகமாக கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க. அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிங் எப்படி கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க உங்களுடைய பசங்களுக்கு?
0: எங்கள் பசங்களுக்கு வந்து அதுக்கு வேண்டிய அவேர்னஸ் வந்து அந்தந்த ஸ்டாஃப் கொடுத்துட்டு இருக்காங்க சார், கொடுத்துட்டு இருக்காங்க. சில பேர் வந்து அவங்க செகண்ட் இயர்லேயே தேர்ட் இயர்லேயே அவங்களுக்கு அதுக்கு வேண்டிய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனையும் அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எம்எஸ்சி படிக்கிற பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா நேராக அந்தந்த இஸ்ரோ அந்த மாதிரி இடத்துல போயிட்டு அவங்களை ஃபீல்டு விசிட் கொண்டு போகிறோம் சார்.
1: ஐபிடி
0: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், ஃபீல்டு விசிட் போகிறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்கில்லை பார்த்துட்டு அவங்களே சில நேரத்தில் வந்து அவங்கள வந்து ட்ரெயினராக பிளேஸ் பண்ணுறாங்க சார், பிளேஸ் பண்ணிக்கிறாங்க
1: சார். இப்போது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது பர்சூயிங் கோர்ஸும் அவ்வளோடு உண்டு தானே?
0: கண்டிப்பாக உண்டு.
1: அப்போ நம்ம
0: ஃபைனல் செமஸ்டரில் எலிஜிபிள் சார்.
1: ஒரு நம்ம 6 செமஸ்டர் இருக்குது அப்படின்னா 6வது செமஸ்டருக்கு எலிஜிபிள் ஆயிரும்,
0: எலிஜிபிள் ஆயிரும் சார்.
1: அந்த மாதிரி யாராச்சும் பசங்க செலக்ட் ஆகிருக்காங்களா சார்?
0: இருக்கிறாங்க சார், இருக்கிறாங்க சார், பசங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு டாப் லெவலில் அந்த பசங்களை நாங்கள் வந்து கல்லூரிலையும் கூட்டு கௌரவிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி சில பசங்கள்லாம் வந்து பெங்களூர் அங்கெல்லாம் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. அதுமாதிரி காரைக்காலில் நம்ம பின்தங்கின்னு சொன்னாலும் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய ஒத்துழைப்பும் மீடியா சென்டர்லேருந்து எல்லாருமே இன்றைக்கி வந்து அதுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க. மாணவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் சார் இருக்குது, அவங்க தொடர்ந்து கொடுக்கும்.

பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும்

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்து காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்து காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு

0: காரைக்கல் பண்பலையின் 100.3 நாம் இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். இன்றைய நிகழ்ச்சியில் காரைக்கால் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதுகலை படிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பொது நிர்வாகத்துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் முனைவர் வி சந்திரசேகரன் நம்மளோட இருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வராங்க சார், அவருடைய சந்தகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: விஜயதர்ஷினி, இடும்பாவனத்திலிருந்து.
0: இடும்பாவனம் சார், சொல்லுங்க மேம்.
1: இல்ல சார், நான் பிஏ தமிழ் பிஎஸ்சி சுவாலஜி பண்ணலான் இருக்கேன். அத பண்ணா என்னென்ன வேல்யூ, எதுல வேலை கிடைக்கும்னு தெரியணும்.
0: தெரிஞ்சுக்கணும் அப்படிதானே? சரி, இப்ப ப்ரொஃபசர் சொல்லுவாங்க கேளுங்க. நீங்க என்ன குரூப் எடுத்துறீங்க 12th ல?
1: ப்ரொஃபசர் படிச்சது வந்து மேக்ஸ் பயாலஜி குரூப்.
0: மேக்ஸ் பயாலஜி.
1: ஆமா.
0: இப்ப உங்க படிக்கிற ஆர்வம் எதுல இருக்குங்க மேடம் இப்போதைக்கு?
1: நான் வந்து இப்போ பிஏ தமிழ் பிஎஸ்சி சுவாலஜி பயாலஜி கவுன்சிலிங் போட்டிருக்கேன்.
0: ஓ சரிங்க.
1: இப்ப அது மூணு கிலோ போட்டிருக்கிறதுனால எது படிக்கலாம் எது வரும்னு டாக்டா இருக்கு.
0: சரி, என்ன கோர்ஸ் எடுக்கலாம் நினைக்கலாங்க சார்?
2: ஃபர்ஸ்ட் நீங்க பிளஸ் டூல என்னென்னலாம் படிச்சீங்க சொல்லுங்க, சப்ஜெக்ட் சொல்லுங்க.
1: பிளஸ் டூல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, தமிழ், இங்கிலீஷ்.
2: ஓகேம்மா. அதுல ஏன் தமிழும் ஜுவாலஜி மட்டும் நீங்க சுருக்கிட்டீங்க உங்களுடைய இதுவை? ஏன்னா மேக்ஸு ஃபிசிக்ஸுக்கு வந்து அவ்வளோ வாண்டட் இருக்குங்க. நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸும் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பிஎட் காலேஜில் போயிட்டு பிஎட் முடிச்சுட்டு டெட்டு பாஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆசிரியர் போஸ்ட் வந்து ஸ்கூல்ஸில் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ப்ரைவேட் ஸ்கூல்லையும் வாய்ப்பு இருக்குது, கவர்மெண்ட் ஜாப்லேயும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ பிஎஸ்சி ஜுவாலஜி தான் படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொன்னால் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, அது வந்து பிஎஸ்சி ஜுவாலஜி தான் குவாலிஃபிகேஷன். இது எல்லாம் பிஎஸ்சி ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லம்மா, மீன்வளத்துறை, மீன்வளத்துறையில் நீங்கள் வந்து அதில் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்னு சொல்லிட்டு இருக்குது. அது அந்த மாதிரியான போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஜுவாலஜி படித்தவங்க தான் கேட்குறாங்க. அதுமாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பிஎஸ்சி ஜுவாலஜி குவாலிஃபிகேஷனுக்கு டிகிரி முடித்த உடனே அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு இருக்குமா.
0: ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் என்ன கோர்ஸுங்க சார்?
2: ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்
0: நியூட்ரிஷன்.
2: அந்த மாதிரி போஸ்ட்டு. ஆனால் நீங்கள் என்னோட இது என்னன்னா, இப்போ பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கலாம், நீங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாம், பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கலாம், பிஎஸ்சி ஜுவாலஜி படிக்கலாம், பிஏ தமிழ் படிக்கலாம், பிஏ இங்கிலீஷ் படிக்கலாம், இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க நல்லா யோசிச்சு நீங்க வந்து கோர்ஸை ஜாயின் பண்ணுங்க. எந்த படிப்பு படித்தாலும் இப்போ பிஏ தமிழ் மட்டும்தான் படிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து அதுக்கு பிஎட் தான் நேரடி நல்ல ஒரு வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர் போஸ்ட் தாம்மா எடுத்த உடனே அந்த பிஏ தமிழுக்கு. அது எம்ஏ தமிழ் பண்ணிட்டு நீங்க நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணீங்கன்னா காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிடலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குமா? வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்காமா?
0: ரொம்ப நன்றி மேடம். இப்போ உங்களுக்கு இப்ப டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா மேடம்?
2: நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஐஏஎஸ் வந்து நீங்க வரணும்னு ஆசைப்படுறோம் நாங்க.
0: காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு பெஸ்ட் கோர்ஸ் மேடம்.
1: ஓகே சார், தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ தேங்க்யூ. இந்த மாதிரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த அவங்களுடைய திட்டோட சுருக்கமாக வச்சிருக்காங்களோ,
2: அதனால எல்லா நாங்கள் சப்ஜெக்ட் கவுன்சிலிங் வரும்போதே பசங்ககிட்ட கேட்போம். சொன்னோடனே அவங்க மார்க் ஷீட்டை பார்த்து நாங்கள் இதெல்லாம் சொல்லுவோம், இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சில பசங்க இல்லைன்னா உறுதியாக எனக்கு

0: இந்த படிப்பு தான் ஏம் வச்சு கரெக்டாக சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் அந்த சீட்டை அவங்கள கொடுத்துருவோம். அவங்களுக்கு இல்லைன்னா சில பேர் நாங்கள் சொல்கிற ஆலோசனையை ஏற்றுட்டு பேரண்ட்ஸு இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்போ எடுத்து படித்து இன்னைக்கு முன்னேறி வந்திருக்கிறாங்க.
1: சரி,
0: அவங்களுக்கு சரியாக அந்த ஒரு புரிதல் இல்லாததுனால தான் அவங்க சுருக்கிடுறாங்க.
1: சரிங்க சார், இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்குதுங்க சார்?
0: இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளுக்கு பார்த்திங்கன்னா அரசாங்கத்தின் மூலியமாக எஸ்சி அண்ட் எஸ்டி ஸ்காலர்ஷிப் சார், அதுக்கப்புறம் ஓபிசி ஸ்காலர்ஷிப்பு, அதுக்கப்புறம் வந்து மைனாரிட்டிஸ் ஸ்காலர்ஷிப்பு, இதெல்லாம் வந்து அரசாங்கத்து மூலமா கொடுக்குறாங்க. இது இல்லாமல் மத்திய அரசாங்கமும் மெரிட் அடிப்படையில் அவங்க அதுக்கும் அப்ளை பண்ணுறாங்க. இது இல்லாமல் நிறைய என்ஜிஓஸ் கூட சில ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்தந்த கிறிஸ்டியானிட்டி சேரிட்டி, ஹிந்து சேரிட்டிஸ் இந்த மாதிரி அவங்களும் வந்து படிப்புக்கு வந்து பணம் வந்து ஒரு தடையே இல்லை சார். இன்னைக்கு அவங்க மாணவ மாணவிகளுக்கு அதுக்கு வேண்டிய அனைத்து விதமான வாய்ப்புகளும் இன்னைக்கு கொடுக்கப்படுகிறது சார்.
1: சார், இப்போ நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும் சார்?
0: அப்ரோச் பண்ணணுன்றது நீங்கள் கல்லூரியில் அட்மிஷன் போட்ட உடனே கல்லூரி நிர்வாகமே உங்களுக்கு அந்த சர்க்குலர் வந்த உடனே துறைகள் மூலியமாக அவங்களுக்கு வந்து சொல்லிடுவோம் சார். அதுவும் ஆன்லைன் தான். மாணவர்கள் போயிட்டு ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு காலேஜில் ஒப்படைச்சிட்டா அவங்களுக்கு வந்து வித்தின் 3 மந்த்ஸில் அந்த ஸ்காலர்ஷிப் வந்து கிரெடிட் ஆகிடும் சார். நேரடியாக பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். யாருக்கும் தனியாக கேஷ் அந்த மாதிரிலாம் கொடுக்க
1: எதுவுமே கிடையாது.
0: எல்லாமே அரசாங்கம் நேரடியாக செலுத்துது
1: சார். எல்லாம் டிஜிட்டலாக இருக்கிறனால.
0: கண்டிப்பாக.
1: சரிங்க சார், இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் கூட என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு பிளஸ் டூ முடித்த பையனுக்காக நம்ம இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம்.
0: கண்டிப்பாக.
1: அதே சமயத்தில் பிளஸ் டூவில் ஏதோ ஒரு ஒரு பையன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஃபெயில் ஆகிருக்காரு வச்சுக்கோங்களேன், அவர் அப்ளை பண்ணலாமா?
0: கண்டிப்பாக சார். அவங்க ஏன்னா இப்போ அரசாங்கமும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, உங்களுக்கு மே மாதம் ரிசல்ட் வந்திருக்கு, இப்போ ஜூன் ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடுத்தது உடனே ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க சார். இப்போ தமிழ்நாடு போர்டாக இருந்தால் 2-3 சப்ஜெக்ட் வரைக்கும் எழுதலாம் சார். சிபிசி போர்டில் 1-2 சப்ஜெக்ட் வரைக்கும் எழுதலாம்.
1: இப்போ தமிழ்நாட்டில் 3 எழுதலாம் சார்.
0: 3 எழுதலாம்.
1: சென்ட்ரல் போர்டில்
0: 1-2 தான் சார் எழுத முடியும். அந்த மாதிரி ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸு ரிசல்ட் வரைக்கும் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வர வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. அவங்க எந்த கல்லூரியில் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே ஒரு அவங்க அப்ளிகேஷனை போட்டு விட்டா போதும் சார்.
1: ஓ சரி.
0: போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு ரிசல்ட் வந்த உடனே அந்த கம்ப்யூட்டரில் பார்க்குறாங்களே சார் ரிசல்ட்டு, அந்த மார்க் ஷீட்டை எடுத்துகிட்டு வந்து நேரடியாக கல்லூரிக்கு வந்து அவங்க அந்த அப்ளிகேஷன் நம்பரை சொன்னாங்கன்னா அன்னைக்கு என்ன சீட்டு வேக்கண்ட் இருக்குதோ அந்த படிப்பில் அவங்களுக்கு அனுமதி உடனே கொடுக்கப்படும் சார். அதனால ஃபெயில் ஆன மாணவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் தோல்வி பெற வேண்டாம். நான் தோல்வி விட்டுட்டோம், இந்த வருஷம் 1 வருஷம் நம்மளுக்கு போயிடும் அப்படின்னு அவங்க நினைக்கவே வேண்டாம் சார். தாராளமாக அவங்களும் இன்னைக்கு பாஸ் ஆன மாணவர்கள் எப்படி விண்ணப்பம் போடுறாங்களோ அதே மாதிரி அவங்களும் விண்ணப்பங்களை போடலாம். அவங்களுக்கும் சீட்டு வந்து ரிசல்ட் வந்த உடனே கொடுக்கப்படும் சார்.
1: வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. நான்
1: வணக்கம் பேசுங்க. வணக்கம்.
2: ஆ வணக்கம் சார், சொல்லுங்க.
1: ஆ சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வடமட்டத்துல இருந்து மோனிகா பேசுறேன்.
1: வடமட்டத்துல இருந்து மோனிகா பேசுறீங்களா?
2: ம்.
1: சொல்லுங்க, உங்களோட சந்தேகம் என்ன?
2: நான் 12th முடிச்சிருக்கேன். 12th முடிச்சிட்டு என்ன குரூப் எடுக்கணும் சார்?
1: சரி, 12th என்ன கோர்ஸ் படிச்சீங்க நீங்க?
2: அக்கவுண்ட்ஸ் படிச்சேன்.
1: சரி, ப்ரொஃபஸர் நீங்கள் கேளுங்க.
0: சரிங்க, என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சிங்கம்மா 12th வகுப்புல?
2: தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். அவ்வளோதான்.
0: அக்கௌண்டன்சி படிக்கலையா? அக்கௌண்டன்சி படிச்சிட்டிங்க? ரைட்டும்மா. எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டீங்க? ஓகேம்மா. நீங்கள் இப்போ பிகாம் படிக்கணும்னு சொன்னால் நீங்கள் எலிஜிபிள்மா. காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி ரெண்டு சப்ஜெக்டும் சேர்த்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பிகாம் படிக்கிறதுக்கு எலிஜிபிள்மா. அது இல்லாமல் பிஏ தமிழ் படிக்கலாம், பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கலாம், பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கலாம், பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கலாம். இந்த குரூப் எல்லாமே நீங்கள் படிக்கலாமா காரைக்காலை பொறுத்த வரைக்கும்.
1: வடமட்டம்னா காரைக்கால் நெடுங்காடு வடமட்டங்களா இல்லை கும்பகோணம் வடமட்டங்களா?
0: சோசியாலஜி இந்த மாதிரியான கோர்சஸ் இருந்தாலும் நீங்க வந்து படிக்கலாம், தாராளமா படிக்கலாம். எல்லாம் படிச்சுட்டு அடுத்தது என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகேம்மா. அதுக்கு வந்து எனி டிகிரி வந்து எலிஜிபிள்மா. அதை அதை அதை முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷனை நீங்கள் முதல் 2வது ஆண்டுலேருந்து நீங்கள் தொடங்கிடணும். 3 ஆண்டுகள் படிப்புன்னு நினச்சிக்கோங்க.

0: ரெண்டாவது வருஷத்திலிருந்தே நீங்க அதுக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, நீங்க 3 ஆண்டுகள் முடிக்கும் பொழுது அதுக்கு வேண்டிய அப்ளிகேஷன் எல்லாம் போட்டுடலாம். டிஎன்பிஎஸ்சியில் டிகிரிக்கு என்னென்னலாம் எலிஜிபிள் போஸ்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் போட்டுட்டு அந்த எக்ஸாமை போய் நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குமா?
1: இவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க முடியுமா டாக்டர்?
0: கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறாங்களே, படிக்க முடியும் சார். ஆனால் அதில் ஒரே ஒரு இது என்னன்னா எலிஜிபிள் இவங்க, ஆனால் அதில் மேக்ஸ் பேப்பர் கொஞ்சம் வரும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவங்க எலிஜிபிள்,
1: இவங்க எலிஜிபிள்
0: கண்டிப்பாக படிக்கலாம்.
1: இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஆர்ட்ஸுக்கும் எலிஜிபிள் தான், நீங்கள் சயின்ஸ்
0: பிஎஸ்சி கம்ப்யூட்டர்
1: சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் எலிஜிபிள் தான். நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா எனி டிகிரியில் ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் மேடம். நீங்கள் நிகழ்ச்சி நிறைவுல நாங்க ப்ரொஃபசர் நம்பரோட கொடுப்போம், நீங்க சந்தேகங்களோட அவங்கள்ட்ட கேட்கலாம் மேடம். நீங்க நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க, ஏன்னா நீங்க அக்கௌண்ட்ஸ் பிகாம் படிக்கணும் அப்படின்னா
0: அக்கௌண்ட்ஸும்
1: காமர்ஸ் கம்பல்சரி இருந்தாதான் நீங்க பிகாம் படிக்க முடியும். அது இருக்கிறனால நீங்க பிகாம் படிக்கலாம். இல்ல நீங்க ஆர்ட்ஸ் சயின்ஸ் ஆர்ட்ஸ்ல வேற ஏதாச்சும் படிக்கணும் அப்படின்னா நீங்க எந்த ஆர்ட்ஸ் வேணும் குரூப் வேணாலும் நீங்க எடுக்கலாம். சயின்ஸ் குரூப் பொறுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் நீங்க எலிஜிபிள் இருக்கீங்க. எது சந்தேகம்னா நாங்க நிகழ்ச்சி நிறைவுல நாங்க நம்பர் தரோம், கேளுங்க. இவங்களுக்கு அந்த 2-3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கே சார்,
0: உங்களுக்கு இவங்களுக்கு ஸ்கோப் நிறைய இருக்கு. அவங்க கரெக்டாக பிக் பண்ணாங்கன்னா அவங்களுடைய எய்மை வந்து அச்சீவ் பண்ணலாம் சார். அவங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை
1: சார். இப்போ வந்து ஒரு துணை தேர்வு எழுதக்கூடிய ஒரு மாணவர் வந்து ரிசல்ட் வந்த உடனே படிக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன சீட் இருக்கும்
0: சார்? ஏன்னா நாங்கள் சீட்டை வந்து என்னைக்கும் பிளாக் பண்ண முடியாது. அன்னைக்கு கவுன்சிலிங்க்கு வரும்பொழுது அவங்க எலிஜிபிளாக இருக்கிற சீட்டை கொடுத்துருவோம் சார்.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: செந்தில்குமார்.
1: செந்தில்குமார், என்ன ஊருங்க
2: சார்? பையன் வந்து 10th பாஸ் பண்ணிட்டு பிளஸ் ஒன்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிறாரு. பிளஸ் ஒன் பிளஸ் டூ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு மேற்கொண்டு என்ன படிப்பு படிச்சா பெஸ்டா இருக்கும் தகவல் சொல்லுங்க. ரேடியோல கேட்டு
1: சார், என்ன ஊர் சார் உங்களுக்கு?
2: பூங்குடி.
1: பூங்குடி
2: ஒரு மாவட்டம்.
1: சரிங்க சார். இப்போ வந்து அது பிளஸ் டூவில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொன்னீங்களே, அது வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸுங்களா? இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு.
2: ஆமாம்.
1: சரிங்க சார். இப்போ சந்தேகம் சொல்லுவாங்க ப்ரொஃபஸர் சொல்லுவாங்க
0: சார், அவர் பிளஸ் டூவில் எடுத்துருக்கிற குரூப் இது பார்த்தீங்கன்னா அவர் அடுத்தது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கணும்னு நினைக்கிறாருன்னா பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கலாம், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கலாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம் சார். அவர் இன்ஜினியரிங்க்கும் போகலாம் சார். அவர் இன்ஜினியரிங்க்கும் எலிஜிபிள் தான் சார். இன்ஜினியரிங் எக்ஸாம் அவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் போகிறதா இருந்தாலும் போகலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் போகிறதா இருந்தால் ஜேஇ எக்ஸாம் அணுகி அதில் நல்லா ஸ்கோர் பண்ணாருன்னா அவர் வந்து அந்த சப்ஜெக்ட்டும் படிக்கலாம் சார். அவருக்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லையும் வாய்ப்பு இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ்லையும் வாய்ப்பு.
1: ஆர்ட்ஸில் எனி டிகிரி எடுக்கலாம்
0: எடுக்கலாம்.
1: சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபிசிக்ஸ் எடுக்கலாம், கெமிஸ்ட்ரி எடுக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் எடுக்கலாம்
0: எடுக்கலாம்
1: அது மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ரொஃபஸர் வந்து கிட்டத்தட்ட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் என்னென்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத தெளிவாகவே சொன்னீங்க. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், ஏன்னா இந்த நிகழ்ச்சி கேட்டுருக்கவங்களுக்கு லைன் கிடைக்காம இருந்திருக்கும். அவங்களோட சந்தேகத்துக்கு நம்ம கேட்காம முனைவர் வி சந்திரசேகரன் சாருடைய எண் குறிச்சுக்கிங்க, 944-361-182. நம்பர் மறுபடியும் சொல்றேன், 944-361-182. ரொம்ப நன்றி ப்ரொஃபஸர். ஏன்னா வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பசங்களுக்கான ஸ்கோப் எப்படி இருக்குது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு கருத்து சார்?
0: மாணவர்களுக்கு நான் எப்போதும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், என்னோட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, நீங்கள் எடுக்கிற எந்த துறையாக இருந்தாலும் சரி, எந்த படிப்பாக இருந்தாலும் சரி, அந்த படிப்பில் முழு கவனம் செலுத்துனீங்கன்னா, முழு ஈடுபாடு கவனம்ன்றதை விட ஈடுபாடு செலுத்துனீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் வெற்றி பெற முடியும். அதனால் இது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நான் எப்பயுமே பிரிக்க மாட்டேன், எல்லா படிப்புமே உயர்ந்த படிப்பு தான். அந்த படிப்புகளை நீங்கள் எந்த அளவுக்கு நேசித்து நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்த நிலையை அடைவீங்க. இந்த வாய்ப்புகளை நல்கிய ஆல் இண்டியா ரேடியோவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ரொம்ப நன்றி ப்ரொஃபஸர் சார். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இதில் சாதித்தவங்களாம் எப்படிலாம் இருக்காங்க ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கிய அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களின் சந்தேகங்களுக்கும் நிறைய விளக்கங்களை கொடுத்தாங்க. காரைக்கால் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதுகலை படிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பொது நிர்வாகத்துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் முனைவர் வி. சந்திரசேகரன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி கேட்டாலை பிரவசம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12 மணி. தடம் எண் 100.3 வருகிறது. இது எஃப்எம் எக்ஸ்பிரஸ். இன்று நமது காரைக்கால் எஃப்எம் வழங்கப் போகிற நிகழ்ச்சிகள் குறித்த ஒரு முன்னோட்டம். இதிலே இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிட்டு இருக்காங்க. நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச டிஆர் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ். இன்று நண்பர்கள் 12:10 மனதில் நின்றவை நேர்கள் கடிதங்கள் வழியை விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. பன்னிரண்டு 50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
1: கிளை என்ன பண்ணுச்சா, காற்றுலாம் அசைஞ்சுதான், அது அமுதன வரபேது வளர்ந்துதான், பச்சை பசின் வயல்குள்ள அமுதன் பார்த்தான.
0: பன்னிசை அரங்கேறும் 12:55 ஒரு மணிக்கு தேன் மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரை கேட்கலாம். 1:30 தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். மெலிசை அரங்கேறும் 1:55 இரண்டு மணிக்கு லஞ்ச் பிரேக் தொலைபேசி வழி நிகழ்ச்சியாக. 2:30 சிறுவர் சூளை காரைக்கால் மாவட்டம் நிறைவி உசேனியா அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ் வை நிகழ்ச்சி. 3:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். 3:30 வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கும் மனம் வழியிலே கடித வழி பாடல்களோடு பங்கேற்கும் நேயர் தஞ்சை எஸ் சுஜாதா இளங்கோவன் அவர்கள். 4:00 மன்னார்குடி அவனி பர்னிச்சர் வழங்கும் அசத்தல் சந்திப்பு. மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காணமும் லம்பரதார நிகழ்ச்சி. 5:15 கலக்கல் நேரம். 5:30 நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் வழங்கும் விலக்கேற்றும் வேலை. பன்னிசை ஒழிக்கும் 6:00. 6:20 நாச்சியார் கோயில் அமிதா சூப்பர் ஸ்டோர்ஸ், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள் பங்கேற்கும்.
2: மக்களின் நாகரிக வளர்ச்சிக்கேற்ப நவீன இலக்கியங்களை படைத்து வளரும் செம்மொழியாகவும் வாழும் மொழியாகவும் தமிழ் திகழ்கின்றது.
0: லைட் ஹவுஸ் உழைக்கும் 6:25 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இதில் பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள்.
3: சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் அப்படியே சென்று இருதயத்தோட வலது பக்கத்தில் போய் நுரையீரலில் போய் சுத்திகரிக்கப்பட்டு திருப்பி சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் எல்லா இடத்துக்கும் போகும். அப்போ இருதயத்தில் சில
0: இசைத்தூரிகை ஒழிக்கும் 6:45 27:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் இயற்கை விவசாய அனுபவம். காரைக்கால் மாவட்டம் சேத்தூர் வருஷப்பத்து கோட்டப்பாடி டி ராஜேஷ் அவர்களோடு நேர்முகம்.
4: பாவை இதெல்லாம் போட்டு பண்ணணும், சந்தோஷமாக இருந்துச்சு. வெள்ளரியில் வந்து எனக்கு வந்து அபீர வளர்ச்சியும் அதிக காயும் கொடுத்ததுனால அது எனக்கு ரொம்ப லாபம் பெறுறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. வெள்ளரி பழமும் பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்தில் கிராமம் இருக்கிறதுனால வந்து கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் ஃப்ரீயாகவும் சாப்பிட கொடுத்துருந்தேன், அதனால் மகிழ்ச்சியாக இருந்துச்சு.
5: இந்த வெள்ளரி பழம் அந்த ஜூஸ் மாதிரி போட்டு சாப்பிடுவாங்க.
4: அது கிராமப்புறத்தில் வந்து மேக்ஸிமம் ஜூஸ் இல்லை, வெறுமனே சாப்பிடுவாங்க. ஆமாம், காயை பறித்து சந்தைப்படுத்தின முடிஞ்சு பழத்தை வந்து ஃப்ரீயாகவே நிறையா பேர்கிட்ட கொடுத்தேன்.
0: இதுவரை நாம் கேட்டது

0: hockey interval face host Japan in the final of the Men's Under 18 Asia Cup 2026 in Japan today. The match will start at 3:30 p.m. IST. Earlier, India beat its arch rival Pakistan 5-3 in the second semi-final in a high-scoring contest. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமான்னு உங்கள் நெஞ்சமில்லா நிறைஞ்சிருக்கு. நம்ம காரை கல்பன்பலை 100.3. நேரம் 12:10.

0: ஜீவ ஒலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் மகிழ்ச்சி தரும் அக்ஷய திருதியை ஆஃபர் ஏப்ரல் 15 முதல் 20 வரை மட்டுமே.
1: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
2: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
1: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: நிர்லேதமான பாடல்களோடு நீங்க இணைய இருக்கீங்க. நேர்களின் கடிதப்படி விருப்ப கானங்களோடு உலாவரும் இது மனதில் நின்றவை. என்னதான் நம்ம தொலைபேசி வழியில் இணைப்பு கிடச்சி ரேடியோவில் உடனுக்குடன் பாட்டு கேட்டால் கூட, கடிதம் எழுதி ஒரு சில நாட்கள் காத்திருந்து அந்த பாட்டு ரேடியோவில் ஒலிக்கும் பொழுது, அதுவும் நம்மளோட பேரோடு ஒலிக்கும் பொழுது வர சந்தோஷம் அலாந்தி சந்தோஷம் தான் இல்லையா? அப்படிப்பட்ட பாடல்களை தான் இன்றைக்கி மனதில் நின்ற நிகழ்ச்சியோடு கேட்க போகிறீங்க. நிகழ்ச்சியில் தொடக்கமாக வரப்போகுதுங்க, பாட்டி சொல்லி தட்டாதே படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கிற இந்த பாட்டு. இந்த பாட்டு தான் அப்படின்னு சொன்னோடனே துள்ளி குதிக்கிறாங்க அந்த நேர்களெலாம். நாங்கள் தான் கேட்டிருக்கோம் அப்படின்னு யார் யார் அப்படின்னா, பேரளம், செந்தில் கண்ணன், ஷோபா, அபர்ணா, பிரவீன், சாந்தா, ஸ்ரீனிவாசன், காங்களாஞ்சேரி, முருகேசன், மைதிலி முருகேசன், விலமல், கூட்டுறவு நகர், தியாகராஜன், கமலேஷ், கமலப்பிரியா, இவர்களோடு ஸ்ரீமுஷ்ணம், ஸ்ரீபுத்தூர், எஸ்தா, சகாய, மேரி, ஜெலினா, ஜோஸ்பின், எஸ்சிதா, ராணி, மர்வின், ஆண்டனி, தங்கமயில், திவ்யா, சுனில், பாப்பாக்குடி, பார்த்திபன், பாரதி, கிழக்குடியிருப்பு, செல்வராஜ், ஸ்ரீமதி, பவித்ரா, பரணிதரன், வரதராஜன்பேட்டை, வளர்மதி, ஆரோக்கியதாஸ், மரிய பாஸ்டினா, வினினா, கலைச்செல்வி, ஆனந்தி, அந்தூனி சாமியின் விருப்பத்திற்காக வருதுங்க நிகழ்ச்சியோட தொடக்கமான இந்த பாட்டை கேட்கலாமா?

0: நிகழ்ச்சியில் நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று மாலை 6:40 நலமாய்வாட நிகழ்ச்சியில் பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள்.
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வாழ்த்து.
0: கேட்க காத்திருங்கள் நேர்களே, நிகழ்ச்சி இன்று மாலை மணி 6:40.
2: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நாளை காலை 9 காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் இதழில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓர் அலைவரிசை இது நம் காரைக்கால் FM 100.3. மனதில் என்ன நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க நேர்கள். கடிதங்கள் வழியாக விரும்பி கேட்ட பாடல்களை நம்மளும் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கும் இல்லையா? சரி, அடுத்ததாக யார் கேட்க போகிறாங்க பாடல்களை அப்படின்னா, மலியம் ரவி, அமுதா, ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்துரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் பிரகாஷ், ஆண்டிப்பாளையம் மதனசேகர், தீபக் வெங்கடேஸ்வரன், விஜில் பிரியா, தீபிகா, கள்ளிக்குடி பாலகுரு இவர்களோடு. செமினார் கோவில் கண் ஸ்ரீராமலு, கபிலன் சுபா, சாந்தி குருநாதன், சேது, மருவத்தூர் மாதேஸ்வரன், செல்வம், அமுதா, மணல்மேடு கலியமூர்த்தி, நாகலட்சுமி, பூம்புகார் சுந்தரவல்லி, சங்கரன், ராஜா, மேலப்பெரும்பள்ளம் லதா, மனோகர், செந்தில்வேல், வாணி, குமார் இவர்களின் விருப்பத்திற்காக வருதுங்க. மனோ கே சுசிலா பாடி இருக்கிற இந்த பாட்டு, அது எங்க ஊரு காவக்காரன்?

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. BE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
3: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 மணிக்கு நாச்சர்

0: கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமத
1: உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 மணிக்கு காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் வழங்கும் உழவரங்கம்.
4: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
8: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நிகழை வங்க கடலோரமாய் அழகாய் எழுகிறது கடல் அலை, உங்கள் இல்லங்களில் இனிதாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. இதமான பாடல்களை நீங்க மனதில் நின்ற நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க, அதுவும் கடிதம் வழியா விரும்பி கேட்டு உங்களுடைய விருப்பங்களை எங்களுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்ததா யாருடைய பாட்டை நாம கேட்க போறோம் அப்படின்னா, குறிச்சிமலை பாஸ்கர், காரைக்கால் கணபதி கணேசன், ராணி, கிரிஷ், செல்வி, சூரி, காருண்யா, பிரசன்னா, நிவாகினி, சுரேஷ், மாரியப்பன், சுப்பு, தினேஷ், நவநீதம், சாமிநாதன், ஜெர்லின், மங்கைநல்லூர் ரவி, மீரா, ஜீவா, வினோத், திருவாரூர் ரமேஷ், சாந்தி, ஜனார்தன, நர்மதா, அர்ஜுனன், இவர்களோடு திருச்சேரி ஷாகுல் ஹமீத், வாழ்மங்கலம் அபி, நாட்டார்மங்கலம் தனலட்சுமி, கட்டலாடி சிறியன், நல்லம்பல் நஜ்மா அன்வர், கொடிக்கால்பாளையம் ஜான்ஹாஜா நஜ்முதீன், ஷாகுல் ஹமீத் ராஜா, இவர்களின் விருப்பத்திற்காக தாங்க வரப்போற இந்த பாட்டை கேட்க போறோம். அந்த பாட்டு குருசிஷியன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கிற இந்த பாட்டு தான். கேட்கலாமா?

ஆம் நேர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அபிமான காரை கல்பன்பலை 100.3 நேரலையாக நியூஸ் அண்ட் ஏர் ஆப் மூலமாக கேட்டு ரசிக்க முடியும்.

கேளுங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இது மனப்பாடல்களோட நம்மளை இதயங்களை கொள்ளை கொள்ற பாடல்களோட நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இது நம்ம காரைக்கால் FM 100.3 மனதில் என்றவை நிகழ்ச்சியில். அடுத்ததா தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து மனோஜ் சித்ரா மலேசியா வாசுதேவன் இவர்கள் இணைந்து பாடியிருக்கிற பாட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், ஜரீனா அசிஃபா ஆசிக் இவர்களோட தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், நாகப்பட்டினம் மாரிய நாட்டு தரிசுவா, பாரதி, பிரகாஷ், வாழ்முனீஸ்வரன், பரதராஜன், பாப்பா கோவில் ரவி, நாகூர் ரஹீம், தஸ்னீம், மணக்குடி ராஜேந்திரன் இவர்களின் விருப்பத்திற்காக வருதுங்க இந்த பாட்டும். இதுவும்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: கேட்க கேட்க ஆனந்தம். இது காரைக்கால் பண்பலை 100.3. மனதில் இந்த நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். ஆமாங்க, நிகழ்ச்சியில் நிறைவாக வரப்போகிற பாடலை கேட்டிருக்காங்க. புத்தூர் ரேவதி கணேசன், அரவிந்த், அக்ஷயா, மகேஷ், அஸ்மின், அஸ்விகா இவர்களோடு. செமினார் கோயில் குணசேகர், திலகவதி, திருச்செம்பள்ளி, பிச்சுமணி, விசாலாட்சி, வாசு, பட்டு இவர்களின் விருப்பத்திற்காக வருதுங்க அடுத்த பாட்டு. இது எங்கள் ஊர் பாட்டுக்காரன் படத்திலிருந்து மனோ பாடியிருக்கும் இந்த பாடல்.

நீங்களே ஒழித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மனதில் நின்றவை. நேர்களை காரைக்கால் பண்பலையின் 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து வருதுங்க தமிழில் செய்திகள். செய்திகள் சிவியர் முறை இசையோடு இணைந்திருங்கள் நேர்களே.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். காங்கோ உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீசியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்ற நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.7% அதிகரித்துள்ளது நாட்டின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் நோக்கில் நாடு முன்னேறி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வங்கக்கடல் பகுதியில் உள்ள நாடுகளின் வளர்ச்சிக்காக பிம்ஸ்டெக் நாடுகளின் கூட்டமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் அமைப்பின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். வங்கக்கடல் நாடுகளின் பொருளாதார தொழில்நுட்ப பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில் இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், நேபாளம், இலங்கை, மியான்மர், தாய்லாந்து ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. ஸ்லோவேனியா நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்ற டோனி கஸ்ஸருக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அவருடன் ஒருங்கிணைந்து செயல்பட ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் ஜானிஸ் தலைமையிலான அமைச்சரவையில் 30 வருடங்கள் தூதரக அதிகாரியாக பணியாற்றி அனுபவம் பெற்ற டோனி கஸ்ஸர் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரங்களை சீராக பயன்படுத்துவதற்கான இந்த திட்டம் தேசிய இயக்கமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 17,800 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும், 698,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சீரான உர பயன்பாடு, மண்வள பாதுகாப்பு, அறிவியல் தொழில்நுட்ப ரீதியிலான விவசாயம் உள்ளிட்டவை குறித்து 3,700 பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண் வளத்தை பெருக்க முடியும் என்று வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்நகரத்தில் மட்டும் 92,000 மகளிர் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பொதுத்துறை நிறுவனமான மிதானியின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு தையல் இயந்திரங்களை அமைச்சர் வழங்கினார். இந்திய அமெரிக்க ராணுவ அளவிலான பேச்சுவார்த்தை அமெரிக்காவின் ஹவாயில் நடைபெற்றது. இந்திய ராணுவத்தின் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய், அமெரிக்காவின் லெப்டினன்ட் ஜெனரல் ஜோயல் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருநாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் போச்சம்பள்ளி கைத்தறி கண்காட்சியை மாநில அமைச்சர் திரு நாகேஸ்வர ராவ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 2 ஆண்டுகளில் கைத்தறித்துறையை மேம்படுத்த 1,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கைத்தறி நெசவாளர்களின் மேம்பாட்டிற்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு நாகேஸ்வர ராவ் கூறினார். பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் நேரிட்ட சாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். உசைன் ஷா கிராமம் அருகே ட்ரக்கும் ஜீப்பும் மோதிக்கண்ட இந்த விபத்தில் காயமடைந்த 15 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இறுதிச் சடங்கு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக ஃபெரோஸ்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பூபேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தில்லி மால்வியா நகர் உணவக தீ விபத்து

0: 21 பேர் உயிரிழந்தது தொடர்பாக மேலும் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முன்னதாக இந்த உணவக உரிமையாளர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த 3 நேரிட்ட இந்த விபத்தில் 40 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த

0: நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: காங்கோ, உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதை அடுத்து இந்த அறிவிப்பை மொரீஷியஸ் வெளியிட்டுள்ளது. இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் பயணம் மேற்கொண்ட மொரீஷியஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ சோதனை மேற்கொண்ட பின்னரே அனுமதிக்கப்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பரவி வருவதை அடுத்து அடுத்த மாதம் நடைபெற இருந்த அமெரிக்க ஆப்பிரிக்க வர்த்தக உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் மொரீஷியஸ் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் சீட்டில் இந்திய மாங்கனி திருவிழா நடைபெற்றது. இந்தியாவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான இறக்குமதியாளர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ளனர். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த அல்போன்சா கேசர், ஆந்திராவைச் சேர்ந்த பங்கனப்பள்ளி ஹிமாயத், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த லாங்ரா, குஜராத்தைச் சேர்ந்த ராஜாபுரி ரக மாங்கனிகள் இந்த திருவிழாவில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் இந்தியாவின் கேசர் ரக மாங்கனிகள் அதிக அளவில் விற்பனையாவதாக அந்நாட்டைச் சேர்ந்த வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 2 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டுத் தொகை பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் இணைந்த பயனாளி ஒருவர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் பிரியா, நான் வந்து வேலூர்ல இருக்கிறேன். இந்த ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. வெறும் கம்மியான அமௌண்ட் தான், இயர்லி ஒன்ஸ் 20 ரூபீஸ் தான். ஆக்சிடென்ட் அடிபட்டு ஏதாச்சும் ஆயிட்டாங்க, 2 லாக்ஸ் வந்து கவரேஜ் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு இது ஊன முட்டு இருந்தாங்கன்னா 1 லாக் வரைக்கும் கவரேஜ் பெறலாம். இந்த ஏஜ் லிமிட் வந்து 18 லிருந்து 70 வயசு வரைக்கும் போடலாம். இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்த மத்திய அரசுக்கு வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. பாலக்காடு, திருச்சூர், இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பெரியபாளையத்தைச் சேர்ந்த மாணவர் ஆதர்ஷன் ஒடிசாவில் நடைபெற்ற தேசிய கிக் பாக்ஸிங் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் அரசு மேலும் உதவிகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.
3: என் பேர் ஆதர்ஷன். நான் கடந்த 5 வருஷம் கிக் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 4வது முறையாக தேசிய அளவில் நடந்த ஜூனியர் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் கோர்தா ஒடிசாவில் நடந்தது. அதுல வந்து கிட்டத்தட்ட 800 பேர் 28 மாநிலங்கள்ல இருந்து வந்து கலந்துகிட்டாங்க. அதுல வந்து தமிழ்நாட்டுல இருந்து நான் கலந்துகிட்டேன், அதுல வெள்ளி பதக்கம் வென்றிருக்கேன். அது இல்லாம தமிழ்நாடு ஓவராலா 3வது இடம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இதுக்கு சப்போர்ட் பண்ண கோச்சா இருக்கட்டும் சரி, காலேஜா இருக்கட்டும் சரி, போயிட்டு வர பினான்சியல் செலவை வந்து அப்பா வேலை செய்யற கம்பெனி கெஸ்ட்லாக்கிங் கம்பெனி பிரைவேட் லிமிடெட், உமாசங்கர், சாந்தி மேடம் மற்றும் சுஜித் குமார், ஆர்த்தி பாரதி அவர்கள் சப்போர்ட் பண்ணிருக்காங்க சார். இது போக ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. மென்மேலும் ஸ்போர்ட்ஸ் கண்டினியூ பண்ண கவர்மெண்ட் இருந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஐ கேஷ் இன்சென்டிவ் கொடுத்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ஏதோ தற்காலிகமாக பிளாக் பண்ணியிருக்காங்க, கொடுத்தா இன்னும் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து இன்டர்நேஷனல்ஸில் கலந்துக்கிட்டு இந்தியாக்காக மெடல் பண்ணலான் இருக்கேன்.
1: தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி கோவாவின் மார்கோவில் இன்று மாலை 6:30 மணிக்கு தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 117 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரின் முல்லான்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. KL ராகுல் 50 ரன்னுடனும் சாய் சுதர்ஷன் 40 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். காங்கோ, உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி காற்றலை ஒளியின் உற்சாகம். இதனும் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50.
5: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
6: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
5: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
7: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ.

0: பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी।
2: तुम रिपोर्ट्स लाई हो ना?
3: नहीं, मुझे लगा तुम लाए हो।
4: चिक, चिक, चिक, चिक, खिच, पिच, खिच, पिच।
2: तुम हो ही भुलक्कड़।
3: भूल बस इतनी है कि तुमसे शादी कर
4: चिक, चिक, चिक, चिक।
1: लड़िए मत, जानिए आभा के बारे में।
5: आभा?
1: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7।
6: 105 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலை விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலை விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
7: இனி வருகிறது நேர்களே, இது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இணையினை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
8: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
9: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தன், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
10: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
11: வணக்கம் பாப்பா.
12: வணக்கம்.
11: உங்க பேர் என்ன?
12: ராராஷ்மிகா.
11: என்ன சொல்ற படிக்கிறீங்க?
12: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
11: சரிங்க பாப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
12: கதை சொல்ல போறேன்.
11: எங்க சொல்லுங்களா?
12: ஒரு ஊர்ல காலை வரையில சிலு சிலுன்னு காத்து வீசுதான். அமுதன் பள்ளிக்கு போனானா, வழியில நிறைய மரங்கள் இருந்துதான். மரங்களோட கிளை என்ன பண்ணுச்சான், காற்றுல அசைஞ்சுதான். அது அமுதனை வரப்பேது வளர்ந்துதான். பச்சை பசின் வயல்குள்ள அமுதன் பார்த்தானா, வெள்ளை வெள்ளன்னு கொக்கு சிறகடுத்து ஈர பறந்துட்டு இருந்துதான். தொலைவில் உயிர் தோங்கிய மலைகள்லாம் இருந்துச்சான். அதெல்லாம் பார்க்கறதுக்கு பச்சை பட்டாய உளுத்தது போல காய்ச்சி தந்துச்சான். புல்லு மேல பனித்துளி முத்துக்கோள் போலந்துதான். பூச்செடியெல்லாம் வண்ண வண்ண பூக்கள் போல மலர்ந்து இருந்துச்சான். பூக்களில் தேன் எடுக்கிறதுக்கு வண்ணத்து பூச்செல்லாம் பட்டம் முட்டுச்சான். அதை பார்க்கறதுக்கு பூக்கள் எல்லாம் அசைஞ்சிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சான். இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்போ ஏதோ சத்தம் கேட்டுச்சான். திரும்பி பார்த்தப்போ அவன் ஆசையா வளர்த்த செல்ல நாய் குட்டி குறைச்சிக்கிட்டே அமுத பக்கத்துல வந்துச்சான். அமுதன் மென்மையான உடல அன்புடன் வருடி கொடுத்தான். அமுதன் சொன்ன நாய்க்குட்டி கிட்ட, நான் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடும், அப்புறமா இல்லாமா நீ இப்ப வீட்டுக்கு போறியா அப்படின்னு சொன்னானா. இது கேட்ட நாய்க்குட்டி வீட்டுக்கு போனுச்சான்.
11: சூப்பரா கதை சொன்னீங்களே பாப்பா. இங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
12: போலீஸ்.
11: ஏன் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
12: சிறந்தங்களை புடிச்சு நல்ல வழி நடத்துவேன்.
11: சரிங்க பாப்பா, நீங்க வருங்கால சிறந்த காவல் அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பம்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
12: தேங்க்யூ.
9: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.
7: நேர்களே, இதுவரை நாம் பிஞ்சு விரல் பிடித்து நடந்து கொண்டே கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இணையினை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
8: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை.

0: இனிய தங்கம் பாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: ஆகாஷ்வாணி டெல்டா மக்களின் மூச்சு, நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு. நேரம் 12:55. இனி நாம் கேட்கலாம் பன்னிசை.

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை. 100.3
1: நாகப்பட்டினம் HS விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுகள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
0: காற்றில் தவிழ்ந்து உங்களின் மனதோடு பேசும் பண்பலை 100.3 இது தேன் மழை. நிகழ்ச்சியில் தொடக்கமாக

அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி காரைக்கால், தேசிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி ஆகியவை இணைந்து நடத்தும் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான இலவச பயிற்சி திட்டம் 2026-27 ஓ நிலை ஒரு வருட இலவச கணினி மென்பொருள் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. தகுதி, வயது 18 முதல் 30 வரை உள்ள எஸ்சி எஸ்டி மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். இப்பயிற்சிக்கான பயன்கள்: இலவச பயிற்சி, உதவித்தொகை வழங்கப்படும், புத்தகங்கள் மற்றும் அலுவலக பொருட்கள் இலவசம், பயிற்சி முடிவில் NCVT சான்றிதழ் வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை: +2 மதிப்பெண் பட்டியல், ITI 2 வருடம் முடித்த சான்றிதழ், சாதி மற்றும் வருமான சான்றிதழ், வேலைவாய்ப்பு அலுவலக பதிவட்டை, ஆதார் அட்டை, வங்கிக் கணக்கு விவரங்கள் பேங்க் பாஸ்புக் நகல், பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படம் ஒன்று, குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கான ஆதாரம். இந்த ஆவணங்கள் சுய சான்றளிக்கப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். இவ்விண்ணப்பத்துடன் இந்த சான்றிதழ்களை இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் மாணவர்கள் தேர்வின் அடிப்படையில் பயிற்சி வகுப்பிற்கு தேர்வு செய்யப்படுவார்கள். தகுதியுள்ள எஸ்சி எஸ்டி மாணவர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க 20 ஜூன் கடைசி நாள் ஆகும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள கோர்ஸ் கோஆர்டினேட்டர் NIELIT ஓ லெவல் கோர்ஸ் அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காரைக்கால். தொடர்பு எண் 9443071274.

0: நேர்களை நமது பண்பலையில் உங்களின் மனம் கவர்ந்த மனைவிழுதை நிகழ்ச்சியானது இன்று மதியம் 3:30 நமது பண்பலையில் உலாவரும். இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கக்கூடிய நேயர் தஞ்சை எஸ் சுஜாதா இளங்கோவன் அவர்கள். நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன்தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 4:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாஷ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உறவுகளுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமது தார்பைகள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகப்பட்டினம் யுஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ், மயிலாடுதுறை ஏகேஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்
1: வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நாகப்பட்டினம் யுஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. யுஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.

0: மதுராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களி தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் ஊரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இது காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் ஆட்டோராஜா திரைப்படத்தில் இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் பாடியிருக்கிறார். புலிமைத்தன் வரிகளில்

நேயர்களுக்கு உடற்கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் யுஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள், மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.

0: வங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: மயிலாடுதுறை ARC நரசி செட்டியாரன் கோச் பல்லஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு லியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நேர்களே, நமது புண்படையில் இன்று மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 1:16 பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் தேன்மழை நிகழ்ச்சியோட. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல்

0: டெலிலாக் ஆப், வெப்சைட் www.daily-law.in या टोल फ्री நம்பர் 14454 से प्राप्त की जा सकती है.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களை நமது பண்பலையில் இன்று பிற்பகல் 2:30 லஞ்ச் பிரேக்கு சிறுவர் சோலை காரைக்கால் மாவட்டம் நிரவி ஹுசானியா அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. நேர்களை, உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையின் 1:30 மனைமிழிதை நிகழ்ச்சியானது இன்று பிற்பகல் 3:30 பண்பலையில் உள்ளவரும் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கக்கூடிய நேயர் தஞ்சை எஸ் சுஜாதா இளங்கோவன் அவர்கள். தேன்மழை நிகழ்ச்சியில் நிறைவாக

0: நேயர்கள் இதுவரை கேட்டது. தேன்மழை திசைக்கு மிஸ் மொழிகளை, இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை
1: ஆகாஷ்வாணி. நம் மொழி செம்மொழி என்ற முழக்கத்தோடு இணைகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள்.
2: இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கின்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது, கனியை பிழிந்திட்ட சாறு எம் கதியில் உயர்ந்திடையாம் பெற்ற பேரு. இனிமை தமிழ் மொழி எமது
3: என்று அழகாக பாடுவார் பாரதிதாசன். அந்த இனிமை தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற ஒரு உயரிய அங்கீகாரம் கிடைத்ததை ஒட்டிய நிகழ்ச்சி. இந்திய கலாச்சார அமைச்சகம் மற்றும் மொழியியல் நிபுணர்கள் குழு ஒரு மொழியை செம்மொழியாக அங்கீகரிக்க சில நிபந்தனைகளை வச்சுருக்காங்க. ஒன்று, வரலாற்று தொன்மையுடையதாக அந்த மொழி இருக்கணும். ரெண்டு, அந்த பண்டைய இலக்கியம் தலைமுறை தலைமுறையாக பேசும் மக்களால் மதிப்புமிக்க பாரம்பரியமாக கருதப்படும் பண்டைய இலக்கியங்களாக இருக்கணும். மூணு, சுயமான ஒரு இலக்கிய மரபு அந்த மொழிக்கு இருக்கணும். நாலு, தனித்துவமான பரிணாமம். இந்த அடிப்படையில் இந்தியாவில் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்ட மொழிகள் 11 இருக்கு. அதில் முதல் முதலாக அறிவிக்கப்பட்டது நம்முடைய தமிழ். அது 2004 அறிவிக்கப்பட்டது. செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட நம்முடைய தமிழ் மொழியில் படிக்க வேண்டிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, நம்முடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் கோவையில் நடந்த செம்மொழி மாநாட்டை ஒட்டி ஒரு தொகுப்பு போட்டிருக்காங்க. செம்மொழி தமிழ்னே பேர் அந்த புத்தகத்துக்கு. அந்த நூலில் 41 நூல்கள் அதனுடைய தொகுப்பு. அந்த 41 என்னன்னு கேட்டால், மிக பழைய, அதாவது கிமு 600 வச்சுக்கோங்களேன், அதிலிருந்து கிபி 500 வரைக்கும் அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அந்த கணக்கில் தொல்காப்பியம் 8 தொகை என்கிற 8 நூல்கள், 10 பாட்டு என்கிற 10 நூல்கள், 11 கீழ்கணக்கு என்கிற 18 நூல்கள், அது இல்லாமல் சிலப்பதிகாரம் மணிமேகலை என்கிற காவியங்கள், அப்புறம் 1900 இறையனார் களவியல், ஆக மொத்தம் 41 நூல்கள் தமிழில் செம்மொழி நூல்களாக அறியப்பட்டிருக்கின்றன. இந்த நீண்ட நெடிய பாரம்பரியமான தொடர்ச்சி இருக்கு பாருங்க, அதுதான் தமிழின் பெருமை. இப்போ இந்த செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட நூல்களில் தொல்காப்பியம் இருக்கு பாருங்க, தொல்காப்பியம் தான் தமிழின் கட்டமைப்பையே உருவாக்கியது. தொல்காப்பியத்தில் முதல் நூற்பா எழுத்தன படுவ, அகர முதல நகர இருவாய் முப்பகுது என்பது. இன்னைக்கு அதான் இங்கே 3000 ஆண்டு காலம் கழித்தும் இன்னைக்கு என் பேத்தி படித்தாலும் அதை தான் படிக்கிறா. அப்போ ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தது தொல்காப்பியம். 8 தொகை நூல்கள்ங்கிறது 8 நூல்கள், அதாவது தொகுக்கப்பட்ட நூல்கள் 8, தனித்த நூல்கள் கிடையாது, ஒன்று ஒன்று ஒரு தொகுப்பு. 500 எழுதினவங்க 5 பேர், அதில் 499 பாடல் இருக்கு. குறுந்தொகைங்கிறது 205 பேர் எழுதினது, அதில் 402 பாட்டு இருக்கு. நட்டினைங்கிறது 225 பேர் எழுதினது, அதில் 400 பாக்கள் இருக்கு. அகநானூறுங்கிறது 145 பேர் எழுதினது, அதில் 401 பாக்கள் இருக்கு. புறநானூறுங்கிறது 165 பேர் எழுதினது, அதில் 399 பாட்டு இருக்கு. ஒரு சில பாடல் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. இதில் 10 10 100 பாட்டு சேரர்களுடைய வரலாறு சொல்றதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிடைச்சது என்னமோ 11 to 90 தான், முதல் 10 கடைசி 10 கிடைக்கல. அதே போல் பரிபாடல்ங்கிறது பாடக்கூடியது, அது 22 பாடல் தான் கிடைச்சிருக்கு. கலித்தொகை மிக அழகான காதல் பாடல்களை சொல்லக்கூடிய 150. இந்த 8 நூல்களின் தொகுப்பு என்பதனால் 8 தொகை. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பழைய வெண்பா இருக்கு. நற்றினை, நல்ல குறுந்தொகை, 500, ஒத்த 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்தனத்தை 8 தொகை. அடுத்தது 10 பாட்டு. இந்த 8 தொகுப்பு நூல் மாதிரியே 10 நெடும்பாட்டு, ஒன்று ஒன்று ஒரே நூல் தான், ஆனால் அது 10 இருக்கு. இந்த 10 பாட்டுங்கிறது ஒன்று ஒன்று நெடிய அடிகளை கொண்ட 10 நெடும்பாட்டு, அதன் தொகுப்பு என்பதனால் 10 பாட்டுன்னு பேரு. நக்கீரர் எழுதிய முருகாற்றுப்படை 317 அடி, முடத்தாமக்கண்ணியார் எழுதிய பொருளாற்றுப்படை அது 248 அடி, நத்தத்தனார் எழுதிய சிறுபானாற்றுப்படை 268 அடி, கடியலூர் உருத்திரங்கனார் எழுதிய பெரும்பானாற்றுப்படை அது 500 அடி, நப்பூதனார் எழுதிய முல்லைப்பாட்டு 103 அடி, மாங்குடி மருதனார் எழுதிய மதுரை காஞ்சி 780

82 அடி. இதான் பத்துப்பாட்டிலேயே பெரும்பாட்டு. நக்கீரர் எழுதிய நெடுநல் வாடை 188 அடி. கபிலர் பாடிய குறிஞ்சிப்பாட்டு 261 அடி. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய பட்டினப்பாலை 301 அடி. பெருங்கொட்டனார் எழுதிய மலைபடு கடாம் 583 அடி என 10 நெடும் பாட்டுகளை கொண்ட நூல். அதனால் இதற்கு 10 பாட்டு என்று பெயர் வந்தது. நண்பர்களே, எப்படி 8 தொகைக்கு மாதிரி 10 பாட்டுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு வெண்பாடுல இருக்கு. அந்த பாட்டு என்னன்னா, முருகு பொருணாறு பாரி நண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடு நல்வாடை கோல் குறிஞ்சி பட்டின பாலை கடாத்தொழும் 10. இந்த சங்க இலக்கியம் என்பதே 8 தொகையும் 10 பாட்டும் தான். இந்த 10 8 சேர்ந்தா 18. இந்த 18 மேல் கணக்கு என்று சொல்கிறார்கள். அப்படின்னா கீழ்கணக்கு ஒன்று இருக்கணும்ல. 18 கீழ்கணக்குங்கிறது நீதி நூல்கள் அல்லது சங்கம் மருவிய நூல்கள் அதுக்கு பேர். சங்க இலக்கியம் என்கிற 8 தொகைகளும் 10 பாடல்களும் பெரும்பாலான பாடல்கள் அகப்பாடலாக இருக்கு. அதே மாதிரி சங்க இலக்கியத்தில் பெரும்பாலான பாடல்கள் ஆசிரிய பாவிலேயே இருக்கு. இந்த நீதி நூல்கள் என்னன்னா அது ஒரு 18 கீழ்கணக்கு இல்லையா. இந்த 18 கீழ்கணக்கு நூல்களும் வெண்பாவில் இருக்கு. இப்போ ஆசிரியப்பாங்கிறது 4 அடி 4 4 சீராக போட்டுக்கிட்டே போயிடலாம். பெரிய இலக்கண கட்டுப்பாடெல்லாம் ரொம்ப கிடையாது. நிறைய நடுவாகிய வஞ்சி உரிச்சீர் மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே தவிர ஆசிரியப்பா எழுதுறதுக்கு எளிது. இந்த வெண்பா இருக்க அது கொஞ்சம் கஷ்டம். புலவருக்கு வெண்பா புளிம்பாங்க. இந்த தலை தான் வரணும், இதுக்கு மேலே ஒரு சீர் வரக்கூடாது அப்படிலாம் இருக்குல்ல. அந்த வெண்பாவில் ஏன் நீதி நூல்கள் இருக்குன்னா, தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாட்டை விதித்து கொண்டு கட்டுப்பாடுகளை சொன்ன இலக்கியம் 18 கீழ்கணக்கு. அதான் வெண்பா. அதில் என்னென்ன இருக்குன்னா, 4 அடி 4 மணி 4 40 ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு இயலாது என்பவே கை நிலையும் ஆம் கீழ்கணக்குன்னு இந்த 18 நூல்களையும் நினைவு வச்சுக்கிறதுக்கு ஒரு வெண்பா இருக்கு. இதில் கோவைங்கிறது ஆசார கோவை, மூலம்ங்கிறது சிறுபஞ்ச மூலம், காஞ்சிங்கிறது முதுமொழி காஞ்சி. இப்படி 18 நூல்கள் ஒன்று ஒன்றும் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டாகவும் அன்றைக்கு எப்படி வாழ்ந்திருந்தாங்கிற பழைய வரலாறுகளை அல்லது கதையாக சொல்வதாகவும் இருக்கலாம். புனைவும் வரலாறும் கலந்தது தான். அப்படியே நடந்திருக்குமா என்றால் அப்படியே நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி நடக்காம மூலியும் கற்பனையா என்றால் இல்லை. கற்பனை கலந்த புனைவும் கலந்த வரலாற்று குறிப்பு என்பதைத்தான் இன்றைக்கு கீழ்நிலையில் கிடைத்திருக்கிற பல குறிப்புகள் நமக்கு சொல்லுது. இந்த 8 தொகை 10 பாட்டு 18 கீழ்கணக்கு. இது போக தமிழின் மிகச்சிறந்த ஒரு இலக்கியம்னா, முதல் காவியம்னா, குடிமக்கள் காப்பியம்னா அது சிலப்பதிகாரம். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்களேன். 2000 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய இலக்கியம் உலகின் வேறு எந்த மொழியிலும் இருக்கா என்று கேட்டால் இலக்கியமாக இல்லை. இலியட் ஆடிசிலாம் பழைய இலக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் என்ன சிறப்புனா, புகாரில் தொடங்கி மதுரையில் நடந்து வஞ்சியில் போய் முடியும். சோழ பாண்டிய சேர நாடு 3 நாடுகள் வரும், 3 மன்னர்களை பற்றி வரும். முத்தமிழும் வரும். அதை அவர் 3 காண்டமாக பிரிச்சிருப்பார். புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். இந்த புகார் காண்டத்தில் சரியாக 10 காதை இருக்கும். மதுரை காண்டம் கொஞ்சம் கூட 13, வஞ்சி கொஞ்சம் குறைச்சி 7, மொத்தத்தில் 30 காதை என்கிற ஒரு அருமையான கட்டு. அந்த சிலப்பதிகாரத்தினுடைய சாரம் என்ன? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும், சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள். அது என்ன பாட்டுடை செய்யுள்னா, காவியம் என்பது வெறும் கவிதையாக தானே இருக்கணும், ஆனால் இடையிடையே கொஞ்சம் உரைநடையிலே வரும். அதுதான் நாடக காப்பியம்னு சொல்லுவாங்க. அடுத்தது அதனுடைய தொடர்ச்சியாக வர்ற மணிமேகலை. மணிமேகலை யாருன்னு கேட்டால், கோவலனுக்கும் மாதவிக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பேர் தான் மணிமேகலை. அந்த மணிமேகலையின் கதை தான் மணிமேகலை என்கிற காவியமாக சீத்தலை சாத்தனார் அவர் எழுதுறார். தமிழில் தோன்றிய பழைய இலக்கியமான சங்க இலக்கியங்கள் சமய சார்பற்றவை. சிலப்பதிகாரத்தில் பல சமய சிந்தனைகள் வந்திருந்தாலும் எந்த சமயத்தையும் பரப்பும் நோக்கம் அதன் ஆசிரியருக்கு இல்லை. ஆனால் மணிமேகலை பௌத்த சமயத்தை பரப்புதலையே முதன்மையாக கொண்டது. அது சொல்ற சாரம் என்னன்னு கேட்டா, இளமையும் நில்லா, யாக்கையும் நில்லா, வளவிய வான்பொருள் செல்வமும் நில்லா, புத்தேள் உலகம் புதல்வரும் தாரார், மிக்க அறமே விழுத்துணை ஆவது. அதுக்கடுத்தது இந்த செம்மொழி நூல்களில் முக்கியமானதுன்னு ஒன்று, மிக அழகான, யாராவது நீங்கள் கவிஞர் இருந்தீங்கன்னா, கவிதை எழுதுறதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா, கட்டாயம் நீங்கள் படிக்க வேண்டியது 3900 என்கிற முழுக்க முழுக்க வெண்பாக்கள்லேயே 109 பாடல் தான் கிடைச்சிருக்கு. ஆனால் ஒன்று ஒரு காட்சி படிமம். அதுக்கப்புறம் இறையனார் களவியல் உரைன்னு, இதில் இந்த களவியலில் 33 நூற்பா, கற்பியலில் 27 நூற்பா என மொத்தம் 60 நூற்பாக்களை கொண்டது இறையனார் களவியல். ஆக இந்த 41 தான் செம்மொழி தமிழ் என்று சொல்லப்படுகிறது. இதில் ஒன்று ஒரு கடல். நான் இப்போ நேரம் கருதி என்ன பண்ணுறேன், புறநானூறுங்கிற ஒரே ஒரு இலக்கியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில்

0: நம்முடைய வாழ்வியல் இன்றைக்கு பயன்படுமாறு என்னென்ன சொற்கள் இருக்கு, என்னென்ன வரிகள் இருக்குங்கிறத மட்டும் சொல்றேன். ஒண்ணு, புகழ்பெற்ற எல்லாருக்கும் தெரிந்த யாதும் ஊரே யாவரும் கேளிர். ஒண்ணு, நரிவரு தலையார் சொல்றாரு, நல்லது செய்தல் ஆற்றியராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மின். உன்னால் நல்லது செய்ய முடியலையா, பரவாயில்ல, கெட்டது செய்யாம இருக்க போதும், எவ்வளவு எளிமையான வாழ்க்கை வருங்கண்ண. அதே போல கல்வியை பத்தி அப்பவே, ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளும் மூத்தோன் வருகை என்னாது, அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். ஒரே குடும்பத்துல ரெண்டு பேர் இருக்கான், மூத்தவன் படிக்கல, இளையவன் படிச்சிருக்கான்னா, இளையவனா இருந்தாலும் படிச்சவன் சொல்றதுதான் அரசாங்கமே கேட்கும்னு ஒரு அரசர் பாடின பாட்டு. கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கட்படுமே என்று சாதியை மதத்தை வயதையெல்லாம் கடந்தது கல்வி அப்படின்னு எழுதினவர் யாருன்னா, ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்கிற மன்னன். சரி, ஈயன இரத்தல் இழிந்தன்று, அதன் எதிர் ஈயன் என்றல் அதனும் இழிந்தன்று, கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று, அதன் எதிர் கொள்ளேன் என்றல் அதன் ஒன்னும் இல்லை, எனக்கு குடு அப்படின்னு கேட்கறது இழிவானது, அதை விட இழிவு அப்படி கேட்கறவனுக்கு இல்லைன்னு சொல்றது. இந்த வச்சுக்க அப்படின்னு கொடுக்கறது உயர்வானது, இந்த வச்சுக்கன்னு கொடுக்கறத வேண்டான்னு சொல்றது அதை விட உயர்வானது. எவ்வளவு இயல்பான வாழ்வியல் விழுமியங்கள் பாருங்களேன். சரி, அதுக்கப்புறம் அமிர்தமே கொடுத்தாலும் தனியா தான் மட்டும் நீங்காதவன் சில பேர் இருக்கான். அதே போல உனக்கு நல்ல பேர் கிடைக்கும், நீ நல்லா இருப்பேன்னு நாலு பேர் சொல்லுவாங்கன்னு சொன்னா அதுக்காக உயிரையே கொடுக்கறதுக்கும் சில பேர் இருக்காங்க. அதே போல உலகத்தையே கொடுத்தாலும் கெட்ட காரியங்களை செய்யாதவங்க இன்னமும் இருக்காங்க. தமக்கென முயலா நோன்தாள் பிறர்க்கென முயலனர் உண்மையானே உண்டால மைய உலகம். தனக்குன்னே எதையும் எடுத்துக்காம மற்றவங்களுக்காகவே வாழ்ற வாழ்க்கை வாழக்கூடியவங்க இன்னமும் இருக்கிறாங்க. அதே போல அற வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கிற புண்ணியம்ங்கிறது அடுத்த பிறவிக்கு உதவுமோ அப்படிங்கிறதுனால நான் செய்யல, அப்படி செஞ்சா எதையோ எதிர்பார்த்து அது ஒரு அறவிலை வாணிகம் போல ஆயிரும். நான் அப்படி இல்லை, இந்த பிறவில என் மனதுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் செய்யற இம்மை செய்தன மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வாணிகன் ஆய் அலன் அப்படின்னு சொல்ற ஏழிச்சேரி முடமோசியார் பாட்டக்கன. மறுமை நோக்கின்றோ அன்றே பிறர் வறுமை நோக்கின்று அவன் வன் கையே. எல்லாத்துக்கு மேல பெருந்தலை சாத்தனார் என்கிற புலவர் சொல்றாரு, மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம் புகழ் நிதி தாம் மாய்ந்தனர். இது போல புகழ் நிலையாக இருக்க வாழ வேண்டிய முறையை நமக்கு இலக்கியங்கள் ஏராளமாக அள்ளி கொடுத்திருக்கிறது. இது போன்ற இலக்கியங்களை படிக்கிற போது மனதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக மட்டுமல்ல, வாழ்க்கைக்கே ஒரு மாறுதலாகவும் வரும். தமிழ் செம்மொழி இலக்கியங்கள் உலகில் கிடைக்காத ஒரு பெரும் பேரு.
1: தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாளையொட்டி நம்மொழி செம்மொழி என்று உரை வழங்கினார் கவிஞர் நா. முத்துநிலவன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நேரடி காரைக்கால் பண்பலை நூறு புள்ளி போடு நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகள் தொடர்வது 1:45 மாநில செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இது உங்கள் வானொலி, உங்களுக்கான வானொலி.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தலைப்புச் செய்திகள். புத்தாக்கம், தொழில் முனைவோர், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இந்தியா சிறந்து விளங்கும்.

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாடுகளுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நார்வே செஸ் தொடரில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானினை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார சக்தியாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2025-26 நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் 7.7% அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், பொருளாதார வளர்ச்சியுடன் ஸ்திரத்தன்மை மற்றும் நீடித்த நம்பகத்தன்மையே இதற்கு சாத்தியமானதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் தேச கட்டமைப்பு, புத்தாக்கம், தொழில் முனைவோர், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உலகளாவிய சவால்களை எதிர்கொண்டு இந்தியா சிறந்து விளங்கியதாக அவர் சுட்டிக்காட்டினார்.

0: சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானினை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார சக்தியாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2025-26 நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் 7.7% அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், பொருளாதார வளர்ச்சியுடன் ஸ்திரத்தன்மை மற்றும் நீடித்த நம்பகத்தன்மையே இதற்கு சாத்தியமானதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் தேச கட்டமைப்பு, புத்தாக்கம், தொழில் முனைவோர், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உலகளாவிய சவால்களை எதிர்கொண்டு இந்தியா சிறந்து விளங்கியதாக அவர் சுட்டிக்காட்டினார். 140 கோடி இந்தியர்களின் எதிர்பார்ப்புகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். பிம்ஸ்டெக் நாடுகளுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில், இந்தியா, பங்களாதேஷ், மியான்மர் நாடுகளை உள்ளடக்கிய பிம்ஸ்டெக் வங்காள விரிகுடா பிராந்தியத்தில் பரவலாக்கப்பட்ட வளம், ஒருங்கிணைப்பு, மீட்சிமை நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்நாளையொட்டி பிம்ஸ்டெக் பாரம்பரிய இசை திருவிழாவை அமைச்சர் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்த இசை விழாவில் இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், மியான்மர், நேபாளம், இலங்கை, தாய்லாந்து நாடுகள் பங்கேற்கின்றன. வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கிற்கான இளம் சாதனையாளர்களின் பயணங்களை அங்கீகரிக்கும் மை பாரத் யூத் கன்வென்ஷன் 2026 புதுதில்லியில் இன்று தொடங்கியது. தேச கட்டமைப்பிற்கான திறமையான தீர்வுகளை உருவாக்கும் வகையில் நடைபெறும் இந்த இயக்கத்தில் நாடு முழுவதிலும் உள்ள இளம் சாதனையாளர்கள் பங்கேற்க உள்ளனர். சிறந்த சமூகத்தின் மூலம் வளர்ச்சியடைந்த தேசம் மற்றும் மேம்பட்ட எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பான 29வது கட்ட பேச்சுவார்த்தைகள் ஹவாயில் நடைபெற்றன. இரு நாட்டு ராணுவ உயரதிகாரிகள் பங்கேற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பரஸ்பர பாதுகாப்பு நலனை உறுதி செய்வதில் அறிவுசார் திறன்களை பரிமாறிக்கொள்வது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. வரும் காலங்களில் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் இதில் தெரிவிக்கப்பட்டது. 2027 பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை அடுத்த மாதம் 31 வரை மத்திய உள்துறை அமைச்சகம் நீட்டித்துள்ளது. ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். எபோலா அச்சுறுத்தல் காரணமாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டவர்கள் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவதாக மொரீஷியஸ் அரசு அறிவித்துள்ளது. மேலும் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் நாடுகளில் பயணம் மேற்கொண்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டிற்கு வர தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் மொரீஷியஸில் நடைபெறவிருந்த அமெரிக்க ஆப்பிரிக்க வர்த்தக உச்சி மாநாடும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நார்வே செஸ் 2026 தொடரில் நடப்பு சாம்பியன் மேக்னஸ் கால்சனை வென்று தமிழக வீரர் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற இத்தொடரில் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் வெளியிட்ட செய்தியில், இந்த சாதனையின் மூலம் தமிழகத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ள பிரக்ஞானந்தா மேலும் பல புதிய சாதனைகளை படைத்திட வாழ்த்தியுள்ளார். பிரதமரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு நரேந்திர மோடியின் தலைமையில் தேசிய மற்றும் மாநில அளவில் பிஜேபி சிறப்பாக செயல்படுவதாக கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு அண்ணாமலை விலகியதால் பிஜேபிக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்றார். தீ பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்களிலும் இன்றும் நாளையும் இது தொடர்பான பயிற்சி நடைபெற உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம், திருவெறும்பூர், லால்குடி உள்ளிட்ட 11 தீயணைப்பு நிலையங்களில் தீ தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தீயணைப்பு கருவிகள் உபயோகிக்கும் முறை, மின்சார தீ விபத்து உள்ளிட்டவற்றிலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது பற்றிய சிறப்பு பயிற்சி மற்றும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்படுவதாக தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலை பெரம்பலூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் அதிக விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக

0: கருதப்படும் இடங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாட்டு பணிகள் தொடர்பாக ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யாரி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சேலம் மாநகர பகுதிகளில் கடந்த ஓராண்டில் போதைப்பொருள் விற்பனை செய்த 79 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகளை எடுத்துரைக்கும் வகையில் கல்லூரி மாணாக்கரிடையே காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் ஊரக வாழ்வாதார வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 500,000 மேற்பட்ட தனி நபர்களுக்கு வேலை வழங்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் ஜிராம்ஜி வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 2025-26 492,781 தொழிலாளர்களுக்கு வங்கிக் கணக்கில் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டு அவர்களுக்கு நேரடியாக வங்கிக் கணக்கில் ஊரக வேலை உறுதி திட்டத்தின் ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை வேலை வழங்க வேண்டும் என்று 688 ஊராட்சிகளிலும் 441,000 குடும்பங்களைச் சேர்ந்த 595,000 பேருக்கு வேலைகள் வழங்கப்பட்டுள்ளன என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, கோவை, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, திருப்பூர், விருதுநகர் மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என அம்மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. எமரால்டு, நஞ்சநாடு, முத்துறை உள்ளிட்ட இடங்களில் நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்று காலை முதல் உதகை நகர பகுதியிலும் அதனை சுற்றியுள்ள இத்தலார், எமரால்டு, நஞ்சநாடு, கப்பத்துறை, முத்தோரை, பாலாடா, பிங்கர் போஸ்ட் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீர்நிலைகளுக்கும் தண்ணீர் வரத்து தொடங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாகவே மழை விட்டுவிட்டு பெய்த நிலையில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து நீலகிரி மாவட்டத்திலும் மழை தொடங்கியுள்ளது. உதகையில் மழை பெய்து வருவதால் குளிர் நிலவு தொடங்கியுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி சந்தையில் மீன்களின் விலை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் மீன்பிடி தடைகாலம் காரணமாக நாட்டு படகுகள் மட்டுமே கடலுக்கு மீன்பிடிக்க செல்கின்றன. திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ஏராளமான நாட்டுப்படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகள் இன்று காலை கரை திரும்பின. மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டது. இதன் காரணமாக மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்து வஞ்சிர மீன் கிலோ 1,600 ரூபாய் வரையும் விலை மீன் கிலோ 800 ரூபாய் வரையும் விற்பனை ஆனது. மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்ட நிலையிலும் ஓரளவு விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சார்பில் வழங்கப்படும் தனிநபர் கடன், சுய உதவிக் குழுக்களுக்கான சிறு தொழில் கடன் உள்ளிட்ட திட்டங்களுக்கு அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தோர் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பிரதமரின் தேசிய திறன் பயிற்சி சேர்க்கை முகாம் வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் அஞ்சல் குறை தீர்நாள் கூட்டம் வரும் 24 தேதி நடைபெறவுள்ளது. பெரம்பலூர் கோட்டத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர் குறை தீர்நாள் கூட்டம் வரும் 9 தேதி நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் யுசுகி இணை இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. கோவாவில் நடைபெறும் தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் பட்ட போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இதுவரை 5 முறை இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் நடைபெறும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி இறுதிப் போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புத்தாக்கம், தொழில் முனைவோர், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாடுகளுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நார்வே செஸ் தொடரில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் அனிருத் சந்திரசேகர் ஜப்பான் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி காற்றலைகளின் உற்சாக ஒளி இதனம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:55. இனி நாம் கேட்கலாம் மில்லிசை.

0: நாகப்பட்டினம் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் இன்றைய அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்லே இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக் இன்னைக்கு நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சியா? ஆமாங்க, நம்ம காரைக்கால் பண்பலுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் போட்டிருக்கேன் லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சிக்காக. அதில் ஒரு கேள்வியும் நான் கேட்டிருக்கேன், தூண்டில் போட்டு மீன் பிடித்த நினைவுகள் இருக்கு இல்லையா, அதை பற்றி நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட்டும் பண்ணலாம். காரைக்கால் பண்பலையுடைய தொலைபேசி எண்களுக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு சொல்லலாம். 0436823123 இந்த எண்ணிலோ, அல்லது 0436829948 இந்த எண்ணிலோ, அல்லது 0436829958 இந்த எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். தூண்டில் போட்டு மீன் பிடிச்ச அந்த நினைவுகள் யாராலையும் மறக்கவே முடியாதுங்க. முக்கியமாக அந்த மழைக்காலம் வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். வெயில் காலத்தில் கூட குளம் அவ்வளோ சூடாக இருந்தாலும் கூட எங்கேயாவது நிழல் பகுதியில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த தூண்டில் போட்டு மீன் பிடிப்போம். மீன் சாப்பிட்றதுக்காகன்னு இல்லை, அதை மீன் பிடிக்கிறதே அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஊரில் இருக்கிற அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 5 பேரை கூப்பிட்டுட்டு ஜாலியாக டே வாடா மீன் பிடிக்க போகலாம், வாங்கடா வாங்கடா அப்படின்ட்டு. வீட்டில் அப்போல்லாம் வந்து குப்பைக்குழின்னு ஒன்று இருக்கும். நம்ம நிறைய வீடுகளில் இருக்கிற மாடுகள் போட்டிருக்கிற அந்த சாணங்களை எடுத்து குப்பையில் கொட்டி வைக்கும் பொழுது அது ஓரமாக நம்ம போய் தோண்டுவோம். நிறைய அந்த பூச்சி மண்புழு இருக்கு பார்த்தீங்க இல்லையா, அது கிராமங்களில் அது நாக்கலாம் பூச்சின்னு கூட சொல்லுவாங்க. மண்புழுவை நிறைய பிடிச்சி எடுத்துகிட்டு போய் ஒரு சின்ன பாலித்தீன் கவரில் போட்டோ, அல்லது வந்து கொட்டாங்குச்சி இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் சுருடுக ஓடுகள் அதிலெல்லாம் கொண்டு போய் நம்ம மீன் பிடிப்போம். அவ்வளோ ஜாலியாக இருக்கும். உனக்கு என்ன வந்தது, உனக்கு சிலேபியா, எனக்கு கெண்டை, எனக்கு விரால் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக கடைசிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து பிடிச்சவங்க யாருமே சாப்பிட போகிறதில்ல, யாராவது கூட அழைச்சிட்டு போயிருப்போம் இல்லையா, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துடுவோம். அதெல்லாம் செம்மையாக இருக்கு இல்லையா. அப்போ உண்மையிலே இப்போ லீவ் நாட்கள்லாம் நம்ம பசங்க எல்லாருமே நிறைய பேர் வயல்வெளிகளில் கிரிக்கெட் மாங்குன்னு விளையாண்டாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்துலலாம் நம்ம வந்து அந்த தூண்டில் போட்டு மீன் பிடிச்ச அந்த நினைவுகள்லாம் நம்ம மனசுக்குள்ளார வந்து வந்து போகுது. இதையெல்லாம் நீங்கள் வந்து காரைக்கால் பண்பலுடைய முகநூல் பக்கத்தில் நான் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன், அதில் தூண்டில் போட்டு மீன் பிடித்த நினைவுகள் அப்படின்ற தலைப்பும் கொடுத்துருக்கிறேன். அதில் போயிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்களை பதிவு பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் நம்ம நேர்கள் இணைப்புலையும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, சந்திக்கலாம். நிகழ்ச்சியுடைய முதல் நேயர் வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
4: தேதாரணிய வட்டம் தேத்தாக்குடி வடக்கு செல்வ பாரதி.
3: சொல்லுங்க செல்வ பாரதி.
4: அதாவது மீன் பிடிச்ச அனுபவம் அப்படின்னு பார்த்தா எங்க ஊர் கிராமம்
3: தான்.
4: அப்ப எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சாலை ஒண்ணு, நீரோடும் சாலை இருக்கும்.
3: சரி, வாய்க்கால் அப்படினு சொல்வாங்க,
4: வந்து நல்ல தண்ணி ஓடும்
3: வாய்க்கால் மாதிரி.
4: ஆ, வாய்க்கால் தான், வாய்க்கால்
3: தான்.
4: அதுல வந்து நிறைய இப்ப மீன் ஓட ஆரம்பிக்கும். அப்ப வந்து நாங்க நைட்டு லைட் அடிச்சுட்டு மீன் பிடிப்போம். அது நைட்டு லைட் அடிச்சோம்னா அது கலர் கலர் கலரா ஒரு அது ஒரு அந்த மீன்ல கலர் அடிக்கும். அது வந்து அப்படியே ஒரு துண்டை போட்டு அப்படியே பிடிச்சி அதை விளையாடுவோம். அந்த அனுபவங்கள்லாம் இருக்கு.
3: தூண்டில்
4: வயல்ல வந்து
3: தூண்டில்லாம் போட்டதில்ல, தூண்டில்லாம் போட்டது இல்லையா
4: சார்?
3: சரி ஓகே, தூண்டில்லாம் தூண்டில்லாம் போட்டி பிடிச்சது இல்ல,
4: தூண்டில் போட்டு பிடிக்கல சார்.
3: சரி ஓகே, நம்ம அடுத்த நேரத்தை நம்ம கேட்போம் தூண்டில் போட்டு மீன் பிடித்த நினைவுகள் அப்படின்ட்டு. அடுத்த நேரம் கேட்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? சூப்பரா இருக்கேன் உங்களை போல. ரேடியோ வால்யூமா கொஞ்சம் குறைச்சிட்டு வந்துருங்களேன், ஹெட்போன்ல அப்படி ஜிவ்வுங்குது எனக்கு.
5: எல்லாரும் போய் பிடிப்பாங்க, பக்கத்துல போய் நிப்பேன், தூண்டி போட்டு அந்த நம்மளை மண்புழு சேர்த்து போட்டு
3: தூண்டி மீன்
5: இருக்கிறத பார்த்தா மீன் மேல வரும், அதான் பிடிப்பாங்க, பாத்துருக்கேன்.
3: எல்லாரும் சேர்ந்து மீன் பிடிப்பாங்க, கடைசியில அந்த மீன் பிடிச்சவங்க யாருமே அந்த மீன் எடுத்துட்டு போக மாட்டாங்க, கூட ஒருத்தர் கூட்டு வந்திருப்பாங்க, அவங்க தான் எடுத்துட்டு போவாங்கன்னு
5: சொல்லியிருந்தேன்.
3: அது நீங்களா தான், அது நீங்க உங்களை மாதிரி ஆளுங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
6: சித்ரா மணக்குடி.
3: மணக்குடி.

0: ஆமாம் சித்ராம்மா, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்காமா?
1: இருக்கு சார். நான் மீன் பிடிச்சதெல்லாம் பார்த்துருக்கேன் சார்,
0: பார்த்துருக்கீங்க, பிடிக்கல?
1: பார்த்துருக்கேன். பிடிச்சதில்ல, பிடிச்சதை பார்த்துருக்கேன். அங்கே சாணி கெண்டை கெளுத்தி மீன் எல்லாம் பிடிப்பாங்க, எல்லாம் புடவையை போட்டு எல்லாம் பிடிப்பாங்க,
0: ஓகே.
1: வேட்டியை போட்டு பிடிப்பாங்க, குளத்துல எல்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துருக்கேன் சார்.
0: சரிம்மா,
1: எல்லாம் பிடிச்சி
0: ஓகேம்மா.
1: அவங்கவுங்க பங்கு பிரித்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க சார்.
0: பங்கு
1: நான் எடுத்துகிட்டு
0: பிரிப்பாங்க.
1: போயிட்டு
0: ஆமாம், உனக்கு ஒரு மீன் கூட வந்துருச்சு. கெண்டை கொஞ்சம் ஒன்று வந்து பெருசாக இருக்குது, இந்த
1: அப்படி
0: சின்னதாக இருக்குன்னு சண்டைலாம் வேறு வரும் இல்லையா? சரி ஓகேம்மா. நம்ம நேயர்களும் நிறைய பேர் முகநூல் பக்கத்தில் நான் போட்ட போஸ்டரும் கீழே கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அரியலூர் மாவட்டம் தத்தனூர் சமத்துவபுரம் ஹேமா வசந்த ராஜா சொல்லியிருக்காங்க, எனக்கு வயசு 42 ஆகிடுச்சிங்க, நான் இன்னும் தூண்டில் போட்டு தான் மீன் பிடிச்சிட்டு தான் இருக்கிறேன், எங்கள் வீட்டில் கடை மீன் சாப்பிட்றதே இல்லை அப்படின்ட்டுருக்காங்க. எனி டைம் மீன் பிடிப்பாங்க போல இருக்கு. ஓகே, அடுத்து ரமணி ராஜேஷ் சிதம்பரத்தில் இருந்து சொல்லியிருக்காரு, வணக்கம் சார், நான் மீன் சாப்பிட்றதில்ல, அதனால் மீன் பிடிக்க ஆர்வமும் இருந்துச்சு. ஆனால் நண்பர்கள் மீன் பிடிக்கும்போது எங்கள் ஊர் குளத்தில் மீன் பிடித்து மீண்டும் குளத்திலேயே மீனை விட்டிருக்கிறேன். தண்ணீரில் மீனை பிடிக்கும் பொழுது உள்ள மகிழ்ச்சி தரையில் மீன் பிடிக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி காணாமல் போய்விடும், அதனால் மீனை மீண்டும் தண்ணியில் நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரமணி ராஜேஷ் சிதம்பரத்திலிருந்து. நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸும் நீங்கள் அனுப்பலாம் காரைக்கால் பண்ணுங்களுடைய முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற அந்த போஸ்ட்டுக்கும் கீழே. மீன் பிடித்த நினைவுகள், அதாவது தூண்டில் போட்டு மீன் பிடித்த நினைவுகள், அதாவது தூண்டில் போட்டு பிடித்தவங்க மட்டும் வாங்களேன், நிறைய பேர் பார்த்துருக்கிறேன் அப்படின்றாங்க. சரி ஓகே, நமக்கு இடையே இருக்கலாம், அது நம்ம காரைக்கால் பண்ணலையில் லஞ்ச் பிரேக்.

0: நெகிழி துள்ளி துள்ளி ஓடுது மானு, உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நெகிழி. நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர் வழங்கும் என் சொல்லமது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் தியேட்டர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்சியல் தியேட்டர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை.
6: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.

0: நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கும் கலக்கல் நேரம். காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓர் அலைவரிசை இது நம் காரைக்கால் FM 100.3. லஞ்ச் பிரேக்கில் இன்றைக்கி நேரடி தொலைபேசி வழியாகவும் நம்ம நேர்கள் முகநூல் பக்கத்துலேயும் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. தூண்டில் போட்டு மீன் பிடிச்ச அந்த நினைவுகளை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுங்களா? என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? சரி வாங்க சொல்லுங்க. வணக்கம், உங்கள் பேர்?
1: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் சத்யபாமா.
0: சத்யபாமா, சத்யபாமாவுக்கு அனுபவம் இருக்காம்மா?
1: நான் பிடிக்கல சார், என் தங்கச்சி பிடிச்சா சார்.
0: தங்கச்சி? அவ்வளோ பயம் மீன் பிடிக்கிறதுக்கா?
1: எனக்கு பயம் சார், அந்த மீனை தொடவே பயமா இருக்கும். ஏன்? நிறைய அவர் 2-3 பிடிச்சா
0: நிறைய சிலேபி மீன் சொல்லுவாங்க, அது மாதிரி போறது. அதுல அந்த மீன்ல பாத்தீங்கன்னா மேல முள்ளு முள்ளா இருக்கும், அது பிடிச்சா குத்திரும். அதனாலயா?
1: அதுக்கு இல்ல சார், பொதுவா மீன் துள்ளதுல அதுவே ஒரு மாதிரி இருக்கும் பிடிச்சா. என் தங்கச்சி 2 பிடிச்சா, அது ஆசைப்பட்டு குடும்பமா சேர்ந்து நாங்க பிடிச்சோம்.
0: ஓ, குடும்பத்தோட சேர்ந்து தூண்டி போட்டு மீன் பிடிச்சீங்க?
1: ஆமா சார்.
0: குளத்திலயா ஆத்துலயா?
1: குளத்துல.
0: குளத்துல. ஓகேம்மா, ஓகேம்மா. அந்த ஞாபகம்லாம் வந்து வந்து போகுது. எந்த வயசில் பிடிச்சிங்க மீன்?
1: இப்போதான் சார், ரீசெண்டாக ஒரு 2-3 மாதம் முன்னாடி.
0: ஓகே, குழம்பு சட்டிக்கு போயிடுச்சு அந்த மீன்லாம்?
1: எப்பயும் வயிற்றுக்குள்ளாரியே போயிடுச்சு.
0: சரி, நன்றி சத்யபாமா, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் மீன் பிடிச்சிருக்காங்களா? வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கேருந்து?
2: ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து
0: சந்திரசேகர். நல்லா இருக்குமா? சொல்லுங்க.
2: மகிழ்ச்சி ஐயா, எனக்கு தூண்டில போட்டு இந்த மீன் பிடிச்ச அனுபவம் முதல் முதல்ல என்னுடைய நட்பு வட்டத்துலதான் கிடைச்சது. எனக்கு ரொம்ப ஆசை, என்னுடைய நண்பர் வந்து யூஸ்வலா கிராமத்துல போய் அந்த ஒரு குளம் மாதிரி இருக்கும், அந்த மீன் வரணும் அப்படின்னா சில ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு. பொறி மாதிரி போடுறது, எதோ சில விஷயம் எல்லாம் பண்ணுவாரு. பண்ணி அந்த மீனை வர வச்சு கரெக்டா அந்த தூண்டில போட்டு பிடிச்சிருவாரு. அது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடா, எனக்கு கத்துக்கொடுறா எப்படி அப்படின்னு அவர்கிட்டதான் கத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. குட்டி குட்டியான மீன் எல்லாம் வந்து டக்குன்னு பண்ணுமா, அதை பிடிச்சு அப்படியே என்னுடைய நண்பர்களோட அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணி அந்த ஒரு தருணம் ரொம்ப ஈகரா இருந்தது.
0: உண்மையிலேயே அதுவும் முக்கியமா நிறைய நேரங்களில் நம்ம தூண்டில் போடும் போது நிறைய அந்த மண்புழு பாத்தீங்கன்னா மீன் ரொம்ப லாகவமா அவங்க இது அந்த மீன்லாம் எல்லோ பெரிய படிப்பு பிஹெச்டி முடித்த மாதிரி நம்ம நாவகமாக அந்த முள்ளில் மாட்டாமல் அந்த மண்புழுவை கழட்டிட்டு போயிடுவாங்க. எடுத்து பார்த்தா வெறும் இது மட்டும்தான் இருக்கும், முழு தூண்டில் அந்த முள் மட்டும்தான் இருக்கும். அதே நேரத்தில் அப்பயும் மாட்டும் சில நேரத்தில் எடுத்து பார்த்தோம்னா சின்னதாக அந்த கெண்டை மீன் சொல்லக்கூடிய சின்ன சின்னதாக இருக்கும். அந்த கெண்டை மீன் மாற்றப்ப வாழ்க்கையை வெறுத்துருவோம் இல்லையா? அதுபோல நம்ம நேர்கள் காரைக்கால் பண்புகளுடைய முகநூல் பக்கத்தில் நான் போட்ட அந்த போஸ்டருக்கு கீழே கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வணக்கம் சார், எனக்கு எல்லாமே இருக்குதுங்க. மீன் பிடித்த அனுபவம், மூங்கி குச்சியில் நரம்பு கட்டி மண்புழு வச்சு மீன் பிடித்த அனுபவம் இருக்கு. எங்கள் ஊருக்கு குளத்தில் நான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு டிஆர் பண்ண நளினி சங்கர் சொல்லியிருக்கிறாங்க. இரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் சொல்லியிருக்காங்க, எனக்கு 59 வயசு ஆகுதுங்க, நான் சிறுபுள்ளையாக இருந்த பொழுதே தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி மீன் பிடிச்ச ஞாபகம் அவங்களுக்கு வந்திருக்கு போல இருக்கு. அதுபோலவே அன்னபன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க, நானும் மீன் பிடிச்சிருக்கேங்க. ஈரமான இடத்துல இருந்து மண்புழு துண்டு எடுத்து அந்த தூண்டிலில் மாட்டி எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள வாய்க்காலில் மீன் பிடிச்சிருக்கிறேன் சார், ஞாபகம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாபேட்டை வைத்தியநாதன் சொல்லியிருக்கிறாரு, சிறு வயதில் எங்கள் வீட்டில் கொல்லப்புறத்தில் ஒரு குட்டை இருந்துச்சு, மழை நேரத்தில் அந்த குட்டையில் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சி விளையாடுவோம், விளையாடுவோம் பாருங்கள், அப்படி விளையாடுவோம், சப்தம் கேட்டால் மீன் வராது, அதுக்காக அமைதியாக இருந்து மீன் பிடிச்சி சந்தோஷமாக இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன் சொல்லியிருக்காரு, நான் சிறு வயதில் மீன் பிடிச்ச அனுபவம் எனக்கு இருக்குங்க, ஆனால் எங்களுடைய வயலில் மீன் பிடிச்ச அனுபவம் நிறையவே இருக்குது. பன்னீர்கிண்ட ஜிலேபி குறவை மீன் இந்த மாதிரியான மீன் தான் அதிகமாக பிடிச்சது ஞாபகத்துக்கு வருது. நினைவுகளை வெளிக்கொண்டு வந்த உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. புதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்காரு, மதிய வணக்கம், மீன் பிடித்த அனுபவம் லீவ் நாளில் அதான் வேலையை இன்னும் எப்படி கேட்டுப்பட்டீங்க சார், நிறைய நிறைய இருக்குங்க, வீட்டுக்கு பக்கத்தில் குளம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் என்ன மீன் பிடிச்சாரு கேட்கலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம், நான் பாலு பேசுகிறேன்.
0: பாலு ஐயா, மதிய உண்ட மயக்கம் சொல்லுவாங்களே அந்த மயக்கத்தோட லைன் பிடிச்சிட்டிங்களா?
3: உங்களை
0: பிடிக்கிறது

0: சின்ன பசங்க பிடிக்கிறத எட்ட நின்று ஆசம் ஆசையா இருக்கு, பிடிக்க முடியல, கௌரவம் தடுக்குதே அப்படின்னு எட்ட இருந்து பாத்துட்டு இருந்தீங்களா?
1: இப்பயும் பிடிச்சிக்கிட்டு தான் பாக்குறேன், ஆனா பிடிச்சி ஓடிடுது
0: ஓடிடுது.
1: அரை நாள் மெனக்கிட்டாலும் பிடிக்க முடியல.
0: நீங்களே நம்ம காரைக்கால் பண்பலையில் அன்றைக்கி லஞ்ச் பிரேக்கில் தூண்டில் போட்டு மீன் பிடிச்ச நினைவுகள் அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உங்களுடைய கமெண்ட்ஸை நம்மளுடைய காரைக்கால் பண்பலுடைய முகநூல் பக்கத்தில் நான் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன், அதிலையும் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போய் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். அதுவும் மீன் பிடிக்க போகிறப்ப அப்படியே பேசாதரா, நீ பேசுனதுனால தான் அந்த மீனும் கீழே விழுந்துருச்சு தெரியுமா அப்படின்னு பெரிய வாக்குவாதமே நடக்கும். அப்புறம் இந்த இடத்துல உட்காந்தா ராசி இல்லை, அந்த இடத்துக்கு போனால் ராசி, அந்த மோட்டு பக்கத்தில் மேட்டு பக்கத்தில் போய் நான் உட்காந்துருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி மீன் பிடிச்சிருக்கோம்ல. அடா அடா அடா அடா நினைக்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது.

0: நேர்களை உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் முதலில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்ல மது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவரங்கம்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: வானலைகளில் ஒரு இசை அரசன், இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3.

0: இன்னைக்கு லஞ்ச் பிரேக்கில் தூண்டில் போட்டு மீன் பிடிச்ச நினைவுகளை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நேர்கள் இணைப்பில் வந்த வண்ணமே இருக்காங்க. யாருக்குங்க இந்த ஆசை இல்லாமல் இருந்தது? கண்டிப்பாக நாங்களாம் போய் மீன் பிடிச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க? அமுதா, மீமாத்தூர்லேருந்து. சொல்லுங்க அமுதா.
1: பழுக்கிட்டு
0: போவோம் அப்படி கையில மாட்டிக்க
1: தெரியாது, மீனும் எடுக்க மாட்டோம், பயப்படுவோம். ஆனா ஆசைக்கு அந்த தூண்டில் வாங்கி போட்டு அது ஒரு அழகு சார். அது
0: கையில தூண்டில் தேடிட்டு சரிம்மா, நன்றி நன்றி. அதே போலவே நேர்களே, நம்ம காரைக்கால் பண்பலையில் இன்னைக்கு லஞ்ச் பிரேக்கில் தூண்டில் போட்டு மீன் பிடித்த அந்த அனுபவத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாகூர்லேருந்து ஏஜயம் முகமது ஜலீல் சொல்லியிருக்காரு. நான் பள்ளிக்கூட விடுமுறையின் பொழுது குளத்தில் மீன் பிடிக்கும் நீளமான கம்பியில் நரம்பு மூலம் நினைச்சி நடுவில் மிதப்பு கட்டை வச்சு நரம்போட கடைசியில் தூண்டில கட்டி தூண்டில மண்புழு வச்சு வெகு நேரம் காத்திருந்து மிதப்பு கட்டையில் தண்ணீர் மூழ்கியதும் தூண்டில மேலே தூக்கிய அனுபவம் நிறைய இருக்குங்க. இப்போ புழுவை கோத்தம் தண்ணியில் போட்டேன், அதை வந்து அந்த மிதப்பு கட்டை மிதந்தது மீனை பிடிச்சேன் அப்படின்னு சொல்லாமல் எவ்வளோ லென்த்தாக சொல்லியிருக்காரு பாருங்க. அடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அஜித். அஜித் என்ன ஊர்னு சொல்லலை. ஆமாங்க, எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது. மீன் பிடிக்கிறது ஒரு தனி வகையான அமைதியான மற்றும் பொறுமை தேவையான ஒரு அருமையான கலை. நீங்கள் உண்மைதாங்க, ரொம்ப அவசரப்பட்டு இந்த இடம் சரியில்லை, நீ பக்கத்தில் வந்து உட்காந்தோடனே தான் எனக்கு மீனே கடைகள் தெரியுமா, போய் எழுந்துச்சு அந்தாண்டா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற நண்பர்களெல்லாம் விரட்டி விட்டுட்டு நம்ம ஒரு இடத்துல போய் உட்காருவோம். கடைசியில் நம்ம வேறு இடத்துக்கு போனோடனே தான் நம்ம ஃப்ரெண்டுக்கு பாருங்கள் அடித்து தள்ளுவார். நிறைய கெண்ட மீனும் சிலேபி மீனும் விரால் மீனுமா பொறாமையோடு திரும்பி நீ கோச்சுக்காத பக்கத்துலேயே நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு மீன் பிடிப்போம் இல்லையா. அடுத்து மேடுபாளையம் நாகராஜன் சொல்லியிருக்காரு. சின்ன பிள்ளை இருக்கும் பொழுது மீன் கொடுத்துருக்கேன், ஆனால் மேலே மீன் பிடிச்சிருக்கேன், ஆனால் மேலே மாட்டாதுங்க, என்ன பண்ணுறது, வெறும் தூண்டியோட வீட்டுக்கு வந்திருக்கிறேன். வீட்டுக்கு வர்றது மட்டும் இல்லை, எவ்வளோ சரி மீன் பிடிக்க தான் போனேன் சொல்லிட்டு போனியா, அப்படியே போனேன், எத்தனை மீன் பிடிச்ச அப்படின்னு நம்ம வெறுங்கையை நீட்டும் போது வாங்குவோம் பாருங்க முதுகில், அதுதான் சூப்பராக இருக்கும். ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி சொல்லியிருக்கங்க. மறைவாளர் அவர்களுக்கு மதிய வணக்கம். நான் சிறு வயதில் நண்பர்களோடு சேர்ந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க. நானும் எனது தம்பியும் சிறு வயதில் ஆற்றுல போய் மீன் பிடிச்சிருக்கிறோம். தூண்டில் போட்டு காரைக்காலில் அந்த அரசலாத்தில் தான் ஒரு தடவை மீன் பிடிக்கும் பொழுது தூக்கும் போது அந்த மீன் பஸ்ஸில் போய் டாப்பில் விழுந்துருச்சு, அப்புறம் அதுவே ஜம்ப் பண்ணி கீழே விழுந்துருச்சு, அப்புறம் ரெண்டு பேரும் ஓடி எடுத்துகிட்டு வந்து பிடிச்சி வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம், ரெண்டு பேருக்கும் இதுதான் வேலை அந்த காலத்தில், ஒரு கணா காலம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நேரில் இணைப்பில் வந்துட்டே இருக்காங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம், மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்களா?
2: சின்ன வயசுல.
0: யார் பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் குவாகம் தனவேல்.
0: தனவேல் குவாகத்துல இருந்து சொல்லுங்க, எத்தனை அடை பிடிச்சிருக்கீங்க மீன்?
2: சின்ன வயசுல ஆறாவது பிடிக்குமே சார். எங்க ஊர்ல ஒரு பெரிய ஏரிக்கரை இருக்கு.
0: பெரிய ஏரிக்கரை?
2: ஆமா. அங்க வந்து தாமரைகள் அதிகமா இருக்கும். அந்த மீன் பிடிச்சி அந்த தாமர கொடி இருக்குங்களா, அதில் கொத்து கொத்து வச்சுருப்போம் சார். அப்போ
0: ஆமாம் ஆமாம், நம்ம இப்போலாம் வந்து நிறைய இந்த பையில் போட்டு வரம் நரம்பு பையில் போட்டு வெளியில் பைய போடுவோம், இல்லை துணி பையில் போடுவோம். அப்போல்லாம் வந்து அந்த இதில் கோத்து தான் மாட்டுவோம்.
2: ஆமாம் சார்.
0: சரி ஓகேங்க. எங்களுக்கு திருக்கணபுரம் ஆனந்த் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் கொடுத்துருக்கிறாரு. எங்கள் வீட்டுக்கு அருகில் ஒரு குளம் இருக்குது, அதில் நான் தூண்டி போடுவேன், நண்பர்களும் போடுவாங்க, ஆனால் எனக்கு இது எனக்குன்னு எதுவுமே வராது, அவங்களெல்லாம் பிடிச்சிருவாங்க. ஒரு நாள் என் தூண்டியில் ஒரு மீன் மாட்டுச்சு, ஆர்வமாக எடுத்து பார்க்கும்போது அது கெளுத்து மீன், அதை எடுக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு நண்பர்களிடம் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு ஓடியாந்துட்டேன் அப்படின்றார். உண்மைதான், அந்த கெளுத்து மீன் கொட்டுச்சுன்னா கடுக்குன்னு சொல்லுவாங்க நம்ம கையில் அந்த விரல் எல்லாம். அதே போலவே எஸ்ஏ புஜராகவன் மேலே விடுதலையும் சொல்லியிருக்காரு. நீ நண்பர்கள் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சில வயதில் சின்ன வயசில் பள்ளி விடுமுறை நாட்களில் எங்கள் கிராமம் மேலே விடுதுறேங்க, அங்கே அரசலாத்தில் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறது குளத்தில் பிடிக்கிறது அவ்வளோ சந்தோஷம். விரால மீன், உழுவ மீன், கழுத்து மீன், கண்ட மீன், டவுன் பஸ் மீன், குறவ மீன், நண்டு விலாங்கு மீன் அப்படின்னு அவ்வளோ மீன் பிடிச்சவங்க இப்போ அது கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு புரியல, அது டவுன் பஸ் மீன்னா எப்படி இருக்கும், வரைஞ்சாத நீங்கள் அனுப்பிச்சிருக்கலாம்ல? அதில் ஒருவேளை வந்து பிபி பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி அது மாதிரி மீன் சொன்னால் இருந்தாலும் எனக்கு ஆச்சரியப்பட்டிருக்கலாம். டவுன் பஸ் மீனா, யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. அடுத்த நேரம் நம்ம கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம். மாணிக்கம் டெய்லர் சொல்லுங்க. மாணிக்கம் ஐயா, சூப்பர்.

0: ராஜேந்திரன் சொல்லுவாரு, அப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி கேக்குற மாதிரி இருக்கு எனக்கு மாஸ்டர் ராஜேந்திரன். ஏன் கேக்குற
1: ஏழாவது படிச்சிருந்தேன் அப்ப நானு ஏழாவது. அப்ப எங்க ஊர்ல நெல்லித்தோப்பு
0: ஒரு நாள் சீர்காழி வந்தா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து கொள்ளிடத்துல தூண்டி போடுவோம். சரி ஓகே. நேற்று இது லஞ்ச் பிரேக்ல இன்னைக்கு தூண்டில் போட்டு மீன் பிடித்த நினைவுகளை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். உங்களோட நான் உங்க ஆர்ஜி எம் எம் கலியபெருமாள்.

0: நேர்களே, இது வரைக்கும் மீன் பிடிச்சு மகிழ்ந்தது லஞ்ச் பிரேக்கில் இல்லை இல்லைங்க, தூண்டில் போட்டு மீன் பிடித்த நினைவுகள் மலர்ந்தது இன்னைக்கு லஞ்ச் பிரேக்கில். நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ஆகாஷ்வாணி, வீட்டுக்கு வீடு சந்தோஷம், கொண்டாட்டம், குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 2:30. நீங்களே இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல அடுத்ததா

0: நிருபர் சோலை. வணக்கம் குழந்தைகளே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? குழந்தைகளே, சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் மலர்ந்து மனம் வீச இருப்பது நிரவி ஹுசைனியா அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி.
1: தேசப்பிதா காந்தியை பற்றி பாடல் பாட வருபவர்கள் நம் 2 வகுப்பு குழந்தைகள்.

0: நமது தேசிய கொடியை பற்றி பேச வருகிறாள் 4ஆம் வகுப்பு மாணவி அஸ்ரா.
1: இந்திய தேசிய கொடி நாட்டின் தேசபக்தி மற்றும் சுதந்திரத்தின் சின்னமாகும். இந்திய தேசிய கொடி ஆங்கிலேயர்களிடம் இருந்து விடுதலை பெறுவதற்கு சில நாட்கள் முன்னர் ஜூலை 22ஆம் தேதி 1947ஆம் ஆண்டு தற்போதைய வடிவில் ஏற்கப்பட்டது. நம் இந்திய தேசிய கொடி 3 வண்ணங்களை கொண்டதால் மூவர்ண கொடி என்று அழைக்கப்படுகிறது. காந்தியின் ஆலோசனைப்படி தீவிர விடுதலை போராட்ட வீரரான பீங்கிலி வெங்கையா அவர்கள் இந்திய தேசிய கொடியாம் மூவர்ண கொடியை வடிவமைத்தார். நம் இந்திய தேசிய கொடி மேலிருந்து கீழாக காவி, வெள்ளை, பச்சை ஆகிய 3 வண்ணங்கள் உண்டு. கொடியின் நடுவில் நீல வண்ண நிறத்தில் அசோக சக்கரம் என கூறப்படும் 24 ஆரங்களை கொண்ட சக்கரம் உண்டு. காவி நிறம் தூய்மை மற்றும் தியாகத்தை குறிப்பதாக அமைந்துள்ளது. வெண்மை நிறம் உண்மை மற்றும் அமைதியை காட்டுகிறது. பச்சை நிறம் வளர்ச்சி, பசுமை மற்றும் விவசாய செழிப்பை காட்டுவதாக அமைந்துள்ளது. கொடியின் நடுவில் நீல வண்ண நிறத்தில் அசோக சக்கரம் தர்மம் மற்றும் வாழ்க்கை சுழற்சி குறிக்கும் வகையில் அமைந்துள்ளது. நம் இந்திய மக்களின் தேசபக்தியின் சின்னமே நம் தேசிய கொடி. நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிர்த்தியாகம் செய்த தியாகிகளை மறவாமல் நம் தேசத்தையும் நம் தேசிய கொடியையும் காப்போம், போற்றுவோம். நமது தேசிய கொடியை மதித்து போற்ற வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை. பட்டோலி வீசி பறக்கும் தேசிய கொடிக்கு வீர வணக்கம் செலுத்தி சுதந்திர பாரதத்தை கௌரவிப்போம். வாழ்க பாரதம், வளர்க பாரதம். ஜெய்ஹிந்த்.
0: பசி வந்தால் 10 பறக்கும் என்பார்கள், சிரிப்பு வந்தால் நோயும் பறக்கும் என்பார்கள். இரண்டில் எது மனதிற்கு நிரந்தர மகிழ்ச்சி தரும்? இதை அலசத்தான் இன்றைய பட்டிமன்றம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்கள் நிஷாந்த், அஸ்ரா, சாய்ரா பானு, சக்திஸ்ரீ, தரணிஸ்ரீ, கேசவர்ஷினி, ஷாஹினா.
2: பாரத தாய்க்கும் தாய் மண்ணிற்கும் முதல் கண் வணக்கங்கள். இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலி நேயர்களுக்கும் இரு அணியிலும் பேச வருகை தந்துள்ள பேச்சாளர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியை தொடங்குவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய பட்டிமன்றத்தின் தலைப்பு மனதிற்கு மகிழ்ச்சி தருவது சுவையான உணவா இல்லை நகைச்சுவை உணர்வா? முதலாவது, மனதிற்கு மகிழ்ச்சி தருவது சுவையான உணவு என்று தரணிஸ்ரீ, கேசவர்ஷினி, ஷாகினா இவர்கள் பேச வந்துள்ளார்கள். மனதிற்கு மகிழ்ச்சி தருவது நகைச்சுவை உணர்வு என்று சாய்ரா பானு, சக்திஸ்ரீ, அஸ்ரா இவர்கள் பேச வந்துள்ளார்கள். முதலாவது, மனதிற்கு மகிழ்ச்சி தருவது சுவையான உணவு என்று பேச வருகிறார் தரணிஸ்ரீ. வாங்க தரணிஸ்ரீ அவர்களே.
3: பேரன்பிற்கும் பெர் மதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை வானொலி வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பிற்குரிய நேயர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு மனதிற்கு மகிழ்ச்சி தருவது சுவையான உணவே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, இந்த தலைப்பிலேயே இருக்குது பாருங்க.
2: சொல்லுங்க.
3: மனதிற்கு மகிழ்ச்சி தருவது சுவையான உணவே. உயிரினங்களிலே சுவைக்கு அதிக முக்கியத்துவம் தர உயிரினம் எது?
2: சொல்லுங்க சொல்லுங்க.
3: வேற யார்? மனிதன் தான். அது யாராலும் மறுக்கவும் முடியாது. அதை யாரும் மறந்திடாதீர்கள். உணவு சுவையாக இருந்தால்தான் சாப்பிட முடியும். உப்பில்லாத பண்டம் குப்பையில் என்ற பழமொழி உண்டல்லவா? உணவு சுவையாக இருந்தால்தான் கூடுதலாக இன்னும் கொஞ்சம் போடுங்கள், இன்னும் கொஞ்சம் போடுங்கள் என்று கேட்டு வாங்கி சாப்பிட முடியும். நடுவர் அவர்களே, நான் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்குள்ளே

0: சமயம் போதே அம்மா கிட்டே கேட்பேன், அம்மா இன்னைக்கு என்ன சாப்பாடு? எங்க அம்மா எனக்கு பிடித்த உணவை மிகவும் சுவையா டேஸ்டியா சமைச்சு தருவாங்க. என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால பார்த்து பார்த்து சுவையா சமைச்சு தருவாங்க. ஆமாம் நடுவர் அவர்களே, இப்ப உள்ள அம்மாக்கள் எல்லாருமே யூடியூப்பை பார்த்து பெரிய செஃப் அளவுக்கு தேடி தேடி சுவையா சமைச்சு தராங்க. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அல்லவா? நோயில்லாமல் வாழ வேண்டுமானால் நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிட வேண்டுமென்றால் அந்த சாப்பாடு சுவையாக இருக்க வேண்டும். நாம் சுவையான உணவை சாப்பிடும்போது மனதிற்கு ஒரு திருப்தி கிடைக்கும். கம்பு உடலுக்கு தெம்பு, சாமை உண்டால் ஆமை வயது, திணை இதயத்திற்கு துணை, வரகு உண்டால் வருங்காலம் பார்க்கலாம், குதிரை பலம் பெற குதிரை வாளி, கேழ்வரகு சர்க்கரை விளக்கு, சோம்பல் நீக்கும் சோளம், பனிவிறகு புற்றுநோயை போக்கும். பார்த்தீர்களா நடுவர் அவர்களே, எங்களிடம் உள்ள ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு பலம் தரும். அந்த பலம் உள்ள சாப்பாடை நாம் சாப்பிட்டால் நம் உடலுக்கு சக்தி கிடைக்கும். நம் உடலுக்கு சக்தி கிடைத்தால் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படும். அதனால் நான் சொல்ல வருவது, மனதிற்கு மகிழ்ச்சி தருவது சுவையான உணவே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
1: சிறப்பாக பேசிய தரணிஸ்ரீ அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து மனதிற்கு மகிழ்ச்சி தருவது நகைச்சுவை உணர்வு என்று பேச வருகிறார் சாய்ராபானு. வாங்க சாய்ராபானு.
2: அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இங்கு நான் பேச வந்துள்ள தலைப்பு, மனதிற்கு மகிழ்ச்சி தருவது நகைச்சுவை உணர்வு. அதாவது நடுவர் அவர்களே தரணிஸ்ரீ சொன்னாங்க, குழந்தைக்கு தாய் சுவையான உணவு சமைச்சு தராங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் காலையிலே சமைக்கிறது பெரும்பாலும் தொந்தரவா இருக்கு. இன்னைக்கு காலையில அம்மா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு டவுட் அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா வேர்த்து விறுவிறுக்க கையில இருந்த கரண்டியால அடிக்க வந்து நான் ஓடி வந்துட்டேன். இதுல வேற யூடியூபை பார்த்து சுவையா சமைச்சு தராங்களாமா.
1: இப்படி பண்றீங்களேமா?
2: முன்பெல்லாம் சுவையா சாப்பிடணும்னா தீபாவளி விருந்துதான் ஞாபகம் வரும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. யார் வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் சாப்பிடலாம். நடுவர் அவர்களே,
1: ரெண்டு பட்டனை தட்டினா பிரியாணி லெக் பீஸ் அது இதுன்னு வந்துடும்.
2: ஆமாம் நடுவர் அவர்களே, மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு, நகைச்சுவை உணர்வு மட்டும் இல்லை என்றால் நான் என்றைக்கோ தற்கொலை செய்திருப்பேன் என்று கூறியிருக்கிறார்.
1: ஓ அப்படியா?
2: நகைச்சுவை உணர்வு என்பது தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தையே மாற்றுகிறது. எப்பொழுதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க மகிழ்ச்சியா இருக்கிறவங்க அவர்களோட மூளை சுறுசுறுப்பா இருக்கும்.
1: என்ன மாதிரியா?
2: இல்ல நடுவர் அவர்களே, என்ன மாதிரி எதையுமே ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. லண்டன் நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க நடுவர் அவர்களே. இப்ப நடுவர் அவர்களே, சாப்பாடு சுவையா இருக்கணும், நிறைய சாப்பிடுறீங்க, உங்களுக்கு என்ன செய்யும்?
1: நல்லா தூக்கம் வரும்.
2: அப்படிதான், சாப்பாடு சுவையாக இருக்கணும், நிறைய சாப்பிட்டு கிளாஸ் போன மிஸ் பாடம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்க மிஸ் என்ன செஞ்சாங்க தெரியுமா?
1: மூஞ்சி முட்டிக்கால் போட சொன்னாங்களா?
2: இல்ல நடுவர் அவர்களே.
1: மூஞ்சி கழுவிட்டு வர சொன்னாங்களா?
2: இல்ல நடுவர் அவர்களே.
1: நீங்களே சொல்லுங்க.
2: நகைச்சுவை காமெடி சொல்லி எங்களை மகிழ்ச்சி படுத்தினாங்க.
1: அப்படியா?
2: எங்களுக்கு நல்ல புத்துணர்வை கிடைச்சது. சோம்பலை நீக்கி மனதிற்கு மகிழ்ச்சி தருவது நகைச்சுவை உணர்வு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
1: இனிமையாக பேசிய சாய்ராபானு அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மனதிற்கு மகிழ்ச்சி தருவது சுவையான உணவு என்று பேச வருகிறார். வாங்க கேசவர்ஷினி.
3: இங்கு பேச வந்திருக்கும் பேச்சாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மனதிற்கு மகிழ்ச்சி தருவது சுவையான உணவு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, மனிதன் உட்பட அனைத்து ஜீவராசிகளுக்கும் இன்றி அமையாதது உணவுதான். உணவு ரொம்ப முக்கியம் அல்லவா? உணவு இல்லை என்றால் நாம் சோர்ந்து விடுவோம். உடம்பு சரியில்லை என்றால் நாம் என்ன செய்வோம் சொல்லுங்கள்.
1: டாக்டர் கிட்ட போவோம்.
3: உடல் சோர்ந்து போகும் போது அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் அப்பத்தாக்கிட்டையும் சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க? நல்லா சாப்பிடு சாமி, சாப்பிட்டாதான் குணமாகும் என்று சொல்லுவாங்க. சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்றீங்க, சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நடுவர்களே,
1: நல்லா சுவையா இருக்கணும்.
3: சுவையாக இருந்தாதானே சாப்பிட முடியும். இப்ப ஊர் திருவிழாவா இருந்தாலும் சரி, வீட்டு திருமணமா இருந்தாலும் சரி, அவங்க என்ன வைக்கிறாங்க? கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். அது எவ்வளவு மகிழ்ச்சி நமக்கு தருகிறது. ஏன் சுவையான விருந்தை பரிமாறாங்க. எங்கேயாவது நகைச்சுவை விருந்தை வைக்கிறாங்களா? விருந்து என்று சொன்னவுடன் நாக்கில் எச்சு ஊடுதான். அது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது. அதனால நான் என்ன சொல்ல வரேனா, மனதிற்கு மகிழ்ச்சி தருவது சுவையான உணவு என்று கூறி வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.

0: நன்றி, வணக்கம்.
1: சிறப்பாக பேசிய கேசவசனி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து, மனதிற்கு மகிழ்ச்சி தருவது நகைச்சுவை உணர்வு என்று சதீஸ்ரீ அவர்கள் பேச வருகிறார். வாங்க சதீஸ்ரீ அவர்களே.
2: அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு மனதிற்கு மகிழ்ச்சி தருவது நகைச்சுவை உணர்வு. ஐயா, உலகத்திலேயே மிக பெரிய விஷயம் எது தெரியுமா?
1: தெரியாது, நீங்களே சொல்லுங்க.
2: நகைச்சுவைதான்.
1: ஓ, அப்படியா?
2: சிரிப்பு சிறந்த மருந்து, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்ற பழமொழி உண்டு ஐயா.
1: ஆமாம் ஆமாம்
2: ஐயா. கேசவர்ஷினி கேட்டார், எங்காவது நகைச்சுவை விருந்து உண்டா? உண்டுன்னு பாவம் அவர் பார்க்கவில்லை போலிருக்கு. இப்போ திருவிழா திருமணமும் வச்சிருக்காங்க, அதுல என்ன செய்வாங்க? சரி, நல்ல விருது வைப்பாங்க, அதோட சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியும் வைப்பாங்க. அந்த நிகழ்ச்சி ஏன் வைக்கிறாங்கன்னா, நம்ம சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், சித்தி சித்தப்பா, பெரியம்மா பெரியப்பா, அத்தை மாமா, இவங்க எல்லாரும் வருவாங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம மனசு விட்டு பேசும்போது அது நம்மளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தருங்க ஐயா. நடுவர் அவர்களே, இப்பெல்லாம் மருத்துவமனையிலேயே நிகழ்ச்சி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
1: அப்படியா?
2: அது ஏன் வைக்கிறாங்கன்னா, நம்ம சாப்பிடுற மருந்தை விட நகைச்சுவை உணர்வு என்னும் மருந்து நம்மள சீக்கிரமா குணமாக்கிடும் நடுவர் அவர்களே.
1: ஓ, அப்படியா?
2: ஆமாம் நடுவர் அவர்களே, மனதிற்கு மகிழ்ச்சி தருவது சுவையான உணவு சொல்லியிருக்காங்க. அதை சாப்பிட்டு தான் நமக்கு சுகர் பிபி எல்லாம் நமக்கு ஏறுது. நடுவர் அவர்களே, ரூபாய் நோட்டு பாத்திருக்கீங்களா?
1: பாத்திருக்கேன்.
2: 10 ரூபாய் நோட்டு பாத்திருக்கீங்களா? அதுல காந்தி எப்படி இருப்பார்?
1: நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு.
2: 500 ரூபாய் நோட்டு பாத்திருக்கீங்களா?
1: பாத்திருக்கேன்.
2: எல்லா நோட்டிலையும் காந்தி ஒரே மாதிரி தான் இருப்பாரு. நம்ம சிரிப்பு தான் பணத்தை பொறுத்து மாறுது நடுவர் அவர்களே. நகைச்சுவை மூலம் நம்ம நல்ல சிந்தனைகளை விதைக்கலாம். ஆகவே நடுவர் அவர்களே, மனதிற்கு மகிழ்ச்சி தருவது நகைச்சுவை உணர்வே என்று தீர்ப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நகைச்சுவையாக பேசிய சதீஸ்ரீ அவர்கள் வாழ்த்துக்கள். அடுத்து, மனதிற்கு மகிழ்ச்சி தருவது சுவையான உணவு என்று பேச வருகிறார் ஷாகினா. வாங்க ஷாகினா அவர்களே.
3: இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு மனதிற்கு மகிழ்ச்சி தருவது சுவையான உணவே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஐயா, சிரிப்பு மட்டும்தான் மருந்தா? இல்ல, பெரியவங்க சொல்லியிருக்காங்க, உணவே மருந்து. அந்த பூண்டு செடி இருக்கே, அதன் சுவை சுவையோ சுவை. அதை சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு என்ன ஆகுது தெரியுமா?
1: அதை நீங்களே சொல்லுங்க.
3: நமது உடலில் இருக்கும் நச்சுகளை நீக்கும். நமது உடலில் உள்ள நச்சுகளை நீக்கும் போது நமது உடம்பு தூய்மையாகும், நமது மனது இனிமையாகும். ஐயா, நாம் சாப்பிடும் அனைத்து உணவுப் பொருட்களும் மருத்துவ குணம் கொண்டதுதான். காய், கனிகள், மரம், மரப்பட்டைகள், இலைகள், இவை அனைத்தும் மருத்துவ குணம் கொண்டதுதான். நடுவர் அவர்களே, உங்கள் முன்னாடி ஒரு இலையை விரித்து அதில் மட்டன், சிக்கன், பிரியாணி, மீன் வறுவல், இறால் வறுவல், நண்டு வறுவல், காடை வறுவல், இவை அனைத்தையும் போட்டு சாப்பிட சொன்னா எப்படி இருக்கும்? நான் சொல்லும் போதே நாக்கில் எச்சு ஊறுகிறது. இந்நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க பாதி பேருக்கு நாக்கில் எச்சு ஊறுது. கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளைய எதுக்கு மறு வீட்டுக்கு கூப்பிடுறாங்க?
1: விருந்து போறதுக்கு.
3: அறுசுவை விருந்துக்கு தான் கூப்பிடுறாங்க. எங்கேயாச்சும் நகைச்சுவை விருந்துக்கா கூப்பிடுறாங்களா என்று கூறி மனதிற்று மகிழ்ச்சி தருவது சுவையான உணவே. 5 5 10 எங்க அணிதான் கெத்து? உங்கள் முடிவை எங்கள் அணிக்கு சாதகமாக கூறுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: சுறுசுறுப்பாக பேசிய ஷாகினா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து, மனதிற்கு மகிழ்ச்சி தருவது நகைச்சுவை உணர்வு என்று பேச வருகிறார் அஸ்ரா. வாங்க அஸ்ரா.
4: இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் இந்த அணியை சார்ந்த பேச்சாளர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இங்கு நான் பேச வந்துள்ள தலைப்பு மனதிற்கு மகிழ்ச்சி தருவது சுவையான உணவே. இதிலிருந்து ஒரு பாட்டு பாடுறேன், கேளுங்களேன். ஏ நகைச்சுவை உணர்வே, ஏ நகைச்சுவை உணர்வே, மனசு கவலை கலைக்கும் மந்திரமே. ஏ நகைச்சுவை உணர்வே, ஏ நகைச்சுவை உணர்வே, நீ வாய் வடிக்க சிரிக்கணுமே. நீ வந்ததும் வந்தது வந்தது மனசு சந்தோஷமே சந்தோஷமே. நீ நிம்மதி நிம்மதி நிம்மதி கொடுக்கும் திறந்த மருந்தே. ஏய் நகைச்சுவை உணர்வே, ஏய் நகைச்சுவை உணர்வே, மனசு கவலை கலைக்கும் மந்திரமே. நடுவர் அவர்களே, ஷாகினா சொன்ன அனைத்தும் உண்மைதான். இன்றைய உணவுகள் அனைத்தும் மருந்துதான், இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உணவுப் பொருட்கள் ருசியா இருக்கணும்னா அதில் கலப்படம் சேர்த்திருக்காங்க. ஆனா என்னை காச்சோம், எங்க நகைச்சுவையில கலப்படம் உண்டா? உணவுப் பொருட்கள் ருசியா இருக்க சாக்லேட், ஐஸ்கிரீம், நூடுல்ஸ், ஸ்வீட்டும் நிறைய சாப்பிட்டு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் போறோம். ஆனா என்னை காச்சோம், நகைச்சுவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதில் நான் முழுமையா மூழ்கிட்டேன். என்னை கொஞ்சம் பாருங்களேன், என்னை காச்சாம் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேனா?

0: கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நடுவர் அவர்களே.
1: சிந்திக்கிறேன்.
0: இப்போ சிரிச்ச முகம் அழகாகும், ஆனால் நிறைய சாப்பிட்டால் என்ன ஆகும்?
1: தப்பப்படும்.
0: ஆமாம் ஐயா, சிரிப்பில்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம். அதாவது நான் என்ன சொல்ல வரேனா, பறவைக்கு எது அழகு?
1: சிறகுதான்.
0: ஆமாம், அது பறக்கும் போது எவ்வளவு அழகாக இருக்கும், அதுவே அந்த சிறகு இல்லைனா அதனால எதுவுமே செய்ய முடியாது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். இப்போ வாழ்க்கைக்கு எது அழகு? சிரிப்பு தான் அழகு. கஷ்டமான நேரத்திலும் என்னால் முடியும் என்று சிரிங்க, அதுவே நமக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தரும். ஐயா, மகிழ்ச்சி என்றது வெளியில் இல்லை, அது நம் மனதில் தான் இருக்கிறது. ஆனால் எங்கள் நகைச்சுவை என்றும் நஞ்சாகாது, அது நஞ்சை எடுத்து மனதிற்கு அழகை தரும். நகைச்சுவை என்பது ஒரு வரப்பிரசாதம், அது நம்ம மன அழுத்தத்தையும் மன இறுக்கத்தையும் போக்கும். அதாவது நான் இப்ப என்ன சொல்ல வரேனா, வயசானவங்களை வீட்டுல விட்டுட்டு அவங்களுக்கு ஏசி டிவி சுவையான

0: குழந்தை எடுத்து மனதிற்கு அழகை தரும். நகைச்சுவை என்பது ஒரு வரப்பிரசாதம். அது நம்ம மன அழுத்தத்தையும் மன இறுக்கத்தையும் போக்கும். அதாவது நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, வயசானவங்களை வீட்டுல விட்டுட்டு அவங்களுக்கு ஏசி டிவி சுவையான உணவுகள் மட்டும் கொடுத்தால் போதுமா? அவங்க கூட யாராச்சும் பேச வேண்டாமா? தனியா இருந்தாலே அது ஒரு மனவியாதியை ஏற்படுத்தும். ஐயா, இப்போ நம்ம மனக்கவலை குப்பை மாதிரி சேர்ந்துகிட்டே போகுது. என் பேயை கூட குப்பை வண்டியில் போடலாம், ஆனா மனக்கவலையை போட முடியுமா? அதாவது நம்ம எப்போதும் மகிழ்ச்சியுடனும் நகைச்சுவை உணர்வுடனும் இருக்க வேண்டும். இப்போ நம் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கிற காலம் போய் ஃபேஸ்புக்ல பேசிக்கிறோம். நம்ம உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், ஆனா நம் எண்ணும் எண்ணங்கள் எங்கும் பாயும். அப்போ ஓடினம் வயிறே நிறைக்க, ஆனால் இப்போ ஓடினம் வயிறே குறை. மருந்தெல்லாம் உணவே, இன்று உணவே மருந்து. அன்றும் இன்றும் என்றும் சிறந்த நகைச்சுவை. ஐயா, நேற்று என்பது உடந்தை பானை, நாளை என்பது மடில் மேல் பூனை, இன்று மட்டுமே கையில் இருக்கும் வீணை. இனிமையாக வாசிப்பது நம் கையில் உள்ளது. அதாவது நான் என்ன சொல்ல வரேனா, எப்போதும் மகிழ்ச்சியுடனும் நகைச்சுவை உணர்வுடனும் இருக்க வேண்டும். நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: என்ன என்று சொல்லாதாமா, உங்கள் பேச்சலகை அஸ்ரா மிக அருமையாக பேசினார்கள். அஸ்ரா, வாழ்த்துக்கள். இரு அணியிலும் இருந்தும் அருமையாக பேசினார்கள். இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. துன்பம் வரும் வேலையில சிரிங்க என்று வள்ளுவர் சொல்லி வச்சா சரிங்க. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க, நகைச்சுவையே சிறந்தது. அதனால் நகைச்சுவையின் மகத்துவத்தை நாம் அறிய வேண்டும். நல்ல சாப்பிட்டால்தான் எந்த வேலையும் செய்ய தன்னம்பிக்கை வரும். அதனால் அந்த சாப்பாடு எப்படி இருக்க வேண்டும், நல்லா சுவையா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். எதையுமே அளவோடு எடுத்துக்கிட்டால் அது அழகுதான். எனவே மனதிற்கு மகிழ்ச்சி தருவது இரண்டுமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
2: நமது ஊரான நிறவியிலேயே தனது முதல் ஆசிரிய பணியை தொடங்கி பின்பு உலகம் போற்ற உயர்ந்த பாரதிதாசன் ஐயா அவர்களின் பாடலை பாட வருகிறார்கள் ஆஃபியா, ஷாஹினா, நஃபீலா பேகம், தரணி ஸ்ரீ.

பெருமைக்குரிய அடையாளமாய் விளங்கும் கும்மி பாடல் மூலம் நல்ல பழக்கங்களை பாட வருகிறார்கள் எம் பள்ளி சிறார்கள். 4ம் மற்றும் 5ம் வகுப்பு மாணவிகள் நஸ்ரியா, ஷாஹினா, அஸ்ரா, நஃபீலா பேகம், தேஜாஸ்ரீ, மமதிகாஸ்ரீ, நசீஹா, நசீரா, ஐஷா, தௌஃபிகா, சாய்ரா பானு.

குழந்தைகளே, சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் இதுவரை மலர்ந்து மனம் வீசியது நிரவி ஹுசைனியா அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சி.

நேர்களின் நமது பண்பலையில் உங்களின் அபிமான மனைவிழுதி நிகழ்ச்சியானது இன்று பிற்பகல் 3:30 உள்ளாவரும். இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் நேயர் தஞ்சை எஸ் சுஜாதா இளங்கோவன் அவர்கள். நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. 3 வரை இருக்க நிகழ்ச்சி எல்எஸ்சி, அதுக்கான போஸ்டர் நாங்கள் எப்பயோ போட்டாச்சு, உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் இப்பயே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இன்னும் சில நொடிகளை தொடர்வது வானிலை இருக்கை சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இது உங்கள் வானொலி, உங்களுக்கான வானொலி. எப்பொழுதும் இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் ஊத்துக்கோட்டையில் 5 சென்டிமீட்டர், நாலுமுக்கு சோலையார் முள்ளங்கினாவிளை, கத்திவாக்கம் அவிலாஞ்சி சின்னக்கல்லாறு ஊத்து நெய்யூர் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டரும், விம்கோ நகர் கொடுமுடியாறு அணை, மணலி திருவொற்றியூர் குண்டேரிப்பள்ளம் எண்ணூர் இரணியல் நாகர்கோவில் கும்மிடிப்பூண்டி திருப்பதிசாரம் உபாசி குருந்தன்கோடு ஆகிய இடங்களில் தலா 2 சென்டிமீட்டரும்

மற்றும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் அதிக அளவாக 41.4 டிகிரி செல்சியஸும் கன்னியாகுமரி மற்றும் கோயம்புத்தூரில் குறைந்த அளவாக 23.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவின் சில பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல், மேற்கு, மத்திய மற்றும் வடகிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளிலும், மேலும் வடமேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை அடுத்த 2-3 நாட்களில் தீவிரமடையக்கூடும். இதன் காரணமாக இன்றும் நாளையும் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும். இன்று நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலையோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனத்த முதல் மிக கனத்த மழை பெய்யக்கூடும். இன்று தொடங்கி மாதம் 10ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடிமின்னலுடன் கூடிய சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பமும் ஈரப்பதமும் கூடிய வானிலை நிலவக்கூடும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸும், குறைந்த அளவு வெப்பநிலை 23.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இன்று மாலை 6:20 நேயர்கள் கேட்கலாம். இன்சொல் அமுது வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.

இன்றிரவு 7:30 கிசான் வணி நிகழ்ச்சியில் இயற்கை விவசாய அனுபவம். காரைக்கால் மாவட்டம் சேத்தூர் வருஷப்பத்து கோட்டப்பாடி டி ராஜேஷ் அவர்களுடன் நேர்முகம். திசைங்கு மீசும் மொழிகளை, இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. பண்பலையோடு நேயர்கள் இணைந்திருக்கும் நேரம் 3:00.

0: இனி கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் LSC இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இதே நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார்.

0: ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேசன் செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
1: மேற்கிலே காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஃபேஸ்புக் பக்கம் போனீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் ஒன்று இருக்கும், அதில் ஒரு கேள்வியும் கூட கேட்டிருப்போம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. மேலே உள்ளது மட்டும் பார்த்துருக்கேன், கீழே பார்க்கலன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, விருப்பமான உணவு உணவகமா வீடா அப்படிங்கிறத கேள்வி தான் கேட்டிருக்கோம். புரியல அப்படின்னா, ஒரு பிடித்த சாப்பாடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிரியாணி சமைக்கிறோம் அப்படின்னா வீட்டில் செய்கிற பிரியாணி பிடிக்குமா, இல்லை உணவகத்தில் சமைக்கிற சாப்பிட்ற பிரியாணி பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்கோம். அதனால் பிடித்த விருப்பமான உணவு வந்து உணவகத்தில் கிடைக்கக்கூடிய உணவா இல்லை வீட்டில் கிடைக்கக்கூடிய உணவா? சில பேர் சாப்பிட்றதுக்காகவே அவுட்டிங் போவாங்க, சில பேர் எவ்வளோதான் நேரமானாலும் வெளியில் போயிட்டு வந்தாலுமே கூட வீட்டில் தான் போய் சாப்பிட்ணும் ஒரு பிடிவாதமாக இருப்பாங்க. அதனால் இந்த ஒரு வினாவை கேட்டிருக்கோம், விருப்பமான உணவு உணவகமாக வீடா? இதுக்கான கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். கமெண்ட்ஸ் கொடுங்கன்னு சொன்னேன், முன்னாடியே சொல்லிட்டதுனால நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்பான அறிவிப்பாளருக்கு நண்பகல் வணக்கம். இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதுமே எனக்கு பிடித்த உணவு என்றால் அது வீட்டு இட்லி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அரியலூர் மாவட்டம் அமுதாயன்கோட்டை பாரிவல்லன். ஆரம்பமே அமர்க்குளத்தோடு ஆரம்பிச்சிருக்கிறாரு. வணக்கம், விருப்பமான உணவு வீட்டில் தான் கிடைக்கும். உணவகத்தில் உள்ள உணவு நிறைய வகைகள் உண்டு, சுவையும் சுவையான உணவும் வீட்டில் தான் கிடைக்கும் அப்படின்னு செந்தில்கண்ணன் பேரில் சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்க, இனிய மதிய வணக்கம். என்னை பொறுத்தவரை வீட்டு சாப்பாடு தான் வயிறு திருப்தியாக சாப்பிடலாம், சுத்தமாகவும் சுவையாகவும் இருக்கும். உணவகங்களில் அதை எதிர்பார்க்க முடியாது. வீட்டு சாப்பாடு உடல் ஆரோக்கியம், வேலை விஷயமாக வெளியூர் சென்றால் உணவகங்களில் பசி என்பதற்காக தான் சாப்பிடுகிறோம் அப்படிங்கிறத சாப்பிடுகிறோம் சொல்லியிருக்காங்க. நான் கேட்டேன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு. சுவையும் சுகாதாரமும் அவசியம், அது நம் வீட்டில் சமைக்கும் உணவில் தான் கிடைக்கும். தாய் அல்லது மனைவியின் கரத்தால் அன்பாக பரிமாறப்படும் போது அதன் சுவை மேலும் பெருகும். ஏதோ ஒரு நாள் வேண்டுமானால் ஹோட்டலில் சாப்பிடலாம் அப்படின்னு குத்தாலம் KVS நகர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது ஐயோ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் குறைச்சலாக இருக்குன்னு கேட்டால் கொஞ்சம் உப்பு வந்து கொடுத்து சாரி சார் போட்டுங்க சார்ம்பாங்க. இதே வீட்டில் மனைவிட்ட கேட்கும்போது உப்பு பத்தலையேன்னு சொன்னால் உப்பு வருமா கரண்டி வருமானு நீங்கள் தான் சொல்லணும், குத்தாலம் KVS நகர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா. அடுத்து பாருங்கள், எஸ் ஜோதி அன்னப்பன் பேட்டை. 10 வயது முதலே நானே சமைத்து பரிமாறியும் நானும் சாப்பிட்டு வருவதால் எனக்கு உணவகம் சாப்பாடு தான் பிடிக்கும் சார். வீட்டு சாப்பாடு அடுத்து போச்சு, இதை தாங்க நான் எதிர்பார்த்தேன். இந்த ஒரு கமெண்ட்ஸ் தான் ரொம்ப எதிர்பார்த்தேன், உண்மையை சொல்லியிருக்காங்க. 10 வயசு முதல்ல நானே இப்போ சமைச்சு சாப்பாடு பரிமாறிட்டுருக்கேன், எனக்கு வந்து வீடு ஹோட்டல் சாப்பாடு தான் பிடிக்குது அப்படின்னு அது அடுத்து போச்சுங்கிறதுனால சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு வீட்டில் செய்யக்கூடிய உணவுகள் தான் பிடிக்கும், அதுதான் ஆரோக்கியமும் அப்படின்னு சொல்லிட்டு நெடுஞ்செரியன் இளங்கனிலிருந்து சொல்லியிருக்காங்க. ராஜேந்திரன் மனக்குடி, எனக்கு வீட்டு உணவுகள் தான் மிகவும் விருப்பம், அது ஆரோக்கியமானதாகவும் சுத்தமாகவும் இருப்பதால் மன நிம்மதியுடன் சாப்பிட முடியும். வீட்டு உணவில் இருக்கும் அன்பும் சுவையும் எப்பொழுதும் தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விருப்பமான உணவு என்றால் வீட்டில்தான் நாம் விரும்பிய உணவை திருப்தியாக சாப்பிடலாம், அதுதான் நம் உடல்நலத்திற்கு நல்லது. ரொம்ப திருப்தியாக சாப்பிடலாம் சொல்லியிருக்காங்க. சப்பாத்தி கேட்கும்போது அது கல் மாதிரி இருந்துச்சுன்னா திருப்தியாக சாப்பிட முடியுமான்னு தெரியல. திருவோணம் ரவி லக்ஷ்மி சத்யபாமா நிகழ்ச்சிக்கு வணக்கம். விருப்பமான உணவு அன்பும் ஆரோக்கியம் நிறைந்த உணவு வீட்டில் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதாப் ராமபுரம் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கிறாரு, வீட்டில் கிடைக்கும் செவியான ஆரோக்கியமான அன்பு கலந்த உணவு தான் எனக்கு பிடித்த உணவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய மதிய வணக்கம், எனக்கு விருப்பமான உணவு வீட்டில் தான் கிடைக்கும், நான் கடையில் சாப்பிட மாட்டேன். தேத்தாக்குடி தெருக்கு கலையரசன் சொல்லியிருக்காங்க. மதிய வணக்கம் நிரவி சுதா, எனக்கு பிடித்த உணவு வத்தல் குழம்பு அப்பளம் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வத்தல் குழம்பு எனக்கும் ரொம்ப பிடிக்கும், ஆனால் உணவகமாக வீடான்னு சொல்லாமல் விட்டுட்டீங்களே நிரவி சுதா அவங்க. முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன், எப்போதுமே எனக்கு வீட்டில் சமைக்கும் உணவு தான் சாப்பிடுவேன், வீட்டு முறை மட்டுமே உடலுக்கு நல்லது. வீட்டில் சமைக்கும் பூரி சப்பாத்தி இடியாப்பம் என்றால் ஸ்பெஷல் தான், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, நான் இப்பொழுது வீட்டில் தான் சாப்பிடுவேன், சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா நாகூர் முகமது ரஃபிக், இனிய மதிய வணக்கம் சார், எனக்கு பிடித்த உணவகம் தான் சார், நினைத்து சாப்பிடலாம் ருசிக்க. வீட்டில் எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைவு தான், எனக்கு இட்லி தோசை சாம்பார் தான் பிடிக்கும் சொல்லிட்டு ஒரு பில்லு மொத கொண்டு அனுப்பியிருக்காருங்க. இவர் கும்பகோணத்தில் சாப்பிட்டு பில்லு மொத கொண்டு அதுவும் இட்லி சாப்பிட்ட பில்லு அனுப்பியிருக்கிறாரு. கோமல் சரவணன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டு உணவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, எனக்கு விருப்பமான உணவு அசைவ உணவு ரொம்ப

பிடிக்கும், காராமணி பயிர் போட்டு கருவாட்டு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ சொல்கிறீங்களே, வீட்டு உணவகம் பிரியாணின்ற உணவகம் தான். அப்புறம் இதெல்லாம் சொல்லிவிட்டு இதெல்லாம் வீட்டு சாப்பாடு பிடிக்கும், பிரியாணினா அது ஹோட்டல் தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வெளியே ஹோட்டலில் சாப்பிடுவதே கிடையாது, வீட்டில் மட்டும்தான் சாப்பிடுவோம், அதுவும் பழைய தான் சாப்பிடுவோம் அதிகமாக. வீட்டில் இருக்கிற சாப்பாடு தான் நல்ல சாப்பாடு, ஹோட்டலில் சாப்பிட ருசிக்கு தான் தவிர ருசிக்கு தான் கிடைக்குமே தவிர வீட்டில் தான் பசிக்கு சாப்பாடு கிடைக்கும். குன்னூர் கிராமம் வீரகுமார் சொல்லியிருக்காங்க, வீட்டில் சாப்பிடுவதான் பிடிக்கும் அப்படின்னு சங்கரம் வந்து ஷாகுல் ஹமீத் சொல்லியிருக்காங்க. ஐயா மதியம் வணக்கம் ஐயா, இளவரசி பிரபாகரன் கூடூர். வீட்டில் தயார் செய்யும் உணவுகள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மிகவும் உடலுக்கும் ஆரோக்கியம், குறைந்த சுவையில் நிறைந்த சுவை, ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரியாணி, சிக்கன் 65, முட்டை, வெங்காய பச்சடி, அப்பா எவ்வளோகான்னு சொல்லியிருக்காங்க. அன்பான அறிவிப்பாளருக்கு வணக்கம், பெருஞ்சேரி ஜார்ஜ். எனக்கு பிடித்த உணவு வீட்டில் செய்யும் இட்லி தோசை தான் சார் பிடிக்கும், எவ்வளோ நேரம் ஆனாலும் கடையில் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. அப்போ பாருங்கள், அவர் வந்து வீட்டில் தான் சாப்பிடணும் பிடிவாதமாக இருக்கிறாரு. இரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மகன், என் வீட்டில் சமைப்பதை தான் விரும்பி சாப்பிடுவேன். ஆட்டுக்கறி குழம்பு, சிக்கன் கிரேவி, மீன் வறுவல், முட்டை அவியல், ரசத்தோடு வீட்டில் சமைத்து சாப்பிடும் சுவையோ தனி சுவை. இப்படிலாம் சாப்பிட்டா தூக்கதாங்க வரும். வணக்கம் டிஆர் பட்டினம் தேவா, எனக்கு வீட்டு சாப்பாடு தான் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும், மட்டன் குழம்பு குழம்பு ரசம் சாப்பிட சாப்பிட ஆசையாக இருக்கும். பேசாமல் நான் இன்றைக்கி கேட்டுட்டனும், நேத்தி நாளைக்கு கேட்க வேண்டிய கேள்வி இன்றைக்கி கேட்டுட்டுன்னு நினைக்கிறேன். வீட்டின் சமையல் அதில் பாசம் இருக்கும் திருவுடைய வாசல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். திருவுடைய வாசல்லேருந்து பிரபாகரன் அழகேசன் அவங்க சொல்லியிருக்காங்க, வணக்கம் சார், மேமாத்தூர் அமுதாசகர், வீட்டு சாப்பாடு தான் சார் பிடிக்கும், ஒரே லைனில் சொல்லிட்டாங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க, காட்டு மிளகு டீ மடப்புறம் தோப்புத்தரு வேல்முருகன், வணக்கம், எனக்கு விருப்பமான உணவு மீன் குழம்பு சாதம், நான் டைலர் கடை வைத்திருக்கிறேன், மதியம் வீட்டு சாப்பாடு தான், உணவகத்தில் சாப்பிடுவது மிகவும் குறைவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
4: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலம் ஆய்வாஷ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உடலுக்கான அறிவிப்புகள் இப்பொழுது விற்பனையில். மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல. மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், காரைக்கால்.
4: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுது தார்பைகள் கிரினேட் ஓஸ்ட் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
8: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
4: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம், மங்களன்மங்கள், நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்வி குழுமங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
2: பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
9: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
11: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: இன்றைய LSE நிகழ்ச்சியில் விருப்பமான உணவு உணவகமா வீடா அப்படின்னு கேட்டிருக்கோம். எனக்கு மிளகு அதிகமாக போட்ட பொங்கல் தான் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலையிலேயே சாப்பிட்ட தூக்கம் அல்லுமே. இது யாருனா செந்தில் முருகன், விளக்கப்பாடி, கடலூர் மாவட்டத்திலிருந்து. சார், பேர் படிக்காமல் விட்டுட்டீங்க, பேர் படிக்காமல் விட்டுட்டீங்க, திரும்பவும் படிங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு முறை சொல்லியிருக்கிறாரு பிரபாகரன் ஜி. என்ன மெசேஞ்சா ஞாபகம் இல்லை. எனக்கு பிடித்த உணவு பிரியாணி, அதில் வீட்டில்

0: செய்வதுதான் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு பனங்காட்டாங்குடி அனுஷ்யா சங்கர் சொல்லியிருக்காங்க. திருக்கணபுரம் ஆனந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டு உணவு தான், அதுலேயும் என் மனைவி பிரியாணி அட்டகாசமாக செய்வார், மிகவும் பிடிக்கும், கடைகளில் சாப்பிடுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும், ஒவ்வொரு முறையும் புதுசு புதுசாக டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸாக ட்ரை பண்ணி பார்த்தால் முடியும், அதனால் எனக்கு வீடு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு திருத்துறைப்பூடி அஜித் சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, என்ன சொல்லியிருக்கிறார், வீட்டில் சாப்பிட தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி சார், உங்களுக்கு உணவகமா இல்லை உங்கள் வீட்டு மீனா மேம் கையால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பப்ளிக்காக சொல்ல முடியாது, அதனால் சொல்ல மாட்டேன். எனக்கு வீட்டு உணவு தான் பிடிக்கும், திருப்பப்பட்டால் ஹோட்டல் பரோட்டா வாங்கிட்டு வந்து சாப்பிடணும் அவ்வளோதாங்கன்னு சொல்லிட்டு திருமலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. வணக்கம் சார், நிறவி செந்தில், எனக்கு பிடித்த சாதம் பழைய சோறும் கருவாடும் தொக்கு, உனக்கு உணவு தான் சார் பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன சொன்னேன், ஹோட்டலாக வீடான்னு கேட்டிருக்கோம். எனக்கு விருப்பமான உணவு வீடு தான், சுவையை விட ஆரோக்கியத்தை பெருந்து விரும்புவதால் உணவகத்தில் தயாரிக்கப்படும் உணவில் எனக்கு ஈர்ப்பாற்றால் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி அவர்களுக்கு மாலை வணக்கம். என்னை பொறுத்தவரை வீட்டு சாப்பாடு தான் பெஸ்ட்டு, கலப்படம் இல்லாத உணவு ஆரோக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் சார், காரைக்கால் மாவட்டம் புதுத்துறையிலேருந்து செல்வகுமார், எனக்கு வீட்டு சாப்பாடு தான் சார் ரொம்ப பிடிக்கும், அதில் மீன் குழம்பு சிக்கன் கிரேவி 65 இதில் மூணு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன் குழம்பு சிக்கன் கிரேவி 65 ஓ மூணு சொல்லியிருக்கிறார. அவர் பார்த்தா தில்லை சீனிவாசன் சாம்பார் அப்படின்னு யாரை சொல்கிறாருன்னு தெரியலையே, சாப்பாடை சொல்கிறாரா, நான் என்னமோ நினச்சிக்கிட்டேன். வணக்கம் அகரக்கொந்தகை சபரிஷ் செந்தில்வேல், வீடு தான் ஒரே லைனில் முடிச்சுட்டாங்க. எப்போதும் வீட்டில் தயாரிக்கும் உணவு சிறந்தது தான், ஆனால் எப்போது ஒரு முறை விருப்பம் போல் உணவகத்தில் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாப்பிடலாம் சரி, உங்களுக்கு எது விருப்பம் அதை சொல்லாமல் விட்டுட்டீங்களே. விருப்பமான உணவு வீட்டில் மட்டும்தான் சார், உணவகத்தில் சாப்பிடும்போது எனக்கு திருப்தி இருக்காது, பசிக்காக அரைகுறையாக சாப்பிடலாம், ஆனால் வீட்டில் தான் ருசி அறிந்து என் ரசனை அறிந்து செய்ய முடியும். மாங்காய் முருங்கைக்காய் பலாக்கொடை கலந்த சாம்பார் வைப்பாங்க பாருங்கள், சூப்பராக இருக்கும், மனதிற்கு திருப்தியாக இருக்கும், வயிறு மட்டும் சாப்பிடுவேன், அசை சாப்பாடெல்லாம் ஹோட்டல் தாங்க என்றாவது ஒரு நாள் மட்டும் சொல்லிட்டு இஞ்சி கூடி மின்சார கண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய டேஸ்ட் அப்படியே சொல்லியிருக்காரு, மாங்காய் முருங்கைக்காய் பலாக்கோட்டெல்லாம் போட்டு ஆட்டடா, அந்த சாப்பாடே ஒரு தனி சாப்பாடு, அப்படியே அதில் உருளைக்கிழங்கு கூட்டியும் இன்னொரு பொரியலையும் சேர்த்துக்குங்க, அப்பளத்தையும் சேர்த்துங்க மின்சார கண்ணன். வீட்டு சாப்பாடு தான் சார், கஞ்சியை குடித்தாலும் வீட்டில் குடிப்பதையே விரும்புவேன், தவிர்க்க முடியாத சில நேரங்களில் மட்டுமே ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுவேன் சார், அதுவும் ரொம்ப சொற்பம் தான் அப்படின்னு ரமணி ராஜேஷ் சதம்பத்தில் சொல்லியிருக்காங்க. கீர்த்தி ராஜன் சிவபுரி, எனக்கு வீட்டு உணவு தாங்க, பின்விளைவுகள் இல்லாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருப்பமான உணவு வீட்டு உணவு தான், நண்பர்களுடன் வெளியே செல்லும்போது ஹோட்டல் உணவு பிடிக்கும் அப்படின்னு சுரேஷ் ராஜேந்திரன் கன்னரப்பாளையத்தில் சொல்லியிருக்காங்க. காரை பண்பலைக்கு இனிய மாலை வணக்கம், எப்பொழுதுமே வீட்டு சாப்பிட்றது, சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் உணவகத்தில் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. செல்வி தெத்தியில் இருந்து சொல்லியிருக்காங்க, இனிய மாலை வணக்கம், எனக்கு ஹோட்டல் ஆட்டடா ஆட்டுக்கால் சூப்பு ரொம்ப பிடிக்கும், ரசித்து சொல்லியிருக்கிறாரு. அரியலூர் மாவட்டம் அமைதியின் கோட்டை ஜெயகாந்தி,
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாகப்பட்டினம் EHS விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இங்கே எல்லாம் சில கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே கிட்டத்தட்ட ஒரு 47 கமெண்ட்ஸ் வந்துட்டு, அதில் பிரபாகரன் ஜி மட்டும் மூணு தடவை பண்ணியிருக்காரு பேர் படிக்கலன்னு சொல்லிட்டு. எல்லா கமெண்ட்ஸ் படிச்சிடும், இன்னொரு கமெண்ட்ஸ் வரதான் எதிர்பார்த்துட்டே இருப்போம். பாப்பா பாட்டு கேட்கலாம்.
4: வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்து ஜன்னலிலே நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்டு

இது காரைக்கால் பண்பலை 100.3 எல்எல்சி நிகழ்ச்சியில் நம்ம அடுத்தடுத்த கமெண்ட்ஸ்களை படிக்க ஆரம்பிச்சிடலாம். இன்னும் ஒரு 3 கமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு, அது யாருன்னு கொஞ்சம் படிச்சிடலாம். விருப்பமான உணவு என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம், உணவகமா அல்லது வீடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் பிடிக்கும், ஆனால் அதிகமாக விரும்புறது கிடையாது, ஆனால் மற்றபடி வீடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை பழைய வண்ணாரப்பட்டியிலேருந்து சோமசுந்தர பிரபு, எனக்கு வீட்டு உணவு தான் மிகவும் பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு வாகனம் ஓட்டி காலையில் வந்தால் இரவு தாமதமாக தான் செல்வேன், அதனால் நான் அதிகம் விரும்புவது உணவகமே அப்படின்னு நிதர்சனமான உண்மையை சொல்லியிருக்காங்க வலங்கிமான். ஆட்டோ துரை, கும்பகோணம் குமரன். வீட்டு

0: நேயர்களுக்கு இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சி வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேரம் 3:30. இது ஆகாஷ்வாணி காரைக்கால். இனி கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பணம் விழையுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுன்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.
4: நேர்களை, பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கும் மனைவி நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நேயர் கடிது வழி பாடல்கோடு தஞ்சை எஸ் சுஜாதா இளங்கோவன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான தெரிவு காதலிக்க நேரமில்லை படத்தில் இருந்து. காதலிக்க என்றொரு நேரமில்லை, ஒருவருக்கொருவர் அன்பு கொள்வதும் ஒருவகை காதலே, அதை உணர்த்தும் இப்பாடல்.

எஸ் சுஜாதா இளங்கோவன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான தெரிவு காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து. காதலிக்க என்றொரு நேரமில்லை, ஒருவருக்கொருவர் அன்பு கொள்வதும் ஒருவகை காதலே, அதை உணர்த்தும் இப்பாடல்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாகப்பட்டினம் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியார் அண்ட் ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.

பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இது காரைக்கால் பண்பலை 100.3 மனம் விரியுது. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நேயர் தஞ்சை எஸ் சுஜாதா இளங்கோவன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான தெரிவு: இனிமையான குரல், இலக்கணம் மாறாத நடனம், கருத்து செறிந்த வரிகள், கண்ணுக்கினிய காட்சிகள், கண்ணும் கருத்தும் ஒன்றிணைந்த பாடல், அதை கேட்க மனதுக்குள்ளே ஆவல். இது தில்லானா மோகனம்பாள்.

பண்பலை நூறு புலிமொழி நாம் எழுந்திருக்கும் மனைமொழி நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நேயர் தஞ்சை எஸ் சுஜாதா இளங்கோவன் அவர்கள். இவரின் கடைசியான பாடலுக்கான விளக்கம், கொற்றவரும் கற்றவரும் மற்றவரும் மண்ணை கொத்தியவர் இல்லாது உயர்வில்லை, எல்லாமும் இங்கிருக்கு எடுத்து தர ஆள் இருக்கு, அந்த வல்லவனை பாடும் பாட்டை கேட்க ஆவல் இருக்கு அப்படின்னு விவசாய திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க.

0: வடித்துக் கொண்டிருக்க இந்த பார்வையோடு விடைபெறுகிறது. பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய மனம் விழையுது.
1: பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இன்றைய மனமிழைத நிகழ்ச்சியை கடித வழி பாடல் கூட அலங்கரித்த நேயர் தஞ்சை எஸ் சுஜாதா இளங்கோவன் அவர்கள். நேரம் 4 மணி, இது ஆகாஷ்வாணி காரைக்கால். இனி கேட்கலாம் மன்னார்குடி ஆவணி பர்னிச்சர் வழங்கும் அசத்தல் சந்திப்பு. மன்னார்குடி ஆவணி பர்னிச்சர் ஷோரூமில் இருந்து கிரிஜா புரட்சிகனி. பாடலோடு செல்வோம் மன்னார்குடி ஆவணி பர்னிச்சருக்கு.

ராஜகோபாலனின் அருள் பெற்ற தென் துவாரகை என்று மற்றொரு பெயர் கொண்ட மண்ணையில் பிள்ளை கிரவுண்டுக்கு பக்கத்துல கடந்த மாதம் 28ஆம் தேதி மிக பிரம்மாண்டமாக திறக்கப்பட்ட ஆவணி பர்னிச்சர் ஷோரூம்ல இருந்து இன்றைய அசல் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திக்கின்றோம் நேயர்களே. அமீரல் 40 வருடங்களாக மக்களின் நற்பெயர் பெற்ற திருமக்கோட்டை தேவர் டிம்பர் டிப்போவின் சொந்தமாக தயாரிக்கப்பட்ட பர்னிச்சர் பொருட்களோடு ஆவணி பர்னிச்சர் ஷோரூம் உதயமாகி உள்ளது. புது ஷோரூம் என்னென்ன பொருட்கள் இருக்கும், என்ன எப்படி விலை எப்படி இருக்கும், தரமா இருக்குமா பர்னிச்சர் பொருட்கள்லாம், பொருட்களின் அழகு எப்படி இருக்கும், சொந்த பட்டிலே தயாரிக்கிறாங்க பொருட்களின் அழகு எப்படி இருக்கும், இப்படிலாம் வந்து பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கும் இல்லையா. அது பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியை நம்ம பேச போறோம். தொடர்ந்து அணிந்திருப்போம் நேர்களே மதில் அழகு மண்ணையில் எழில்மிகு பொருட்களோடு மன்னார்குடி ஆவணி பர்னிச்சர்.

0: போய் ஆவணி வந்தா என் புள்ள டாப்பா வருவான் அப்படிங்கறது ஒரு சினிமா காமெடி டைலாக் இருக்கும் இல்லையா? ஆமாங்க, இங்க வந்து ஆடி போய் ஆவணி வரவேன், நீங்க ஆவணிக்கு வந்தாலே டாப்பான பொருட்களை எங்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவணி ஃபர்னிச்சர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆவணி மாதம் வந்தா நல்லது நடக்கும், தை மாதம் வந்தா வழி பிறக்கும் அப்படிங்கிறது காலங்காலமா நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு விஷயம் தான் இல்லையா? ஏன்னா ஆவணி மாதம் வந்தாலே வந்து பண்டிகைகள் தொடங்குற ஒரு நேரம், விநாயகர் சதுர்த்தி ஆரம்பிச்சு நவராத்திரி தீபாவளி கிறிஸ்துமஸ் பொங்கல் அடுத்து ரம்ஜான் இப்படின்னு பண்டிகைகள் தொடங்குற அந்த ஆவணி மாதத்துல வந்து நம்ம வந்து சுப முகூர்த்தங்களுக்கும் குறைச்சல் இல்லாம இருக்கும். சுப முகூர்த்தங்கள் சங்கமம் கூட சொல்லலாம் அந்த ஆவணி மாதத்துல. அந்த ஆவணி மாதத்துல வந்து சுப முகூர்த்தம், நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் இருக்கு, அந்த விசேஷத்துக்கு இப்பவே இன்னும் 2 மாதங்கள் இருக்கு, இந்த 2 மாதங்களுக்கு இப்பவே நீங்க வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க பர்னிச்சர் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆவணி மாதத்துல நடக்க வேண்டிய சுப முகூர்த்தத்துக்கு நீங்க ஆவணி பர்னிச்சருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவணி பர்னிச்சர்ல இருந்து பேச வந்திருக்கிறாங்க. வணக்கம் ஐயா, நீங்க சொல்லுங்க, பேசுறீங்க.
1: ஹலோ, வணக்கம். ஆவணி பர்னிச்சர்ல இருந்து துரைசாமி, நிர்வாக பொறுப்புல இருக்குது. இது 40 வருடங்களுக்கு முன்பு ஆவணி தேவரால் ஆரம்பிக்கப்பட்டது. அவர் மகன் செல்வகுமார் தரமான முறையில் தேக்கு மரங்கள் வெங்க மரங்கள் வீடுகளுக்கு நிலைசன அளித்து கொண்டிருக்கிறார். இப்போ தரமான கல்யாண தேவைகளும் வீடுகளுக்கு தேவையான பர்னிச்சர் பொருட்களும் தேக்கு மரமான பீரோக்கள் கட்டில்கள் சிறந்த முறையில் தயார் செய்து சோரூமாக மன்னார்குடியில் பெரிய சோரூமாக ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறோம்.
0: அதாவது திருமக்கோட்டையில தேவர் டிம்பர் டிப்போ, இந்த டிப்போல இருந்து நீங்க வந்து சொந்தமா பற்ற வச்சு நீங்க வந்து தயாரிச்சு அங்கிருந்து பொருட்களை இங்க எடுத்து வரோம். அந்த வந்து 40 வருடங்களா இந்த டிம்பர் டிப்போ இருக்குது அப்படின்னு சொல்றீங்க.
1: ஆமா, 40 வருடங்களா தரமான முறையில் சிறந்த பொருட்களை தயார் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறோம்.
0: சொந்த பற்றையில நாங்க வந்து தயார் பண்றோம் அப்படின்னு சொல்றீங்க. தச்சர்கள்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அனுபவம் வாய்ந்த தச்சர்களா எப்படின்னு சொல்றீங்க?
1: சிறந்த முறையில் வேலை செய்யக்கூடிய தரமான கார்பெண்டர்களை வைத்து தயார் பண்ணி கொண்டிருக்கிறோம். பாலிசும் நல்ல தரமான முறையில் பாலிசும் கண் கவருங்கிற விதத்தில் மக்களுக்கு என்ன விரும்புகிறார்களோ அதற்கு ஏற்றவாறு தயார் செய்து கொடுத்து கொண்டிருக்கோம்.
0: சரி, சொந்த பற்றலே தயாரிக்கிறாங்களே, விலை எப்படி இருக்கும், ஒரு என்ன வரும் சொந்த பற்ற தயாரிக்கும் போது விலை கம்மியா கிடைக்கும் அப்படின்னு நம்பி வரலாமா?
1: நல்லா தரமான பொருட்களோட உற்பத்தி விலைக்கே நாங்க சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறோம். உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப நாங்க தயார் செய்து மிகவும் குறைந்த விலையில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம்.
0: இப்ப இப்ப கடந்த 28ஆம் தேதி நீங்க வந்து மன்னார்குடியில வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த ஷோரூம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன், இல்ல ஒரு வாரம் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப உங்களோட வரவேற்பு எப்படி இருக்கு, மன்னார்குடி மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க?
1: மக்கள் வந்து என்ன நினைக்கணும், நமக்கு தேவையான பொருட்களை உடனே அங்கு கிடைக்கிறது, எந்த நினைப்போடு நம்ம வருகிறோமோ அதற்கேற்றவாறு அங்கு பொருட்கள் மிகவும் சிறந்த முறையில் தரமான பொருட்கள் இருப்பதனால் எல்லாரும் விரும்பி வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க
0: அப்படின்னு சொல்றீங்க. தொடர்ந்து நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிர்வாகத்துல உள்ள மேலாளர் வந்து இப்ப வந்து பேசினாங்க. என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு, அதோட விலை என்ன, அதோட தரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விற்பனை பிரிவில் உள்ளவங்க தொடர்ந்து பேசுவாங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் நேர்களே. மதிலழகு மண்ணையில் எழுந்திருக்க பொருட்களோடு மன்னார்குடி ஆவணி பர்னிச்சர்.
2: பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலால வேண்டி நின்ற பைங்களுக்கு உயலால கையில் தந்தே கல்யாணமா.

0: மதிப்பு கூட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விளைவிக்கப்பட்ட பொருட்களை அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வது இல்லையா, சொந்தமாகவே அதை விற்பனை செய்வது. அது மாதிரி தான் இப்போ வந்து ஒரு சொந்தமான ஒரு பட்டறை, அதாவது திருமக்கோட்டையில் தேவர் டிம்பர் டிப்போ அப்படின்ற அந்த சொந்தமான பட்டறை 40 வருடங்களாக அந்த சுற்றுவட்டார திருமக்கோட்டை சுற்றுவட்டார மக்களோட புகழ் பெற்ற ஒரு மக்களின் நன்மதிப்பு பெற்ற அந்த டிம்பர் டிப்போல இருந்து நாங்கள் இப்போ வந்து புதுசாக நம்மளே வந்து இந்த ஃபர்னிச்சர் பொருட்களை தயார் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி தயார் பண்ணி இப்போ வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. மன்னார்குடியில் வந்து ஷோரூம் வச்சுருக்குறாங்க, ஆவணி ஃபர்னிச்சர் அப்படிங்கிற அந்த ஷோரூம். உள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னாக்க நிறைய ஃபர்னிச்சர், ஒரு ஃபர்னிச்சர் கடைனா என்னென்ன இருக்கும் நமக்கு எல்லாம் தெரியும் இல்லை, பீரோ இருக்கும், டைனிங் டேபிள் இருக்கும், சோஃபா இருக்கும், எல்லாமே வந்து நம்ம பார்க்குறதுக்கு அழகாக வித்தியாசமாக இருக்கும். இதெல்லாம் வந்து நாங்களே எங்களோட சொந்த பட்டறையில் தயாரிச்சது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொந்த பட்டறையில் தயாரிச்சதுனால இந்த விலையும் வந்து நாங்கள் வந்து குறைவாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. தரமான மரங்களை வைத்து நாங்கள் வந்து இந்த பொருட்களை தயார் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்போ விற்பனை பிரிவில் வந்து பேசுகிறதுக்கு வராங்க. திரும்பவும் மேலாளர் அவங்களே பேசுகிறாங்க.
1: தரமான தேக்கு மர பீரோக்கள், கட்டில்கள், டைனிங் டேபிள், சோஃபா செட் அனைத்தும் சிறந்த முறையில் செய்து தருகிறோம். உங்கள் ஆர்டர் கேட்டபடி தயார் செய்து தருகிறோம்.
0: என்னென்ன மரங்கள் செலக்ட் பண்ணி செய்கிறீங்க?
1: தேக்கு மரங்கள், வேங்கை மரம், பூரச மரம், மகாகனி மரம் போன்றவற்றில் சிறந்த முறையில் செய்கிறோம்.
0: அதாவது திருமண சிறுவத்தை பொருட்கள்னாக்கா இப்போ வந்து எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க, டைனிங் டேபிள்லேருந்து சோபாலேருந்து எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு திருமணத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கா, இல்லை வந்து இங்கே வந்து கொஞ்சம் இருக்கும் வேறு வெளியில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவீங்களா?
1: இல்லை, அனைத்து பொருட்களும் அவங்க ஆர்டர் பேரு நாங்கள் தரமான முறையில் செய்து தயார் செய்து தருகிறோம்.
0: இப்போ ஒரு திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு செட்டாக பொருட்கள் எடுப்பாங்க காம்போவில், எல்லா பொருட்களும் சேர்த்து. அப்படி எடுக்கும்பொழுது ஒரு காம்போவாக வந்து நீங்கள் ஏதாவது விலை குறைவாக அப்படி ஏதாவது இருக்குதா, இல்லை அதோட உண்மையான விலை ஆக்சுவல் பிரைஸ் தான் கொடுப்பீங்களா?
1: இல்லை, பொருட்கள் வந்து நாங்கள் உற்பத்தி விலைக்கு கொடுப்பதனால் அதோட சிறந்த கொள்முதல் செய்வதற்கேற்ற சிறந்த பரிசுகளும் கொடுக்குறோம்.
0: காம்போ ஆஃபர் அப்படிலாம் இன்னும் போடல, நீங்கள் சொல்கிறீங்க.
1: ஆஃபர் முறையில் தான் கொடுக்குறோம். கல்யாண சீரை எடுத்தாங்கன்னா அதுக்கு டைனிங் டேபிள் எடுத்தாங்கன்னா ஒரு பீரோ, இது பீரோ கப்போடு எல்லாம் எடுத்தாங்கன்னா நம்ம ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இலவசம், சோஃபா எடுத்தாங்கன்னா ஒரு இது டீபாய் இலவசம், அது மாதிரி கொடுக்குறோம்.
0: சரி, இப்போ வந்து ஆவணி மாதம் இப்போ திருமணம் வச்சுருக்குறாங்க, இப்போவே வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் பணம் கொஞ்சம் அமௌண்ட் கட்டிட்டு நாங்கள் வந்து புக் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இங்கே அதுக்கு ஏதாவது வழிவகைங்களா?
1: ஆ, அது மாதிரி செய்வர்களுக்கு நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டாவே நாங்கள் சிறந்த முறையில் தயார் செய்து வைத்து விடுவோம். பொருள் எடுக்கும்போது உங்களுக்கு பணத்தையும் கட்டிவிட்டு எடுத்துக்கொள்ளலாம்.
0: சரி, அட்வான்ஸ் புக்கிங்லாம் உண்டு. அதுமாரி வந்து தரமான பொருட்கள் தான், அதை தேக்கு வேங்க இந்த மாதிரி தரமான பொருட்கள் தான் நாங்கள் வந்து பொருட்கள் தயார் பண்ணுறோம் அப்படின்னு இந்த நிறுவனத்திலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து அடைந்திருப்போம் நேயர்களே. மதிலழக மண்ணையில் எழில்மிகு பொருட்களோடு மன்னார்குடி ஆவணி ஃபர்னிச்சர்.

0: செண்பக மரங்கள் நிறைந்த ஊர் என்பது இந்த புராண வரலாற்று செய்தி. இது தரமான மரங்களால் செய்த பர்னிச்சர். இதுதான் ஆவணி பர்னிச்சர் அப்படின்னு இப்போ வந்து ஆவணி பர்னிச்சரோட மேலாளர் சொன்னாங்களே. தரமான மரங்களை வச்சு தான் நாங்கள் வந்து பொருட்கள் தயார் பண்ணோம். அதாவது எங்களுக்கு சொந்த பட்டறையில் அனுபவம் வாய்ந்த அந்த தச்சர்களை கொண்டு நாங்கள் வந்து இந்த பொருட்களை தயார் பண்ணி இங்கே வந்து மன்னார்குடி ஆவணி பர்னிச்சரில் வந்து ஷோரூமில் வச்சுருக்கிறாங்க. அதை 40 ஆண்டுகளாக மக்களின் கைராசி நிறுவனமான திருமக்கோட்டை தேவர் டிம்பர் டிப்போவின் புதிய உதயம் இந்த ஆவணி பர்னிச்சர் அப்படின்னு சொல்லலாம். திறப்பு விழா சலுகை கடந்த 28ஆம் தேதி திறப்பு விழா கண்ட இந்த உதயமாகியுள்ள இந்த ஷோரூமுக்கு திறப்பு விழா சலுகையா மரபீரோ கட்டில் வாங்குவோருக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இலவசம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்ந்து டிஸ்பென்சரினு 10% நீங்கள் வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் 10% நாங்கள் வந்து தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு இந்த பர்னிச்சரில் சொல்லியிருக்கிறாங்க. பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசையில் நாங்கள் ஒரு சிறிய பொருள் தான் வாங்க போகிறோம். ஒரு பூஜை ஸ்டாண்ட் வாங்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு வெறும் கைய அனுப்பாம உங்களுக்கும் ஒரு நிச்சய பரிசு கொடுத்து நாங்க வந்து அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவணி பர்னிச்சர் சொல்லியிருக்காங்க. என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு, இவங்க வந்து சொந்த பட்டறை, அதாவது பர்னிச்சர் ஷோரூமா இல்லாம சொந்த பட்டறையிலிருந்து கொண்டு வச்சதுனால இங்க வந்து உட்டன் பர்னிச்சர் மட்டும்தான் இங்க வந்து கிடைக்கும். அதோட சோஃபா வந்து ஃபோம்ல இருக்குது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பர்னிச்சர் இது வரைக்கும் இங்க இல்ல. என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மர பீரோ, மர கட்டில், மர சோபா, குஷன் சோபா, டைனிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள், பூஜை ரூம் கபோர்டு, ரெடிமேட் கபோர்டு, ரெடிமேட் டிவி கபோர்டு, ரெடிமேட் ஸ்டடி டேபிள், பெரம்பு ஊஞ்சல் இருக்கு, கம்ப்யூட்டர் டேபிள் இருக்கு, ஆஃபீஸ் ரூம் டேபிள் இருக்கு, குஷன் சேர்கள் இருக்கு. இப்படி வந்து நிறைய பொருட்கள் வந்து இது வரைக்கும் திறப்பு விழா கண்ட, அதாவது கடந்த ஒரு 10 நாட்களுக்குள்ளார திறப்பு விழா கண்ட இந்த ஷோரூம்ல இந்த பொருட்கள்லாம் இருக்கு. இன்னும் வந்து அதாவது மக்களோட வாடிக்கையாளர்களோட வேண்டுகோளுக்கு இணைங்க நாங்கள் வந்து பிளாஸ்டிக் சேர்லாம் நாங்கள் வந்து இன்னும் ஆரம்பிக்க போறோம், நிறைய கொண்டு வந்து நாங்கள் வந்து விற்பனைக்கு வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து நிறுவனர் வந்து பேசப்படுறாங்க. வணக்கம்.
1: வணக்கம், நான் ஹிதேஷ் செல்வகுமார். என்னோட அப்பா தான் இதோட ஓனராக இருக்காங்க, ப்ரொப்ரேட்டர் அண்ட் ஓனராக இருக்கும். ஃபார் த பாஸ்ட் 40 இயர்ஸில் வந்து நாங்கள் இந்த ஃபர்னிச்சர் அண்ட் வுட் பிஸ்னஸில் இருக்கோம். இது எங்களோட நியூ வெஞ்சர், அதாவது ஆல்ரெடி இங்கே ஒரு ஷாப் வச்சுருந்தோம். ஸோ அப்ஸ்கேல் பண்ணுறது ஒரே காரணத்தினால இப்போது இங்கே ஒரு கிராண்ட் ஓப்பனிங்காக கடந்த 28 ஓப்பன் பண்ணோம். 28
0: உங்களுக்கு எதுக்காக இந்த எண்ணம் வந்தது, அதாவது டிம்பர் இப்போ வச்சுருந்தீங்க ஃபர்னிச்சர் வைக்கணும் அப்படின்னு எதுக்காக இப்படி ஒரு எண்ணம்?
1: 40 இயர்ஸாக அந்த பிஸ்னஸில் இருக்கோங்கிறதுனால நாட் ஒன்லி மேனுஃபேக்சரிங், நம்ம இப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறோம், வெளியில் உள்ள டீலர்ஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட கீ குவாலிட்டி என்னென்னா நம்ம ஃபினிஷிங் மட்டும்தான். ஃபினிஷிங் பார்த்து இப்போ வந்த கஸ்டமர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து எல்லாம் சொல்கிறது என்னென்னா குவாலிட்டியாக இருக்குது, ஃபினிஷிங் நல்லாயிருக்கு, கடைசியாக நல்ல ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால. ஸோ 40 இயர்ஸாக நம்ம வச்சுருக்கிறதுனால நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வராங்க, ஷாப் வெண்டர்ஸ் வராங்க, பெரிய பெரிய ஆர்டர்ஸ் வரும்போது நம்ம குவாலிட்டியான ஃபினிஷிங்கில் கொடுக்கும்போது வை நாட் நம்மளே செஞ்சு நம்மளே ஒரு ஷோரூம் மாதிரி ஆரம்பித்தா இன்னும் நம்ம அப்ஸ்கேல் பண்ணலாம் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் ஆரம்பித்தோம்.
0: இப்போ வந்து நீங்கள் வந்து சொந்த பட்டறை வச்சுருந்தனால சின்ன சின்ன ஃபர்னிச்சர் ரூம் ஷோரூம்லாம் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன ஊர்கள்லாம் அவங்களுக்குலாம் வந்து ஹோல்சேலில் கொடுப்பீங்களா?
1: கண்டிப்பாக ஆர்டர்ஸ் வர வர நமக்கு இருக்கிற குவான்டிட்டி பொறுத்து, நமக்கு இருக்கிற வுட் அண்ட் மெட்டீரியல்ஸ் பொறுத்து எப்படி எப்படிலாம் நம்ம செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக்கலாம். நீங்கள் இப்போது மாடர்னாக ஃபர்னிஷ்டு மினிமலிஸ்டிக்காக வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அது இல்லை ஸ்டிக்காக வேணும், எனக்கு புது டைப்ஸில் செஞ்சுட்டாங்க, மிக்ஸ்டு வுட்டாக செஞ்சுட்டாங்க, இல்லை குவாலிட்டி வுட்டாக செஞ்சுட்டாங்க, எந்த மாதிரி ஃபினிஷிங்கில் எப்படி வேணும்னு கேட்குறீங்களோ அதை டாப் நாட்சாக நாங்கள் பண்ணிக்கலாம்.
0: இப்போ வந்து மேலாளர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டால், ஆஃபர் காம்போ ஆஃபர் மாரி ஏதாவது இருக்குங்க, அது வந்து இது வரைக்கும் அறிமுகப்படுத்தலை அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஏன்னா அவங்க உங்களை பார்த்தாங்க, நீங்கள் தானே முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஐடியா தான் இருக்கா?
1: கண்டிப்பாக இப்போது ஆர்டர்ஸ் வர வர நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா புது புது ஆஃபர்ஸ் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போதைக்கு பேசிக்காக இந்த கல்யாண செட்டு, இந்த டைனிங் டேபிள் எல்லாம் வரவங்களுக்கு ஒரு டீப்பாயும் செட் 5% ஒரு 10-5% வந்து டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆஸ் ஆர்டர் போக போக நிறைய கஸ்டமர்ஸ் வந்தீங்க அப்படின்னா மற்ற மற்ற பொருள் நீங்கள் இப்போ பல்கில் வாங்குறீங்க, மொத்தமாக ஒரு பீரோ வாங்குறீங்க, சோஃபா வாங்குறீங்க.

0: ஒரு கண்ணாடி செட் வாங்குறீங்க, காட் எல்லாமே வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஆஃபர்ஸ் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்தராக ஃபியூச்சரில் என்னென்ன வருது பண்ணிட்டு இருக்கோம்.
1: இப்போ வந்து எல்லா பொருட்களையும் இங்கேயே வாங்கும்பொழுது மக்கள் வந்து இப்போ வந்து இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருக்குதா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அந்த அதை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்த பாடலுக்கு பிறகு நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம். ரொம்ப நேரம் பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆம் நேயர்களே, மத்திய மண்ணையில் எழில்மிகு பொருட்களோடு மன்னார்குடி ஆவணி ஃபர்னிச்சர்.

0: நம்ம எல்லாரோட கனவும் சொந்த வீடு, அதுதான் இல்லையா? சொந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் அந்த வீடு மட்டும் இருந்தா பத்தாது, அந்த வீட்டை அழகாக்க பர்னிச்சர் பொருட்கள் வேணும். பர்னிச்சர் பொருட்கள் இருந்தாதான் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு ராயல் லுக்கு வேணும். ஆனா நம்ம வீட்டுக்கு தகுந்த இடவசதிக்கு தகுந்த நம்ம வந்து பர்னிச்சர் பொருட்கள் தான் நமக்கு வந்து முக்கியம் இல்லையா? அப்படி வந்து இப்ப வந்து நம்ம வந்து இடவசதி வந்து குறைவான வீடுகள்லாம் கட்டிட்டு இருக்கும்போது பூஜை ரூமுக்குன்னு தனியா ஒரு இடம் ஒதுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கும்போது இப்ப அதுக்காக தான் பூஜை ஸ்டாண்டு, அதாவது சிறிய வீடுகளுக்கும் சரி கடை வியாபார ஸ்தலங்களுக்கும் சரி பூஜை ஸ்டாண்டுங்கிறது இப்ப வந்து ரெடிமேடா வந்து இப்ப எல்லாமே இப்ப எல்லா கடையிலுமே கிடைக்குது. அது மாதிரி வந்து பூஜை ஸ்டாண்டு இங்க வந்து ரொம்ப அழகா, அதாவது மேல வந்து இந்த கோபுரம்லாம் கோபுர கலசல்மா வைத்து அந்த மாதிரியான மாடல்கள்லாம் இங்க வந்து பூஜை ஸ்டாண்ட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அது பத்தி நம்ம அது விலை என்ன, ஆரம்ப விலை என்ன, அது பத்தி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம பேசலாம். இப்ப வந்து நம்ம வந்து நிறுவனர் அவர்கிட்ட வந்து இஎம்ஐ வசதி பத்தி கேட்டிருந்தோம் இல்லையா? இப்ப எல்லா கடைகளுமே இஎம்ஐ வசதி இருக்குதா அப்படிங்கறத மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு சிறுவரிசை பொருட்களுக்கு கல்யாண சிறுவரிசைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ஆகும். எல்லா பொருட்களையும் நம்ம பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து ஒரே நேரத்தில் அந்த பணத்தை செலுத்த முடியாம இஎம்ஐ ஆஃபர் இருக்குதா அப்படின்னு தான் பார்ப்போம். அதுவும் அந்த கடையில் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இஎம்ஐ பற்றி
1: இஎம்ஐ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கடைசி நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வரவங்க எல்லாருமே வந்து சேல்ஸ் பார்க்குறாங்க, எல்லாம் நல்லா இருக்குது, ஃபினிஷிங்லேருந்து எல்லாம் நல்லா இருக்குது, இது நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட் போட்டு தருவீங்களான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் போட்டு தான் தரோம். பத்தாவது குறைக்கு நீங்கள் இஎம்ஐயில் எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக பஜாஜ் ஃபைனான்ஸ்லேருந்து நாங்கள் இஎம்ஐ போட்டுட்ருக்கோம். நாலஞ்சு கஸ்டமர்ஸ் இப்போதைக்கு இஎம்ஐயில் எடுத்திருக்காங்க, முதல்ல வர வர பார்ப்போம்.
0: இஎம்ஐ வந்து இப்போ வந்து இனிஷியல் அமௌண்ட்டு அப்படிலாம் இருக்கும், இப்போ ஜீரோ அமௌண்ட்லாம் இருக்கும், அப்போ அதை பற்றிலாம் வந்து ஃபைனான்ஸ் காரங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்களா?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: சரி, இஎம்ஐ ஆஃபரும் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆவணி ஃபர்னிச்சர்லேருந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அதாவது அன்பான அக்காவுக்கு ஒரு திருமணம் அப்படிங்கும் போது அந்த அந்த அன்பான அக்கா தங்கை நம்ம புகுந்த வீட்டில் வந்து பல பயன்படுத்துகிற அந்த ஃபர்னிச்சர் பொருட்கள் வந்து தரமானதாக அழகானதாக இருக்கணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா? நம்ம வந்து நம்ம வீட்டு பொண்ணுக்கு வந்து ஒரு பொருளை வாங்கி கொடுக்கும் போது அது வந்து ஏதோ கடமைக்குன்னு வாங்கி கொடுக்காம ரொம்ப தரமான நிறைய நாட்கள், ஏன்னா அந்த பொருள் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருக்கோம். இது எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்த பொருள், எங்கள் தம்பி வாங்கி கொடுத்த பொருள், என் அப்பா வாங்கி கொடுத்த டேபிள், எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த டிவி, எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த டைனிங் டேபிள் இப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி அந்த பொருள் வந்து தரமானதாக அழகானதாக ரொம்ப நாள் அந்த பொண்ணு கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து தரமான மரங்கள் கொண்டு தயாரி

சம்பந்தப்பட்ட பொருட்களை தான் நம்ம வந்து வாங்கணும். நம்ம அதனால தான் நம்ம வீட்லேயே நம்ம வீட்லேயே வந்து மரங்கள் வாங்கி ஆசாரி வைத்துலாம் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். அதற்கான கால சூழ்நிலை இப்போ இல்லாததுனால இந்த மாதிரி வந்து சொந்த பட்டறையில் தயாரிக்கிற பொருட்களை நம்ம வாங்கலாம் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்குது. அதுதான் இப்போ வந்து ஆவணி ஃபர்னிச்சரில் திருமக்கோட்டையில் உள்ள டிம்பர் டிப்போலேருந்து நாங்கள் வந்து சொந்த பட்டறையில் வைத்து சொந்த அனுபவம் மிக்க தச்சர்களை கொண்டு நாங்கள் வந்து இந்த பொருட்களை வந்து இந்த ஆவணி ஃபர்னிச்சரில் கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொந்த பட்டறையிலே தயாரிக்கிறனால நாங்கள் வந்து விலை நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப விலை குறைவாக இது வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் வந்த மக்களோட ஃபீட்பேக் இதுதான் விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆமாம் தொடர்ந்து நம்ம பேசலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதோட விலை ட்ரெஸ் இதை நம்ம வந்து பூஜை ஸ்டாண்ட் பற்றி நம்ம வந்து ஆரம்பிச்சோம் இல்லையா, பூஜை ஸ்டாண்ட் வந்து ஆரம்ப விலை என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு நினைவு மேரிலே மதிரழகு மண்ணையில் எழுமிகு பொருட்களோடு மன்னார்குடி ஆவணி ஃபர்னிச்சர்

0: நம்ம வீட்டுல நடக்கிற சுப நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து இது போதும் பூஜை பண்ணி தான் ஆரம்பம் பண்ணி, அது மாதிரி ஒரு நாள் நம்ம தொடங்கும் போது அன்றைய நாளும் நம்ம வந்து அந்த பூஜையோட தான் நம்ம வந்து ஆரம்பிப்போம். இதுதான் நம்மளுடைய மரபு. அந்த பூஜை பண்ற இடமும் வந்து தனியா இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மரபா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இடவசதியோட பிரச்சனையினால வந்து கொஞ்சம் நம்ம நிறைய பேர் வந்து பூஜை ஸ்டாண்ட் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த பூஜை ஸ்டாண்டு நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். விலை அதிகமா இருக்குமோ எப்படி இருக்கும், இது வந்து பாதுகாப்பான தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு விளக்கேற்ற வேண்டிய ஒரு ஒரு நெருப்பு இருக்க வேண்டிய ஒரு இடம், பத்தி ஏற்றுவோம் விளக்கு ஏற்றி வைப்போம் இப்படின்னு பாதுகாப்பானதா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து விளக்கம் சொல்றதுக்காக திரும்பவும் மேலாளர் அவர்கள், அவங்க பேர் என்னங்க சொன்னீங்க ஐயா? துரைசாமி ஐயா அவர்கள் வந்து வராங்க. வணக்கம் ஐயா. பூஜை ஸ்டாண்ட் வந்து அந்த ஏரி அந்த பக்கத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம். அப்ப ரொம்ப அழகழகா இருக்கு பாத்தீங்கன்னாக்க, நம்ம எல்லாரும் வந்து மணி வைத்து நம்ம கதவுகள் வந்து மணி வைத்து நம்ம வந்து வீட்டுல பூஜை ரூம் கதவுல அந்த மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னாக்க இன்னொரு டோர்ல வந்து சாமி போட்டோ, நமக்கு பிடித்த சாமி போட்டோ, முருகன் கிருஷ்ணர் இந்த மாதிரி பிடித்த சாமி போட்டோ எல்லாம் அந்த டோர்ல வைத்து இருக்குது. இது பார்க்கும் போதே நம்ம வந்து எதை எடுக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். நீங்க சொல்லுங்க ஐயா, விலையை பத்தி சொல்லுங்க.
1: 2000 ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு 12000 ரூபா வரைக்கும் இருக்கு. அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் வாஸ்து போய் வைத்து விடுவோம்.
0: 2000 ரூபா அப்படின்னாக்க ஒரே ஒரு கபோர்டு இருக்கும்.
1: ஆமா, ஒரு கபோர்டு இருக்கும், ஒரு ட்ரா இருக்கும், போஸ்ட் போடுறவருக்கு ஒரு ட்ரா இருக்கும்.
0: சரி, இப்ப நான் வந்து சொன்ன பாதுகாப்பு விஷயம் எப்படி,
1: அது டோர் இருக்கும்,

0: டோர் இருக்கும், அதுல மணி எல்லாம் போட்டிருக்கும், அதுல ஏர் வர மாதிரி மணி போட்டிருப்போம், அதனால பாதுகாப்பா இருக்கும்.
1: சரி, அதாவது பாதுகாப்பு பத்தி நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். அதாவது தீ பற்றாத ஒரு கெமிக்கல் வந்து எப்போதுமே கலந்துதான் பூஜை ஸ்டாண்ட்ல பண்ணுவாங்க இல்லையா, அந்த பூஜை ஸ்டாண்ட்ல பண்ணும்போது அது வந்து கெமிக்கல் அந்த கெமிக்கல் கலப்பாங்க, அதனால தீ பற்ற எளிதில் தீ பற்ற இல்லாத ஒரு அந்த ஒரு கலவையோடு தான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறனால நம்ம வந்து பாதுகாப்பு பத்தி நம்ம வந்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்டிப்பா பூஜை ஸ்டாண்ட் வந்து 2000 ரூபாயிலிருந்து அதுக்கு மேல நீங்க எவ்வளவு உங்களுக்கு எவ்வளவு அழகா டிசைனை பொறுத்து, அதோட கபோர்டு எத்தனை இருக்கோ அதை பொறுத்து, அந்த டிசைன் மணி இதெல்லாம் பொறுத்து விலை வந்து அதிகமா இருக்கு. உங்களுக்கு வந்து எனக்கு வந்து சின்னதா போதும், ஒரு கடைக்கு வந்து எனக்கு வந்து இருக்கிற இடத்துல சின்னதா போதும்னாக்கா நீங்க வந்து 2000 ரூபாயிலிருந்து நீங்க வந்து பூஜை ஸ்டாண்ட் வாங்கிக்கலாம். பிடித்த கடவுளின் போட்டோ வந்து இங்க வந்து நிறைய இருக்கு. இது பார்த்தோன்னே நமக்கு எல்லாருமே வந்து இந்த அந்த கடவுள் போட்டோ பார்த்தாலுமே பிடிக்கும். ஒரு முருகன் போட்டோ இருக்குது, ஏன்னா இப்ப முருக பக்தர்கள் அதிகமாயிட்டு இருக்கிற நேரத்துல கண்டிப்பா வந்து வாங்குறதுக்கு வந்து நீங்க வந்து முயற்சி பண்ணுவீங்க. கண்டிப்பா வந்து ஆவணி பர்னிச்சர் வந்து அதாவது வாங்குறீங்க, எங்க வீட்டுல எல்லாமே இருக்கு, பீரோ இருக்குது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, எல்லாமே இருந்தாலும் புதுசா ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கிறாங்க, விலை எப்படி இருக்கு, என்னென்ன பொருட்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக ஒரு முறை வந்து நீங்க வந்து ஆவணி பர்னிச்சர் வந்து பார்த்துட்டு போங்க. பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா வந்து வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவணி பர்னிச்சர் உங்களை வந்து அன்போடு அழைக்கிறாங்க. ஆமாங்க, 40 ஆண்டுகளாக மக்களோட நன்மதிப்பு பெற்ற திருமக்கோட்டை தேவர் திம்பத்தி கோவின் சொந்த தயாரிப்புல தயாரிக்கப்பட்ட பர்னிச்சர் பொருட்களோட ஆவணி பர்னிச்சர் இங்க உதயமாயிருக்கு. மன்னார்குடியில பின்லே கிரவுண்டுக்கு பக்கத்து பில்டிங் ஆவணி பர்னிச்சர், மதிலழகு மண்ணையில் எழில்மிகு பொருட்களோடு மன்னார்குடி ஆவணி பர்னிச்சர்.

தங்கமான தங்கைக்கு, அன்பான அக்காவுக்கு, பாசமான பொண்ணுக்கு நம்மளோட அன்பளிப்பு அப்படின்னாக்க ஃபர்னிச்சர் பொருட்களை நம்ம கொடுக்கும்போது தரமா வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த தரமா வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாக்க நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து கைராசி கடன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கைராசி கடை எங்களுக்கு கைராசியில வந்து எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா 40 வருஷமா நாங்கள் வந்து திம்பத்தி போல இருக்கோம். அதோட ஒரு மதிப்பு கூட்டல் அது மாதிரி நாங்கள் வந்து இப்போ வந்து ஃபர்னிச்சர்ல ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது கைராசியில எந்த குறைவும் இல்லை, அது கைராசியான கடை அப்படின்னு கூட சொல்லலாம். அவனி ஃபர்னிச்சருக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கடந்த 28ஆம் தேதி திறப்பு விழா கண்டதுனால நிறைய உங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது எந்த பொருள் எடுத்தாலும் 10% வரை உங்களுக்கு தள்ளுபடி கொடுக்குறாங்க. அதோடு எந்த

0: வாங்கினாலும் அதுக்கு உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்க. அதோட மரபீரோ கட்டில் வாங்கும் போது ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, மரபீரோ, மரக்கட்டில், மர சோஃபா இதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதாவது மதிப்புள்ள பொருட்களை, அதாவது நம்மளோட பொருளாதார நோக்கத்தோடு சுழந்து கொண்டிருக்கோம் இந்த உலகத்தில், நம்மளோட வந்து சொத்து அப்படின்னாக்கா நம்மளோட சேமிப்பு தான் முதல் சொத்து இல்லையா. அந்த சொத்து பத்திரமா இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து பத்திரமான ஒரு இடம் வேணும் இல்லையா. நம்ம வீட்டில் எந்த இடம் பத்திரமா இருக்கும், பீரோ தான். அந்த பீரோ ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், தரமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் இல்லையா. அதுக்கு நீங்கள் வாங்க, ஆவணி சந்திச்சிருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஆவணி சந்திச்சிரு உங்களை அன்போடு அழைக்கிறாங்க. கண்டிப்பாக பீரோவும் வரிசையாக அடுக்கி வச்சுருக்குறாங்க பாருங்கள். மர பீரோ வந்து அவ்வளோ அழகாக கலர் கோட்டிங்லாம் கொடுத்து, அதாவது பிளைவுட் கப்போர்ட் தனியாக வச்சுருக்குறாங்க, மர பீரோ தனியாக வச்சுருக்குறாங்க. இந்த மர பீரோ வந்து எப்படி இருக்கும், என்ன மாதிரி மரத்தில் பண்ணியிருக்காங்க, எப்படி பாதுகாப்பானது, எந்த எந்த அளவுக்கு உழைக்கும், எந்த விலை, மர பீரோவை பற்றி சொல்லுங்கள்.
1: மர பீரோ பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போதைக்கு பிளைவுட்ல பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து ஃப்ரம் 8,000 to 15,000 வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு. அஸ் ஐ செட், இது எல்லாமே வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணணும். எனக்கு இல்லை, எனக்கு ஒரு மிரர் வேணும், ரெண்டு மிரர் வேணும், சைஸ்ல எனக்கு மிரர் வேணும்.
0: நான் கபோர்டு பத்தி அந்த பீரோ பத்தி கேட்டேன்,
1: பீரோஸ் பத்தி கேட்கணும். மர பீரோஸ் பத்தி இப்போதைக்கு நம்மள்ட்ட தேக்கு இருக்கு, மாங்கனி இருக்கு, வேம்பு இருக்குது, இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் வுட்லேயும் நம்மள்ட்ட போய்க்குமா பீரோ இருக்குது. ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைனும் மாற்றிக்கலாம். டிசைன் நம்ம பிரிண்ட் பண்ணுறதுனால விவ்யா டெடிக்கேட்டட் டூல் அதுக்கு வச்சுருக்கோம். திண்டுக்கல்லேருந்து இம்போர்ட் பண்ணி ஒரு டூல் வச்சுருக்கோம். நீங்கள் எந்த டிசைன் வேணும், இப்போ எனக்கு பூ போடணும், பூ மொத்தமாக இருக்கணும், ஜஸ்ட் ஒரு சிங்கிள் காலமில் இருக்கக்கூடாது அப்படின்னா பூ போடுறோம். இல்லை கடவுள் பிக்சர்ஸ் போடணும் அப்படின்னாலும் நம்ம பிரிண்ட் எடுத்து பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு எந்த டிசைன் வேணும்னாலும், எப்படிப்பட்ட டிசைன், இப்போ எனக்கு ஸ்கொயராக வேணும், கொஞ்சம் லென்த்தியாக வேணும், இல்லை எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு 4 rack இருந்தால் போதும், ஒரு 2 rack இருந்தால் போதும், அதில் கொஞ்சம் சின்ன ஷேப் இருந்தால் போதும் அப்படின்னு என்ன கஸ்டமைசபிலிட்டி என்ன கேட்டாலும் நம்ம அடிச்சு தரோம்.
0: ஓகே, இப்போ வந்து எவ்வளவு நீங்கள் டிசைன் இருந்தாலும் நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்து அவங்க வீட்டில் அன்றைக்கி பார்த்தோமே அந்த டிசைன் வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது இது வந்து 4 இடைவெளி எடுத்துப்பீங்களா, எத்தனை கால அளவு எடுத்துப்பீங்களா செய்தி கொடுக்குறதுக்கு, இல்லை வேற எங்கேயாவது இன்னும் நிறைய பொருட்கள் தயார் பண்ணி இருக்குதா, இருக்கிற இவ்வளோ பொருட்கள் தானா?
1: இது நம்ம இங்கே ஸ்டோரில் வச்சிருக்கிறது எல்லாமே வந்து ஒரு சாம்பிள்ஸ் தான். இப்போ நம்ம
0: ஒன்லி
1: தான். இப்போ நீங்கள் வரீங்க, இந்த ஒரு கட்டில் பீரோ பார்க்குறீங்க, ஓகே இது நல்லா இருக்குது, இதில் எனக்கு இன்னொரு டிசைன் தான் நல்லா இருக்குமே, பூ போடுறதுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு வேற ஏதாச்சும் டிசைன், கடவுள் பிக்சர் இல்லைனா ஏதாச்சும் ஒரு நேச்சர் சீன் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பிக்சர் இல்லைனா ஒரு ஒரு ஐடியா வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். அது இது எல்லாமே சாம்பிள்ஸ் தான். இதை விட நம்மள்ட்ட நிறைய ஷாக்கும் இருக்குது. நீங்கள் தேவைக்கு ஏற்றப்பில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா 1 or 2 weeks நாங்கள் ரெடி பண்ணி டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு.
0: இப்போ நான் சொன்ன வந்து பீரோவில் வந்து பத்திரப்படுத்துறதுக்குன்னு இந்த லாக்கர் வசதிகள்லாம் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் சொந்தமாக தயாரிக்கும் போது அந்த லாக்கர் இருக்காது?
1: ஆமாம், லாக்கர் இருக்குது நம்மள்ட்ட. ஒவ்வொரு பீரோஸ்க்கும் வந்து இந்த ஸ்பேஸில் எனக்கு வேணும், இந்த இதில் வேணும், நான் இந்த லாக்கர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லாக்கர்ஸ் வேணும், ஒன்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி லாக்கர்ஸ் வேணும்னா அதுவும் நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் எந்த டிசைனில், எப்படிப்பட்ட டிசைனில், இந்த வுட்டில் வேணும் எனக்கு, இந்த டிசைன் இருக்கணும், இந்த ஷேப்பில் இருக்கணும் அப்படின்னு எந்த மாடல் காட்டினாலும் நம்ம செஞ்சு தரோம்.
0: இப்போ எங்கள் வீட்டில் பீரோ வைக்க இவ்வளோ தான் இடம் இருக்குது, இந்த அளவுக்கு எனக்கு பீரோ வேணும் அப்படின்னா?
1: கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாங்களே வந்து மெஷர் பண்ணுறோம், இல்லை நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சுருக்கீங்கன்னா அது கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பேஸில் காம்பேக்டாக சூப்பரான ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக எப்படி வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள்.
0: எவ்வளோ கால அவகாசம் எவ்வளோ எடுத்துப்பீங்க?
1: ஒரு வாரத்துலேருந்து 1.5 வாரத்துக்குள்ளே நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிடுறோம்.
0: அதுக்குள்ள கொடுத்துருவீங்க?
1: கண்டிப்பாக.
0: நீங்கள் வந்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த மாடல், பிடித்த சைஸு இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லிட்டு போனீங்கன்னா, ஆர்டர் கொடுத்துருப்போனீங்கன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களில், அதாவது 10 நாட்களில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனர் சொல்கிறாங்க. ஆமாங்க, வந்து ஆவணி ஃபர்னிச்சர் பின்லே கிரவுண்டுக்கு பக்கத்து பில்டிங் இது, ஆவணி ஃபர்னிச்சர் வவுசி ரோடு மன்னார்குடியில், வவுசி ரோடில் பின்லே கிரவுண்டுக்கு பக்கத்து பில்டிங்கில் ஆவணி ஃபர்னிச்சர் புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து புதுசு அப்படின்னா ஃபர்னிச்சர் தான் புதுசு, ஆனால் எங்களுக்கு வந்து மர சம்மந்தப்பட்ட தொழில் எங்களுக்கு புதுசு கிடையாது. ஏற்கனவே அதாவது நீங்கள் வந்து டிம்பர் டிப்போ தான் வச்சுருந்தீங்களா, அப்போலேருந்து நீங்கள் இந்த பொருட்கள் ஃபர்னிச்சர் பொருள் தயாரிச்சுட்டு சொல்லி இடையில சொன்னீங்க நீங்கள், நாங்கள் வந்து வேறு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்மளே இந்த ஃபர்னிச்சர் வச்சா என்னன்னு என்ன வந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா, அப்போலேருந்து நீங்கள் ஃபர்னிச்சர் தயார் பண்ணி?
1: ஆமாம், எங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும், ஸ்கூல்ஸ்லேருந்து வருவாங்க, இல்லைனா பெரிய பெரிய பிஸ்னஸ்லேருந்து அவங்க ஆர்டர் கொடுத்து இந்த வுட்டில் எங்களுக்கு இப்போ ஒரு ஸ்டூல்ஸ் வேணும், பார் ஸ்டூல்ஸ் கேட்பாங்க, குஷன் வச்சு பார் ஸ்டூல்ஸ் கேட்பாங்க, இப்படி இல்லைனா நார்மல் சேர்ஸ், வுட்டன் சேர்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஆல்ரெடி பல்க் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நாங்களாம் ஓனாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு சாம்பிள்ஸ் நிறையா இருக்குது. இதை பார்த்துட்டு

0: இல்ல எனக்கு இதை விட இன்னும் பெட்டரா வேணும், இதுல இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ்டா வேணும்னாலும் கண்டிப்பா நாங்க பண்ணி தரோம்.
1: அதாவது ஃபர்னிச்சர் பொருட்களும் எங்களுக்கு புதியது அல்ல, நாங்களும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருந்தோம். இப்ப வந்து ஷோரூமா வந்து மன்னார்குடியில நாங்க வந்து புதிதா வந்து காலடி எடுத்து வச்சிருக்கிறோம். உங்களை அன்போடு அழைக்கிறோம், எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு பிடித்த விலையில உங்களுக்கு பிடித்த பொருட்களை, தரமான பொருட்களை ஃபர்னிச்சர் போல நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமக்கோட்டை தேவர் திம்பட்டி ஆவணி பர்னிச்சர் உங்களோட அன்போடு அழைக்கிறது. ஆமேரிகளை மதிலழகு மண்ணையில் எழுந்துக்கு பொருட்களோடு மன்னார்குடி ஆவணி பர்னிச்சர்.

0: அலங்கார பிரியைகளின் முதல் தேடல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் விதவிதமா இங்கு கூடல் அப்படின்னு சொல்லலாம். அவனி பர்னிச்சர்ல ஆமாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிளும் வரிசையா அடுக்கி வச்சிருக்காங்க. எதை வாங்கலாம் எதை வாங்காம விட்டுட்டு போலாம் அப்படின்னு உங்க வீட்டு நம்ம இளவரசிகளை அழைச்சிட்டு வந்தோம்னாக்க அவங்க வந்து ரொம்ப குழம்பு போயிடுவாங்க. இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கணும்னாக்க சாதாரணிலிருந்து நம்ம லோ பட்ஜெட்ல வேணும் எனக்கு அப்படின்னாக்க அதாவது அடிப்படை விலையிலிருந்து எவ்வளவு எவ்வளவு வரைக்கும் வாங்கலாம், என்னென்ன வசதிலாம் இருக்கு, எத்தனை கபோர்ட் இருக்கு சொல்லுங்க.
1: 2000 20,000 வரையும் பண்ணி தரலாம் மேடம். உங்களுக்கு எது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ற மாதிரியும் ஸ்டைல் ஸ்டாண்ட் கொடுக்குற மாதிரி பண்ணி தரலாம். உங்களுக்கு சிம்பிளா வேணும் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிள் டிராவே சிம்பிள் டிராக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பண்ணி தரலாம்.
0: நின்னுட்டே சொல்லுங்க வந்து. சரி உங்க பேர் சொல்லுங்க முதல்ல. உங்க பேர் ஊர்ல இருந்து வரீங்க?
1: பெரிய குருவாடி.
0: தெரியும் அழைச்சிட்டு வாங்க அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸிங் டேபிளை நீங்கள் வந்து வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு போங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமண சிறுவரிசை பொருட்களை நம்ம வீட்டு பொண்ணுங்க முதல்ல விரும்பி கேட்குறது ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். அதனால் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே நிறைய இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆவணி ஃபர்னிச்சருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவணி ஃபர்னிச்சர் அன்போடு

0: சொந்த நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட அந்த தேக்கு மரத்திலான பர்னிச்சர் பொருட்களோட நாங்க வந்து புதுசா உதயமாக இருக்கிற ஆவணி பர்னிச்சர் உங்களோட அன்போட அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவணி பர்னிச்சர் உங்களோட அன்போட அழைக்கிறாங்க. அதாவது இப்ப இந்த ஆவணி மாதத்திற்கான திருமண சிறுவரிசை பொருட்கள் வாங்குறதுக்கு நீங்க வந்து இப்பவே வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க, எந்த கடையில வாங்கணும், எங்க விலை குறைவா இருக்கும், அதோ நேரத்துல எங்க தரமா இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நாங்க வந்து இஎம்ஐ வசதியும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு அதாவது ஒரு திருமண ஏற்பாடு பண்ணியிருக்கிற வீட்டுல வந்து ஒரு சுமையை குறைக்கிற அந்த இஎம்ஐ வசதியை நாங்க வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவணி பர்னிச்சர்ல இருந்து சொல்லியிருக்காங்க. மர பீரோ, மரக்கட்டில், மர சோபா, குஷன் சோபா, டைனிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள், பூஜை கபோர்டு பார்த்துட்டோம், ரெடிமேட் கபோர்டு இருக்கு, அடுத்தது கம்ப்யூட்டர் கபோர்டு இருக்கு, கம்ப்யூட்டர் டேபிள் இருக்கு, ரெடிமேட் டிவி கபோர்டு இருக்கு, ரெடிமேட் ஸ்டடி டேபிள் இருக்கு, பிரம்பு ஊஞ்சல் எல்லாம் கூட இங்க இருக்கு, கம்ப்யூட்டர் டேபிள் இருக்கு, ஆபீஸ் ரூம் டேபிள் இருக்கு, குஷன் சேர்கள் இருக்கு, பிவிசி சேர்களும் நாங்க வந்து வாடிக்கையாளர்கள் வேண்டுகோளுக்கு நாங்க வந்து வாங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப வந்து இந்த சேர் அப்படிங்கிறது அது குறைந்த அளவுல தான் இருக்கா? இப்ப நிறைய வேணும், இப்ப சின்ன சின்ன ஃபர்னிச்சர் ஷோரூம்லாம் இருக்கு இல்லையா, எங்களுக்கு ஹோல்சேல்ல ஒரு சேர் வேணும், ஒரு 100-200 வேணும், அந்த அளவுக்குலாம் கிடைக்குமா?
1: கண்டிப்பா, இப்போ நீங்க உங்களோட நீட்ஸுக்கு ஏத்த மாதிரி நாங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். இப்போ நீங்க எனக்கு சில பார் ஸ்டூல்ஸ் வேணும், இப்ப புதுசா ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறோம், குஷன்டு சேர்ஸ் வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ்டா நம்மளே இங்க பண்ணிருக்கோம். சாம்பிள்ஸும் இங்க இருக்கு நம்மள்ட்ட, கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபர்தர் மோர் உங்களுக்கு பிளாஸ்டிக்ஸ்ல வேணும், பிளாஸ்டிக் சேர்ஸ் இந்த டிசைன்ல வேணும் அப்படின்னாலும் நம்ம எடுத்துட்டு வரோம். வுட்டன் சேர்ஸ் நீங்க எப்படி எந்த டிசைன்ல குஷன் வேணும், இல்ல இந்த கொஞ்சம் எலிவேட்டடா இருக்கணும், கொஞ்சம் ஹைட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், நல்ல ஃபினிஷிங்கோட இருக்கணும், பாலிஷ்டா இருக்கணும், எந்த டைப்ஸ்ல என்ன கேட்டாலும் கண்டிப்பா நாங்க அதுக்கேத்த மாதிரி.
0: இப்ப நீங்க டிம்பர் டிப்போல இருந்து வந்ததுனால இப்ப வந்து பர்னிச்சர் பொருள் மட்டும்தான் இப்ப வந்து புதுசா ஒரு வீடு கட்டுறோம், எங்களுக்கு வந்து எங்களுக்கு பிடித்த மாதிரி வந்து ஒரு ஜன்னல் செட் பண்ணி தரணும், வாள்லயே வந்து பீரோ வச்சு தரணும், வாள்லயே ட்ரெஸ் டேபிள் வச்சு தரணும், இது மாதிரி எல்லாம் சொன்னா நீங்க பண்ணி தரணும்.
1: கண்டிப்பா கஸ்டமைஸ் நீங்க அதான், இப்போ உங்களுக்கு கஸ்டமைசபிலிட்டின்னு வந்துச்சுன்னா ஆவணி பர்னிச்சர்ஸ் வாங்க. உங்களுக்கு இப்போ கஸ்டமைஸ்டா எனக்கு இவ்வளவுதான் ஸ்பேஸ் இருக்கு, இதுக்குள்ள எனக்கு இப்போ இந்த பீரோ போகுமா ஒரு டவுட்டாவே இருக்கு அப்படின்னா நாங்களே மெஷர்மெண்ட் எடுத்து ஓகே இந்த இந்த ஸ்பேஸ்ல இந்த டிசைன்ல இந்த ஒரு இது வச்சோம்னா பக்காவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜன்னல் வைக்கணும், பீரோ எந்த மாதிரி கஸ்டமைசபிலிட்டி இருந்தாலும்

0: அதான் இப்போ உங்களுக்கு கஸ்டமைசபிலிட்டின்னு வந்துச்சுன்னா ஆவணி ஃபர்னிச்சர்ஸ் வாங்க. உங்களுக்கு இப்போ கஸ்டமைஸ்டா எனக்கு இவ்வளவுதான் ஸ்பேஸ் இருக்கு, இதுக்குள்ளே எனக்கு இப்போ இந்த பீரோ போகுமா ஒரு டவுட்டாகவே இருக்கு அப்படின்னா நாங்களே மெஷர்மெண்ட் எடுத்து ஓகே இந்த இந்த ஸ்பேஸ்ல இந்த டிசைன்ல இந்த ஒரு இது வச்சோம்னா பக்காவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜன்னல் வைக்கணும் பீரோ எந்த மாதிரி கஸ்டமைசபிலிட்டி இருந்தாலும் கண்டிப்பா வாங்க.
1: கண்டிப்பா வாடிக்கையாளர்களுக்கு என்ன தேவையோ எங்களை தேடி வாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு அந்த பிளான் இல்லைனாலும் உங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி நாங்க மாத்தி நாங்க வந்து பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனர் சொல்லியிருக்காங்க. அதோட வந்து வாடிக்கையாளர் வந்து ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க, அவங்களோட ஃபீட்பேக் என்ன எப்படின்னு கேட்போம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம். இந்த எஃப்எம் ரேடியோல இருந்து வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி. முன்னாடி தெரிவிச்சுக்கிறேன், நான் வந்து இந்த ஆவணி ஃபர்னிச்சர்ல ரொம்ப வருஷமா கஸ்டமராக இருக்கிறேன். நிறைய ஃபர்னிச்சர் எடுத்துருக்கேன், மட்டும் பட்டி போடலாம் நிறைய இடத்துல நிறைய வந்து சோபாலாம் எடுத்துருக்கிறேன், சோபா டேபிள்ஸு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து எடுத்துருக்குறேன். அதில் வந்து எங்களுக்கு தேவையானது அவங்க நல்லபடியாக திருப்தியாக செஞ்சு கொடுக்குறாங்க, நல்ல தரமாக செஞ்சு கொடுக்குறாங்க தான் இதில் முக்கியமான ஒன்று. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா அதில் சோபாலேயே டிசைன் வந்து என்ன டிசைன் கொடுத்தாலும் அவங்க சொந்தமாக மரம் வச்சு அவங்க மரம் செஞ்சு கொடுக்குறாங்க, நல்ல தரமாக இருக்குது, நம்ம நம்பிக்கை எடுக்கலாம். அதேமாரி பொருட்களுக்குள்ள விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டெல்டா மாவட்டத்திலேயே வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்திகரமான ஒரு ஷோரூம் நினைச்சோம்னாக்கா அவங்க அந்த ஆவணி சமைச்சிருக்கோம்.
1: அதாவது 40, அதாவது ரொம்ப வருஷமா இருக்கீங்க, 40 வருஷமா கஸ்டமரா இருக்கீங்களா?
2: ஆமா, ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கோம் நாங்க. எங்களுக்கு தெரிஞ்சதுனால கண்ணு முன்னாலே அங்க பாக்குறதுனால அதை நாங்க எடுத்துட்டு இருக்கோம்.
1: இப்படி பர்னிச்சர் பொருள் மட்டும் வாங்கினீங்களா? அந்த டிப்பாட்டி போல வீடு கட்டுறதுக்கு தேவையான மரப்பொருட்கள்?
2: நான் வந்து புதுசா வீடு கட்டியிருக்கேன், எங்க வீட்டுக்கு தேவையான இதெல்லாம் வந்து ஜன்னல் மத்த நிலைகள் எல்லாமே அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க, தரமாக செஞ்சு கொடுக்குறாங்க, நம்பிக்கையாக செஞ்சு கொடுக்குறாங்க, நமக்கு தெரிந்த தேவையான விலையில செஞ்சு கொடுக்குறாங்க, அதுதான் முக்கியம். இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து விலைகள் தானே ரொம்ப முக்கியம், தரம் யாரும் பார்க்கறது இல்லை. இப்போ நாங்கள் தரமும் நாங்கள் பார்க்குறதுனால தரமாக செஞ்சு கொடுக்குறாங்க.
1: இல்லை, தரமாக வந்து பார்க்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து முக்கியம் வந்து சொன்னீங்க, நீங்கள் இப்போ முக்கியமாக எங்களுக்கு உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க.
2: என் பேர் லெனின் பாட்சா, மன்னார்குடியை சேர்ந்தவன் தான். நாங்கள் டெல்டா மாவட்டத்தில் நிறையா ஷோரூம் நம்பி பார்த்துருக்குறேன், ஆனா இங்க ஆவணி ஃபர்னிச்சர் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா நம்பிக்கையா இருக்கு, கைராசையா இருக்கு.
1: இங்க இருந்து மன்னார்குடியில இருந்து திருமக்கோட்டையில போய் நீங்க ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. இப்ப மன்னார்குடிக்கு வந்து அவங்க ஷோரூம் கொண்டு வந்திருக்காங்க.
2: போன் பண்ணாலே அவங்க வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து அவங்களே செஞ்சு கொண்டாந்து இறக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு
1: டோர் டெலிவரி தான், போன் கண்டக்ட் தான், நாங்களாம் போக வேண்டாம்.
2: போய் அங்க போய் அவங்கள போய் தோஸ்ட் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்க வந்து நமக்கு எல்லாமே நமக்கு தேவையானது திருப்திகரமா செஞ்சு கொடுக்குறாங்க.
1: முரட்டு ரசிகர் சொல்லுவாங்களா, நீங்க முரட்டு வாடிக்கையாளரா இருக்கீங்க.
2: நாங்க முரட்டு ரசிகர் இல்ல, முரட்டு எதுவும் இல்ல, எங்களுக்கு என்ன தேவையோ அவங்க செஞ்சு கொடுக்குற அதை தான் நாங்க உண்மையை சொல்லிட்டு இருக்கோம்.
1: சரி, இப்ப வந்து உங்க ஊர்ல வந்து ஷோரூம் கொண்டு வந்திருக்காங்களா, உங்க மனநிலை எப்படி இருக்கு? சும்மா சுத்தி பாக்கலாம்னு வந்தீங்களா, இல்ல ரேடியோ கேட்டு வந்தீங்களா?
2: இல்ல இல்ல, இங்க வந்து நீங்க எல்லாம் நிக்கிறீங்களா என்ன பாத்து போலாம்னு வந்தா கடைசியில நீங்க எப்பவுமே வந்திருக்கீங்க. எங்களுடைய மனநிலை உங்களுக்கு பகிர்ந்துகிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிருக்கோம்.
1: அதாவது அவர் ரொம்ப அதான் சொன்ன மாதிரி முரட்டு வாடிக்கைதான் சொல்றாங்கல்ல, அதான் சொல்றாங்க, ஒரு விஷயத்த சொல்றாங்க, எங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்துருக்காங்க, ரொம்ப வருஷமா செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால எங்களுக்கு வந்து நாங்கள் டெல்டாவோடய வந்து நாங்கள் ஆவணி பண்ணத்திலோட வேற எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னார்குடியிலேருந்து ஒரு வாடிக்கையாளர் வந்து பேசியிருக்கிறாங்க. ஆமாங்க, அதாவது திறப்பு விவசாயிகள் ஏன் என்னென்னலாம் உங்களுக்கு உடனே ஒரு கடை திறந்தாங்கனாக்கா என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்ப்போம் இல்லையா. அந்த பீரோ கட்டில் வாங்கும்போது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இலவசமாக கொடுக்குறாங்க. பொருட்களுக்கு இந்த பீரோ கட்டிலாம் வாங்கும்போது இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் நீங்க வந்து பணம் கொடுத்தலாம், இப்ப இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், நீங்க பணம் தான் கொடுக்கணும் நாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்து இதுக்கு வந்து ஒரு வரையறை இருக்குதா, இவ்வளவு ரூபாய்க்குள்ளார வாங்கினா இவ்வளவு ரூபாய்க்கு மேல வாங்கினா உங்களுக்கு இலவசம் அப்படின்னு ஒரு வரையறை இருக்கா, இல்ல இந்த மாதிரி இவ்வளவு ரூபாய்க்கு மேல வாங்கினா இவ்வளவு ரூபாய் மதிப்புள்ள ட்ரெஸ்ஸிங் டேபிள் இலவசம் அப்படின்னு சொல்லலாமா, எதை வேணாலும் நாங்க எடுத்துக்கலாமா?
3: இல்ல இல்ல, பீரோ கட்டில் வாங்கினா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இலவசம், ஒரு கட்டில் மட்டும் வாங்கினா ஒரு டீபாய் இலவசம், ஒரு சோபா செட் வாங்கினா ஒரு இது இலவசம், அப்படி என்ன பொருள் வாங்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இலவசம் கொடுக்குறோம். ஆனா தரத்தோட கொடுக்குறோம், கொடுக்குற கிஃப்டும் தரத்தோட கொடுக்குறோம்.
1: இப்ப நான் சிம்பிளா ஒரு கட்டில் வாங்குறேன், சிம்பிளா ஒரு கட்டில் வாங்கிட்டு ஒரு கிராண்டா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எனக்கு வேணும்னு கேட்கறேன், கொடுப்பீங்களா?
3: இல்ல இல்ல, நீங்க என்ன விலையில வாங்குறீங்கிற பொறுத்து இருக்கு. கிராண்டா ஒரு கட்டில் வாங்கினா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ட்ரெஸ்,
1: அதுதான் கேக்குறேன். ஒரு வரையறை இருக்கும், இவ்வளவு ரூபாய்க்குள்ளார 20,000 ரூபாய்க்குள்ள நீங்க 20,000 ரூபாய்க்கு மேல நீங்க கட்டில் வாங்கினீங்கன்னா இவ்வளவு ரூபாய் மதிப்புள்ள ட்ரெஸ்ஸிங் டேபிள் இலவசம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா?
3: அது உண்டு, கண்டிப்பா உண்டு. 20,000 ரூபாய்க்கு நீங்க 20,000 ரூபாய்க்கு மேல வாங்கினா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம், ஒரு 5% 10% வைத்து நான் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொருள் நாங்க கண்டிப்பா கொடுப்போம்.
1: அதாவது வெறும் கட்டில் மட்டும் வாங்கினா உங்களுக்கு வந்து நாங்க வந்து என்னது டீப்பா இலவசமா கொடுக்குறோம், கட்டிலோட சேர்த்து நீங்க வந்து பீரோ வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இலவசமா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடை சார்பா சொல்லியிருக்கிறாங்க. அதோட நீங்க வாங்குற எல்லா பொருட்களுக்குமே வந்து 10% வந்து நாங்க தள்ளுபடியில கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சின்ன சின்ன பொருள் சாதாரண ஒரு டீப்பா நீங்க வாங்கினா கூட உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எங்களால் முடிந்த

0: சின்ன அன்பளிப்பை நாங்க வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவணி பர்னிச்சர் சொல்லியிருக்காங்க. ஆவணியர்களே, மதியழகு மண்ணையில் எழுமிகு பொருட்களோடு மன்னார்குடி ஆவணி பர்னிச்சர்.
1: மல்லியப்பூ, முல்லைப்பூ, அல்லிப்பூ, மாலை கட்டி கோர்த்துக்கோ.
2: என்னடா சொல்ற?

0: சிறப்பு வாய்ந்த பல கர்நாடக இசை கலைஞர்கள், எழுத்தாளர்கள், நடிகர் என பல புகழ் பெற்றவர்களை தன்னகத்தே கொண்ட மண்ணையில ஆவணி பர்னிச்சர் அஸ்தல் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக நம்ம இப்ப வாவுசி ரோட்ல பிள்ளை கிரவுண்டுக்கு பக்கத்துல ஆவணி பர்னிச்சர் பில்டிங்ல நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோம். சொந்த பட்டரை வச்சு நாங்க வந்து தயாரித்து இந்த பொருட்களை கொடுக்கறதுனால விலை இம்ம குறைவா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து நிகழ்ச்சி நிறைவான நேரத்துல நிறைவா என்ன சொல்லுங்க?
1: நிறைவா என்ன சொல்றதுன்னா, வாங்க நம்பி வாங்க, நம்மள்ட்ட நிறைய சாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு சோஃபா வேணும், சோஃபா இருக்கு. கபோர்ட்ஸ் வேணும், கபோர்ட்ஸ் இருக்கு. ஹீரோ வேணும் இல்ல எனக்கு டீபாய் மட்டும் போதும், இந்த டிசைன்ல வேணும். கஸ்டமைசபிலிட்டின்னு வந்துட்டீங்கனாலே ஆவணி பர்னிச்சர் கண்டிப்பா நீங்க வரலாம். ட்ரஸ்டடா 1 to 2 weeks நாங்க டோர் டெலிவரி பண்ணிடுறோம். உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட்ஸ்ல எப்படிப்பட்ட இது வேணும்னாலும், எந்த டிசைன்ஸ் வேணும், இல்ல இது என்னால பண்ண முடியாது, மத்த கம்பெனிஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு கண்டிப்பா எங்க விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ரீ கால்குலேட்டடா நீங்க வந்து மத்த பர்னிச்சர் ஷோரூம்ஸ், எங்களோட காம்படிட்டர்ஸும் இருப்பாங்க, அவங்கள்ட்டே அனலைஸ் பண்ணிட்டு இந்த ரேட்ல எனக்கு அவங்க கொடுக்குறாங்க, இந்த ரேட்ல கொடுக்குறாங்கன்னா நீங்க எங்க ரேட் வந்து பாருங்க. எங்க ரேட்டுக்கும் அவங்க ரேட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு உங்களுக்கே தெரியும். வந்து விசிட் பண்ணி பாருங்க. நம்ம ஷாப் வந்து வவுசி ரோட்ல ஃபின்லே ஸ்கூல் பக்கத்துல சிச்சுவேட் ஆயிருக்கு. நம்மளோட மெயின் கம்பெனி வந்து திருமக்கோட்டையில பெட்ரோல் பங்க், திருமக்கோட்டை பெட்ரோல் பங்க்னு கேட்டீங்கன்னா அது பக்கத்துலயே விசிட் ஆயிருக்கு. என்ட்ரன்ஸ்ல இருக்கும் நம்மளோட ஷாப்பு. அங்க வந்து மெயின் ஷாப்பு, அங்கதான் மேனுஃபேக்சர் பண்ணி இங்க ஃபர்னிச்சர் ரோட்டின்ஸ் எல்லாம் வருது. கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு நாங்க வந்து ஃபர்தர் இன்னும் குவரிஸ் இருக்கு அப்படின்னா இமெயில்ஸ் இருக்கு, இமெயில்ஸ்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வெப்சைட்ஸ் அண்ட் ப்ராக்ரஸ் போயிட்டு இருக்கு. வெப்சைட்ஸ்ல நீங்க வந்து டிசைன்ஸ் பார்த்துட்டு ஓகே, இந்த டிசைன்ஸ் ஓகே அப்படின்னா வெப்சைட்ஸ்லயும் ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருக்கு, அங்கேயும் கான்டாக்ட் பண்ணுங்க. கஸ்டமைசபிலிட்டின்னு வந்துட்டாலே அவனி ஃபர்னிச்சர் தான், கண்டிப்பா வாங்க, மன திருப்தியோட.
0: அதாவது இது வந்து சும்மா ட்ரைலர் தான், மெயின் பிக்சர் வந்து இருக்குது நிறைய ஷோரூம்ல. ஷோரூம்ல உள்ளதெல்லாம் நாங்க வந்து டிஸ்பிளேக்கு மட்டும் தான் வச்சிருக்கோம். மெயின் பிக்சர் வந்து நிறைய திருமக்கோட்டையில இருக்குது, பொருள் அங்கிருந்து தயார் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் தரோன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா கான்டாக்ட் நம்பர் இப்ப இல்லை, நாளைக்கு அசல் சந்திப்பு நிகழ்ச்சியில கான்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுல நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்ப நேரம் இல்லை. ஆமாங்க, ஆவணி பர்னிச்சர்ல திருப்பி சலுகையா மர பீரோ கட்டில் வாங்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இலவசமா தரும். பீரோ மட்டும் வாங்கினா டீபா இலவசமா தரும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி தரோம்னு இருக்காங்க. எந்த பொருள் எடுத்தாலும் அன்பளிப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மண்ணையில பிரம்மாண்டமா கடந்த 28ஆம் தேதி உதயமாக ஆவணி பர்னிச்சர் உங்களோட அன்போடு அழைக்கிறாங்க. ஆம் நேர்களே, மதிலழகு மண்ணையில் எழில்மிகு பொருட்களோடு மன்னார்குடி ஆவணி பர்னிச்சர் இந்த நிகழ்ச்சிக்கு ஒளிபரப்பு கூடத்திலிருந்து நமக்கு உதவி பண்ண கே எஸ் பிரசாத்துக்கு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி கிரிஜா புரட்சி கொண்டு. நன்றி நேர்களை மற்றும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம்.

0: நேரம் 5 மணி. நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
1: நேர்கள் கேட்க விருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
2: முற்பகலும் பிற்பகலும் சிறுகதையின் தொடர்ச்சி.
1: எண்ணமும் எழுத்தும்
2: வேதாரண்ய மட்டம் பிரிஞ்சு மூளை ஜி ரவிச்சந்திரன்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
3: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
4: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
3: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
4: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
5: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
6: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதையை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது ஒரு நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு வேதாரண்ய வட்டம் பிரிஞ்சு மூளை ஜி ரவிச்சந்திரன் எழுதிய முற்பகலும் பிற்பகலும் சிறுகதையினுடைய தொடர்ச்சியை வழங்குறோம். இந்த கதையோட முடிவை தெரிஞ்சு ஆவலா இருப்பீங்க. வாங்க கதையை கேட்போம்.
1: என்ன நேயர்களே, சென்ற புதன்கிழமை மாலை 5 மணிக்கு வந்த இந்த கதையோட முற்பகுதி நினைவிருக்கிறதா? இதோ
2: நண்பர்கள் ராஜா சங்கர் குமார் மூவரும் தஞ்சாவூரில் உள்ள ஒரு விடுதியில் தங்கி அங்குள்ள கல்லூரியில் படித்து வருகின்றனர். இதில் சங்கர் சற்று துடுக்கானவன். ஒரு நாள் சங்கரின் தந்தை முருகானந்தம் ஒரு கடிதம் எழுதுகிறார். அதில் சங்கரின் சகோதரிகளுக்கு திருமண ஏற்பாடு செய்திருப்பதாகவும் உடன் புறப்பட்டு வரும்படியும் கூறுகிறார். அதன்படி தன் சொந்த ஊருக்கு சென்று தன் சகோதரிகளுக்கு திருமணம் முடித்து வைத்துவிட்டு மீண்டும் கல்லூரிக்கு வரும் சங்கர் ஒரு மதகடியில் அமர்ந்து படித்துக் கொண்டிருக்கும் போது தர்மம் கேட்டு வரும் ஒரு முதியவரை உதாசீனப்படுத்தி பேசி அவர் வைத்திருந்த சில்லறை காசுகள் அடங்கிய தட்டை கீழே தட்டிவிடுகிறான். வருத்தமடைந்த அந்த முதியவர் இதே கதி உனக்கும் வரும் என்று கூறிவிட்டு செல்கிறார். இதை அறிந்த சங்கரின் நண்பர்கள் அந்த பெரியவரிடம் மன்னிப்பு கேட்கும்படி கூறுகின்றனர். அதை ஏற்க மறுக்கிறான் சங்கர். பொறுப்பில்லாமல் சுற்றி தெரிந்து கொண்டிருந்த சங்கர் கல்லூரி இறுதி தேர்வை எழுதுகிறான். தேர்வு முடிந்ததும் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொண்டுதான் ஊர் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு சங்கர் ராஜா குமார் மூவரும் அங்கேயே ஒரு தனி அறை எடுத்து தங்கிவிடுகின்றனர்.
1: சரி, வாங்க இப்ப நிறைவு பகுதியை கேட்போம்.
2: தேர்வு முடிவும் வந்தது. மதிப்பெண் பட்டியலை மூவரும்

வாங்கி பார்த்தனர். ராஜாவும் குமாரும் அதிக மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருந்தனர். ஆனால் சங்கர் மட்டும் 4 பாடங்களில் தோல்வி அடைந்திருந்தான். இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் ராஜாவுக்கும் குமாருக்கும் தனது வாழ்த்துக்களை சொன்ன சங்கர், மேற்படிப்பு எம்ஏ எங்கே படிக்க போறீங்களா, இல்ல வேற ஏதாவது வேலைக்கு போக போறீங்களா என்றான். ஆமாண்ட சங்கர், நானும் குமாரும் இந்த கல்லூரியிலேதான் எம்ஏ படிக்க போறோம். ஆமா, நீ என்ன இப்படி பண்ணிட்ட, ஒழுங்கா படிச்சிருந்தா இப்ப எங்களோட நீ எம்ஏல சேர்ந்திருக்கலாம்ல, இப்ப என்ன செய்ய போற என்றார் ராஜா. எல்லாம் என் நேரண்டா, இருந்தாலும் படிச்சுதான் என் வாழ்க்கையை ஓட்டணும்னு அவசியம் இல்ல. எங்க அப்பா சொத்தி நிறைய இருக்கடா, எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கு இருக்க கவலையெல்லாம் உங்களையெல்லாம் விட்டு பிரிஞ்சு போறேன்னுதான். இனிமே உங்களுக்கெல்லாம் என் தொல்லை இருக்காது. நீங்களாவது ஜாலியா இருங்கடா, நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கேன். ராஜா, குமார், என்ன மறந்துடாதீங்கடா என்று சங்கர் சொல்லி முடிப்பதற்குள் கண்ணீர் துளி அவன் கண்ணத்தில் தெரித்து விழுந்தது. சங்கர் அழுது கொண்டு பேசியதை கேட்ட ராஜாவும் குமாரும் துடித்து போனார்கள். அவனை கட்டி பிடித்துக் கொண்டனர்.

0: மறுநாள் தனது உடைமைகளுடன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் சங்கர்.
1: டே சங்கர், எப்படா இருக்கே
0: என்று ஓடி வந்து விசாரித்தார் சங்கரின் தந்தை முருகானந்தம்.
1: நல்லா இருக்கேப்பா
0: என்றார் சங்கர்.
1: ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சா, எல்லா படத்திலயும் பாஸ் பண்ணியா
0: என்றார் முருகானந்தம்.
1: இல்லப்பா, அது வந்து மூணு பாடத்துல போயிருச்சு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா, மறுபடியும் எழுதி எப்படியாவது பாஸ் பண்ணிடுவேன்
0: என்று திணறி எப்படியே கோரினான் சங்கர்.
1: என்ன, மூணு பாடத்துல போயிடுச்சா? போச்சு, எல்லாம் போச்சு. அம்மா இல்லாத பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு. கடவுளே, இப்படி இவனை நம்பி மோசம் போயிட்டேனே. ஏண்டா, இந்த காலத்துல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? அதுவும் ரெண்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா? இருந்த நிலம், வய, வரப்பு, சொத்து பத்தெல்லாம் வித்துதாண்டா அந்த கல்யாணமே நடந்துச்சு. பொண்ணுக்கு பவுனு, மாப்பிள்ளைக்கு வண்டி, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட செலவாயிடுச்சு. இப்ப இருக்கிறது இந்த ஓட்டு வீடு மட்டும்தான். அதுலயும் இந்த வீட்டை வச்சு 100,000 கடன் வாங்கியிருக்கேன். அதுக்கு வேற தனியா வட்டி ஏறிக்கிட்டு இருக்கு. இதை எல்லாத்தையும் நான் இவ்வளவு தைரியமா செஞ்சதுக்கு காரணம் நீ இருக்கிற நம்பிக்கையில தாண்டா. ஒவ்வொரு அப்பனுக்கும் கடைசி வரைக்கும் பிள்ளைங்க தாண்டா பெரிய சொத்து. அப்படி நினைச்சுதான் நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வருவேன்னு நான் கனவு கண்டுகிட்டு இருந்தேன். என் ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டியடா என்று புலம்பினார் முருகானந்தம். அவர் சொல்வதை கேட்க கேட்க இடி விழுந்தது போல் இருந்தது சங்கருக்கு. ஐயோ, நாளைக்கே கடன் கேட்டவன்லாம் வந்து கேட்டா நான் என்ன செய்வேன்? வேற வழியே இல்ல. வீட்டை அவங்க கிட்ட கொடுத்துட்டு தெருவுல போய் நிக்க வேண்டியதுதான். நல்ல வேலை, என்னோட ரெண்டு பொண்ணுங்களையும் கரை சேர்த்துட்டேன். இனிமே எனக்கு வேற எதுவும் வேண்டாம். நான் இனிமே நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். நீ கேடா கேட்டு போடா
0: என்று தன் ஆத்திரத்தை கொட்டி தீர்த்தார் முருகானந்தம். அப்படின்னா நான் ஒருத்தன் வீட்டுல இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? நான் என்ன நாலு பேருக்கிட்ட கையேந்திய காலத்தை தள்ள முடியும்? அவங்க ரெண்டு பேரும் தான் உங்களுக்கு பிள்ளைங்களா, நான் இல்லையா? எனக்கு வர்ற கோபத்துக்கு உங்களை என்று கோபமாக கத்தினான் சங்கர். அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே நெஞ்சை அழுத்தி பிடித்தபடி மயங்கி கீழே விழுந்தார் முருகானந்தம். விழுந்தவர் மீண்டும் எழவில்லை. இதை சற்றும் எதிர்பாராத சங்கர் அழுதான், புரண்டான். சில நாட்களில் வீட்டின் பெயரில் வாங்கிய கடனுக்காக கடன் கொடுத்தவர்கள் வீட்டை எடுத்துக் கொண்டனர். சங்கர் போட்டிருந்த உடையோடு வெளியேறினான். சங்கரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. உதவி செய்வதற்கும் யாரும் இல்லை. உச்சி வெயில் தலைக்கு நேராக அடித்துக் கொண்டிருந்தது. மனதில் குழப்பங்களோடு பசி மயக்கத்தில் சாலையில் தள்ளாடியபடியே நடந்து கொண்டிருந்தான் சங்கர். அப்போது வேகமாக வந்த லாரி ஒன்று அவன் மேல் மோதியது. தூக்கி எறியப்பட்டான் சங்கர். அக்கம் பக்கம் உள்ளவர்கள் உடனடியாக ஓடி வந்து மயக்கத்தில் இருந்த சங்கரை

0: மருத்துவமனையில் சேர்த்தனர். மருத்துவர்கள் 5 மணி நேரம் போராடி சங்கருக்கு சிகிச்சை அளித்தனர். மயக்கம் தெளிந்த சங்கர் தன் மீது போர்வை போர்த்தப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து போர்வையை மெல்ல விலக்கி தன் கால்களை பார்த்துவிட்டு, ஐயோ அம்மா என்று அலறினான். ஆம், அடிப்பட்ட சங்கரின் இரு கால்களும் சிதைந்திருந்ததால் துண்டிக்கப்பட்டு எடுக்கப்பட்டிருந்தன. சங்கரின் அழுகுரலை கேட்ட அந்த மருத்துவமனை செவிலியர் ஓடி வந்து, ஐயா கவலைப்படாதீங்க, உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, இன்னும் 1 மாசம் நீங்க இங்கதான் இருக்கணும் என்று கூறிவிட்டு ஒரு ஊசியை போட தூங்கி போனான் சங்கர்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
2: திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
3: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
2: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
3: கை ராசியான ஸ்தாபனம் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணாசாலை, திருவாரூர்.
2: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி, ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு, திருவாரூர்.
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
0: நாட்கள் நகர்ந்தன. சங்கரின் நண்பர்கள் ராஜா படித்து முடித்துவிட்டு அதே கல்லூரியில் பேராசிரியராக பணியில் சேர்ந்தான். குமார் எம்ஏ முடித்துவிட்டு ஒரு பிரபல நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றினான். இருவருக்குமே திருமணம் முடிந்துவிட்டது. ஒரு கார்த்திகை திங்களில் எட்டுக்குடியில் உள்ள முருகனை தரிசிக்க ஒரு காரில் ராஜா தன் மனைவியுடன் வந்தான். முருகப்பெருமானை தரிசித்து விட்டு திரும்பும் வழியில், ஐயா ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா என்ற குரல் கேட்டு திரும்பினான் ராஜா. உடனே அதிர்ச்சியில் உறைந்து போன ராஜா, டே சங்கர் என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இந்த நிலைமை, ஐயோ உன் காலு என்னாச்சுடா என்றார். ராஜா நீயா, என்னடா செய்யறது, எல்லாம் என் தலையெழுத்து. முற்பகல் தப்பு செஞ்சா அது பிற்பகல் நம்ம தேடி வரும்னு சொல்வாங்களே, அது என் விஷயத்துல உண்மையாயிடுச்சு என்று விரக்தியாய் பேசினான் சங்கர். சங்கர், உன்னை இந்த நிலைமையில பாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா, உன்னோட தொடர்பு கிடைக்காம நீ எங்க போனேன்னு எனக்கு தெரியாம போச்சுடா, சொல்லுடா என்ன நடந்துச்சு, எதனால இந்த நிலைமைக்கு வந்தேன் என்றார் ராஜா. ராஜா உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம கல்லூரியில படிச்ச காலத்துல தர்மம் வாங்க வந்த ஒரு பெரியவரை நான் கிண்டல் பண்ணேன்ல, அப்ப அவர் கொடுத்த சாபம் தான் இப்ப என்ன வாட்டி வதைக்குது. அந்த மனுஷன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நான் வயிறறிஞ்சு சொல்றேன், உனக்கும் ஒரு நாள் இதே கதிதாண்டா வரும். அந்த ஒரு வார்த்தை இன்னும் என் காதல ஒளிச்சுக்கிட்டே இருக்க ராஜா. இப்ப யோசிச்சு என்ன செய்யறது, எங்க அப்பாவும் என்னை விட்டுட்டு போய் சேர்ந்துட்டார் என்று நடந்த அனைத்தையும் கூறி முடித்த சங்கர், இனிமே நான் என்ன செய்ய முடியும் சொல்லு, வயிறு பசிக்குது, நான் என்ன பண்ணுவேன் சொல்லு என்று அழுதே விட்டான். அவன் கூறிய அனைத்தையும் கேட்ட ராஜா மனம் பொறுக்க முடியாமல் ஆறுதல் சொல்ல முடியாதவனாய் நின்று கொண்டிருந்தான். மீண்டும் சங்கரே தொடர்ந்தான், சரி ராஜா, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு இந்த முருகப்பெருமான வேண்டிக்கிறேன், நீ கிளம்பு என்று சங்கர். ராஜா உன் கையில இருக்கிற அந்த வாழைப்பழங்களை மட்டும் கொடுத்துட்டு போயே பிளீஸ் என்று பரிதாபமாக கேட்டான். அவனின் நிலையை கண்டு சங்கர் என்று தன்னையும் அறியாமல் கத்தியபடி அவனை கட்டி அணைத்துக் கொண்டான் ராஜா. உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால எப்படிடா போக முடியும், நீ என் கூட வந்து என்னுடைய தங்கிடடா என்று சங்கரை வலுக்கட்டாயமாக இழுத்தான் ராஜா. ராஜாவின் இந்த செயல்கள் எதுவும் அவன் மனைவி தேவிக்கு பிடிக்காமல் போனது. வீட்டிற்கு சென்றவுடன் ராஜா கல்லூரிக்கு போன பின் சங்கரை குத்தி காட்டி பேசி ஒதுக்கினாள் தேவி. இரு கால்கள் இல்லாமல் இருந்தாலும் அவனின் கடந்த கால செயல்களை அறிந்த தேவி அவனை முற்றிலுமாக வெறுத்ததோடு, இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் ஜென்மா ஜென்மத்துக்கு மன்னிக்க கூடாது, ரொம்பவே ஆட்டம் போட்டதுக்குதான் கடவுள் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்கார், இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் என்று ஜாடை மாடையாய் திட்டினாள். அவளின் பேச்சுக்களை பொறுக்க முடியாமல், சே இதுக்கு நாம 4 பேர்கிட்ட கையேந்தி பழச்சிருக்கலாம் போல இருக்கே, அவங்கள சொல்லி குத்தம் இல்ல, நான் பண்ண தப்புக்கு எனக்கு இது தேவைதான் என்று எண்ணி யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் அந்த வீட்டை விட்டு வெளியேறினான் சங்கர். அதே நேரம் ராஜா கல்லூரியில் பாடம் கற்பித்துக் கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு சங்கரின் நினைவு வந்தது. மாணவர்களே, படிக்க வேண்டிய வயசுல நல்லா படிக்கணும், படிச்சாதான் நம்மளால வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும், கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு கூட சொல்லி வச்சிருக்காங்க, அது போல நாம படிச்சாதான் நம்ம வாழ்க்கையை நாமளே நிர்ணயிக்க

0: முடியும். அதோட அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. அதே போல பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். எந்த நேரத்திலையும் நம்ம விட தாழ்ந்தவங்கன்னு நினைச்சு யாரோட மனசையும் புண்படுத்த கூடாது என்று மாணவர்களிடம் கூறிக்கொண்டிருந்தான் ராஜா. தன் நண்பன் தன்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்டான் என்பது தெரியாமல்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் கானமும். இன்று இடம்பெற்றது
0: முற்பகலும் பிற்பகலும் சிறுகதையின் நிறைவு பகுதி.
1: எண்ணமும் எழுத்தும்
0: வேதாரண்யம் மட்டம் பிரிஞ்சு மூளை ஜி ரவிச்சந்திரன்.
1: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருண் பிரகாஷ். சரி நேயர்களே, மீண்டும் வரும் புதன்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் கானமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள், இதுவரை கேட்ட கதையும் கானமும் நிகழ்ச்சியோட விளம்பரதாரர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
2: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
3: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல் எம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
2: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
3: கைராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
2: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் திரு திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.

0: நேற்று உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3.
1: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே. கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
2: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: ஏங்க ஏங்க என்னங்க இப்படி பொறுப்பே இல்லாம தூங்கிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க.
1: விடுமா, நானே இப்பதான் மஞ்சு கிட்ட எப்படி கதகளி ஆடுறதுன்னு கத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள கரடி மாதிரி வந்து கனவை கலைச்சுக்கிட்டே
2: ஓமா.
0: என்னது மஞ்சியா?
1: மஞ்சி இல்லம்மா, மஞ்சு. மஞ்சு வாரியர்.

0: எந்த வரும் வரும் இப்போ ஞான் வந்தே வையே நின்ன சவுண்ட் கலியும் கதகளியான கதகளி இப்போ நீங்க எந்திரிக்கலன்னு வைங்க அப்புறம் நான் பத்திரகாளி ஆட்டம் ஆடிடுவேன் சொல்லிட்டேன்.
1: இப்ப எதுக்கு இப்படி விடிஞ்சு விடியாம கத்திக்கிட்டு இருக்க எழுப்பி
2: விடுறேன்? நாட்டுக்கு தெரியும்டா, செமிச்சிடுறேன் இருங்க.
0: அதானே எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஃபாரின்ல இருக்கிற என் தம்பி பொண்ணுக்கு காது குத்து வருது, அதுக்கு நகை எடுக்க போகணும்னு சொன்னா இல்லையா?
1: இதெல்லாம் ரொம்ப ஓவருமா. ஒரு மாசம் கழிச்சு வர்ற ஃபங்க்ஷனுக்கு

0: இப்பவே இந்த பாடு படுத்துற.
1: நல்ல கேளுடா மாவனே, இவ தம்பி வீட்டு விசேஷத்துக்கு நகை எடுக்கணும்னா இவ தரக்காலு புரியாம அலைவா.
2: எத்த கொஞ்சம் சவனேன்னு இருங்க, உங்க புள்ளைய கலப்புறதுக்கே எனக்கு தலைவலியா இருக்குங்க. இதுல நீங்க வேற எடையில பூந்து குட்டிய குழப்பாதீங்க.
1: என்னது குட்டிய குழப்புறனா? என்ன பார்த்தா இவளுக்கு எரும மாடு மாதிரியா இருக்கு.
3: ஐயோ,
1: அது சரி, தாலி கட்டிட்டு வந்துச்சா ஒரு தவளை, அன்னையில இருந்து எனக்கு ஒரே கவலை.
0: ஏமா சுந்தரி, கிளம்பியாச்சா? இன்னும் என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது?
2: இதோ கிளம்பிட்டோங்க. ஏ குமுதா, சீக்கிரம் அந்த முறுக்கு சீடையெல்லாம் எடுத்து வச்சிட்டியா?
4: மா, நான் கிளம்பிட்டேமா. ஸ்நாக்ஸ் எல்லாம் கீர்த்து எடுத்துட்டு வருவா. போற வழியில அவளை பிக்கப் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும்.
0: சுந்தரி, நகை எடுக்க தானே நம்ம போறோம். அப்புறம் எதுக்கு இந்த குமுதா, அதோட ஃப்ரெண்டு கீர்த்தி ரெண்டு பேரும் வராங்க?
1: ஏலே பாண்டி, மொத முறையா நகை எடுக்க இந்த ஊர்ல இருக்கிற பெரிய கடைக்கு போறோம். எட்ட படையில போக கூடாதுல்ல? அதான் அஞ்சு பேரா இருக்கட்டும்னு குமுதாவோட பிறண்டி இருக்காள கீர்த்தி, கீர்த்தின்னு ஒருத்தி, அவளையும் கூட்டிட்டு வர சொன்னேன்.
0: ஏமா இது ஓ வேலை தானா? அதெல்லாம் சரி, எதுக்குமா முறுக்கு சீடையெல்லாம்? நாம என்ன பிக்னிக்கா போறோம்? இதோ இந்த பக்கத்துல இருக்கிற நகை கடைக்கு தானமா போறோம்.
4: அப்ப போற வழியில பசிக்கும்ல டாடி.
0: இதுக்கு நான் பெற்றதுக்கு என்ன பெற்றது தேவலாம் போல இருக்கு.
5: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனாதான் புரியும்.
0: அது சரி, நீங்க போடுற பிளான் எல்லாம் பாக்குறப்ப என் பரிசுக்கு பெரிய ஆப்பு வந்துடும் போல இருக்கு.
2: அட ஏங்க, போலம்பிட்டே இருக்காம வாசல் கார் வந்து நிக்குது பாருங்க, போய் வாடகை பணத்தை கொடுங்க.
0: என்னது காரா?
5: விட்டா கிறுக்கு நாச்சிர வாங்கி போடுறது.
0: அடி பாவிகளா, பக்கத்து தெருல இருக்கிற கடைக்கு இவ்வளவு பெரிய காரு தேவையா? எல்லாரும் சேர்ந்து அநியாயம் பண்றீங்க.

0: என்னங்க நீங்க பெரிய கடைக்கு போகும்போது நாமளும் பகட்டா பெரிய ஏசி கார்ல போனாதானே கெத்தா இருக்கும்.
1: இந்த கெத்துக்கே கெத்தா
2: நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.
1: கால கொடுமமா கால கொடுமை.
3: ஏய் கீத்து, கால பாத்து வைடி, தர கண்ணாடிய விட நல்லா பல பலன் இருக்கு. நாம போடுற மக்க செருப்புக்கெல்லாம் இந்த தர தாங்குமான்னு தெரியல.
4: தரையெல்லாம் தாங்கு குமுதா, நீ தாங்குவியான்னு தான் தெரியல.

0: குமுதா, ஏசி காத்து சும்மா அண்டாத்திக்கா மாதிரி அடிக்குது. இங்கேயே ஒரு பாய போட்டு ஆயாசமா தூங்கலாம் போல இருக்குடி.
1: போகுது பாரு புத்தி, அப்புறம் செக்யூரிட்டி வந்து வெளியில தள்ளிடுவாரு.
2: ஏலே பாண்டி, இந்த கடையில தரைக்கு தேங்காய் ஏதும் தடை விரிப்பானுங்க போல. இந்த

0: நடக்குது? நான் வழுக்கி விழுந்தேன்னு வச்சுக்க, என் இடுப்பு எலும்பு கழுக்கு பட மாதிரி நொறுங்கிடண்டா.
1: ஆத்தா, அது கழுக்கு இல்ல, ஹல்க்கு.
0: நீ ஒருத்தடி கூபுத, நானும் ஒரு நண்டி என கூட பட்டு சுண்டுன்னு வந்துடுவிய.
2: வாவ், என்ன ஒரு இன்டீரியர்! ஒரு 5 நிமிஷம் இந்த லைட்டிங்ல 4 ரீல்ஸ் எடுத்து போட்டா போதும். அப்புறம் ஆன்லைன்ல நான் தான் ட்ரெண்டிங்ல இருப்பேன்.
3: ஏ, உமா வாங்கம்மா. காணாதத கண்ட மாதிரி பராக்க பாத்துட்டு நிக்கிறீங்க. இதுக்குதான் ஏசி கார்ல வந்து பந்தா காட்டுனீங்களா?
4: ஹலோ ஆல், வெல்கம் டு இலிக்கம் ஜொலிக்கம் ஜுவல்லரி.
5: சொக்க தங்கம், சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும், சொக்க வைக்கும் ஜுவல்லரி.
4: வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஹாய் பாட்டி, என்ன வேணும் உங்களுக்கு?
0: அம்மாடி, நீயாவது வந்து என்ன வேணும்னு கேட்டிய. ரொம்ப நேரமா வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு எச்சி திப்பை இடம் தேடிட்டு இருக்கேன்டா செல்லம். ஏதாவது சொம்பு கும்பு இருக்கு, நசுங்கினதா இருந்தா கூட பரவாயில்ல, எடுத்து குடுடா.
2: சொம்பு தங்கத்துல இருக்கா, வேணுமா வாங்கிக்கிறியா?
0: அடியே சுந்தரி, சும்மா கடறி. தங்கம் தரையில கிடக்கா, அரகாசு நார்த்தங்க உரியில இருக்கா. நீ சும்மா சும்மா இப்படிதான் வந்து பேசுவ?
6: ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கே இங்கே தவறுறீங்க? பார்த்தாங்கன்னா என்னன்னு
2: பாக்க. ஐயே அத்தை, அதெல்லாம் உங்ககிட்ட கேட்க கூடாது.
0: அப்ப அந்த கடை அண்ணாச்சி கிட்ட கேட்டுதான் வாங்கி குடுக்க சொல்ல.
6: வேணாம், வலிக்குது, அழுதுருவே.
2: அத்தை, இது என்ன மல்லிகை கடையா? ஒரு கால் பவுன்ல மோதிரம் பாக்கலான்னு.
4: அந்த கால் பவுன் மோதிரத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு தான் இத்தனை பேர் வந்தீங்களா மேடம்?
3: ஏ சுந்தரி, என்ன சொல்ற? கால் பவுனா? ஒரு தம்பி பையனுக்கு மொட்டை போட்டு 1/4 கிராம்ல காது குத்த நகை எடுக்கிறேன்ல சொன்ன, இப்ப என்ன எனக்கு மொட்டையை போட பாக்குற?
6: இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா?
2: ஏங்க சும்மா இருங்க, மானத்தை வாங்காதீங்க.
4: உளவச்சிரும் போலயே மேடம். இங்க வீடியோ எல்லாம் எடுக்க கூடாது மேடம்.
0: ஏண்டி கீத்து, ஏதோ நகை கடைக்கு வந்தா சூசுலாம் குடுப்பாங்கன்னு சொன்ன, தண்ணி கூட குடுக்கல. ஏமா கடை பொண்ணு, சூசுலாம் குடுப்பீங்களாம்ல? 2 ஆப்பிள் சூசு சொல்றது.
4: இன்னும் நகை கூட பாக்கல, அதுக்குள்ள ஜூஸா விளங்கிடும். இந்தா எடுத்துட்டு வர சொல்றேன் பாட்டி.
7: ஏ ஆத்தா, நகையே வாங்காம 4 டம்ளர் ஜூஸ் குடிச்சா தப்பா நினைக்க மாட்டாங்க? கொஞ்சம் டீசன்டா 3 டம்ளரோட விடு, நம்ம ஷேர் பண்ணி குடிச்சுக்கலாம்.
4: எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ரொம்ப நேரமா நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்க, நகையை பார்க்கலாமா? இது ஆன்டிக் ஃபினி.

0: ஃபினிஷிங் மோதிரம் மேடம். இது இப்ப சம்ம ட்ரெண்ட்ல இருக்கு, நீங்க வேணா போட்டு பாருங்க மேடம், ரொம்ப எடுப்பா இருக்கும் உங்க கைக்கு.
1: என்னடி இது, என்னமோ சொலிக்கும் சொல்றீன்னு பேர வச்சுக்கிட்டு மண்ணுல போட்டு புதைச்சி வச்ச மாதிரி ஒரே கருப்பா இருக்கு.
2: செமிச்சிருங்க, இந்த சூனா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா, லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல.
1: அது சொலிக்கும் சொல்லறி இல்ல, ஜொலிக்கும் ஜுவல்லரி. அடியே குமுதா, அது என்ன குள்ள நெறியோ வெள்ள நெறியோ? இது என்ன, இது ஒழுங்கா வளர்க்காத பித்தளை பாத்திரம் மாதிரி இருக்கு இந்த நகை.
0: பாட்டி, இது பழங்காலத்து மாடல், இப்போ இதுக்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தி பாட்டி.
1: அது சரி, அந்த காசை எடு பாப்போம்.
0: அச்சோ பாட்டி, பாட்டி என்ன பண்றீங்க?
3: ஏமா ஏமா ஏமா, என்னமா பண்ணிட்டு இருக்க? அது என்ன, நீ எடுத்துட்டு வந்த முறுக்கு நினைச்சிட்டு இருக்கியா? தங்க காசுமா, அத போய் வாயில வச்சு கடிக்கிற?
1: இல்லடா மாவனே, அது தங்கம் ஒரிஜினலான்னு பாக்கிறதுக்காக கடிச்சு பார்த்தேன்.
3: அதுக்கு நீ உரசி பாத்துருக்கணும்.
1: என் பல்லு செட்டு வேற ஆடி போச்சுடா இத கடிச்சு.
0: இது 916 கேடிஎம் தங்கம் பாட்டி, இப்படிலாம் கடிக்க கூடாது.
4: மேடம், உங்க கடையில
0: என்ன வேணும் என்ன வேணும்?
4: வைஃபை இருக்கா? பாஸ்வேர்ட் சொல்றீங்களா?
0: நோ கோல் நோ வைஃபை.
3: அதுல வேற செய்கூலி சேதாரம் எல்லாம் இருக்கு, பாத்துக்கோ.
5: என்ன அங்கிள் சொல்றீங்க நீங்க? வாங்குற நகை எப்படி சேதாரம் ஆகும்? அதெல்லாம் நம்ம நகைய பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். ஒரு துளி தங்கம் கூட கீழே சிந்தாம எடுத்துட்டு போயிடுவோம்.
6: இவர் இப்படிதான் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு. மா, நீ பில்ல போடுமா? ஏங்க, நீங்க கார்டு கொடுங்க.
0: தோ போட்டுடலாம் மேம் பில்லு. சார், உங்க கார்டு கொடுங்க.
3: இந்தாங்கம்மா கார்டு, பணம் கொஞ்சம் தான் இருக்கு, பார்த்து செய்யுங்க.
0: சார், உங்க கார்டு இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு காட்டுது. வேற ஏதாவது கார்டு வச்சிருக்கீங்களா?
2: ஐயோ,
3: ஏமா சுந்தரி, என்ன கார்டுல பணம் இல்லைன்னு வருது? நேத்தி தானே பணம் போட்டு விட்டேன், எங்க பணம்?
6: அது வாங்க, ஆன்லைன்ல ஆஃபர் போட்டாங்க, அதுல 4 பட்டு போடுவா ஆர்டர் போட்டேங்க.
1: பாட்டியாடா பாண்டி, தம்பி பிள்ளைக்கு காது குத்துன்னு சொல்லி புட்டு இன்னைக்கு உனக்கே காத குத்தி புட்டா. இவட கட்டாதேன்னு நான் அன்னைக்கே சொன்னேன், கேட்டியா? தாலி கட்டிட்டு வந்துச்சான் சீமாறு. போக போகதான் தெரிஞ்சது அது ஒரு மண்டை கோளாறுன்னு.

0: சாரி அத்தை, அப்ப என் தம்பி புள்ளைக்கு நகை எடுக்க முடியாதா?
1: ஆண்டி, அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என்னோட அக்கௌண்ட்ல கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு. குமுதா, நீ கூட உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னீல, அதையும் கூட சேர்த்து கொடுத்துருவோம்.
2: நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.
3: நீ குடுக்கறதா குடுக்க வேண்டியதானே, என்ன ஏண்டி சேர்த்துக்கிட்ட?
1: என்ன குமுதா இப்படி சொல்லிட்ட? இது உங்க வீட்டு ஃபங்க்ஷன் தானே, நீயே குடுக்கலன்னா எப்படி?
3: சரி சரி, குடுக்கறேன்.

நம்ம வீட்டில் பிறக்காத பிள்ளையே காசு தரேன்னு சொல்லும்போது, பாண்டி கவலைப்படாதடா, இந்த காசு அங்கே இங்கேன்னு உசுரை கொடுத்து சேர்த்து வச்சது. நானும் என் பங்குக்கு இந்த நகையை வாங்க தர்றேன், இந்த சுருக்கு பையில் வச்சுருக்க காசையும் சேர்த்து தர்றேன்.

0: என்ன ஒண்ணு, இந்த சில்லறைய என்னத்தான் உனக்கு நேரம் பத்தாது பாப்பா.
1: ஏங்க, இதெல்லாம் சேர்த்து ஒன்னா போட்டா நகையை வாங்கிட முடியுமா?
2: கவலைப்படாதீங்க மேடம், கண்டிப்பா இந்த நகையை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். எங்க சைட்ல இருந்து எங்க கடை சார்பா நாங்களும் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கறோம் மேடம்.
3: ரொம்ப நன்றி மேடம். ஆண்டி, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நமக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம்.

0: தங்க நகை வாங்க வந்த தக்காளி சோறு குடும்பம்னு இந்த கதைக்கு தலைப்பை வச்சு உங்களுக்கெல்லாம் கொடுத்தது நம்ம ஆர்ஜே மீனாட்சி கேசவேலு. இதுல நடிச்சவங்க
1: அண்ணனே இருங்கனே, இந்த வர நான் சொல்லிக்கிறேன்.
0: நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகுமா சொல்லு சொல்லு.
1: இந்த கதையில நடிச்சவங்க நம்ம ஆர்ஜே செந்தில் குமரன், லதா, ரமணி, ஈஸ்வரி முத்து, வெண்முகி, மீனாட்சி கேசவேலு.
2: நேற்று நாம் இணைந்திருக்கிறோம் இது காரைக்கால் பண்பலை 100.3. இதமான இந்த மாலை வேலை நிகழ்ச்சியில் நீ கேட்டு ரசிக்கலாம் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்களின் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி. மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.
6: சரி சரி சரி சரி
7: வசந்தன் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்தன் கோ.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
7: சரி சரி.
9: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
2: நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒழிக்கும் குரல் அனுராதா.

0: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
1: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள், அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ்,
2: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: நீங்களே நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனியன் பிரீப்ஸ்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
5: நாளை மணி 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
5: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
8: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், காரைக்கால்.
5: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மக்கசூலையால் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நிகழ்ச்சியில் அணையில் 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் என் சொல் அமைதி கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள், கிரினைட், ஓஸ், நறுமிழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
9: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
5: நாளைகள் அனைத்தையும் வழங்குகிறார்கள் திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்வி குழுமங்கள்.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
11: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருதாச்சலம்.
12: நாகப்பட்டினம் EGS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. EGS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
5: நாளைகள் அனைத்தையும் வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ், நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
13: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
5: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக இனி ஒலிக்கும் குரல் வின்சென்ட்.

0: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी।
1: तुम रिपोर्ट्स लाई हो ना?
2: नहीं, मुझे लगा तुम लाए हो।
1: चिक, चिक, चिक, चिक, खिच, पिच, खिच, पिच। तुम हो ही भुलक्कड़।
2: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली।
0: लड़िए मत, जानिए आभा के बारे में।
3: आभा?
0: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल, जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड्स सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7।
4: மேல்களுக்கு விளம்கடிந்து நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ்.
5: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
4: மேற்கே நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 நாகப்பட்டினம் விஜயஸ் பிள்ளை கல்வி குழுமங்களில் விலக்கேற்றும் வெளி நிகழ்ச்சியோடு.
7: ஆன திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: மேலில் நாளை காலை 9 காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண்ரா பேசிசின் நலமாய் வாழ கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதைகள் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
8: புது ஏசி, எவ்ளோ குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
9: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
0: காரைக்கால்.
2: நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி ஒளி விழாவரும். காரைக்கால் பண்டை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது விளக்கேற்றும் வேலை. நிகழ்ச்சியில் வி நடராஜ முதலியார் பாடியிருக்கும் பாடல் ஒளிவிழா வருகிறது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நெங்கு நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சிஸ்வரரசின் இன்சொல்லுமதி கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சிஸ்வரர்ஸ்.
3: வீட்டு உபயோகப் பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
7: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
8: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: மேர்களுக்கு உளம் கிடைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டியாரன் கோ ஜுவல்லர்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
4: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சிக்காக இனி ஒலிக்கும் குரல் ஏ ஜெயலலிதா.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: வசந்த் & கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் & கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
3: சரி சரி.
5: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள், அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
6: காரைக்கால் பண்பலை 100.3 விலக்கீட்டு வேலை நிகழ்ச்சிக்காக இனி ஒலிக்கும் குரல் எம் ஒய் நசுருதீன், பி எஸ் சசிரேகா.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: விளக்கேற்றி வேலை நிகழ்ச்சியின் நினைவாக ஒலிக்கும் குரல் மீரா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் இஜிஸ் பிள்ளை கல்வி குழுமங்களின் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் இஜிஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
1: நாகப்பட்டினம் இஜிஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்த் தன்கோ.
2: ஏசியா ஏசி வாங்க வசந்த் தன்கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்த் தன்கோ.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் தன்கோ தான் சரின்னுட்டு.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுடெல்லியில் பொருளாதார ஆலோசனைக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. 2047 வளர்ந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நினைவாக்குவதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவார்கள் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். வானொலி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாத்து வரும் கலாச்சார நிறுவனம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறினார். நார்வே செஸ் 2026 தொடரில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுடெல்லியில் பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை மேலும் அதிகரிப்பதற்கான பல்வேறு யோசனைகள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் எளிதான வாழ்க்கை மற்றும் எளிதாக வணிகம் செய்வதை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்தும் ஆராயப்பட்டது. இந்தியாவின் பொருளாதார மாற்றம் மற்றும் நீண்டகால வளர்ச்சி முன்னுரிமைகள் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து தாங்கள் விரிவாக விவாதித்ததாக பிரதமர் தமது சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். 3 பயணமாக இந்தியா வந்துள்ள நேபாள வெளியுறவு அமைச்சர் திரு சிஷிர் கானலுடன் மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார். வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள். இதற்கிடையே வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஷ்வால் கூறுகையில், நேபாள வெளியுறவு அமைச்சரின் இந்திய பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டாண்மை வலுப்பெறும் என்று கூறியுள்ளார். முன்னதாக நேற்று திரு சிஷிர் கானல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலை சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையிலான பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். வங்கக்கடல் பகுதியில் உள்ள நாடுகளின் வளர்ச்சிக்காக பிம்ஸ்டெக் நாடுகளின் கூட்டமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் அமைப்பின் நிறுவன தினம் என்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சென்ற நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.7% அதிகரித்துள்ளது நாட்டின் பொருளாதார வலிமையை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்தார். உலக அளவில் பொருளாதார நெருக்கடி இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் நோக்கில் நாடு முன்னேறி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். சத்ரபதி சிவாஜி மகாராஜ் முடிச்சூட்டு தினத்தையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். சுயமரியாதை, நல்லாட்சி, தேச பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு ஆட்சி முறையை கட்டமைத்தவர் சத்ரபதி சிவாஜி என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். தன்னாட்சி மீதான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு உணர்வு சிவாஜியை சத்ரபதியாக மாற்றியது என்றும் திரு அமித்ஷா மேலும் கூறினார். சத்ரபதி சிவாஜி மகாராஜின் முடிச்சுட்டு

0: தையொட்டி நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்தின் நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ள அவரது 20 அடி உயர சிலையை மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் இன்று திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய திரு பட்னாவிஸ், இந்த நாள் ஹிந்தவி சுவாரியத்தின் மீதான உலகளாவிய அங்கீகாரத்தை பறைசாற்றுவதாகவும் இது ஒரு உத்வேகத்தின் ஊற்றாக திகழும் என்றும் குறிப்பிட்டார். இந்தியாவின் இளைஞர்களே நாட்டின் மிகப்பெரிய பலம் என்றும், 2047 வளர்ந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நினைவாக்குவதில் அவர்கள் முக்கிய பங்காற்றுவார்கள் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டியா தெரிவித்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
1: புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற இளைஞர் மாநாட்டில் உரையாற்றிய டாக்டர் மன்சுக் மாண்டவியா, தேசத்தை கட்டமைப்பதில் இளைஞர்கள் தங்கள் விருப்பங்கள், கருத்துக்கள் மற்றும் தன்னார்வ உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்காக மை பாரத் என்ற தளம் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் உருவாக்கப்பட்டது என்று கூறினார். நாட்டின் மக்கள் தொகையில் 65% பேர் 35 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும், இதனால் இந்தியா உலகின் மிக இளம் வயது மக்கள் தொகையை கொண்ட நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது என்றும் டாக்டர் மாண்டவியா குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இளைஞர்களின் ஆற்றலையும் திறனையும் தேச கட்டமைப்பு மற்றும் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றும் இலக்கை நோக்கி செலுத்துவதற்கு அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக அவர் கூறினார்.
0: கடந்த 12 இந்தியாவின் சூரியசக்தி உற்பத்தி திறன் 2.8 GW இருந்து 155 GW உயர்ந்துள்ளதாக மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் இன்று தெரிவித்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்.
1: நாட்டில் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சூரிய சக்தி மூலம் ஒளியூட்டப்படுவதாகவும், விவசாயத்துறையில் சூரிய சக்தி திறன் இருமடங்காக அதிகரித்திருப்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்போடு கூடிய வளர்ச்சியின் சான்று என்றும் மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் குறிப்பிட்டார். நாட்டின் விவசாயிகள் இனி வெறும் உணவு உற்பத்தியாளர்கள் மட்டுமல்ல, ஆற்றல் உற்பத்தியாளர்களாகவும் திகழ்கிறார்கள் என்று அமைச்சர் மேலும் கூறினார். ஒவ்வொரு வீட்டின் கூரையிலும் சூரிய சக்தி வசதியை ஏற்படுத்துதல், ஒவ்வொரு வீட்டையும் ஆற்றல் மையமாகவும், ஒவ்வொரு வயலையும் ஆற்றல் உற்பத்தி மையமாகவும் மாற்றும் உறுதியுடன் 500 GW புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் என்ற இலக்கை நோக்கி இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக திரு ஷெகாவத் தெரிவித்தார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பான 29வது கட்ட பேச்சுவார்த்தைகள் ஹவாயில் நடைபெற்றன. இருநாட்டு ராணுவ உயர் அதிகாரிகள் பயின்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பரஸ்பர பாதுகாப்பு நலனை உறுதி செய்வதில் அறிவுசார் திறன்களை பரிமாறிக்கொள்வது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. வரும் காலங்களில் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2027 பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பிப்பதற்காக கால அவகாசத்தை ஜூலை 31 வரை மத்திய உள்துறை அமைச்சகம் நீட்டித்துள்ளது. ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். தேசிய பொது ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலியின் 90வது கொண்டாட்டங்களை முன்னிட்டு, இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு என்ற தலைப்பில் கல்லூரி மாணவர்களுக்கிடையே நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா இன்று மாலை புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அரங்கில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சுதந்திர இந்தியாவின் தொடக்கம் முதல் இன்று வரை நாட்டின் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வானொலி சாட்சியாக இருந்துள்ளது என்றும், மேலும் வானொலி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாத்து வந்த ஒரு பெரும் கலாச்சார நிறுவனம் என்றும் கூறினார். மேலும் அவர் தமது உரையில்,
3: டெலிவிஷன் வந்தபோது வானொலியின் முக்கியத்துவம் குறையும் என்று பலர் நினைத்தார்கள். பின்னர் இன்டர்நெட் வந்தது, சோசியல் மீடியா வந்தது. இருந்த போதிலும் வானொலி தனது தனித்துவத்தை இன்றும் இழக்கவில்லை. ஏனென்றால் வானொலி மக்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. நண்பர்களே, இந்த வானொலிக்கு புதிய உயிரூட்டிய ஒரு முக்கிய நிகழ்வை நான் குறிப்பிட்டு விரும்புகிறேன். அது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்த மனதில் குரல் மன் கி பாத் நிகழ்ச்சி தான். வானொலியின் சக்தியை மீண்டும் மக்களிடம் கொண்டு சென்ற ஒரு மகத்தான நிகழ்வு அது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ளலாம், வானொலி இன்னும் மக்களின் மனங்களை தொடக்கூடிய சக்தி வாய்ந்த ஊடகமாக இருக்கிறது என்பதுதான்.
0: தொடர்ந்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் திரு உதயசங்கர் வாழ்த்துரை வழங்கினார். பின்னர் புதுச்சேரி ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி பிரிவு நிர்வாகி திருமதி ஆபே எலிசபெத் நோக்கு உரையாற்றினார். முன்னதாக புதுச்சேரி வானொலி நிலைய பொறியியல் பிரிவு தலைவர் திரு எம் ரவி மாரியப்பன் வரவேற்புரை நிகழ்த்தினார். நிறைவாக நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் நன்றியுரையாற்றினார். விழாவில் ஆகாஷ்வாணி உதவி பொறியாளர் திருமதி ஜெயந்தி, நிகழ்ச்சி அமைப்பாளர் திரு

சீனிவாச முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஆகாஷ்வாணி சமூகத்திற்கு ஆற்றி வரும் மதிப்புமிக்க சேவைகள் மற்றும் பங்களிப்புகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் நேற்று காலை 7 மணிக்கு புதுச்சேரி அஜந்தா சிக்னல் சந்திப்பில் தொடங்கி கடற்கரை சாலை டூப்ளெக்ஸ் சிலை வரை நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் வானொலி நிலைய ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நார்வே செஸ் 2026 தொடரில் நடப்பு சாம்பியன் மேக்னஸ் கார்லனை வென்று தமிழக வீரர் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற இத்தொடரில் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி பட்டம் வென்ற பிரக்யானந்தாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். சிறப்பான மைல்கல் அவரது உறுதியான செயல்பாட்டை பறைசாற்றுவதாக பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் கூறியுள்ளார். மேலும் அவரது எதிர்கால முயற்சிகளுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நார்வே செஸ் 2026 தொடரில் பட்டம் வென்ற இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தாவிற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரக்யானந்தாவின் அபார திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் சிறப்பான சீரான செயல்பாடு ஆகியவை தொடர்ந்து நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாகவும் உலக அரங்கில் இந்திய சதுரங்க விளையாட்டின் வளர்ந்து வரும் வலிமையை இது பிரதிபலிப்பதாகவும் திரு ஓம் பிர்லா தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வரும் ஆண்டுகளில் அவர் இன்னும் பல சாதனைகளை படைக்கவும் தொடர்ந்து வெற்றி பெறவும் தாம் வாழ்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுடெல்லியில் பொருளாதார ஆலோசனைக் குழு உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. 2047க்குள் வளர்ந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நினைவாக்குவதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவார்கள் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். வானொலி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாத்து வரும் கலாச்சார நிறுவனம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறினார். நார்வே செஸ் 2026 தொடரில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: நேரம் 6:20 நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
2: வீட்டு உபயோகப் பொருட்கள்
0: நேர்களில் இனி கேட்கலாம். நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: உபயோகப் பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்
6: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
5: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
6: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: இன்சொல் அமுது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
8: அனைவருக்கும் வணக்கம். இன்று செம்மொழி தினம், வரலாற்று சிறப்புமிக்க இன்றைய செம்மொழி தினம் June 6 செம்மொழி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஒரு மொழி செம்மொழி என அழைக்கப்பட வேண்டுமெனில் அது நீண்ட நெடிய வரலாற்று பின்னணியும் தனித்துவமான இலக்கிய மற்றும் இலக்கண வளத்தையும் பெற்றிருத்தல் வேண்டும். இந்த அனைத்து தகுதிகளையும் முழுமையாக பெற்றிருக்கும் பெருமை நம் தமிழ்மொழிக்கு உண்டு. பிற மொழிகளின் தாக்கமின்றி தனக்கே உரிய எழுத்து மற்றும் ஒலிப்பு முறைகளை கொண்டு திருத்தமாக இயங்கி வருகின்றது. மக்களின் நாகரிக வளர்ச்சிக்கேற்ப நவீன இலக்கியங்களை படைத்து

0: வளரும் செம்மொழியாகவும் வாழும் மொழியாகவும் தமிழ் திகழ்கின்றது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழொடு முன்தோன்றி மூத்தது நம் தமிழ். இலக்கிய வளம், இலக்கண வளம் எல்லாம் ஒருங்கே அமையப்பற்றது நம் தமிழ்மொழி. தமிழன்னை அணியும் அணிகலன்களாக காதுளிரும் குண்டலமும் கைக்கு வளையாவதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடி சூளாமணியும் பொலிய சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என்று சுத்தானந்த பாரதியார் தமிழ்மொழியின் இலக்கிய வளத்தை கூறுவார். முருகு, பொருநாறு, முல்லை, பெருகு வளமுதிரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல்வாடை, கோல் குறிஞ்சி, பட்டினப்பாலை, கடாத்தொடும் பத்து என்று பத்துப்பாட்டு நூல்களை கூறுவர். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம் புறம் என்ற இத்திரத்தை எட்டுத்தொகை என்று எட்டுத்தொகை நூல்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை தமிழ்மொழியில் உள்ள பொருள் இலக்கணம் கூறுகின்றது. தமிழரின் அகவாழ்வை பற்றி கூறும் நூல்களை அகநூல்கள் என்றும் புறவாழ்வு பற்றி கூறும் நூல்களை புறநூல்கள் என்றும் பாகுபாடு செய்துள்ளனர். அக இலக்கியங்களில் யார் ஒருவருடைய பெயரும் குறிப்பிடாமல் தலைவன் தலைவி என்று கூறுவது தமிழர்களின் நயத்தக்க நாகரிகத்தை விளக்குகின்றது. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதியது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவிருத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி. அரங்கநாதன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: உபயோகப் பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
6: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் concrete choice for your home.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.
2: லைட் ஹவுஸ். இன்று மாலையும் நாளையும் ஒளிபுலா வரவில்லைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் இஜிஎஸ் பள்ளி கல்வி குழுமங்கள், நாகப்பட்டினம், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி நடே செட்டியாரின் கோ ஜுவல்லர்ஸ். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜிந்தன் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 6:45 இசைத்துருகி, இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் இயற்கை விவசாய அனுபவம். காரைக்கால் மாவட்டம் சேத்தூர் வருஷப்பத்து கோட்டப்பாடி டி ராஜேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் 8:00 இளைய பாரதம். அடுத்தது என்ன? கல்வி தொடர் நிகழ்ச்சியில் இம்மாதம் 3 தேதியன்று ஒளிபரப்பான காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வி

0: கல்லூரி சமூக அறிவியல் உதவி பேராசிரியர் சீதாராமன் மோகன் குமாரமங்கலம் அவர்கள் பங்கு பெற்று நேரலை நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு ஒளி விழா வரும். இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வன், 9:30 மத்திய அரசு 12 ஆண்டுகால வெற்றிகரமான நிறைவு செய்ததை ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். 20:15 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் ஸ்பெஷாலிட்டியின் இன்சொல் மதி கேட்கலாம். 10:10 இரவு மலரும் ஒளி விழா வரும். ஒளி விழா வந்தது லைட் ஹவுஸ். நீங்கள் இன்னும் சில நொழியில் தொடர்வது மாநில விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.
1: நேரலை ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் akashvani.gov.in என்ற இணையதளம் மூலமாகவும் கேட்டு ரசிக்கலாம். நேரம் 6:29. ஆகாஷ்வாணி இனி விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
2: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தமது தலைமையில் நடைபெற்ற பொருளாதார ஆலோசனைக்குழு கூட்டத்திற்கு பின் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். உலக அளவில் ஏற்பட்டுள்ள அரசியல் பொருளாதார நெருக்கடிகளால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து மீள்வதற்கும் பொருளாதார வளர்ச்சியை பராமரிப்பதற்கும் தேவையான பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் அன்றாட நடவடிக்கைகளை எளிமையாக மேற்கொள்வதற்கான பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கையை கொண்டுவருவது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக பிரதமர் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்பட்டுள்ள தாக்கத்தையும் அதிலிருந்து மீண்டெழுவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இந்த பொருளாதார ஆலோசனைக்குழு கூட்டத்தில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் நலத்துறை தனது நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளில் திருத்தம் மேற்கொண்டுள்ளது. 200 கிராம், 500 கிராம், 1 கிலோ முதல் 5 கிலோ வரை, 15 கிலோ மற்றும் 20 கிலோ எடை அளவுள்ள பாக்கெட்டுகளாக மட்டுமே சமையல் எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாமாயில், பாமோலின், சோயாபீன் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு எண்ணெய், கடலை எண்ணெய், எள்ளு எண்ணெய், அரிசி தவிடு எண்ணெய், பருத்தி எண்ணெய், மக்காச்சோள எண்ணெய் ஆகிய எண்ணெய் வகைகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரைமுறையின்றி வெவ்வேறு அளவுகளில் விற்கப்படும் எண்ணெய் பாக்கெட்டுகளால் நுகர்வோர் அதன் விலையையும் அளவையும் ஒப்பீடு செய்வதில் சிரமம் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு இந்த நடைமுறையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை கட்டுவதை தடுக்க தமிழக அரசு சட்ட ரீதியாக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் பெண்கள் குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் முழுமையான பாதுகாப்பு அளிப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு மக்களிடையே அதிக அளவில் இருப்பதாக தெரிவித்த அவர், மரம் வளர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் மக்கள் நன்கு உணர்ந்துள்ளதாக கூறினார். ஈஷா மையம் மூலம் இதுவரை 13 கோடிக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாகவும், மேலும் 1 கோடியே 20 லட்சம் மரக்கன்றுகள் நடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், இந்த முறைகேடுகள் குறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மதுரை மாநகராட்சிக்கு 700 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்த விரிவான மதிப்பீடுகளின் அடிப்படையில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். சட்டவிரோதமாக மதுபான பார்களை நடத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நிர்மல்குமார், திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலையே தொடர வேண்டும் என்பதுதான் மாநில அரசின் நிலைப்பாடு என்று கூறினார். இவ்வாண்டு மார்ச் மாதம் மேல்நிலை பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தற்போது இணையதளம் வாயிலாக விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், அக்கவுண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடங்களுக்கான விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
3: பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் புழு பூச்சிகள் இருப்பதாக வந்துள்ள செய்திகளும், அரியலூர் மாவட்டம் வெற்றியூரில் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் பல்லி விழுந்ததாகவும் வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறந்த 2 நாட்களுக்கு உள்ளாகவே இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநில அரசு விழிப்புடன் செயல்பட்டு இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி, திருநெல்வேலி, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
5: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
3: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் மேம்பாலம் மற்றும் தடுப்பணை கட்டும் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பணிகளை

0: விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு பத்மஜா ஆய்வு செய்தார். திருச்சி ரயில் நிலையத்தில் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை ரயில்வே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் பொதுமக்களுக்கான தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி வகுப்புகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 6 தீயணைப்பு நிலையங்களில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஜப்பானில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தாவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40 நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திர மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
3: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்திருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்க். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: உங்கள் கடை காரைக்கால்,
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
6: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
7: தொடர்புக்கு 8925936936.
8: நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பத்மராஜன் அவர்கள்.
9: டிபி கட்டி நம்ம ஊர்ல பஸ்ல போகும்போது ஒருத்தர் இருமுனாங்கன்னா கவலைப்படாம பக்கத்துல உட்காந்துருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு தொழுநோயாளி பக்கத்துல உட்காந்துன்னா ஒதுக்கி நிக்கிறோம். தொழுநோயாளிகிட்ட இருந்து நமக்கு வியாதி வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. பட் பக்கத்தில் ஒருவர் இருமினாலா வாயை அவர்கள் ஒரு கர்ச்சிஃப் வச்சு மூடிக்கொள்வதோ அல்லது நம்மை நாம பாதுகாத்தது நல்லது. அது ஈஸியாக இப்போ கரோனா டிபி வரதுக்கு பல காரணங்கள், அதன் மூலமா தான் பரவும். டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்வார்கள்.
10: அது மூலமா மூளையில டிபி வந்துருமா டாக்டர்?
9: ரத்தம் வந்து எல்லா இடத்துல தானே போகுது. நம்ம உடம்புல கெட்ட ரத்தம் காலில் இருந்து சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் அப்படியே சென்று இருதயத்தோட வலது பக்கத்தில் போய் நுரையீரலில் போய் சுத்திகரிக்கப்பட்டு திருப்பி சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் எல்லா இடத்துக்கும் போகும். அப்போ இருதயத்தில் சில கோளாறு இருந்தாலோ ஓட்டை இருந்தாலோ அது மூலியமாக மூளைக்கு செல்வதற்கு வாய்ப்பு அதிகம். அதை

0: ஆனால் இருதய வியாதி இருப்பவர்கள் தயவு செய்து இருதய மருத்துவரிடம் அதற்குரிய பாதுகாப்பான நடவடிக்கைகள் எடுப்பது மிகவும் நல்லது. ஆனால் இப்போ எல்லாரும் ஃபேஸ் மாஸ்க், ஒரு டிபி சானிட்டோரியம், ஒரு பொதுவான இடத்துக்கு போகும்போது மருத்துவமனையில் கூட ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கொள்வது மிகவும் நல்லது. அதே மாதிரி பிறக்கும்போது முக்கியமாக சொந்தத்தில் திருமணம் செய்யும் குழந்தைகளுக்கு சில பேருக்கு மூளையில் பிறவியிலேயே மூளையினுடைய செல்லில் மாறுபாடுகள், அதாவது டெம்பரல் லோப் ஸ்கிலரோசிஸ் அந்த இடத்துல மூளை சிதைவு பிறவிலே ஏற்படும். அதாவது மூளையோடைய செயல்பாடு பிறக்கும் குழந்தையே அறிவுத்திறன் அவருடைய நடவடிக்கைகள் குப்புற விழுவது உட்காருவது அதில் மெதுவாக, அதாவது டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன் மிகவும் குறைந்திருந்தால் அதே குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி குறைவு மென்டல் ரிட்டார்டேஷன் இருந்தால் நொடிப்பு நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். அவர்களுக்கு மூளையில் எந்த இடத்தில் பிரச்சனை என்பதை உரிய மருத்துவர் மூலமாக உறுதி சிகிச்சைகள் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ தயவுசெய்து சிடி ஸ்கேன் தேவைப்படும் போது மட்டும் எடுக்கலாம். தயவுசெய்து வயிற்றில் குழந்தை உள்ளவர்கள் சிடி ஸ்கேன் எடுக்கக்கூடாது, கதிர்வீச்சு குழந்தைக்கும் ஆபத்து தாய்க்கும் ஆபத்து. அவர்களுக்கு எம்ஆர்ஐ எந்த கதிர்வீச்சும் இல்லாதது.
1: சரிங்க டாக்டர், இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த திடீர் குழப்பம் அப்புறம் தடுமாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அவங்களுக்கு வந்து நொடிப்பு நோய் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, இது நொடிப்பு நோயா மட்டும்தான் இருக்க முடியுமா இல்லை வேற ஏதாவது காரணங்களாலேயும் இதே மாதிரியான சிம்டம் இருக்குமா?
0: நொடிப்பு என்ற வார்த்தையில் சில எழுத்து குறைத்தால் நடிப்பும் சில குழந்தைகளோ பெரியவர்களோ செய்வார்கள். முக்கியமாக மது அருந்துபவர்கள் சில நேரத்தில் நொடிப்பு நோயோடு சேர்ந்து சூடோ நான் எப்லெப்டிக் சீசர், அதாவது சுய பச்சாபத்திற்காக அவர்கள் நொடிப்பு நோயோடு நடிக்கக்கூடும். அதற்கு தேவையில்லாத மாத்திரைகள் கொடுக்கக்கூடாது, குறைந்தபட்ச மாத்திரைகளே போதுமானது. அவர்களுக்கு ஆறுதலும் தன்னம்பிக்கை மட்டும் போதும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பத்மராஜன் அவர்கள்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்,
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
3: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

0: நேரடி உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3
1: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேச செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ் மயிலாடுதுறை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
5: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
4: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
6: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நெல்லி நாளை காலை 11:30 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். கோட்டுச்சேரி தனியார் பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் கல்லூரி தலைவர் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர். நாளை காலை 6:15 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசெட் சேகர் டெக்ஸஸ் நியூ சேகர்ஸ் காரைக்காலின் உழவர்களுக்கு கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசெட் காரைக்கால் சேகர் டெக்ஸஸ் நியூ சேகர்ஸ்.
8: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
9: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
7: நிகழ்ச்சி நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூரின் இன்சொல் அமைதி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நீடூர் மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்.
10: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
11: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் வசந்தலில் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலி விலை அள்ளி செல்ல பாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
12: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
7: நாளை காலை 7:05 சைபாலின் தகவல் நேரம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால், தரமான தார் பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
13: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
7: நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்க விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5:00 வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸின் கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனி.

0: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
1: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: மேர்களுக்கு உளம்கிணைந்து நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டியரன் கோ ஜுவல்லர்ஸ்.
3: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
2: நெல்லில் நாளை காலை 11:30 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். கோட்டுச்சேரி தனியார் பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் கல்லூரி தலைவர் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
5: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை தூரிகை வடகரி படத்திலிருந்து.

0: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்
1: என்பது சும்மாவா வந்தது.
2: நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய இராணுவம் அமைவதற்கான தொடக்கம் ஜெர்மனியில் அவருக்கு கிடைத்தது என்று தெரிந்து கொண்டேன். அவர் பிரிட்டிஷாரை எதிர்த்து அதன் பின் எப்படி செயல்பட்டார் தாயே?
3: மகனே சிவா, சுபாஷுக்கு இராணுவ அமைப்பு என்ற தொடக்கம் ஜெர்மனியில் கிடைத்தது. ஆனால் இந்திய தேசிய இராணுவம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவன் ராஜ் பிஹாரி போஸ். அவன் ஜப்பானில் வாழ்ந்து வந்தான். டோக்கியோவில் வாழ்ந்த இந்தியர்களை ஒன்று திரட்டி இந்திய சுதந்திர கழகத்தை தொடங்கியிருந்தான். அவன் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் என்ற அந்த அமைப்பின் மாநாடு ஹாங்காங்கில் நடைபெற்றது. அதில் மோகன் சிங்கை தளபதியாக கொண்டு இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டது. கேப்டன் மோகன் சிங் பிரிட்டிஷ் இராணுவத்தில் அதிகாரியாக இருந்து ஜப்பானியர்களிடம் சரணடைந்தவன். இவன் ஹாங்காங் மாநாட்டு தீர்மானத்தின்படி ஜப்பான் வசமிருந்த 40,000 இந்திய போர்க்கைதிகளை கொண்டு 1942 ஆகஸ்டில் சிங்கப்பூர் ஃபரேர் பூங்காவில் வைத்து இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்தான். 2 உலக போரில் நேச நாட்டு படைகளை தோற்கடித்து உலகை வியப்பில் ஆழ்த்திய ஜப்பான் சிங்கப்பூரையும் தன்வசம் கொண்டு வந்தது. சிங்கப்பூர் வீழ்ந்தது பிரிட்டிஷ் பேரரசு வீழ்ந்தது போலாகும். இந்திய வரலாற்றில் புதிய சகாப்தத்தை இது தோற்றுவித்துள்ளது என்றான் சுபாஷ் சந்திரபோஸ். ஜெர்மனியில் ஹிட்லரிடமிருந்து தான் எதிர்பார்த்த அளவு உதவி கிடைக்கவில்லை என்பதால் ஜப்பான் செல்ல தீர்மானித்தான் சுபாஷ். ஜப்பானின் துணை கொண்டு இந்தியாவை பிரிட்டனின் பிடியில் இருந்து விடுவித்து விடலாம் என்று நம்பினான். அப்போது டோக்கியோவில் வசித்து வந்த ராஜ் பிஹாரி போஸ் சுபாஷுக்கு அழைப்பு விடுத்தார். அவன் அழைப்பின் பேரில் 1943 ஜனவரி 13 டோக்கியோ சென்றான் சுபாஷ். அங்கே ராஜ் பிஹாரி போஸ் மோகன் சிங் ஆகியோரை சந்தித்து நிலைமையை நன்கு அறிந்து கொண்டான். 1943 ஜூலை 2 சிங்கப்பூர் சென்ற சுபாஷுக்கு ஆரவாரமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கே சுபாஷுக்கு இந்திய சுதந்திர கழகத்தின் தலைமை பொறுப்பை கொடுத்து ராஜ் பிஹாரி போஸ் ஆலோசகராக இருந்தான். 25 இந்திய தேசிய இராணுவத்தின் தளபதி பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் சுபாஷ். அன்று முதல் சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி, அதாவது தன்னிகரற்ற தளபதி என்று அழைக்கப்பட்டான். அதன் பிறகு சுபாஷ் சிங்கப்பூரில் இருந்தபடியே

இராணுவ ஒழுங்குடன் கட்டுப்பாட்டுடன் இந்திய தேசிய இராணுவத்தை மூன்றாக பிரித்தான். காந்தி படையணி பகுதி, ஆசாத் படையணி பகுதி, நேரு படையணி பகுதி என்று பெயர் சூட்டினார். சிங்கப்பூர் வாழ் இந்திய தேசியவாதிகள் அவனுக்கு பண உதவியும் பொருளுதவியும் செய்தார்கள். அதன் மூலம் இந்திய விடுதலை வீரர்களை அவர்கள் வெகுவாக ஊக்குவித்தார்கள். 1943 அக்டோபர் 21 சிங்கப்பூர் கேத்தி ஹாலில் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கம் அமைக்கப்பட்டது. நேதாஜி சுபாஷ் இந்த அரசாங்கத்தின் பிரதமராக பொறுப்பேற்றான். ஏசி சாட்டர்ஜி நிதித்துறைக்கும், எஸ் ஏ ஐயர் விளம்பரத்துறைக்கும், லக்ஷ்மி சுவாமிநாதன் பெண்கள் அமைப்பு துறைக்கும் பொறுப்பேற்றார்கள். ரவீந்திரநாத் டாகோர் எழுதிய தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. தற்காலிக அரசாங்கத்தின் செயல் திட்டங்களையும் வெளியிட்டார்கள். பிரிட்டிஷாரை இந்திய மண்ணில் இருந்து வெளியேற்றுவது, மக்களின் ஒத்துழைப்புடன் இந்தியாவில் ஆசாத் ஹிந்த் தேசிய அரசாங்கத்தை அமைப்பது, அதுவரை தற்காலிக அரசாங்கம் இந்திய விவகாரங்களை கவனித்துக் கொள்வது, சுபாஷின் தலைமையில் அமைந்த இந்த இடைக்கால அரசாங்கத்தை ஜப்பான், ஜெர்மனி, இட்டலி, தாய்லாந்து, பர்மா, தேசிய சீனா, மஞ்சூரியா, குரோஷியா, பிலிப்பீன்ஸ் என 9 ஆதரித்தன. ஜப்பான் பிரதமர் டோஜோவின் பலமான ஆதரவு சுபாஷுக்கு இருந்தது. 1943 அக்டோபர் 23 நேதாஜியின் கீழ் செயல்பட்ட தற்காலிக அரசாங்கம் பிரிட்டனுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்தது. அடுத்த சில தினங்களில் சிங்கப்பூரில் இருந்து டோக்கியோ சென்றான் நேதாஜி சுபாஷ். நவம்பர் 6 நடைபெற்ற கிழக்காசிய மாநாட்டில் ஜப்பான் பிரதமர் டோஜோவும் நேதாஜியும் கலந்து கொண்டார்கள். அந்த மாநாட்டில்தான் ஜப்பான் பிரதமர் டோஜோ அண்டமான் நிக்கோபார் தீவுகளை நேதாஜியிடம் ஒப்படைத்தான். அதன் பிறகு அண்டமானுக்கு சென்ற நேதாஜி சுபாஷ் அண்டமானுக்கு ஷஹீத் என்ற பெயரையும் நிக்கோபாருக்கு ஸ்வராஜ் என்ற பெயரையும் சூட்டினான். சில நாட்களில் இடைக்கால இந்திய அரசாங்கத்தின் தலைமை மையத்தை சிங்கப்பூரிலிருந்து ரங்கூனுக்கு மாற்றினான். 1944 பிப்ரவரி 4 அன்று நேதாஜி தனது சிறப்பு மிக்க இந்திய படையெடுப்பை ரங்கூனிலிருந்தே தொடங்கினான். இந்திய தேசிய இராணுவம் இந்தியா பர்மா எல்லையில் பிரிட்டிஷ் படையின் எதிர்ப்பை முறியடித்து மார்ச் 21 இந்தியாவுக்குள் நுழைந்தது. மகிழ்ச்சி பெருக்கில் இந்திய வீரர்கள் தாங்கள் விடுவிக்க நினைத்த தாய் நாட்டின் புனித மண்ணில் விழுந்து புரண்டு முத்தமிட்டார்கள். அங்கே இந்திய மண்ணில் தேசிய கொடியை ஏற்றினார்கள். உணர்ச்சி பெருக்கில் தேசிய கீதம் இசைத்தார்கள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சிறப்பான மருத்துவ திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரான் கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதிக்க வேண்டும் என அமெரிக்காவிடம் அந்நாடு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மருத்துவத்துறையில் மேற்கொண்டு வரும் சிறப்பான திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேசிய குடும்பநல ஆய்வு குறித்த காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேயின் கருத்துக்கள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என குறிப்பிட்டுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்களின் சுகாதார பாதுகாப்பிற்கான பதிவு 43.9%லிருந்து 76.2%ஆக அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் குழந்தை பேறு 38.7%லிருந்து 90.6%ஆக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மகப்பேறு காலத்தின் போது சரியான மருத்துவ வசதிகள் அளிக்கப்பட்டதை இது எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 87% பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், சுகாதார காப்பீடு 4.9%லிருந்து 60%ஆக அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நாட்டின் சுகாதாரத்துறை, தாய்சே நலன், மருத்துவ சேவை மேம்பட்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளையோரின் பங்கு இன்றியமையாதது என மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மை பாரத் இயக்கத்தின் இளையோர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டில் 65% பேர் 35%க்கு உட்பட்டோர் என கூறியிருக்கிறார். உலகிலேயே மிக அதிகமான இளையோரை கொண்ட நாடு இந்தியா என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இளையோரின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் நிலுவையில் உள்ள ரயில்வே திட்டங்கள் விரைந்து செயல்படுத்தப்படும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்குவங்க மாநிலத்திற்காக ரயில்வே பட்ஜெட்டில் 14,205 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 10 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர், தற்போது அம்மாநிலத்தில் 9 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கொல்கத்தா மெட்ரோவில் அடுத்த 5 ஆண்டுகளில் 60 நவீன ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தில்லி, வாரணாசி, பாட்னா, சிலிகுரி புல்லட் ரயில் வழித்தடம் அமைக்கப்படும் என கூறிய அவர், மேற்குவங்கத்தின் டான்குனியிலிருந்து குஜராத்தின் சூரத் வரைக்கும் கிழக்கு மேற்கு சரக்கு ரயில் தடம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மத்திய மாநில அரசுகள் இணைந்து 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களை செயல்படுத்தும் என கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் 102 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் கடந்த 12 ஆண்டுகளில் 150

0: 5 GW அதிகரித்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சூரிய சக்தி மூலம் 40 லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேளாண் துறையில் சூரிய சக்தி மின் இணைப்புகள் வழங்குவதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒவ்வொரு வீட்டிலும் சூரிய சக்தி மின் தகடுகள் அமைப்பதன் மூலம் நாட்டின் மின் தேவை பூர்த்தி செய்யப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அரசின் திட்டங்கள் மூலம் 500 GW புதுப்பிக்க தக்க எரிசக்தி திறனை எட்ட முடியும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியிருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லி வந்துள்ள நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சிர்ஷிர் கனாலுடன் இன்று பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு முக்கிய விஷயங்கள் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள், வர்த்தகம், முதலீடு, போக்குவரத்து, எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நேபாள அமைச்சரின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என கூறியிருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று மகாராஷ்டிர மாநிலத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராஜ்காட்டில் பாரம்பரிய முறைப்படி இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் சத்ரபதி சிவாஜியின் பல தலைமுறைகளை கடந்த வாரிசுகள் பங்கேற்றனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் இவ்விழாவில் பங்கேற்றனர். பாரத் நெட் யுவாமி திட்டத்தின் கீழ் ஆந்திரப்பிரதேச மாநிலத்தின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள நரகுண்ட்ரு கிராமத்தில் கிராமப்புற மின்னணு சேவை மையத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் பெம்மசாமி சந்திரசேகர் இன்று தொடங்கி வைத்தார். சம்பிருத்தி கேந்திரம் என அழைக்கப்படும் இந்த மையத்தின் மூலம் கிராமப்புற மக்களுக்கு தொலைத்தொடர்பு மருத்துவம், மண்வள பரிசோதனை, திறன் மேம்பாட்டுத் திட்டங்கள், அதிவேக இன்டர்நெட் வசதி போன்றவை அளிக்கப்படுகின்றன. அரசின் சேவைகள் மற்றும் வாய்ப்புகளை கிராமப்புற மக்கள் எளிதில் பெறும் வகையில் மத்திய அரசு சம்பிருத்தி கேந்திரம் திட்டத்தை தொடங்கி இருக்கிறது. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபி சார்பில் 2 உறுப்பினர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு தருண் சுக் மற்றும் ரஜினீஷ் அகர்வால் ஆகியோர் இன்று போபாலில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இம்மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் திருமதி மீனாட்சி நடராஜன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இம்மாநிலத்தில் மொத்தம் 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. மனு தாக்கல் செய்ய வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும். மேற்காசிய பகுதியில் உள்ள தீவு நாடான பஹ்ரைன் தங்கள் மீதும் குவைத் மீதும் ஈரான் தொலைதூர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. வளைகுடா பகுதியில் உள்ள அண்டை நாடுகள் மீது இதுபோன்ற தாக்குதல் நடத்துவதை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என பஹ்ரைன் நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. குவைத் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரானின் கப்பல்கள் தடையின்றி செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை ஈரானின் ராணுவ ஆலோசகர் மோக்சேன் கேட்டுக் கொண்டுள்ளார். தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டி ஒன்றில் இஸ்ரேலுடன் இணைந்து முடிவுகள் எடுக்கக்கூடாது என கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வேண்டுமென்றால் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் ஈரான் தலைவர் முஸ்தபா கமேனி பேச்சுவார்த்தை நடத்துவார் என்ற தகவல்களையும் அவர் மறுத்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-2 என்ற செட்கணக்கில் ஜப்பானின் மாசிமுஷி இமாமுரா, ஹயோட்டா மர்சுகோவா இணையை வென்றது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்ஞானந்தாவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அணியில் வைபவ் சூரியவம்சி, பிரின்ஸ் யாதவ்

0: உள்ளிட்ட 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டிகள் July 1, 4, 7, 9, மற்றும் 11 தேதிகளில் நடைபெறவுள்ளன. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ பட்டம் வென்றார். உலான் பேட்டரில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் பிரிவு 9வது சுற்றில் 7.5 புள்ளிகளை பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றிருக்கிறது. ஜப்பானில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தனது பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சிறப்பான மருத்துவ திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரான் கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதிக்க வேண்டும் என அமெரிக்காவிடம் அந்நாடு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25 நிமிடம். நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
7: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை, காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
8: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
9: உழவர்களுக்கு
10: அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 5 நாளைக்கு, அதாவது June 6, 7, 8, 9, 10 தேதியில் வானிலை முன்னெறிப்பு தகவல் படி பார்த்தீங்கன்னாக்க June 6, 7, 8 மூணு நாள் வந்து லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. 9, 10 மழை தூரல் மட்டும்தான் இருக்கும், ரொம்ப பெரிய மழை இல்லை. ஆகையால் கொஞ்சம் வெப்பம் குறையும், பட் இருந்தாலும் பகல் நேரத்தில் வெப்பநிலை இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது 37-38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகும். இரவு நேர வெப்பநிலை 26-27 டிகிரி செல்சியஸ் பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றில் உள்ள ஈரப்பதம் 55-80% வரை பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 6-7 கிலோமீட்டர் அளவில் இருக்கும். இது வந்து தென்மேற்கு திசையிலிருந்து இந்த காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தத்தில் அடுத்த 5 நாளைக்கு வானிலை முன்னெறிப்பு தகவல் படி பார்த்தோன்னா, முதல் 3 நாட்களுக்கு, அதாவது June 6, 7, 8 மட்டும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தொடர்ந்து தூறல் மட்டும் காணப்படும். ஆகையில் கொஞ்சம் வெப்பம் குறையும், இருந்தாலும் இந்த தென்மேற்கு பருவமழை நமக்கு பெரிய அளவில் மழை கொடுக்காதனால கொஞ்சம் இந்த வெப்பம் ஓரளவுக்கு அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கி நல்லா பெய்கிறப்ப நமக்கு வெப்பம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பட் மழைக்கு அவ்வளோ வாய்ப்பு மிக குறைவு. இந்த வானிலை முன்னெறிப்பு வச்சு பார்க்குறப்ப இப்போ உள்ள குறுவை பட்டத்தில் நிறைய விவசாயிகள் நெல்லுக்கு தயார் செய்ய ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு வந்து முக்கியமாக வந்து நல்ல

0: போர் தண்ணி இருந்தால் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கலர் ஓவர் போர் தண்ணி இருந்ததுன்னா, இல்லை தண்ணீர் பற்றாக்குறை இருந்ததுன்னா, நெல்லுக்கு பதில் மாற்றுப்பயிர் சாகுபடி செய்யலாம். அதில் நிறையா ஆராய்ச்சி பண்ணதில் சிறுதானிய பயிர்கள் தான் நல்லா வருது. அதுலேயும் கேழ்வரகு தான் வந்து ரொம்ப சிறந்ததாக நம்ம வந்து வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உழவியல் துறையில் ஆராய்ச்சி பண்ணதில் திருச்சி 1 கேழ்வரகு வந்து பயன்படுத்தலாம். இதை வந்து இப்போ நாற்று விட்டு நடவு செய்யலாம், நேரடி விதைப்பும் செய்யலாம். மணப்பான மண்ணெல்லாம் நேரடி விதைப்பு செய்கிறது நல்லது. களிப்பு மண்ணுக்கு நாற்று விட்டு 17-20 நாள் வயதுடைய நாற்றை ஒத்தை நாற்று சாகுபடியில் செஞ்சால் சீரான பூக்கும் தரம் வந்து அறுவடை வந்து ஒரே ஹார்வெஸ்ட்டில் கிடைக்கும். இதனால் நமக்கு நிறைய மிச்சம், ஆள் கூலி மிச்சம். அது மட்டும் இல்லாமல் மகசூலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ புதுவை பகுதியிலாம் பார்த்திங்கன்னா நிறையா ஒத்தை நாற்று சாகுபடி நெல் மாரி கேழ்வரகும் செய்கிறாங்க. இது வந்து மிஷின் அறுவடையே செய்கிறாங்க. அதனால் இதையும் விவசாயிகள் மனதில் கொண்டு இப்போ கேழ்வரகு மாற்றுப்பயிராக தயார் செய்யலாம். 1 ஏக்கருக்கு 2 கிலோ விதை போதுமானது. விதைகளை வந்து மேட்டு பாத்தி விட்டு நாத்தங்கால் தயார் செஞ்சு நடவாயில் வந்து சேடை பிடிக்காமல் புழுஜி உழவு மட்டும் செஞ்சு தண்ணீர் நிறுத்தி நட வேண்டும். கொஞ்சம் தண்ணி தான் வசதியில் விவசாயிகள் பசுந்தாள் உரங்கள் பயிர் செஞ்சு மண்ணில் உள்ள சத்தம் அதிகரிக்கலாம். இல்லைனா கோடை உழவு செஞ்சு மண்ணின் ஈரத்தன்மையை அதிகரிக்கலாம். பருத்தி போட்டிருக்க விவசாயிகள் இப்போ களையெடுத்து நீர் பாய்ச்சி மேல் உரம் எடுத்து கொடுக்கலாம். மற்றபடி பொதுமக்கள் வானிலை முன்னெடுப்பு தகவல் இப்போ பயன்படுத்திக்கலாம். ஏன்னா வந்து இப்போ கொஞ்சம் வெப்பம் குறையும், அது தந்தாப்புல அவங்க பணிகளை மேற்கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
2: நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது
6: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
5: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
6: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
5: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
7: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: சுபாக்கா, இன்னைக்கு காலையில நிகழ்ச்சி குறிப்பு கேட்டீங்க?
2: என்ன பொங்கடி, வந்ததும் வராதுமா நிகழ்ச்சி குறிப்பை பத்தி கேக்குற? ஏன், யாரு என்ன சொன்னாங்க?
1: இல்லக்கா, இன்னைக்கு காலையில இயற்கை விவசாயம் அப்படின்னு அறகுறையா கேட்டேன். இன்னைக்கு யாரு எதை பத்தி பேச போறாங்க?
2: நீ சரியா தான் பொங்கடி காதல வாங்கியிருக்க, இயற்கை விவசாயத்தை பத்தி தான். அது சரி, உனக்கு என்ன திடீர்னு இயற்கை விவசாயத்து மேல இப்படி ஒரு நாட்டம்?
1: அது ஒண்ணும் இல்ல சுபாக்கா, எங்க அப்பா இயற்கை விவசாயம் பண்ண போறாங்களாம். அதான் என்னையுமே எங்க அப்பா இயற்கை விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கோ, நமக்கு பின்னாடி பயனளிக்கும்னு சொன்னாங்க.
2: ஓஹோ, அதனாலதான் ரேடியோல இயற்கை விவசாயம்னு சொன்ன உடனே அது என்ன நிகழ்ச்சின்னு கேட்டுட்டு வரியா? காரைக்கால் மாவட்டம் சேத்தூர் வருஷப்பத்து கோட்டாப்பாடியிலிருந்து டி ராஜேஷ் அப்படிங்கிறவங்க இயற்கை விவசாயம் பண்றாங்களாம் பொங்குடி. அவங்களோட இயற்கை விவசாய அனுபவத்தை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.
1: சரிக்கா, அப்ப ரேடியோ ஆன் பண்ணுங்க.
3: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். கிசான் வாணி நிகழ்ச்சிக்காக நம்ம மாதூர் வந்திருக்கோம். இந்த வேளாண்மை நிலையத்தில் நிறைய விவசாயிகள் வந்து தங்களோட செய்திகளையும் கருத்துக்களையும் பதிவு செய்வதற்காக வந்திருக்காங்க. அந்த வகையில் இயற்கை விவசாயம், இயற்கை விவசாயம்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. செயற்கை உரம் தவிர்த்து பசுந்தாள் உரங்களை பயன்படுத்தி இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து இயற்கை விவசாயம். இதில் வந்து நிறைய அந்த உணவு வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி இயற்கை விவசாயம் குறித்து பேசுவதற்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அந்த விவசாயி அவங்களே அறிமுகப்படுத்திக்குவாங்க.
4: வணக்கம் மேடம், என் பேர் ராஜேஷ், காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு.

0: வருஷத்துக்கு கூட அப்படி வச்சுருந்தேன். நான் இளங்கலை பட்டம் முடிச்சிருக்கேன், ஐடி டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருக்கேன், சிறு தொழில் நடத்திட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா வந்து பாரம்பரிய விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்கள் அப்பாவோட சேர்ந்து நானும் விவசாயம் செய்திருக்கேன். சின்ன சின்ன அளவில் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ உர தட்டுப்பாடுகள்லாம் வந்துடுது. அப்போது வந்து ஒரு புரட்சி, பசுமை புரட்சி போல் இப்போ இயற்கை விவசாயங்கிறது புரட்சியாக பார்க்கணும்னுது. இப்போ தான் மத்திய சர்க்கார் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா இயற்கை விவசாயம் செய்யணும்னு சொல்லிட்டு கிராமப்புறங்களில் வந்து நம்மாழ்வர் ஐயா வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தினார் இல்லையா, அதில் ஈடுபட்டு நம்மாழ்வர் ஐயாவோட ஒன்றிணையணும் கோட்பாட்டில் நம்ம போயிட்டு இருந்தோம். அப்படிங்கிறப்போ அதுக்கான சரியான ஒரு தடம் கிடைக்கல. அப்போ பார்த்தீங்கன்னா காரைக்காலில் இருக்கக்கூடிய இந்த கேவிகை மூலியமாக தான், கதிரவன் ஐயா மூலியமாக அழைப்பு வந்துச்சு. ஒரு மாதம் அளவுக்கு இந்த இங்கே பயிற்சி பெற்றேன். அதுக்கு முன்னதாகவும் ஒரு 3 ஆண்டுகள் வந்து நான் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐயா என்ன பண்ணாங்கன்னா 1 மாத கால பயிற்சி கொடுத்தாங்க. ஐயா அவர்களை அழைத்து வந்து எப்படி விவசாயத்தை எப்படி பண்ணணும், விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் வந்து அதை ஒருங்கிணைக்கணும், என்னென்னா அந்த ஃபீல்டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இயற்கை விவசாயங்கிறது பெரிய கம்பசூத்திர வேலை இல்லை, என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளையை வச்சு விவசாயம் பண்ணுறது தான் இயற்கை விவசாயம்னு சொல்கிறேன். அது கேட்குறது நல்லா இருந்துச்சு, ஆனால் செய்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு. ஏன்னா பேசிக் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு மாடு இருக்கணும், அந்த மாட்டோட பால், தயிர், அதோட சிறுநீர், சாணம், இதை வச்சு நம்ம வயலுக்கு தேவையான இடுப்பொருட்களை தயாரிக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்மக்கிட்ட மாடு இருக்கணும். மாடு இல்லைனாக்கா பக்கத்தில் யார்ட்டையாவது சொல்லி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பஞ்சகாவியா, தேமூர் கரைசல், அடுத்தடுத்தது நமக்கு என்ன வேணுமோ, ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம் சொல்லிட்டு ஜீவாமிர்தம் டைரெக்டாக நம்ம ஃபீல்டில் யூஸ் பண்ணிக்கலாம். கனஜீவாமிர்தம் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு விவசாயத்துக்கு தேவையான நேரத்தில் கொண்டுட்டு போய் அதை கட்டியாக இருக்கும், அதை நசுக்கி நம்ம ஃபீல்டில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லி நல்லா எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி பயிர் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபீல்டை ரெடி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஃபீல்டை வந்து காய விடக்கூடாது. அப்போ நம்ம வந்து ஜீவாமிர்தம் அடித்தாக்கா 15 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய மண்புழு மேலே வந்துடும், அதுவே வந்து நம்ம மண்ணை வந்து லூஸ் பண்ணி விட்டுடும், அதனால பயிர் வந்து தழைச்சி வளரும். எப்படி வளிமண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜன் பயிருக்கு வந்து நேரடியாக சேர்த்தோ, அதே போல் நம்ம மண்புழு மூலியமாகவும் காற்றோட்டம் வந்து நிலத்தில் வந்து கிடைக்கும்னு நிறையா திட்டங்கள் கொடுத்தாங்க. அதே போல் விளைவிக்கக்கூடிய பொருட்களை எப்படி சந்தைப்படுத்துறது, எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நாங்கள் தான் இயற்கை விவசாயிகள்னு அடையாளப்படுத்தி கொள்றதுக்கு அந்த சர்டிஃபிகேட்டு போதுமானதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பயிரை பார்த்தீங்கன்னா சாகுடி பண்ணி அறுவடை பண்ணக்கூடிய காய்கறியாக இருக்கட்டும், நெல்லாக இருக்கட்டும், வேறு பயிர் வகை பொருட்களாக இருந்தாலும் அதை வந்து நம்ம ஈஸியாக கையகப்படுத்த முடியுது. அதை எடுத்துக்க பண்ணுறப்போ நச்சுத்தன்மை இல்லாதனால நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. அதாவது ஒவ்வொரு பொருளுமே அது சொல்லும், அது கெமிக்கலாக ஆர்கானிக்காங்கிறது, சுவையை மிகுந்ததாக தான் இருக்கும் நம்ம இயற்கை முறையில். மாடி தோட்டம் எத்தனையோ பேர் வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க தானாக வளர்ந்து அது காய் கொடுக்கறது கொஞ்சம் லேட்டாக கொடுக்கும், முடிஞ்சு சைஸில் வேணால் சின்னதாக இருக்கும், அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், அடுத்து வேணால் அதோட ஷேப் வந்து சின்னதாக இருக்கலாம, முடிஞ்சு சுவை எந்த விதத்துலையும் குறைய குறையாது. நீங்கள் மார்க்கெட்டில் விற்கக்கூடிய பழத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பல பழன்னு இருக்கும், ஆனால் பெருசாகவும் இருக்கும், சுவை இருக்காது. ஆனால் நம்ம வீட்டில் வளரக்கூடிய எந்த பழமாக இருக்கட்டும், குறிப்பாக வாழைப்பழம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஸ்தாலியோ இல்லை கற்பூரவள்ளியோ இல்லை பூவம்பழமோ பார்த்தீங்கன்னா சைஸில் சின்னதாக இருக்கும், ருசியில் நம்ம பழத்தை ஈடுக்கு மார்க்கெட்டில் இருக்காது. அதே போல் கடந்த 1-2 வருடங்களுக்கு காய்கறி போட்டிருந்தேன். காய்கறியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க்கெட் ரேட்டுக்கு தான் நான் கடையில் தான் விற்றேன், என்னால் நேரடியாக சந்தைப்படுத்த முடியல, சிக்கல்கள் இருந்தது, என்னால் மெனக்கட்டு சேல்ஸ் பண்ண முடியாததுனால மார்க்கெட்டில் அதை கொடுத்தேன். எனக்கு தெரிஞ்ச நம்ம நண்பர்கள்கிட்ட உறவுக்காரங்கள்கிட்ட நாங்கள் வந்து அந்த காய்கறி கொடுத்து நான் வேணுங்கிற முறைக்காக சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்தேன். நல்லா இருக்குன்னு சொல்லி திரும்ப அவங்களே கேட்டு ஃப்ரீயாக கொடுத்தது என்னமோ அது வந்து ஒரு வியாபார நோக்கமாகவே மாறிடுச்சு. பிறகு என்ன பண்ணாங்க, அவங்களே காசு கொடுத்து நீங்கள் எனக்கு கொஞ்சம் கொடுங்க. நான் கத்தரி போட்டிருந்தேன், வெண்டிக்காய் போட்டிருந்தேன், பீக்கங்காய் போட்டோம், பொடலை, பாவை இதெல்லாம் போட்டு பண்ணணும், சந்தோஷமாக இருந்துச்சு. வெள்ளரியில் வந்து எனக்கு வந்து அபீர வளர்ச்சியும் அதிக காயும் கொடுத்தது, அதனால அது எனக்கு ரொம்ப லாபம் பெறுறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. வெள்ளரி பழமும் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் கிராமம் இருக்கிறதுனால வந்து கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் ஃப்ரீயாகவும் சாப்பிட கொடுத்துருந்தேன், அதனால மகிழ்ச்சியாக இருந்துச்சு.
1: இந்த வெள்ளரி பழம் அந்த ஜூஸ் மாதிரி போட்டு சாப்பிடுவாங்க.
0: அது கிராமப்புறத்தில் வந்து மேக்ஸிமம் ஜூஸ் இல்லை, வெறுமனே சாப்பிடுவாங்க. ஆமாம், காயை பறித்து சந்தைப்படுத்தின முடிஞ்சு பழத்தை வந்து ஃப்ரீயாகவே நிறையா பேர்கிட்ட கொடுத்தேன். அதில் வந்து நமக்கு நம்ம மேலே நல்ல ஒப்பீனியன் கிடச்சிது, அவங்களும்

0: நன்றி சொன்னாங்க. ஒரு
1: சில
0: நேரத்தில் வந்து அந்த பக்கத்தில் பக்கத்தில் வயலுக்கு வர்றவங்கள்ட்ட இருந்தாங்க இழப்பாருங்கன்னு சொல்லிட்டு நம்மளால முடிஞ்சதை கொடுக்குறோங்கிறப்ப அவங்களுக்கும் பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு.
1: இப்போ அவங்க அப்பா விவசாயம் பார்க்குறவருன்னு சொன்னீங்க, நீங்கள் ஐடி படிச்சிருக்கீங்க, ஆனால் வந்து இதில் ஆர்வம் வந்திருக்கு, காரணம் எதுக்கு தெரிஞ்சுக்கலாமா? விவசாய குடும்பம் என்பதனாலயா இல்லை இயற்கையாகவே உங்களுக்கு விவசாயத்து மேலே ஒரு
0: விவசாயத்து மேலே கொஞ்சம் எனக்கு ஈடுபாடு, விவசாயம் செய்யணுங்கிறது எனக்கு ஒரு ஆர்வம்.
1: நீங்கள் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக படிச்சிருக்கலாமே?
0: ஒரு வருஷம் நான் இங்கே கேவிகளே பட்டய படிப்பு படிச்சிருக்கேன். ஒரு வருஷம்
1: படிச்சிருக்கீங்க? அப்ப பிளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிட்டீங்க?
0: ஆமா.
1: ஆனா அதுக்கப்புறம் ஆனா விவசாயத்துல தான் உங்களுக்கு ஆர்வம்.
0: ஆமா. அது மட்டும் இல்லாம நம்ம கேவிகளை பாத்தீங்கன்னாக்கா இளைஞர்கள் படிச்சுட்டு சும்மா இருக்க கூடாது, ஒரு தொழில் முனைவரா மாறணுங்கிறதுக்காக தென்னை மரம் பயிற்சி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பயிற்சி முடிச்சு உங்களுக்கு தென்னை மரம் ஏறக்கூடிய கருவிகள் கொடுக்குறாங்க. தொழில் முனைவர்களுக்கான பேசிக் நர்சரி எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு ஒரு வார காலம் பயிற்சி கொடுத்து கண்டனூர் சுற்றுலா சொல்லிட்டு நாங்க நெய்வேலியில போய் பார்த்தோம். அது எப்படி ஒட்டு கட்டுதல், அடுத்தது நர்சரி, பேசிக் நர்சரி எப்படி நம்ம வந்து ரெடி பண்றது, செடியை வளர்த்து அதை எப்படி சந்தைப்படுத்துறது. அதே போல எங்க கூட படிச்சவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நர்சரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மார்க்கெட்டிங் எங்களால முடிஞ்சாலும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களும் பெரிய அளவுல இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. இப்போ கேவிகேல இருந்து நிறைய பேர் நல்ல அவுட்புட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப என்னைய வந்து இங்க அழைத்து நீங்க பேட்டி எடுக்கிறதுக்கு காரணமும் கேவிக்கே தான். இன்னைக்கு நான் ஒரு விவசாயி, நான் ஒரு நல்லபடியா இருக்கேன். இப்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பஞ்ச காப்பியா, மீன் அமிலம், தேமூர் கரைசல், அஞ்சில கரைசல், இதே போல வந்து எனக்கு தேவையான விவசாயிகள் வந்து என்ன நாடி என்கிட்ட வாங்கிட்டு போறாங்க. விலையில மார்க்கெட்டோட என்கிட்ட கம்மியான ரேட்டில் நான் கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு எவ்வளவு மூலப்பொருளுக்கு வாங்கக்கூடிய பொருள் அளவுக்கு தான் நான் வித்துட்டு இருக்கேன். லாபமா இல்லாம வித்துட்டு இருக்கேன். என்கிட்ட விளைவிக்கக்கூடிய நெல்லும் இன்னைக்கு வந்து ஒரு குரூப் இருக்கு, தமிழக அளவில் ஒரு இயற்கை விவசாய குரூப் இருக்கு. அதில் தற்சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோ அளவுக்கு பச்சை அரிசி விற்றுருக்கேன். என்னால் வந்து புழுங்கல் அரிசி விற்க முடியல. அரிசி விற்றதுனால எனக்கு அது லாபகரமாக இருந்துச்சு. இதே கேள்வி தான் அவங்களுக்கு கேட்டாங்க, ஏன் ரேட்டு கம்மியாக கொடுக்குறீங்க என்னங்கிற விஷயம்னு. எனக்கு வந்து விளைவிக்கக்கூடிய ரேட்டு கிடச்சிருந்தா போதும், நான் நஞ்சிலாம் உணவு வழங்கணுங்கிறது தான் என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு சொன்னேன். அது மகிழ்ச்சி.
1: சேவை மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் நிலத்தில் வெள்ளரி பழத்தை ஃப்ரீயா கொடுத்தும் சரிதா, இந்த அரிசியை வந்து நீங்க வந்து உங்க லாபம் பார்க்காம நீங்க போட்ட முதுக்கு வந்தா போதும்ன்ற மாதிரி நினைச்சு பண்றீங்க, ஒரு சிறப்பான விஷயம் சார். அது வந்து எல்லாருக்குமே அந்த மனசு வராது. இந்த வகையில் நீங்க சரிங்க. இப்ப இந்த அரிசியெல்லாம் வந்து வேற இந்த கருப்பு கவுனி அந்த மாதிரி ஸ்பெஷல் அரிசியெல்லாம் நீங்க போட்டிருக்கீங்க?
0: பண்ணிட்டு இருக்கோம் மேடம். பூங்கார் போட்டிருந்தோம். அடுத்தது வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னாக்கா சீரக சம்பா தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. சீரக சம்பா போட்டிருந்தோம். கருப்பு கவுனி கொஞ்சம் தான் போட்டிருந்தோம், ஒரு 2 மூட்டை அளவுக்கு தான். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களா 100 ரூபா 120 ரூபா வரலையும் கம்மியாக போயிடுச்சு. முந்தின வருடம்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு குறையாமல் இருந்துச்சு. அதோட மோகத்தில் பவுன் ரேட்டு எப்படி இப்போ அதிகமாக இருக்கோ அதே போல் இப்போ நெல் இயற்கை விவசாயம் போல கருப்பு கவுனிங்கிறது பீக்கில் இருந்துச்சு, இப்போ ரொம்ப குறைவான அளவில் போயிட்டு இருக்கு. மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய நெல். ஆனால் பசுமை புரட்சிங்கிறதுனால குறுகிய நாளில் குறுகிய நெல்லை சாகுபடி பண்ணி மக்கள் பசியோடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அது கொண்டுட்டு வந்தாங்க. நம்ம பாரம்பரிய நெல்லும் மருத்துவ குணம் நிறைஞ்சதாக இருக்குங்கிறத கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்று சொல்ல போனாக்கா எனக்கு வந்து செரிமான இன்மை இருந்துச்சு. நான் இயற்கை முறையில் செக்கு எண்ணெயும் நான் விளைவிக்கக்கூடிய நெல்லையும் காய்கறியும் சாப்பிட்றப்ப எனக்கு அதுலேருந்து விடுபட்டது போல் நான் ஃபீல் பண்ணுறேன். பெட்டராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
1: நீங்களே உணர்ந்துருக்கிறீங்க அந்த விஷயத்தை?
0: கண்டிப்பாக
1: சொல்கிறோம். சாப்பிட்டா நல்லது, செரிமான பிரச்சனை. ஆனா ஒரு விவசாயி நீங்களே அதை உணர்ந்து?
0: கண்டிப்பா. அதனாலதான் நான் வந்து முன்னெடுத்து எல்லாரும் செய்யுங்க. ஒரு பொது சேவை மையம் நடத்திட்டு இருக்கேன். அங்க அதிகமான நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் வருவாங்க. அவங்கள்ட்ட சொல்லுவேன், இவ்வளவு நெல் விளைவிக்கிறீங்க, இவ்வளவு பெரிய விளை நிலங்கள் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு தேவையான ஒரு 50 குழி அதாவது ஒரு 5 சென்ட் 10 சென்ட் அளவுக்கு உங்களுக்கு தேவையான நெல்லை வந்து உற்பத்தி பண்ணுங்க. எந்த ஒரு நச்சு இல்லாத உணவை நீங்க சாப்பிட்டு பாருங்க. அதோட சுவையும் தெரியும், அதோட நல்ல நற்குணம் உங்களுக்கு தெரியும். அப்போ அடுத்தது நீங்க சந்தேகப்படுத்துதல்னு பண்ணுங்க. இன்னைக்கு வந்து என் கூட இருக்கிறவங்க எத்தனை பேர் சொன்னாங்க, எத்தனை மூட்டை வந்தது? எனக்கு 15 மூட்டை வந்ததுன்னு நான் சொல்லுவேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 மூட்டை வந்திருக்கும், ஏக்கருக்கு 30 மூட்டை வந்திருக்கும், எனக்கு ஏக்கருக்கு 15 மூட்டை தான் வந்திருக்கும். அவங்களுக்கு செலவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு 30,000 ரூபாய் இல்லை 20,000 ரூபாய் செலவாயிருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா அதில் பாதி தான். எனக்கு 15 மூட்டை வந்ததுக்கு எனக்கு 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் செலவாயிருக்கு. 15 மூட்டை பார்த்ததுனால எனக்கு செலவும் கம்மி, கிடைக்கக்கூடிய பொருளும் கம்மி, ஆனால் செலவு அதிகம். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நெல்லும் அதிகமாக இருக்கும். அது ரெண்டு பேரும் அந்த செலவையும் லாபத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தாக்கா கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். நான் சொல்லுவேன், பரவாயில்ல எனக்கு கிடைச்சது போதும், எனக்கு உங்களுக்கு கிடைச்சதுன்னா அது பண்ணிங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கெமிக்கல் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. எனக்கு எந்த இடுபொருளுமே யாரை நம்பியுமே நான் இல்லை. எனக்கு தேவையான இடுபொருள்

0: நானே தயாரிச்சிருக்கேன். அது வேலை செய்யுமா வேலை செய்யாதா, கேட்குமா கேட்காதாங்கிறதுனால நான் அது உறுதியாக இருக்கேன். ஏன் பத்தாத குறைக்கு வந்து இங்கே கெமிக்கலில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் வந்து இந்தந்த நோய் இந்த மருந்து எடுத்தாக்கா அடிச்சுக்கலாமா பரவாயில்லையா பரவாயில்ல, இதோட கொஞ்சம் வீரியம் குறைவாக உள்ள மருந்து வந்து அவங்க சொல்லுவாங்க இது அடிங்க, அதுக்கு பிறகு இதை அடிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நமக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு ஆள் இருக்கிறதுனால நாங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கிற விவசாயம்லாம் கலந்து செய்கிறதுனால நம்ம அதுலேருந்து கொஞ்சம் வீழ்ச்சியாகவும் விழிப்பாகவும் இருக்கிறோம்.
1: இப்போ பூச்சி கட்டுப்பாடு எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இயற்கை விவசாயம் பண்ணும்போது செயற்கை விவசாயம் பண்ணி செயற்கை மருந்து அடிக்கிறாங்களா, அதை விட உங்களுக்கு வந்து சிறப்பாக தான் இருக்கா?
0: கண்டிப்பாக மேடம், அதாவது பூச்சியாக இருக்கட்டும் நோயாக இருக்கட்டும் இப்போ வந்து எல்லாமே வந்து இயற்கை உயிர் உரங்களும் இருக்குது. அடுத்தது நம்ம தயாரிக்கக்கூடிய மருந்துகள்லேருந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். பூச்சியிலேருந்து வந்ததுனாக்கா அஞ்சில கரைசல், பத்தியில கரைசல், அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு கரைசல், இதே போல் கரைசலை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பாக்டீரியா வராமல் இருக்கிறதுக்கு சூடோமானஸு, ஃபேசிலஸு, அதே போல் வந்து நம்ம வந்து உயிர் உரங்களை பயன்படுத்துறதுனால அதை வந்து மண்ணிலேயே நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுனால வேர் மூலம் வரக்கூடிய நோயை நம்ம கட்டுப்படுத்திக்கிறோம். அப்புறம் பூச்சி மூலமாக வர நோய்க்கு நம்ம மருந்து தயாரித்து அதையே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
1: அதனால உங்க கைப்பட நீங்களே இந்த பஞ்சகாவியா எல்லாமே நீங்களே தயாரிச்சு நீங்களே போட்டுக்கிறீங்க?
0: நெல் விளைவிக்கிறதுக்கு முன்னாடியே பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே பஞ்சகாவியா ரெடி பண்ணிடுறோம். அதே போல மீனமிலம் தயார் பண்ணிடுறோம். இந்த பஞ்சகாவியாவும் சரி மீனமிலமும் சரி தயாரிச்ச ஒரு ஆறு மாத காலங்கள் நம்ம இருப்பு வச்சுக்கலாம். இல்லாத பட்சத்துல இதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்திக்கிறது பெட்டரா இருக்கும். அடுத்தவங்களை வாங்குறதோட நமக்கு தேவையான நம்ம பயன்படுத்திக்கிறது பெட்டரா இருக்குங்கிறது என்னோட கருத்து.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேச பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாய் ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே லேகின் உனே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாய் சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: ஆரம்பத்துல வந்து சக விவசாயிகிட்ட பேசும்போது கொஞ்சம் எங்களுக்கு அச்சமா இருந்தது, இந்த பாம் ஆயில் விவசாயம் இந்த சாகுபடி எப்படி இருக்குமோன்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தோட்டக்கலை துறையை வந்து சந்திக்கும் போது அவங்களும் எங்களை வயலுக்கு வரும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதுல வந்து அஷோர்டு பைபேக் இருக்கு, இந்த ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் தைரியமா வந்து பாம் ஆயில் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பித்தோம். 3 வருஷம் கழித்து வந்து எங்களுக்கு மகசூல் வந்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தைரியம் வந்தது, இது லாபகரமான பயிர்ன்றது எங்களுக்கு தெரிய வந்தது.
3: ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் அதிக செலவிடும் என்று இந்த பாம் ஆயில் பயிரில் அச்சப்பட்டோம், மண் வளம் பாதிக்கப்படும் என்று அச்சப்பட்டோம். தோட்டக்கலைத்துறையின் அறிவித்தலின்படி அதிக லாபகரமுடைய பயிராக இப்பயிர் அமைந்துள்ளது.
4: இயற்கை விவசாயத்தை பத்தி சொல்லிட்டு வர, காரைக்கால் மாவட்டம் சேத்தூர் வருஷப்பத்து கோட்டப்பாடி டி ராஜேஷ் அவங்க சொன்னதுல, இவங்க இயற்கை விவசாயத்துக்கு வரதுக்கு முன்னாடியே இதுக்கான பயிற்சிக்கு போய் முறையா கத்துட்டு வந்து செஞ்சிட்டு இருக்காங்களாம்.
5: ஆமா பூங்கொடி, நீங்களும் கூட இயற்கை விவசாயம் பயிற்சிக்கு போனா நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் போல இருக்கு. பாரு, அந்த பயிற்சி மூலமா இவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்காங்கன்னு.
4: சுபாக்கா, காய்கறி சாகுபடி பண்றதே பெரிய சவாலான விஷயம், அதுலயுமே இவங்க இயற்கை முறையில பண்றாங்களாமே.
5: ஆமா பூங்குடி, வேளாண் அறிவியல் நிலையம் என்னென்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் விவசாயிகளுக்கு தராங்க, அது எந்த அளவு இவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நிறையவே எடுத்து சொல்லியிருக்காங்க.
4: இயற்கை விவசாயத்துக்கும் ரசாயன விவசாயத்துக்கும் வரவு செலவுல என்ன வித்தியாசம்னு சொல்லியிருக்காங்க.
5: இடுபொருள்கள்லாம் கூட இவங்களே தயாரிச்சுக்கிறாங்களாமே.
6: இப்ப இயற்கை விவசாயம் செஞ்சு ஒரு பயிர் விளைவிக்கிறதுக்கும் செயற்கை விவசாயம் செஞ்சு பயிர் விளைவிக்கிறதுக்கும் நேரம் அதிகம் குறைவு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா?
7: அப்படிலாம் இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான் மேடம்.

0: இப்போ இயற்கை விவசாயியில் ஒரு குறிப்பாக சொல்ல போனால் யூரியா ஒரு ஃபார்மர் போடுறாருன்னா நம்ம வந்து மீன் அமிலமோ இல்லை பஞ்சகவி அடிக்கலாம். அவர் ஒரு முறை யூரியா அடிச்சுட்டு போய்டும், ஆனால் நம்ம ரெண்டு முறை அடிக்கணும். ரெண்டு முறை ஒரு குழந்தைக்கு வந்து செயற்கையாக இன்ஜெக்ஷன் போட்டு எந்த அளவுக்கு வலுவு பெறுமோ, இயற்கையாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் தான் நம்ம பயிரும். இயற்கையை பார்க்குறப்ப பயிர் வந்து நம்மகிட்ட பேசும். கண்டிப்பாக ரசிக்க தெரியும், கண்டிப்பாக வயலுக்கு போனாங்கன்னா தெரியும். பயிர் வந்து நம்மகிட்ட பேசும். அதுக்கு என்ன தேவைங்கிறது, நம்ம குழந்தைய ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகிறோம், அந்த பிள்ளை அழுது அதுக்கு தேவையானதை எப்படி வாங்கிக்குதோ அந்த பயிரை நம்மளை பார்த்துட்டு கேட்கும். அது ஏன் பசுமை கம்மியாக இருக்குது, என்ன காரணம், சரி ஓகே ஒரு முறை மீன மில் அடிக்கும், அடுத்த முறை பஞ்சாம காவி அடித்தோம், ஒரு வார கேப்பில் அடித்தாலே பயிரோட வளர்ச்சியும் தெரியும். அது சிரிக்கும், சிரிக்கிறப்ப பார்த்தோன்னா நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோன்னா, ஒரு நாளைக்கு ஒரு முறையாக பயிருக்கு போவோம், இல்லை டைம் பாஸுக்காக போகிறப்போ வயலை சுற்றிட்டு வரப்போ நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது ஏதோ ஒரு சிந்தனையில் போகிறோம், மனமாற்றத்தோடு போகிறோன்னா வயலுக்கு சுற்றிட்டு வரப்போ நமக்கு மனம் மகிழ்ச்சியாக இருக்கும், மாற்றத்தை தரும். கண்டிப்பாக அந்த இயற்கையினால தான் இயற்கையை எடுத்தது.
1: இப்போ காய்கறி பயிர்கள் வந்து இப்போ தொடர்ந்து போட்டுருக்கீங்களா சார்? இப்போ எந்தாச்சும் புதுசாக காய்கறி பயிரெலாம் ட்ரை பண்ணுறீங்களா?
0: நம்ம சீசனுக்கு வராதுங்கிறதுனால நான் வந்து அதை ட்ரை பண்ணல மேடம். என் படு விவசாயிலனாக்கா ட்ரை பண்ணலாம் நீங்க சொல்றது போல. ஆனா கால சூழ்நிலை வந்து அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம்னா, ஒரு நாளைக்கு ஒரு முறையாக பயிருக்கு போவோம், இல்ல டைம் பாஸுக்காக போறப்போ வயலை சுத்திட்டு வரப்போ நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அதாவது ஏதோ ஒரு சிந்தனையில் போறோம், மனமாற்றத்தோட போறோம்னா வயலுக்கு சுத்திட்டு வரப்போ நமக்கு மனம் மகிழ்ச்சியா இருக்கும், மாற்றத்தை தரும். கண்டிப்பா அந்த இயற்கையினாலதான் இயற்கையை எடுத்தது.
1: இப்ப காய்கறி பயிர்கள் வந்து இப்ப தொடர்ந்து போட்டுருக்கீங்களா சார்? இப்ப எந்தாச்சும் புதுசா காய்கறி பயிரெல்லாம் ட்ரை பண்றீங்களா?
0: நம்ம சீசனுக்கு வராதுங்கிறதுனால நான் வந்து அதை ட்ரை பண்ணல மேடம். என் படு விவசாயிலனாக்கா ட்ரை பண்ணலாம் நீங்க சொல்றது போல. ஆனா கால சூழ்நிலை வந்து நம்ம இதுக்கு வராது. எங்க நிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து கழிப்பு நினைச்ச மண்ணு, அதை பக்குவப்படுத்துறதுக்கு போதுமான செலவாகும். கிட்டத்தட்ட ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா 10 டிராக்டர், 5 டிராக்டர் குறையாம எருவடிக்க வேண்டியதா இருக்கு. பசுந்தரை உரம் தான் வந்து செலவானாலும் டைரக்டா நம்ம கொடுத்துடலாம். சாணி எருவு கொண்டு வரது பார்த்தீங்கன்னாக்கா வேலை ஆள் தட்டுப்பாடு இருக்கு. ஆள் தட்டுப்பாடு இல்லை, அடுத்த டிராக்டர் கூப்பிட்டாக்கா அவங்க சரியா வரதுல பெரிய சிரமங்கள் வந்து இயந்திரத்தினால சிரமங்கள் படுறதுனால நம்ம புதுசாக எதுவும் பண்றதுக்கு அதில் விரும்பல.
1: பழ வகைகள் என்ன மாதிரி?
0: அதெல்லாம் பழ வகைனாக்கா வெள்ளரி பழம் மட்டும்தான் மேடம். வெள்ளரி பிஞ்சுக்காக போடுறது, அதில் தவிர்த்து ஒன்று ரெண்டு முத்தி போடுறது பார்த்தீங்கன்னா அது பழமாக வருது. அடுத்தது வந்து தர்பூசணி போட்டிருந்தோம், தர்பூசணி போட்டிருந்தோம். அடுத்தது பரங்கி காய் வந்து சின்னதுல பூசாம விட்டுறது, வெண்பூசணி அதே போல அது போட்டுருது. வயலை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாழைக்கண்ணு போட்டிருக்கோம், பலாக்கண்ணு வச்சிருக்கேன், மாங்கண்ணு வச்சிருக்கேன், எல்லாம் வச்சு சின்ன சின்ன
1: கண்ணு.
0: ஆமா ஆமா, பயன்படுத்தணும் மேடம். அந்த நிலத்தை பக்குவப்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. 2 வருடம் வந்து தரிசா போட்டிருந்து அதுக்கு பிறகு அது உழுது நிலத்தை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவது கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. ஆமா, இப்ப என்னன்னா நம்ம என்ன இடுபொருள் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு இரட்டிப்பு லாபம் கொடுக்கிறது. எப்படியும் நம்ம வந்து நட்டுட்டு தான் வந்து செயற்கை உரத்துல அடி உரமோ மேல் உரமோ தழிச்சத்து எல்லாமே கொடுக்கணும். ஆனா இதுல வந்து நம்ம முன்னாடி என்னத்தை பங்குல என்னத்தை போடுறோமோ, நிலத்துல என்னத்தை போடுறமோ அது அப்படியே நமக்கு லாபமா கொடுத்துரும். அதனால இயற்கை லாபம் வந்து நமக்கு லாபகரமானது தான். லாபகரமா இல்லைன்னு சொல்றதுதான் அது முட்டாள்தனம்னு நான் நினைக்கிறேன்.
1: என்ன தெரியும், நிறைய பேர் என்ன சொல்வாங்கன்னா இது ஈஸியா முடிஞ்சிடும், நமக்கு பர்ஃபெக்டா பண்ணிக்கலாம், இது மெனக்கிடணும் அப்படின்ற மாதிரி சில விவசாயிகள் யோசிக்கிறாங்க இல்லைங்களா? அதுக்காக தான் கேட்டேன்.
0: நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பங்கில் வந்து நெல் வந்து ஒரே மட்டமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல தாழ்ந்துருக்கும், ஒரு சில இடத்துல மேடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து யூரியா போடுறப்ப கொஞ்சம் தூக்களை போடலாம், இல்லை ஆடி உரம் போடுறப்ப தூக்களை போட்டாக்கா அங்கே வந்து மேலே வந்துடும் சொல்லுவாங்க. இது இயற்கை விவசாயத்தை பொறுத்தளவு நம்ம தழிச்சத்தாக இருக்கட்டும் மணிச்சத்தாக இருக்கட்டும், இப்போ நம்ம இடக்கூடிய அந்த எருவு முன்னாடி அடிச்சிடறதுனால ஈவனாக இருந்துடும். அடுத்தது தழைத்தது நம்ம வந்து பசுந்தரைய உரம் வந்து ஏகத்துக்கும் தெளித்து தான் நம்ம நடுறோம். அது மக்க போகிறது மண்ணோட தன்மை மாறுது. அங்கே பூச்சிகளோ பாக்டீரியாவோ பெருகிறதுக்கு, நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவை பெருகிறதுக்கு அது வந்து ஒரு தடமாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிடுது. செடிகளை வந்து ஒரே ரகமாக தான் இருக்கும். இது இல்லாமல் வந்து ஆர்கானிக்கை பொறுத்தளவு பூச்சியும் நோயும் தாக்குறது குறைவாக இருக்கும். ஆனால் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அடிக்கக்கூடியதெல்லாம் உடனே தாக்குவனா, இதில் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் தாக்குதல் செலவும் கம்மியாக இருக்கும். மேக்ஸிமம் விவசாயத்துக்கு
1: விட இயற்கை உரம் வந்து செலவு கம்மின்றீங்க,
0: செலவு கம்மி
1: தயாரிக்கணும் பண்ணணும்.
0: ஆ ஆமாம், மெனக்கெட்டு செய்யணும். மெனக்கெட்டு செய்கிறத நமக்காக நம்ம செய்கிறது இல்லையா, எப்படியும் நம்ம காலையிலேயே எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி குளித்து நம்ம வயிற்றுக்கு சாப்பிட்றோங்கிறத போல் நமக்கு தேவையான நம்ம உற்பத்தி பண்ணுறப்போ அடுத்தவங்கள்ட்ட வாங்குறப்போ அது தரமாக இருக்கா இல்லையான்னு யோசிச்சு வாங்கணும். நம்ம செய்கிறப்போ அது தரமானதுங்கிறத நம்ம மனசுக்கு தெரியும், தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட்களை வச்சு நம்ம வேலை செய்ய சொன்னாங்க அவங்க எப்படி செய்வாங்கங்கிறது தெரியாது. அந்த நம்பிக்கை இல்லாமல் நானே எனக்கு தேவையானதை நானே பயன்படுத்திக்கிறதுனால நானே மருந்தடிப்பேன், எனக்கு தேவையான பொருள்களை நானே வேலை செய்கிறதுனால எனக்கு நிறைவாக இருக்குது, விவசாயம் சந்தோஷமான தொழிலாகவும் நான் எடுத்துக்கிறேன்.
1: ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க. உங்கள் குடும்பத்தில் பசங்க என்ன பண்ணுறாங்க?
0: எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து என் மனைவி பேர் ரேணுகா, எனக்கு மூணு குழந்தைங்க, இரண்டு பையன் ஒரு பொண்ணு, மூணு பேருமே செல்லூரில் இருக்க ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க.
1: ஆமாம், எதுக்குன்னா ஆர்வத்துக்காக கேட்டேன். இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்திருக்கீங்களா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆர்வம் இருக்கா?
0: என் பையன் பார்த்தீங்கன்னா, பெரிய பையன் பார்த்தீங்கன்னா எப்போ போனாலும் வயலுக்கு போனாக்கா என்ன ஆச்சு போப்பாங்குவான். இங்கே அங்கே போனாக்கா அது மட்டும் இல்லாமல் இங்கே இதை பார்த்துட்டு என்னப்பா செய்ய இது என்னப்பா, ஏன்னா அடுத்தடுத்தது அவன் வந்து ஆர்வம் இயற்கை எப்படியோ இன்னைக்கு இயற்கையை ஒன்றி நம்ம ஒன்று செய்கிறப்போ நமக்கு அது சாதகமாக இருக்கும். ஒரு வீடுன்னு இருந்தனா வீட்டை சுற்றி மாமரம் இருக்கணும், நெல்லி மரம் இருக்கும், கொய்யா மரம் இருக்கணும், பலா மரம் இருக்கணும், வாழை மரம் இருக்கணும், அடுத்தது கருவேப்பில மரம் இருக்கணும். இதே போல் இருந்ததுன்னா நம்ம பசியோடு இருக்கிறப்போ கண்டிப்பா நம்ம விருந்தாடி வராங்களே ஒரு விசேஷ நாட்கள்ல வாழை மரம் எடுத்துக்கலாம், வாழை மரத்துல இருந்து தண்டு எடுத்துக்கலாம், வாழைப்பூ எடுத்துக்கலாம், வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு அது ஒண்ணுமே கிடையாது, நம்ம நட்டு விடுறோம், அது போயிட்டு வளர்ந்து நம்ம கொடுக்க போறது தான். நம்ம

0: கண்டிப்பாக சொல்கிறேன் மேடம். அதுக்கு முன்னாடி இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த இந்த காரைக்கால் பண்பலை நிலையத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, சின்ன வயதில் ஆசிரியர் கனவு, அந்த கனவோடு விளையாடிய அந்த மாணவர்கள் செல்வங்களை சந்திப்பதிலும் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி இதன் மூலம். ஸோ அந்த விதத்தில் நான் இதில் பாக்கியசாலியாவேன். இதில் ஆசிரியர் கல்வி அப்படி என்று நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு நம்ம கலாச்சாரத்தில், பாரதிய கலாச்சாரத்தில் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான சொற்றோட ஞாபகத்தில் வருது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு தான் படைப்பாளர், குரு தான் ஒரு காப்பவர், குரு தான் மாற்றி அழிப்பவர், அதாவது பொறாமை மற்றும் தீய குணங்களை மாற்றி அழிப்பவர். குரு தான் பரம மெய்யும் அப்படின்னு சொல்றது. அந்த குருவை நாம அழகாக போற்றுவோம். இதே சொற்றொடர் தான் நம்ம தமிழ் இலக்கியத்திலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்களே சொல்லிட்டீங்க, ஆசிரியர் தொழில் ஒரு புனிதமான தொழில். இன்னைக்கும் நம்ம சமுதாயத்துல ஆசிரியரை நம்ம ஒரு புனிதமானவரா, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவரா, திக்கு திசை தெரியாம இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும், தவறு செய்யும் மாணவர்களை திருத்தி அவர்கள் நல்வழிப்படுத்தவும், பல விதங்கள்ல இது வந்து ஒரு புனிதமான தொழிலா போற்றப்படுகிறது. அதை வந்து நாங்க பல முறையில் அனுபவம் மூலமாகவே உணர்ந்திருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு ஆசிரிய தொழிலை பற்றி பேசுவதற்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குதோ அப்படின்னு கூட எனக்கு நினைக்க தோணுது. அதுவும் இந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சியின் மூலமா முதலாவது நிகழ்ச்சியே ஆசிரியர் கல்வியை பற்றி நீங்க ஏற்படுத்தி இருக்கிறது மிக சால சிறந்ததாகவும் பொருத்தமானதாகவும் எனக்கு தெரியுது. இப்ப உங்க கேள்விக்கு வரலாம். மாணவர்கள் ஆசிரியராக வேண்டும் என்னென்ன கல்வி பாதைகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தற்சமயம் முக்கியமா இரண்டு பாதைகள் உள்ளது. ஒன்னு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு நேரடியாக 4 ஆண்டு ஒருங்கிணைந்த பிஎட், ஐடிஇபி என்று சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம், ஒருங்கிணைக்கப்பட்ட ஆசிரியர் பயிற்சி படிப்பு, இதுல சேரலாம். இந்த படிப்பு நம்ம மாநிலத்துல என்ஐடியில ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில ஆரம்பிச்சிருக்கிறாங்க, புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஒரு சில தனியார் கல்வி நிறுவனங்கள்ல இது நடந்துகிட்டு இருக்கு. இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, 3 ஆண்டுகள் பட்டப்படிப்பு படித்து விட்டு அதன் பிறகு இப்பொழுது இருக்கக்கூடிய 2 ஆண்டு ஆசிரியர் பயிற்சி பட்டப்படிப்பு படிப்பதன் மூலம் அவர்கள் 5 ஆண்டுகள் செலவிட நேரிடுகிறது. ஆனால் இந்த ஐடிஇபி என்று சொல்லப்படுகின்ற ஒருங்கிணைந்த ஆசிரியர் பட்டப்படிப்பு படிப்பதன் மூலம் அவர்கள் 4 ஆண்டுகளில் அவர்களால் 2 பட்டங்கள் பெற முடிகிறது ஒரே சமயத்தில். ஒன்னு பிஏ பிஎஸ்சி பிகாம், அதனுடன் சேர்த்து பிஎட் என்ற கூடிய பட்டத்தையும் அவர்களால் பெற முடிகிறது. இதனால் அவர்களுக்கு 1 ஆண்டு மிச்சமாகிறது. இரண்டாவதாக, நம்முடைய இந்த ஐடிஇபி பட்டப்படிப்பானது தேசிய முன்னுரிமை பெற்ற கல்வி நிறுவனங்கள் மூலம் நடத்தப்படுகிறது. என்ஐடியை பத்தி உங்களுக்கு நமக்கு எல்லாம் தெரியும். என்ஐடியில சேர்றதுக்கு நிறைய மாணவர்களுக்கு பெரிய கனவா இருக்கும், அதுவும் தொழில் படிப்புகளை சேர்வதற்கு கனவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தொழில் படிப்பு சொல்லக்கூடிய தேசிய முன்னணி நிறுவனமான என்ஐடி மற்றும் ஐஐடியில் இந்த பட்டப்படிப்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் அந்த மாணவர்களோடு சேர்ந்து நமக்கு படிக்கும் பொழுது நமக்கு ஒரு சமமான ஒரு அடையாளம் கிடைக்கிறது, நல்ல ஒரு அனுபவமும் அங்கே கிடைக்கிறது. முதலாவது பாதை. இரண்டாவது பாதை என்ன என்று சொன்னோம் என்றால், +2 முடித்துவிட்டு ஏதேனும் ஒரு கலை அல்லது அறிவியல் கல்லூரியில் சேர்ந்து பட்டப்படிப்பு முடித்துவிட்டு 3 ஆண்டுகள் முடித்துவிட்டு மறுபடி 2 ஆண்டுகள் பிஎட் படிக்க வேண்டும். இதனால் உங்களுக்கு 1 ஆண்டு அதிகம் கூடுகிறது. இது இரண்டாவது வழி. இரண்டாவது வழி அல்லாமல் 3வது வழி ஒன்றும் உள்ளது. +2 முடித்த மாணவர்கள் 2 ஆண்டு பட்டய பயிற்சி படிப்பு, அதாவது டிஎல்எட், டிப்ளமா இன் எலிமெண்டரி எஜுகேஷன் ப்ரோக்ராம், அதுல சேரலாம். அதுல சேரும்போது அவங்களுக்கு அந்த 2 ஆண்டுல அவங்களுக்கு அந்த டிப்ளமா கிடைத்து விடுகிறது. அந்த 2 ஆண்டு டிப்ளமா வைத்துக் கொண்டு அந்த மாணவர்கள் தொடக்க கல்வி ஆசிரியர் பணிக்கு அருமையாக செல்லலாம்.
1: இப்ப அந்த டிப்ளமா படிச்சவங்க பிஎட் படிக்கணும்னா சார்?
0: டிப்ளமா படித்து முடித்த மாணவர்கள் அதன் பின்பு ஒரு இளங்கலை பட்டம் பெற வேண்டும். அந்த இளங்கலை பட்டத்தை பெற்றுவிட்டு மறுபடி அவர்கள் பிஎட் படிப்பதற்கு வர வேண்டும், ஆசிரியர் பட்ட பயிற்சி படிப்பதற்கு வர வேண்டும். ஸோ அதுதான் அவங்களுக்கு வழி. ஆனால் நிறைய மாணவர்கள் இதை தான் செய்கிறார்கள். 2 ஆண்டுல டிஎல்எட் முடித்து விட்டு சின்ன வயதிலேயே இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுகள் எல்லாம் எழுதிட்டு ஆசிரியர்களாக போய்விடுகிறார்கள். அங்கே போய்விட்டு அஞ்சல் வழியிலே பட்டப்படிப்பு படிக்கிறார்கள், இளங்கலை ஆசிரியர் பட்ட படிப்பும் படிக்கிறார்கள். அப்படியே படிப்படியா அவர்கள் பணியில ப்ரமோஷன் வாங்கிட்டு மேல்நிலைக்கு பணியிலையும் இருந்துகிட்டு படித்துக்கொண்டும் சின்ன வயசுலேயே செல்வதனால் அவர்களுக்கு பல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கின்றன. அதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு.

இப்ப வந்து ஒரு பட்டதாரியா ஒரு பட்டப்படிப்பு படிச்சுட்டு நான் பிஎட் படிக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கான தகுதிகள் என்னென்ன இருக்கு சார்? இவ்வளவு மார்க் எடுத்திருக்கணும், இந்த மாதிரியான கோர்ஸ் தான் படிச்சிருக்கணும், அந்த மாதிரி

0: என்ன மாதிரியான தகுதிகள்லாம் இருக்கு சார் அதுக்கு?
1: பிஎட்ல சேர்றதுக்கு முக்கியமா அவங்களுக்கு ஒரு கலை அறிவியல் பாடத்துல ஒரு பட்டதாரியாக இருக்க வேண்டும். முக்கியமா பள்ளி பாடங்களோடு சேர்ந்த பட்டப்படிப்புல பட்டதாரியா இருக்க வேண்டும். அதாவது இளங்கலை அல்லது முதுகலை பட்டப்படிப்பில் குறைந்தது 50% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். இந்த 50% மதிப்பெண்களும் தாழ்த்தப்பட்ட பிரிவினர்களுக்கு சலுகைகள் உண்டு. பிஎட்ல சேர்வதற்கு வயது வரம்பு கிடையாது, அதிகபட்ச வயது வரம்பும் கிடையாது. சோ இந்த பிஎஸ்சி பிஏ போன்ற கலை அறிவியல் பாடங்கள்ல பட்டம், இளங்கலை பட்டம் அல்லது முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். குறிப்பிட்ட சில பாடங்களில் முதுகலை பட்டம் பெற்றிருந்தால்தான் அவங்களுக்கு வந்து இளங்கலை ஆசிரியர் பட்ட படிப்பில் சேர முடியும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் காமர்ஸ் உள்ளது. பிகாம் மட்டும் படித்திருந்தால் போதாது, அவர்கள் எம்காமும் முடித்திருக்க வேண்டும். ஏனென்றால் உயர்நிலை பள்ளிகளில் வணிகவியல் பாடம் கிடையாது, அதனால் அவர்களுக்கு பிஜி முடித்திருக்க வேண்டும், எம்காம் முடித்திருக்க வேண்டும். எம்காம் முடித்துவிட்டு பிஎட் முடித்துவிட்டு அவர்கள் மேல்நிலை பள்ளிகளில் நேரடியாக ஆசிரியராக பணி நியமனம் செய்யப்படலாம். 11ஆம் 12ஆம் வகுப்புகளுக்கு நேரடியாக பணி நியமனம் செய்யலாம். இதுதான் அவர்களுக்கு முக்கியமான தகுதி. இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும், ஒரு சில பாடங்களில் முதுகலை பட்டம் பெற்றிருந்தால் பிஎட் சேரலாம்.
0: ஓகே சார், இப்ப வந்து எந்த பாடப்பிரிவுகளை தேர்வு செய்யறது நல்லது? ஒரு ஆசிரியர் போகணும் அப்படின்னு சொன்னா எந்த பாடப்பிரிவுகளை தேர்வு செய்யலாம்?
1: தற்போது உள்ள சூழ்நிலையில பார்க்கும் போது கலை அறிவியல் கல்லூரியில நடத்தப்படக்கூடிய பாரம்பரியமான பாடங்கள் எல்லாமே இன்னைக்கு அதிக டிமாண்டா இருக்கு. ஏன்னா மாணவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு பொறியியல் கல்லூரிக்கும் மருத்துவக் கல்லூரிக்கும் படையெடுத்து போனதுனால இந்த படிப்புகள்ல மாணவர்களின் ஆர்வம் குறைவா இருக்கிறதுனால கடந்த சில ஆண்டுகள்ல அந்த மாணவர்கள் தேர்ச்சி பெற்று வெளியே வரக்கூடிய சதவீதம் குறைந்துள்ளது. அதனால அங்கு ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் சமீபத்தில் நடத்தப்பட்ட பாண்டிச்சேரி ஆசிரியர் நியமனத்தில் சமூக அறிவியல் தகுதி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை அந்த பதவியின் எண்ணிக்கையை விட மிக மிக குறைவாக இருந்தது. ஆள் இல்ல, வேகன்சிஸ் ஆர் மோர் பட் குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி லெஸ். அப்ப சமூக அறிவியல் பாடம் தொடர்பான வரலாறு, பொருளியல், பூகோளம், சோசியாலஜி இந்த மாதிரி பாடங்கள் எடுத்து படித்தால் இம்மீடியட்டா உடனடியாக அவர்களுக்கு வேலை உள்ளது. ஈவன் தனியார் பள்ளிகள் கூட தினமும் எங்களை அழைத்து சமூக அறிவியல் மாணவர்கள் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் அனுப்புங்க, விருப்பப்பட்ட மாணவர்கள் இருந்தால் எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டே உள்ளார்கள். சோ அந்த நிலை உள்ளது. இது அல்லாமல் அறிவியல் பாடமான பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த 4 பாடங்களும் எடுத்து படித்தாலும் அவர்களுக்கும் போதுமான வாய்ப்புகள் நிறையவே உள்ளது, பிரகாசமாகவே உள்ளது.
0: இப்ப இது வந்து நம்ம ஸ்கூல்லயோ இல்ல நம்ம பட்ட படிப்புலயோ எடுத்து படிக்கிற பாடங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. பிஎட்ல என்னென்ன பாடங்கள்லாம் இருக்கு சார்?
1: பிஎட்ல ஆசிரியர் பட்ட படிப்புல நமக்கு 7 பாடங்கள் உள்ளன மொத்தமாக. பிஎட் இங்கிலீஷ், பிஎட் தமிழ், பிஎட் சோசியல் சயின்ஸ், பிஎட் மேத்தமேட்டிக்ஸ், பிஎட் பிசிக்ஸ், பிஎட் பயாலஜிக்கல் சயின்ஸ், பிஎட் காமர்ஸ். சோ இந்த போன 7 பாடப்பிரிவுகள் உள்ளன. இந்த 7 பாடப்பிரிவுகள்ல முதலாவதாக சொல்லப்பட்ட பிஎட் தமிழ்ல தமிழ் இளங்கலை பட்டம் முடித்த மாணவர்கள் பிஎட் தமிழை தேர்வு செய்வார்கள். இளங்கலை ஆங்கில பட்டம் பெற்றவர்கள் பிஎட் ஆங்கில பாடத்தை தேர்வு செய்வார்கள். இளங்கலை பட்டத்துல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதை தேர்வு செய்து படித்த மாணவர்கள் பிஎட் பிசிக்கல் சயின்ஸ் அந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பார்கள். அதே போல இளங்கலை பட்ட படிப்புல பயாலஜிக்கல் சயின்ஸ் சொல்லக்கூடிய பாட்டனி, ஸ்வாலஜி, பிளான்ட் சயின்ஸ் இந்த மாதிரியான பாடங்களை தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு பிஎட்ல அளிப்பது பிஎட் பயாலஜிக்கல் சயின்ஸ். பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்த மாணவர்களுக்கு இங்க பிஎட்ல மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. இளங்கலை பட்ட படிப்புல வரலாறு, புவியியல், சமூகவியல், பொருளாதாரம் இது போன்ற படித்த மாணவர்களுக்கு பிஎட் சோசியல் சயின்ஸ் பாடம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது, அதை படிக்கலாம். இது அல்லாமல் 7வதாக காமர்ஸ் உள்ளது, வணிகவியல் பாடம் உள்ளது. சோ இதுல முதுகலை பட்டம் வணிகவியல் முடித்த மாணவர்களுக்கு இந்த காமர்ஸ்ல சேர்ந்து படிக்கலாம். சோ இந்த பாடப்பிரிவுகள் முடிப்பதன் மூலமாக பள்ளியில அந்தந்த பாட ஆசிரியர்களாக அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணி நியமனம் செய்யப்பட்டு அவர்கள் தங்களுடைய பணியினை தொடரலாம்.
0: இப்ப இது வந்து தமிழ், இங்கிலீஷ் ரெண்டு மொழிகளிலையும் படிக்க முடியும்
1: பிஎட். நம்ம பொதுவா அளிப்பது வந்து ஆங்கில வழி, இங்கிலீஷ் மீடியத்துல தான் நம்ம கொடுக்கறோம். ஆனா இதுல அந்த பாட பிரிவு மட்டும் தமிழ், இங்கிலீஷ்னு ரெண்டு இருக்கு. சப்ஜெக்ட், அதாவது பிஎட் சப்ஜெக்ட், 7 சப்ஜெக்ட்ல தமிழ் தனி, ஆங்கிலம் தனியா இருக்குது. ஆனா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்களுக்கு ஆங்கிலம் தான். அதுல பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ஒரு சில ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட பொது தாள்களை மாணவர்கள் தமிழ் வழியிலும் எழுதலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, அந்த ரிலாக்ஸேஷனும் இருக்கு.
2: நாகூர் இருந்து ஏஜேஎம்என் முகமது.

0: என் பையன் வந்து மேடம் பிசிஏ முடிச்சிருக்காரு.
1: சரி சார்.
0: அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது எம்பிஏல லாஜிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது வந்து கப்பல்ல எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வந்து அக்கௌண்ட்ஸ் சொல்றாங்க மேடம்.
1: ஓகே சார்.
0: இது வந்து தொடரலாமா? வேற என்ன வந்து பிசிஏ முடிச்சிட்டு தொடர்ந்து ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணலாமா அல்லது வேலைக்கு அப்ளை பண்ணலாமாங்கறத சார்ட்ட கேட்டீங்கன்னா எனக்கு இதா இருக்கும்.
1: ஓகே சார்.
2: இப்ப இந்த நேயருடைய மகன் பிசிஏ முடித்திருக்கிறார், அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு,
1: என்ன
2: வேலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அந்த மாணவனுடைய ஆர்வத்தை பொறுத்து உள்ளது. முக்கியமா அவருடைய ஆர்வத்தை கேட்கணும், அவருடைய விருப்பத்தை கேட்கணும். ஆனா இங்க நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, எம்சிஏ படிக்கலாம். அந்த லாஜிஸ்டிக்ஸ்ல இருந்து இன்னைக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு, அந்த நிறைய ஸ்கோப் இருக்கு, நிறைய பணி வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகள் நிறையவே பிரகாசமாக உள்ளது. அதுல அவங்க கண்டிப்பா சேர்க்கலாம். லாஜிஸ்டிக் தொடர்பான நிறைய படிப்புகள் இன்றைக்கு உள்ளன, நிறைய கல்லூரிகள்ல உள்ளன, அதை அவங்க கண்டிப்பாக சேர்த்து படிக்க சொல்லலாம் மேடம்.
1: ஓகே சார். சார், இப்ப நம்ம ஸ்கூல்ல படிச்சது அந்த பாடத்திட்டங்களை தாண்டி உங்களோட பிஎட் வகுப்புல வேற என்னென்ன பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படுது சார்?
2: நல்ல கேள்வி மேடம். இது பிஎட் கரிக்குலம் கலைத்திட்டத்துல பள்ளி பாடங்களுடைய கற்பித்தல் முறைகளை கற்பிப்பதோடு அல்லாமல் குழந்தை மேம்பாடு மற்றும் கற்றல், அதாவது சைல்ட்ஹுட் அண்ட் குரோயிங் அப், இதுல குழந்தைகளுடைய மன வளர்ச்சி, அவர்களுடைய அறிவு வளர்ச்சி, இதெல்லாம் எப்படி நடைபெறுகிறது என்பது குறித்தும், சமகால இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி முறைகள் என்னென்ன, பழங்காலம் தொட்டு இன்றைய நவீன கால இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி முறைகள் என்னென்ன, நமது கல்வி அறிஞர்கள் என்னென்ன தத்துவ ஞானிகள் எந்த மாதிரியான கல்வியை குழந்தைகளுக்கு புகட்ட வேண்டும் என்பது போன்ற அந்த தத்துவ இயலையும், கலை திட்டத்தில் உள்ள மொழிகளையும், மற்றும் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பட்ட படிப்பில் படிக்கப்பட்ட அந்த முதன்மையான பாடம், இது போன்ற பாடங்களை கற்பித்துக் கொடுக்கிறோம். இது அல்லாமல் அவருடைய ஆளுமை வளர்ச்சிக்கு மற்றும் பல் திறன் வளர்ச்சிக்காக மியூசிக், ஆர்ட் அண்ட் டிராமா, ICT போன்ற பாடங்களையும் அவர்களுக்கு கற்பிக்கிறோம். இந்த மியூசிக், ஆர்ட், டிராமா போன்ற பாடங்களை அவர்களுக்கு கற்பிப்பதன் மூலம் அவர்கள் தங்களுடைய பாடங்களை அவர்கள் பள்ளிக்கு சென்று கற்பிக்கும் பொழுது நூதன முறையிலேயே பாட்டின் மூலமாகவோ அல்லது நடிப்பின் மூலமாகவோ அல்லது ஆடல் பாடல் மூலமாகவோ அவர்களால் நடத்துவதற்கு அதுல வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக ICT பேப்பர்ல அதுல நாங்க டீச் பண்றதன் மூலமா அவர்களுக்கு, மாணவர்களுக்கு இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கும் அதை கையாள்வதற்கும் அவர்களுக்கு மிக எளிமையாக அதுல வழிவகை செய்யப்பட்டு இருக்கு. அதுல முக்கியமா அதுல கூகுள் கிளாஸ் ரூம் சொல்லலாம், கூகுள் எல்எம் நோட்புக் சொல்லலாம், அதுக்கப்புறம் அந்த டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூகுள் கிளாஸ் ரூம் போலவே டீம்னு ஒரு ஆப் இருக்கு, அதை யூஸ் பண்றதுக்கு இது எல்லாமே அதுல நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இதன் மூலமா அவங்க மைண்ட் மேப்பிங், காட்சி கேள்வி குறிகளை கற்றலோடு இணைத்து அவர்களால நடத்த முடிகிறது.
1: ஓகே சார், இன்னும் நேரில் சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் பவித்ர மனைஜர் ரகுமதி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார் உங்களுடைய கேள்வி.
3: என்னுடைய மகள் வந்து 12வது படிச்சிட்டு இருக்கான்.
1: சரி சார்.
3: அது வந்து இப்ப JEE மெயின் எக்ஸாம் எழுதிட்டு இப்ப JEE அட்வான்ஸ் ஒண்ணு இருக்குது. இப்ப நம்ம ரெண்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண பிறகு இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து IIT மெட்ராஸ், NIT திருச்சி, IIIT இந்த மூணு தான் இருக்கு. இப்ப அதே வந்து இப்ப நீட் எக்ஸாம் எழுதுனாக்கா பிரைவேட் காலேஜ் எல்லாம் நிறைய இருக்குது நம்ம தமிழ்நாட்டுல. இப்ப இது வந்து கவர்மெண்ட் சார்பா வந்து இப்ப சென்னையில IIT மட்டும்தான் இருக்கு. இப்ப நம்ம கவர்மெண்ட் கோட்டால வந்து டோட்டலா எத்தனை சீட்டு இருக்கு, அது எப்படி ஆப்ரேஷன்ன்றதுக்காக தெரிஞ்சுக்கலாம்னு.
1: கண்டிப்பா சார்,
3: விளக்கமா சொன்னாங்கன்னா
1: கொஞ்சம்.
2: நம்மளுடைய ரகுபதி நாயருடைய மகன் +2 முடித்து விட்டு JEE அட்வான்ஸ்டு தேர்வு எழுத காத்து எழுதிவிட்டு பொறியியல் படிப்புக்காக தேர்வு செய்துள்ளார்கள். பரவாயில்ல, ஆசிரியர் படிப்பு அவங்க விரும்பாவிட்டாலும் இந்த படிப்பை விரும்பி இருப்பது நல்லதே. அவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் IIT மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டியோடு இணைக்கப்பட்ட பல்வேறு அரசு கல்லூரிகள் உள்ளன. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு அரசு பொறியியல் கல்லூரி, அறிஞர் அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்டுள்ள அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற பொறியியல் கல்லூரிகள் உள்ளன. அங்கே அடுத்து இரண்டாவது வாய்ப்பாக அதை வைத்துக் கொள்ளலாம் அந்த மாணவர். JEE நீட் முடித்துவிட்டு அரசு கல்லூரிகள் கிடைக்கவில்லை என்றால் மிக பிரபலமான, மிக முன்னணி வாய்ந்த தனியார் கல்லூரிகள் உள்ளன. அந்த தனியார் கல்லூரிகளில் அரசு அனுமதி பெற்ற சீட்டோடு போகும்போது அங்கே அவர்களுக்கு கட்டணங்கள் குறைய வாய்ப்புள்ளது. ஆனால் நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலம்.

0: அவர்களுக்கு உள்ளது. ஸோ அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் அவருக்கு உள்ளது. அதில் ஏதாவது ஒன்று அவங்க தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அதில் நிச்சயமாக
1: பண்பலியோடு இணைந்து நேயர்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்பு கல்வி தொடர். இன்றைய நிகழ்ச்சியானது காரைக்கால் நேரு நகர் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி சமூக அறிவியல் உதவி பேராசிரியர் சீதாராமன் மோகன் குமாரமங்கள் அவர்கள் கல்வி ஆலோசனைகள் வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப பிஎட் படிப்போட கால அளவு அப்படின்றது 2 வருஷம் இல்லையா சார், 4 செமஸ்டர் அந்த மாதிரி. இப்ப இந்த பிஎட் படிப்போடைய செய்முறை பயிற்சி, இந்த பிராக்டிகல்ஸ் எல்லாம் இருக்குல்ல சார், அது எத்தனை வருஷம், அது எவ்வளவு முக்கியமானது?
0: முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம், செய்முறை பயிற்சிக்கு வந்திருக்கிறோம். இந்த 2 ஆண்டு பிஎட் படிப்பில் செய்முறை பயிற்சிங்கிறது வந்து பிஎட் என்னுடைய ஒரு இதயம் போன்றது, முக்கியமான ஒரு கட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதில் 1 ஆண்டில் 1 மாதத்திற்கு மாணவர்கள் உற்று நோக்கல் பயிற்சிக்காக அரசாங்க பள்ளிகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள். இங்கே காரைக்கால் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு அவர்கள் சென்று உற்றுநோக்கல் செய்கிறார்கள். 1 மாத கால அளவிற்கு 1ஆம் ஆண்டில் ஆசிரியர் என்ன மாதிரி பாடத்தை தொடங்குகிறார், எப்படி பல்வேறு கருவிகள் கற்றல் கருவிகளை பயன்படுத்துகிறார், எப்படி மாணவர்களுடைய வினாக்களை கேட்டு விடையை பெறுகிறார், அது போன்ற உற்றுநோக்கலை 1 மாத காலத்திற்கு செய்துவிட்டு, அது மட்டுமல்லாமல் அந்த பள்ளியில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது, அதை எப்படி அவர்கள் ஏற்படுத்தி நடத்துகிறார்கள், அதையும் உற்று நோக்கிவிட்டு அந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு வசதி எப்படி இருக்கிறது, ஆசிரியர் மாணவர்கள் விகிதாச்சாரம் எப்படி உள்ளது, இது போன்ற விவரங்களையும் அந்த பள்ளியினுடைய வரலாறையும் தெரிந்து கொண்டு வருவார்கள். அப்படி வந்த மாணவர்களை பின்பும் மேன்மைப்படுத்தி 2ஆம் ஆண்டு செல்லும் பொழுது 2ஆம் ஆண்டிலே அவர்களுக்கு 4 மாத கற்பித்தல் பயிற்சிக்கு அந்த பள்ளிகளுக்கு திரும்பவும் அனுப்பப்படுகிறார்கள். அந்த 4 மாத கற்றல் கற்பித்தல் பயிற்சியிலே அந்த மாணவர்கள் போயிட்டு அவங்களுக்கு 2 பாடங்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்படும். ஒன்று வந்து அவர்கள் முதன்மை பாடம். இப்ப பிசிக்கல் சயின்ஸ் அப்படின்னு எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு பிசிக்ஸ், அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி சப்ஜெக்ட் டீச் பண்றதுக்கு. 2வது அவர்கள் இன்னொரு பாடத்தை தேர்வு செய்ய வேண்டும், அதுல மேத்தமேட்டிக்ஸ் அல்லது பயாலஜிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி பாடங்களை தேர்வு செய்திருப்பார்கள். அந்த பாடத்தையும் போய் அவங்க அங்க கற்பிக்க வேண்டும். அதற்கான வழிகாட்டி ஆசிரியர்கள் அந்த பள்ளியில ஏற்பாடு பண்ணி அவர்களை மேற்பார்வை செய்ய சொல்லி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் எங்களுடைய ஆலோசனையின்படியும் அவர்கள் அந்த 4 மாத கால பயிற்சியை முடித்து வருவாள். அந்த பயிற்சியின் போது பலவிதமான பின்னோட்டங்களையும் நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம். நீங்கள் இப்படி செய்ய வேண்டும், இதுல முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டே இருப்போம். அதனாலதான் இந்த செய்முறை பயிற்சி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு இந்த பிஎட் கோர்ஸ்ல ஒரு முக்கிய பகுதியாக அமையுதுன்னு சொல்லலாம். சோ இதுல அவங்க திறன் பெற்று விட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்கள் பிஎட் முடித்து விட்டு வெளியே வரும்போது நிச்சயமாக பிஎட் முடிக்கிறதுக்கு முன்னாடியே எங்க கல்லூரியிலே பல முன்னணி தனியார் கல்வி நிறுவனங்கள் வந்து கேம்பஸ் செலெக்ஷன்ல அவங்க தேர்வு செய்து கொண்டு போகிறார்கள். அவர்களுக்கு நல்ல சம்பளமும் கிடைக்கிறது. இது காரைக்கால் பிராந்தியத்தில் மட்டும் வரல, சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம், பேரளம், நாகப்பட்டினம், புதுச்சேரி இது போன்ற பகுதிகளில் இருந்து தொடர்ச்சியாக பள்ளிகள் வந்து இங்க மாணவர்களை தேர்ந்தெடுத்து விட்டு போய்விடுகிறார்கள். அவங்க டிகிரியே முடிக்கிறது இல்லை, ஆனா அதுக்குள்ளாகவே அவங்க கேம்பஸ் செலெக்ஷன்ல செலக்ட் ஆகி ஆசிரியர் பணிக்கு தயாராகி விடுகிறார்கள்.
1: ஓகே சார்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் வந்திருக்கீங்க சார், உங்களுடைய கேள்வி?
2: நான் திருவாரூர் கொடிக்கால் பாளையத்துல இருந்து சாகுல மீராஜா மேடம்.
1: சொல்லுங்க சார், என்ன கேள்வி கேட்க போறீங்க சார் கிட்ட?
2: அதாவது மேடம், என்னுடைய பாப்பா வந்து பெரிய பாப்பா பிகாம் சிஏ முடிச்சிட்டாங்க இப்ப இந்த வருஷம். அவங்க வந்து ஆசிரியரா அப்படின்னு ஆசைப்படுறாங்க, இதுலயே தொடரலாமா இல்ல அடுத்து இதை கோர்ஸ் எடுக்கணுமா அப்படிங்கறத சார்ட்ட கேக்கணும்.
1: கண்டிப்பா சார்.
2: அப்புறம் வந்து இன்னொரு மேடம், 2வது பாப்பா வந்து 10th பப்ளிக்ல வந்து 486 மார்க் எடுத்திருக்காங்க, அவங்க என்ன குரூப் யூஸ் பண்றது அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அவங்களும் டீச்சரா தான் போகணும் அப்படி வந்து ஆங்கில வழியில டீச்சரா போகணும், அவங்களும் ரொம்ப ஆர்வத்துல இருக்காங்க. இது ரெண்டு பேருக்குமே ஒரு சைடான சொல்யூஷன் மாதிரி வந்து சார் சொன்னாங்கடா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
1: கண்டிப்பா சார்.
0: சாகுல் ஹமீது ராஜா மிக அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அவர்களுடைய 2 மகள்கள், 1வது மகள் பிகாம் சிஏ முடித்துள்ளார்கள். அவர்கள் ஆசிரியர் ஆவதற்கான ஒரு ஆசை உள்ளது, அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுள்ளார். இவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான இது அப்படின்னு சொன்னோம்னா இவங்க எம்காம் முடிச்சாதான் பிஎட் ஆசிரியர் பட்ட பயிற்சியில சேர முடியும். அது ஸோ எம்காம் 2 ஆண்டுகள் படித்து விட்டு அதன் பிறகு அவர்கள் பிஎட்ல சேர்ந்து முடித்து விட்டு ஆசிரியர் பணியை தொடரலாம். அவர்களுடைய 2வது மகள் பத்தாம் வகுப்புல 486 மதிப்பெண்கள் பெற்று நல்ல சிறந்த அளவுல தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், வாழ்த்துக்கள். அவர்களை 11ஆம் 12ஆம் வகுப்புகளை முடித்து விட்டு அதுல கலை அறிவியல் பாடம் எந்த பாடம்

அவர்களுக்கு விருப்ப பாடமாக உணர்கிறார்களோ அந்த பாடத்தில் சேர்த்து பிளஸ் டூ முடித்துவிட்டு அவர்களுடைய முதல் நோக்கம் நான் ஏற்கனவே சொன்னபடி ITEP ஒருங்கிணைந்த ஆசிரியர் பயிற்சி படிப்பினை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த மாணவர்கள் வந்து 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே கிட்டத்தட்ட ஜனவரி பிப்ரவரி மாசத்துல NTA என்று சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தேசிய தேர்வு முகமை அவர்கள் வந்து இதுல குறிப்பானைகளை வெளியிட்டுக்கிட்டே இருப்பார்கள். அந்த தகுதி தேர்வு ITEP சேர்வதற்கான தகுதி தேர்வு பற்றிய விவரங்களை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதை பார்த்து கொண்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டு அதுல அந்த தகுதி தேர்வுக்கு அவர்கள் விண்ணப்பித்து விட்டு அந்த தகுதி தேர்வை எழுதி அவர்கள் தேர்ச்சி பெற்று விட்டார்கள் என்றால் நான் ஏற்கனவே சொன்னபடி நம்ம காரைக்காலில் இருக்கக்கூடிய NIT அவங்க இன்டெகிரேட்டட் பிஎட் BSc பிஎட் அல்லது BA பிஎட் இதுல சேர்க்கலாம். நம்ம திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்துல இந்த படிப்பு உள்ளது, புதுச்சேரி பல்கலைக்கழகத்துல இந்த பட்டப்படிப்பு உள்ளது. மேலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான NIT IIT இந்த நிறுவனங்கள்லையும் இந்த ITEP என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைக்கப்பட்ட ஆசிரியர் பட்ட பயிற்சி படிப்பு உள்ளது. ஸோ இவர் வந்து நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பின்தங்கிய ஏரியா, பின்தங்கிய ஒரு கிராம பகுதி ஏரியாவில் இருந்துகிட்டு ஒரு மும்பையிலேயோ அல்லது கொல்கத்தாவிலேயோ இருக்கக்கூடிய ஒரு NIT IIT போன்ற முன்னணி பொறியியல் சார்ந்த கல்வி நிறுவனங்கள்ல ஆசிரியர் பயிற்சி படிப்பதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இது இன்றைக்கு நம்ம பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் 2020 வெளியிட்ட புதிய கல்விக் கொள்கை மூலமாக NEP நியூ எஜுகேஷனல் பாலிசி மூலமாக இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார்கள். நிறைய மாணவர்களுக்கு இதை பற்றி தெரிவதே இல்லை. இதை போல 4 ஆண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட ஆசிரியர் பட்ட பயிற்சி உள்ளது, அதன் மூலம் என்னென்ன அவர்களுக்கு சலுகை எல்லாம் கிடைக்குது அப்படின்னு அவர்களுக்கு தெரிவதே இல்லை. சோ நான் இவருக்கு சொல்வது, 2வது மகளை ITEP சேருங்க. ITEP சேர்றது மூலமா அவர்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த திறன் பெற்ற ஒரு ஆசிரியரா உருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது.

0: இப்போ வந்து இந்த பிஎட் படிப்பிற்கான சேர்க்கை அப்படின்றது வந்து அவங்க இளங்கலை பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் நுழைவுத் தேர்வு வாயிலாகவும் நடக்குது இல்லையா சார்?
1: இந்த இரண்டாண்டு பட்டப்படிப்பு ஆசிரியர் பட்டப்படிப்பில் நுழைவுத் தேர்வு கிடையாது மேடம். 2001 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ வந்து டிமாண்ட் அதிகமாக இருந்தது. அப்போ வந்து நுழைவுத் தேர்வு வச்சு நுழைவுத் தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட்டு சென்டாக் மூலமாக மாணவர்களை அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளுக்கு சேர்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து எங்களுக்கு 60 ஒரு யூனிட் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இரண்டாவதா 2 யூனிட் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணும்போது மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சது. குறைய ஆரம்பிச்சது போது சென்டாக்கினுடைய அனுமதியை பெற்று அவளுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் அடிப்படையிலேயே இப்போ வந்து நாங்கள் சேர்க்கை நடைபெற்றுக்
0: கொண்டிருக்கோம்.
1: குறைந்தபட்சம் 50%, அதுல அந்த சமூகத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு சலுகைகள் உண்டு.
0: சார், பிஎட் முடிச்ச மாணவர்களுக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு சார்?
1: உங்களுக்கு மட்டும் இல்ல, இது நம்ம நேயர்கள் மனசுலயும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நேயர்களிலே பார்த்தோம்னா நிறைய நேயர்கள் பொறியியல் படிப்பு மருத்துவ படிப்பு முக்கியத்துவம் தருகிறார்களே ஒழிய ஆசிரியர் பயிற்சியை பற்றி ஒரு சில பெற்றோர்களுக்கு தான் ஆர்வம் உள்ளது. ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களுக்கு இந்த ஆசிரியர் பயிற்சி பட்டம் முடிப்பதன் மூலம் என்னென்ன பணிகள் உள்ளது, எப்படி அவர்களுக்கு வருங்காலம் வந்து பிரகாசமாக உள்ளது என்பது நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை. அதனாலதான் இதை ஒதுக்குறாங்க. உண்மையில பார்க்கும்போது ஒரு பொறியியல் மருத்துவ படிப்பில் சேர்ந்து அதிக ஆண்டுகள் அதிக பணம் செலவிடுவதை விட ஒரு ஆசிரியர் பட்ட பயிற்சியில, ஒருங்கிணைக்கப்பட்ட ஆசிரியர் பட்ட பயிற்சியிலோ அல்லது 2 பட்ட படிப்பை முடித்துவிட்டு போனோம்னா அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. ஒன்று, முதலாவது வந்து நமது அரசு பணி, அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணி. உங்களுக்கே தெரியும், அரசு பள்ளிகளில் இன்னைக்கு 7th பே கமிஷன் மூலமா நல்ல ஒரு ஊதியம் அவர்களுக்கு கிடைக்கிறது, சமுதாயத்திலையும் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறது, அரசு ஆசிரியர் என்ற ஒரு அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இரண்டாவதாக, நம்மளுடைய புதுச்சேரி அரசாங்கம் அல்லாமல் மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய பல பள்ளிகள் உள்ளன. கேந்திரிய வித்யாலயா 1600 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளுக்கு மேல் உள்ளது நம்ம நாட்டில். அதே போல 600 பள்ளிகளுக்கு மேல் உள்ளது நவோதய வித்யாலயா பள்ளிகள். இந்த நவோதய வித்யாலயா பள்ளிகள்ல ஆசிரியராக சேருவதன் மூலமா அவங்களுக்கு அங்கேயே வீடு கிடைக்கிறது, நல்ல ஒரு சுற்றுப்புற சூழல், சுகாதாரமான ஒரு இடவசதி அவர்களுக்கு கிடைக்கிறது, அவர்கள் சொந்த

0: குறுக்க சென்று வர பயணப்படியும் கிடைக்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை இரண்டு முறை பயணப்படியும் கிடைக்கிறது. அது அல்லாமல் மருத்துவ காப்பீடு கிடைக்கிறது. இத்தனை வசதிகளும் அங்கே கிடைக்கிறது. இது அல்லாமல் அவர்களுக்கு அந்த ப்ரொமோஷன் பதவி உயர்வு என்று பார்க்கும்பொழுது, ஒரு கேந்திரிய வித்யாலயா நவோதய பள்ளிகளில் வெறுமனே ஒரு ஆசிரியரா சேரக்கூடியவர் அங்கே படிப்படியாக உயர்ந்து துணை முதல்வர், முதல்வர் பணி, அதோடு அல்லாமல் நவோதய வித்யாலயா சங்கதன் சமிதியில் இருக்கக்கூடிய கல்வி அலுவலர், ஜாயின் கமிஷனர், கமிஷனர் போன்ற உயர் பதவிகளுக்கும் செல்ல முடிகிறது. இது அல்லாமல் இன்னும் மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிகள் ஏராளமாக உள்ளன. அதில் ஒன்று வந்து ஏகலைவா பள்ளிகள், அதாவது இந்த டிரைபல் பீப்புள்னு சொல்றாங்க இல்லைங்களா, மலைவாழ் மக்கள், அவர்கள் வாழக்கூடிய இடங்கள்ல கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட பள்ளிகளை மத்திய அரசாங்கம் ஏற்படுத்தி உள்ளது. அங்க ஆசிரியர்கள் அதிக அளவுல தேவைப்படுகிறார்கள். அந்த பணிக்கும் அவர்கள் செல்லலாம். இது அல்லாமல் மத்திய அரசாங்கத்தினுடைய ரயில்வே துறையில ஏராளமான 100க்கும் மேற்பட்ட பள்ளிகள் நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது. நம்ம திருச்சி பொன்மலை ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்களுக்கு சொந்தமான ஸ்கூல் இருக்கு. சென்னை அயனாவரத்துல ரயில்வே பள்ளி உள்ளது. ஸோ இந்த ரயில்வே பள்ளிகளில் அவங்க ஆசிரியராக போகலாம். மாணவர்கள் வந்து பயணம் செய்வது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பயணம் செய்வது ரொம்ப பிடிக்கும்னா அவங்க இந்த ரயில்வே பள்ளிகளில் ஆசிரியர்களாக போகலாம். போகும்போது அவர்கள் நாடு முழுவதும் சுற்றி பார்ப்பதற்கு ரயில்வேல அவர்களுக்கு பயண சலுகை தருகிறார்கள். இது அல்லாமல் தனியார் துறையில வேலை வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக உள்ளது. நான் ஏற்கனவே சொன்னபடி 2 ஆண்டுகள் பட்ட படிப்பு முடிப்பதற்கு முன்னாலேயே எங்களுடைய கல்லூரியை அணுகி திறமை வாய்ந்த மாணவர்கள் ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து சென்று விடுகிறார்கள். அது அல்லாமல் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ், சர்வதேச பள்ளிகள் என்று சொல்லக்கூடிய முன்னணி வாய்ந்த நிறுவனங்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள், இது போல நிறைய பள்ளிகள் உள்ளன. அந்த பள்ளிகளிலும் அவர்களுக்கு நல்ல மிக உயர்ந்த சம்பளத்துடன் பணி வாய்ப்பு உள்ளது. இதுவும் அல்லாமல் 4 ஆண்டு 5 ஆண்டு இங்கே தனியார் அல்லது அரசு பள்ளிகளில் பணி பெற்ற அனுபவத்துடன் இந்த மாணவர்கள் வெளிநாட்டில் ஆசிரியராக சென்று பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளது. அதாவது நம்ம சொன்னோம்னா நம்மளுடைய கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இந்திய ஆசிரியர்களுக்கு அவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்காது. அதுல போனோம்னா சொல்லவே வேண்டாம். அவங்களுக்கு அளிக்கப்படக்கூடிய சம்பளம், அவர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வீட்டுக்கு வந்து போகக்கூடிய பயணப்படி, மருத்துவ செலவு, எல்லாத்தையுமே அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். மேலும் மேலை நாடுகளில், அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளில் ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை நிறையவே உள்ளது. அங்கேயும் இந்த மாணவர்கள் போயிட்டு ஆசிரியராக பணி செய்யலாம். ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லையும் ஆசிரியர்களுக்கான பற்றாக்குறை நிறையவே உள்ளது. அங்கேயும் இந்த மாணவர்கள் போயிட்டு அந்த பணியினை தொடரலாம். ஸோ மொத்தத்தில் இந்த நம்ம பகுதி மாணவர்கள், இது எங்க ஸ்கூலு, இந்த காலேஜில் படித்தா, நான் இப்போ இந்த பள்ளிக்கூடத்திலே வேலை செய்கிறேன் அப்படின்னு இல்லாமல் நம்ம உலகளாவிய வாய்ப்புகள் இருக்கு. உலகளாவிய வாய்ப்புகள் வரும்போது அவர்களுடைய எண்ணங்கள் ஈடேறும்.
1: கண்டிப்பா சார், ஆசிரியர் படிப்பு படித்த மாணவர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா சார். இப்ப அரசு பள்ளி ஆசிரியராக வேணும் அப்படின்னு சொன்னா என்னென்ன தேர்வுகள் எழுதணும்?
0: நல்ல கேள்வி மேடம். இது எல்லா மாணவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நாம எப்பவுமே ஒரு டிகிரியோ ஏதோ முடித்து விட்டால் இப்பொழுது தற்போதெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைப்பது கிடையாது. நாம நிறைய போட்டித் தேர்வுகள், நுழைவுத் தேர்வுகள் எழுத வேண்டும். இதுல ஆசிரியர் பயிற்சி படித்த மாணவர்கள் முக்கியமா ஆசிரியர் பயிற்சி தேர்வை மேற்கொள்ள வேண்டும். அதாவது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சொல்லக்கூடிய டெட், தமிழ்நாடு அரசாங்கம் வந்து TNTET என்ற தேர்வை நடத்துகிறது. தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்று நம்மளுடைய மத்திய அரசாங்கம் CTET என்று சொல்லக்கூடிய காமன் டீச்சர் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட் வந்து அவங்க நடத்துறாங்க. இதுல அவர்கள் தேர்ச்சி பெற்றார்கள் என்றால் உடனடியாக அவர்கள் இந்த அரசு பள்ளிகளுக்கு ஆசிரியராக செல்லலாம். இன்னைக்கு அரசு பள்ளிகளில் ஆசிரியராக சேரணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ஒன்னு CTET பாஸ் பண்ணிருக்கணும், இல்லைன்னா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கணும். இந்த CTET டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் அவர்களால அங்க ஆசிரியர்களா போக முடியும். மேலும் இந்த தேர்வுகள் வந்து மத்திய அரசாங்கமும் சரி, தமிழ்நாடு அரசாங்கமும் சரி, வருடத்துக்கு 2 முறை நடத்துகிறார்கள். இதுல நம்ம அந்த CBSE NTA சொல்லக்கூடிய அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, CTET தேர்வை வந்து மே ஜூன் மாதத்துல 1 முறையும் டிசம்பர் மாதத்துல 1 முறையும் நடத்துகிறார்கள். இளங்கலை ஆசிரியர் பட்ட படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற உடனேயே அவர்கள் இந்த தேர்வை எழுதலாம். 2 ஆண்டுகள் தேர்ச்சி பெற்றுதான் எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 1ஆம் ஆண்டு மாணவர்கள் 2வது பருவ தேர்வு தேர்ச்சி பெற்ற உடனேயே அவர்கள் எழுதலாம். இதுல கேட்கப்படக்கூடிய கேள்விகள் எல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா 150 மார்க்குக்கு 150 questions கேட்கறாங்க. இதுல மாணவர்கள் பெற வேண்டிய மதிப்பெண் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 60% மதிப்பெண், அதாவது 90 மதிப்பெண் பெற்றார்கள் என்றால் அவர்கள் ஆசிரியர் பணிக்கு தகுதி உள்ளவராக கருதப்படுகிறார்கள். அதுலேயும் சில சமூகத்துல பின்தங்கிய மாணவர்களுக்கு சலுகைகள் உண்டு. 5 அல்லது 10% சதவீதம் அந்த மதிப்பெண்களையும் சலுகைகள் உண்டு. அதுல கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,

0: சொன்னோம் இல்லையா, குழந்தை வளர்ப்பு மற்றும் மேம்பாடு பிஎட் பாடத்திட்டத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்திலிருந்து கேள்விகளும் அவர்களுடைய பாட மெயின் சப்ஜெக்ட்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மெயின் சப்ஜெக்ட் அதுல பள்ளிக்கூட பாடங்கள் அதாவது 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய சிடெட்னா சிபிஎஸ்இ கரிக்குலத்திலிருந்து கொஸ்டின்ஸ் வரும், டெட் எக்ஸாம்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டி அவங்க கிரியேட் பண்ணக்கூடிய அந்த சிலபஸ்ல இருந்து கரிக்குலத்துல இருந்து கேள்விகள் வினாக்கள் கேட்கப்படும். ஸோ இந்த வினாக்கள் இல்லாம இன்னும் ஒரு சப்ஜெக்ட் அவங்க அலைடு பேப்பர் இன்னொன்று செலக்ட் பண்ணணும், அந்த பேப்பர் வந்து லாங்குவேஜ் பேப்பரா இருக்கும் அல்லது வேற பேப்பரா இருக்கும், அதையும் தேர்ந்தெடுத்து 150 வினாக்களுக்கு அவர்கள் மதிப்பளிக்க வேண்டும். இதுல நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. இதுல 2 தாள்கள் ஒன்னு, முதலாவது தாள் யார் எழுதணும் அப்படின்னு சொன்னோம்னா, நான் ஏற்கனவே பட்டய படிப்பு சொன்னா இல்லைங்களா, டிஎல்எட் மாணவர்கள், அந்த டிஎல்எட் மாணவர்கள் டிஎல்எட் தேர்ச்சி பெற்றுவிட்டு தொடக்க பள்ளிகளுக்கு ஆசிரியராக செல்ல வேண்டும் என்றால் அந்த முதல் தாளை தேர்வு செய்து எழுத வேண்டும். அதாவது டெட்ல சி டெட்ல முதல் தாள் பேப்பர் 1 அதுல தேர்வு செய்து அதை எழுதி தொடக்கப்பள்ளி ஆசிரியராக போக வேண்டும். உயர்நிலை பள்ளிகளில் ஆசிரியராக போகணும்னா பேப்பர் 2 இருக்கு, இதிலே சி டெட் டெட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலையில பேப்பர் 1 நடக்கும், மதியானம் பேப்பர் 2 நடக்கும், எக்ஸாம் நடக்கும். அதுல பேப்பர் 2 அவங்க செலக்ட் பண்ணி தேர்வு செய்து அதுக்கு அப்ளை பண்ணி அதை பாஸ் பண்ணிட்டு போனா அவங்க இமீடியட்டா அரசாங்க வேலைக்கு போகலாம் மேடம்.
1: ஓகே சார். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நிறைய காலேஜஸ் இருக்குது, வேலைவாய்ப்புகள் இருக்குது, நிறைய படிப்புகள் இருக்குது அதில் அப்படின்னு. ஒரு நல்ல பிஎட் கல்லூரி அப்படின்னா நம்ம எப்படி தேர்வு செய்யணும், அந்த தேர்வு செய்யும் பொழுது பெற்றோர்களும் மாணவர்களும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன சார்?
0: மிக முக்கியமான கேள்வி மேடம் இது. ஏன்னா நிறைய பேர் அந்த வெளி தோற்றத்தை போய் பார்த்துட்டு நிறைய பேர் போயிட்டு மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அடடடா ஏன் இதில் வந்து சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நீங்கள் சொல்கிறபடி நம்ம சேர்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கல்லூரியை பற்றி தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம், முக்கியம். முதலாவதாக நம்ம போய் சேரக்கூடிய கல்லூரியை என்சிடிஇன்னு சொல்லக்கூடிய தேசிய ஆசிரியர் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தோம்னா அதில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள லிஸ்டில் அந்த கல்லூரி உள்ளதா அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தீர்மானிச்சுக்கணும். இரண்டாவது, அவர்களுக்கு வந்து நாக் அல்லது தேசிய முகமைகளுடைய அந்த அளவீடுகள் ஏதாவது செஞ்சிருக்கிறாங்களா அதை பார்க்கணும். அதில் முக்கியமாக சொல்லணும்னா எங்களுடைய கல்லூரி வந்து 2015 இந்த நாக் முகமை வந்து ஏ கிரேடு கொடுத்தது, அது 2019 முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் நாக் இல்லாமல் என்ஐஆர்எஃப் அசஸ்மெண்ட் பண்ணணும், அதை நாங்கள் செய்யணும், அடுத்து செய்யணும் அது. ஸோ இந்த மாதிரி தர அளவீடுகள் உள்ள கல்லூரிகள் உள்ளனவா அப்படின்னு பார்க்கணும். மூன்றாவதா, இவர்கள் நிறைய தனியார் கல்லூரிகளில் போயிட்டு இர்ரெகுலர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போய் விழுந்துடுறாங்க, பணத்தை நிறைய கட்டிட்டு கிளாஸ் வர வேண்டாம், இது அட்டன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சேர்ந்துடுறாங்க. ஸோ அதை நம்ம அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது ஆசிரியர்கள் இவர்கள் கூட நம்ம தெரிந்து கொண்டு அந்த மாதிரி கல்லூரிகளை விட்டுவிட்டு நல்லா பாடம் சொல்லித்தரக்கூடிய கல்லூரிகளை நம்ம தேர்ந்தெடுத்து சேரணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ ஒன்று வந்து என்சிடி வெப்சைட்ல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரெண்டாவது வந்து நாக் இந்த மாதிரி அசஸ்மெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், மூணாவது அந்த கல்லூரியுடைய வரலாறை தெரிஞ்சுக்கலாம், இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, எப்படி நடத்தப்படுகிறது, அங்கே போதுமான ஆசிரியர்கள் உள்ளார்களா, கட்டமைப்பு வசதி உள்ளதா அப்படின்னு அவங்களே நேரிலே போய் பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேரலாம்.
1: ஆமாம், முறையான ஆய்வகம் இருக்கா, அந்த மற்றபடி எல்லா விஷயங்களும் அங்கே போய் பார்த்துட்டு லைப்ரரியிலேருந்து எல்லாத்தையுமே நம்ம போய் விசிட் பண்ணிட்டு போய் சேர்றது நல்ல விஷயம்,
0: ரொம்ப நல்லது.
1: ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகள் அப்படின்னு சொல்லும்போது என்சிடிஇ அந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்து நம்ம தேடுற கல்லூரி அதுல இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்.
0: அப்ளை பண்ணிக்கலாம்.
1: ஓகே சார். இப்போ இந்த பிஎட் படிப்புல இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி எல்லாம் இருக்கா சார்?
0: இந்த இன்டர்ன்ஷிப் தான் நம்ம அந்த 4 மாதம் சொன்னோம் இல்லையா, 2ஆம் ஆண்டில் இன்டர்ன்ஷிப் 4 மாதம் வந்து அவங்க அரசு பள்ளிகளில் போயிட்டு அவங்க கற்பித்தல் நிகழ்வுகளை மேற்கொண்டு அதை வெற்றிகரமாக முடித்து வருவார்கள். அவர் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும், பக்கத்தில் உள்ள ஒரு பள்ளி அரசு பள்ளிகளுக்கு அந்த மாணவர்களை அழைத்து சென்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்திலிருந்து தேர்வாளர்கள் வருவார்கள், கிட்டத்தட்ட ஒரு 5-6 தேர்வாளர்கள், அவர்களுக்கு ஒரு மேற்பார்வையாளரும் வருவார்கள். அவர்கள் வந்து அவர்கள் கற்றல் கற்பித்தல் செயல்முறை செய்து காட்ட சொல்லி அதை அளவீடு செய்வார்கள், அளவீடு செய்துவிட்டு மதிப்பெண் வழங்கிவிட்டு செல்வார்கள். ஸோ அதன் மூலமாக அவர்களுக்கு அந்த இன்டர்ன்ஷிப் முழுமை அடைகிறது, அந்த ப்ராக்டிக்கல் அந்த இன்டர்ன்ஷிப் வந்து முழுமை அடைகிறது மேடம்.

0: ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில மாணவர்கள் அதிகமா கத்துட்டு வெளியில வரணும், இந்த திறமைகள் இந்த திறன்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்க நல்லா பிரகாசிக்க முடியும் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் என்னென்ன சார்? இதுல எல்லாம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி கத்துக்கோங்க. நீங்க தனியார் பள்ளியோ இல்ல அரசு சார்ந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளியோ இந்த விஷயங்களை நல்லா கத்துட்டு வாங்க அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை மாணவர்களுக்கு சொல்லுவீங்க சார்?
1: முதலாவதா சொல்றது அவர்களுக்கு அந்த பள்ளி பாடத்துல இருக்கக்கூடிய அவர்கள் துறை சார்ந்த பள்ளி பாடத்துல இருக்கக்கூடிய அறிவு. ஆறாம் குறிப்பா சொல்ல போனோம்னா 6 முதல் 8 வகுப்பு வரை. இதை நாங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 12 வகுப்பு வரையுமே நீங்க படிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சிடெட் பாஸ் பண்றதுக்கு, டெட் எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வேற எந்த போட்டி தேர்வை எடுத்தாலும் இதுதான் பேசிக். அது சயின்ஸ் சப்ஜெக்டா இருக்கட்டும், சோசியல் சயின்ஸா இருக்கட்டும், அல்லது மொழி படிப்பா இருக்கட்டும், அதுல இருந்துதான் கேள்விகள் கேட்கப்படுகின்றன. சோ அந்த குணத்தை அவர்கள் வளர்த்துக்கணும். அதாவது பாடத்தை பற்றிய அறிவுல தெளிவா இருக்கணும், பள்ளி பாடத்துல ஆழ்ந்த அறிவு இருக்கணும். ரெண்டாவது மேடம், அவங்க உயர்நிலையில இருக்கும் போது மாணவர்களுடைய அளவுக்கு இறங்கி அவர்களுடைய சூழலை புரிந்து கொண்டு அந்த சூழலோடு தொடர்பு படுத்தி தங்களுடைய பாடப்பொருளை, பாட கருத்துக்களை அவர்களுக்கு மிக எளிமைப்படுத்தி சொல்லி தரணும். அது இரண்டாவது மிக முக்கிய பண்பு. அது மூன்றாவது முக்கிய பண்பு, லைஃப் லாங் எஜுகேஷன் சொல்லக்கூடிய வாழ்நாள் முழுவதும் கல்வி. அவங்க படித்து கொண்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது சொல்லுவாங்க தமிழ்ல, கண்டதை படித்தவன் பண்டிதன் ஆவான் அப்படின்னு சொல்லி. நிறைய கதை புத்தகங்கள் படிக்கணும், சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் படிக்கணும், தமிழ் இலக்கியங்களை படிக்கணும், பிறமொழி இலக்கியங்களை படிக்கணும், ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கத்துக்கணும். நம்ம மாணவர்கள்கிட்ட இந்த மொழி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இந்தி அல்லது ஜெர்மன், பிரெஞ்சு போன்ற மொழிகளை கற்றுக்கொள்வதன் மூலமா அவங்களுடைய அந்த பணி தேடக்கூடிய வரன்முறை வந்து விரிந்து கொண்டே போகிறது. அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம வட இந்தியாவுக்கும் வேலைக்கு போகலாம். நான் ஏற்கனவே சொல்லக்கூடிய அந்த கேந்திரிய வித்யாலயா, நவோதய வித்யாலயா பள்ளிகளுக்கும் அவர்கள் பணிக்கு போகலாம், அல்லது வெளிநாடுகளுக்கும் போகலாம். அந்த மொழி அளவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது மிக முக்கியமான

0: என்ன ஒரு திறன் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த விஷுவலைசிங் கெப்பாசிட்டி, அந்த மனக்காட்சி மூலமா காணக்கூடிய ஒரு திறனை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஈக்குவேஷன் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்படின்னு சொன்னோம்னா, அவர்கள் தங்களை தாங்களாகவே ஒரு ஏவாகவும் பி ஆகவும் நினைத்து கொண்டு, இங்கே நான் ஏயாக இருக்கிறேன், அங்கே போகும்போது இப்படி மாறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷுவலைசிங் கெப்பாசிட்டி வரணும். அது அதுல குறிப்பான சமூக அறிவியல் மாணவர்களுக்கு சொல்வது என்னன்னா, அந்த கற்பனை திறன் வளர்த்துக்கணும். இன்றைக்கு சர்தார் பட்டேல் பர்தோலி சத்தியாகிரகத்தை நடத்துகிறார் என்றால், அங்க சர்தார் பட்டேலோட நீங்க உருவகப்படுத்திக்கணும். அதே போல ஒரு பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் முதலாம் பாணிபட்டு போர் நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அங்க நீங்க வந்து அங்க ஒரு மன்னனாகவே பாபராகவே நீங்க மாறிடணும் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த திறன் மிக மிக முக்கியமான திறன் மேடம். இந்த நான்கு குணங்கள் அவங்களுக்கு கண்டிப்பா அவங்க வளர்த்துக்கணும். கண்டிப்பா இது வளர்த்துக்கிறதுனால அவங்களுடைய திறன் மேம்பாடு அடையும்.
1: ஓகே சார், இப்ப கணினி அறிவியல் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களும் பிஎட் படிக்க முடியும்?
0: கணினி அறிவியல் படிக்கிறவங்க பிஎட் படிக்கலாம் மேடம். அதுக்கு ஒரு சில கல்லூரிகளில் அந்த குரூப் இருக்கு. நம்ம கல்லூரியில் வந்து பொதுவாக இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் வந்து பிஎட் படிக்கலாம். ஆனால் அவர்களுக்கு அரசு பணியில் சேர்வதற்கு ஒரு தடை உள்ளது. அந்த ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸில் வந்து அவங்க ஒன்லி இதை மட்டும், அதாவது கலை அறிவியல் பாடம் முடித்துவிட்டு பிஎட் படித்தவர்கள் மட்டும்தான் சேரும்படி இருக்கிறது. அதில் கொஞ்சம் திருத்தம் செய்து அந்த மாணவர்கள் அரசு பள்ளியில் ஆசிரியராகவும் போகலாம். ஆனால் தனியார் பள்ளிகளில் அந்த மாதிரி மாணவர்களுக்கு சேர்த்துக்கிறாங்க, அவங்கள சேர்த்து பணி கொடுக்கறாங்க மேடம்.
1: ஓகே சார், இப்ப நவீன கல்வி தொழில்நுட்பம், இப்ப செயற்கை நுண்ணறிவு, டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி அதிகமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்க இந்த நேரத்துல ஆசிரியர்களோட பங்கு வந்து எந்த மாதிரி மாறும், அதுக்கேத்த மாதிரி அந்த மாணவர்கள் எப்படி தங்களை தயார் செஞ்சுக்கலாம்?
0: நல்ல கேள்வி மேடம். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கு மிக பொருத்தமான கேள்வி. ஏனென்றால் இன்னைக்கு நம்மள ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் டிஜிட்டல் டெக்னாலஜியும் ஆட்டி படைக்குது. நம்மளால அது இல்லாம ஒரு நாளும் இருக்க முடியறதில்லை. ஆனா என்னதான் வந்தாலும் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜியும் ஒரு ஆசிரியரை நிரந்தரமா மாற்றி அமைத்து விட, தவிர்த்து விட முடியவே முடியாது. இந்த செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் டெக்னாலஜி என்பது வந்து ஆசிரியர்களுக்கு ஒரு கருவி போலதான். மேலும் இது ஏன் இதுல இது வந்தும் ஆசிரியர்களுடைய முக்கியத்துவம் குறையல அப்படின்னு சொல்லும்பொழுது, ஒரு வகுப்பறையினுடைய சூழல், அந்த மாணவர்களுடைய மனநிலை, அந்த மாணவனுடைய நாட்டம், மாணவனுடைய விருப்பு வெறுப்பு, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாகவோ அல்லது கூகுள் கிளாஸ் ரூம் மூலமாகவோ கொடுக்கப்படக்கூடிய லெக்சரை அந்த மாணவர்கள் விரும்புகிறார்களா, வரவேற்கிறார்களா, என்ன மாதிரியான மாற்றங்கள் அங்கே நடைபெறுகிறது என்பதை ஒரு ஆசிரியரால் தான் அறிய முடியும்.
1: கண்டிப்பா
0: அதை வந்து என்னதான் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் அதால கண்டிப்பா அறிய முடியாது. அது வந்து மெஷின் மாதிரி, ரோபோட்டிக் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். அங்க மாணவர்கள் வந்து வேற வேறு எண்ணங்கள்ல, வேறு வேறு சிந்தனைகள்ல போவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதே போல சில ஒழுக்கமின்மை, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஸோ அதை வந்து ஆசிரியர் வந்து என்ன பண்ணலாம்னா, சரி பண்ணலாம். ஆசிரியர் சரி பண்ணிட்டு இந்த செயற்கை நுண்ணறிவும் டிஜிட்டல் டெக்னாலஜியும் ஆக்கப்பூர்வமா பயன்படுத்திக்கிட்டு, அதுல மைண்ட் மேப்பிங், அதுக்கப்புறம் அந்த ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணி அவங்களுக்கு மிக சிக்கலான பாடப்பொருளையும் எளிமையா தீர்ப்பதற்கு இத தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கலாம் மேடம்.
1: கண்டிப்பா சார், அதாவது உயிருள்ள ஒரு விஷயம் வந்து நம்ம உயிருள்ள இன்னொரு விஷயத்தினாலதான் கரெக்டா புரிய வைக்க முடியும் இல்லையா. அந்த குழந்தையோட மனநிலை நம்ம நேரா பார்க்கும் போதுதான் நம்மால அது வந்து இரண்டாவது பெற்றோர்னு சொல்லுவாங்க ஆசிரியரை, அவங்களாலதான் சரிப்படுத்த முடியும். அது என்னதான் நீங்க சொன்ன மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோ வெளியில் நிறைய விஷயங்களோ வந்திருந்தாலும் அது கண்டிப்பா ஆசிரியரோட இடத்தை வந்து நிரப்பவே முடியாது.
0: நிறைவான
1: கேள்வி, இப்ப ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுக்கும் மாணவர்களுக்கு நீங்க வழங்குற ஒரு முக்கியமான ஆலோசனை என்னவா இருக்கும் சார்?
0: ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்கள் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னுடைய முதல் கண் வாழ்த்துக்களை சொல்றேன். ஏன் அப்படின்னா, நீங்க தான் ஒரு நாட்டினுடைய மருத்துவரையோ, ஒரு விஞ்ஞானியையோ, பொறியாளரையோ, ஏன் நம் நாட்டினுடைய பிரதமரையோ உருவாக்குகிறீர்கள். ஸோ அப்படி உருவாக்கக்கூடிய மனநிலையை உங்களுக்கு வளர்த்துக்கொள்ளணும். வளர்த்துக்கிட்டு நிறைய படிக்கணும், நிறைய படிக்கணும். சப்ஜெக்ட் அல்லாமல் இன்னைக்கு என்இபியில் சொல்லியிருக்கக்கூடிய மல்டி டிசிப்ளினரி அப்ரோச், பல்துறை சார்ந்த கல்வியை அவர்கள் படிக்க வேண்டும். பல்துறை சார்ந்த கல்வியை படிப்பதன் மூலமாக அவர்களுடைய அறிவை வளர்த்து கொள்ளலாம். இந்த சமுதாயத்துக்கு தகுந்தபடி அவர்களை மாற்றிக்கொண்டு ஒரு திறன் பெற்ற ஆசிரியராக வளர்த்து கொள்ளலாம் மேடம்.
1: கண்டிப்பாக சார், இன்றைய நிகழ்ச்சியில் ஆசிரியர் பயிற்சி பற்றி, அந்த கல்வி பற்றி ரொம்ப தெளிவான ஆழமான விளக்கங்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு
0: ரொம்ப நன்றி மேடம். நீங்களும் இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கும், பொறுமையா கேட்ட நேயர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் மேடம்.
1: நன்றி சார். நேயர்கள் இதுவரை கேட்டது, அடுத்தது என்ன? சிறப்பு கல்வி தொடர்.

இளைய பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை அடுத்தது என்ன கல்வி தொடர் சிறப்பு நிகழ்ச்சியில் இம்மாதம் 3ஆம் தேதி அன்று ஒளிபரப்பான காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி சமூக அறிவியல் உதவி பேராசிரியர் சீதாராமன் மோகன் குமாரமங்கலம் அவர்கள் பங்கேற்ற நேரலை நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவினை கேட்டீர்கள்.

0: நேர்கிலேயே உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: மதுராந்தகனுக்கு பட்டம் சூட்டக்கூடாது என்று அவனுடைய தாய் செம்பியன் மாதேவி ஒரு புறம், மதுராந்தகனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று சக்கரவர்த்தியின் தூதராக முதலமைச்சர் அனிருத்த பிரம்மராயர் இன்னொரு புறம், இவர்களுக்கிடையே சம்வாதம் உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மதுராந்தகனுக்கு பட்டம் சூட்டாமல் இருப்பதனால் தாயாதி சண்டை மூளும். ஒரு பக்கம் பூதி விக்ரமகேசரி இலங்கையிலிருந்து பெரும் சைன்யத்துடன் அவர் வர இருக்கிறார், இன்னொரு புறம் வடதிசையிலிருந்து ஆதித்த கரிகாலன் செய்தி கேட்டவுடன் அவரும் வருவார். இடைப்பட்ட இடத்திலே பழுவேட்டரையர்கள் பெரும் சேனையை திரட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த தருணத்திலே தாயாதி சண்டை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நிகழ்ந்தது போல நிகழ்ந்து தங்களுடைய உற்றார் உறவினர் எல்லோரும் அழிந்து விடுவார்கள், இதையெல்லாம் தாங்கள் பார்த்து கொண்டிருக்கப் போகிறீர்களா என்று அனிருத்த பிரம்மராயர் செம்பியன் மாதேவியை பார்த்து கேட்கிறார்.
1: ஐயா, மதிநுட்பம் மிகுந்த முதல் மந்திரியே, எனக்கு உற்றார் உறவினர் என்று யாரும் இல்லை. மேற்கே மலை நாட்டில் அவதரித்த சங்கரர் என்ற மகாபுருஷனை பற்றி தாங்கள் கேள்விப்பட்டிருப்பீர். அந்த மகான் மாதா ச பார்வதி தேவி, பிதா தேவோ மகேஸ்வர, பாந்தவா சிவபக்தாஷ்ச என்று அருளியிருக்கிறார். என்னுடைய அன்னை பார்வதி

0: தேவி, என் தந்தை பரமசிவன், என் உற்றார் உறவினர் சிவபக்தர்கள். இந்த உலகில் வேறு பந்துக்கள் எனக்கு இல்லை.
1: அம்மணி, அதே ஸ்லோகத்தில் சங்கரர் அருளியுள்ள 4வது வாக்கியத்தை தங்களுக்கு நினைவூட்டுகிறேன். ஸ்வதேசோ புவனத்ரயா என்றும் அவர்தான் சொல்லியிருக்கிறார். நாம் பிறந்த தேசந்தான் நமக்கு 3 உலகமும். தங்களுடைய சொந்த நாடு உள்நாட்டுச் சண்டையினால் அழிந்து போவதை தாங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களா?
0: என்னுடைய சொந்த தேசம் எனக்கு 3 உலகத்தையும் விட அருமையானதுதான். ஆனால் இந்த சாணகலத்து சோழ நாடுதான் நம்முடைய சொந்த நாடா? ஒரு நாளும் இல்லை. வடக்கே கைலையங்கிரி வரையில் உள்ள நாடு என்னுடைய நாடு. சோழ நாட்டில் இடமில்லாவிட்டால் நான் காசி க்ஷேத்திரத்துக்குப் போவேன். காஷ்மீரத்துக்கும் கைலாசத்துக்கும் போவேன். அப்படி யாத்திரை கிளம்பும் யோசனை எனக்கு வெகு நாளாக உண்டு. அதற்கு உதவி செய்யுங்கள்
1: தாயே. தெற்கே திரிகோணமலையிலிருந்து வடக்கே ஹிமோத்கிரி வரையில் உள்ள தேசம் நமது ஸ்வதேசம் என்று ஒத்துக்கொள்ளுகிறேன். இப்படி பரந்துள்ள பாரத புண்ணிய பூமிக்கு தற்போது பேரபாயம் நேர்ந்திருக்கிறது. பட்டாணியர்கள், துருக்கர்கள், முகலாயர்கள், அராபியர்கள் என்னும் சாதியினர் பொங்கி கிளம்பி எந்த புது நாட்டை கைப்பற்றலாம் என்று புறப்பட்டிருக்கின்றார்கள். 1000 வருஷங்களுக்கு முன்பு யவனர்களும் ஹூணர்களும் படையெடுத்து வந்தது போல இந்த புதிய மதத்தினர் இப்போது அணி அணியாக இந்நாட்டின் மீது படையெடுக்க புறப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய மதம் விசித்திரமான மதம். கோவில்களை இடிப்பதும் விக்கிரகங்களை உடைப்பதும் புண்ணியம் என்று நம்புகிறவர்கள். அம்மணி, இவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய பேரரசர்கள் யாரும் இப்போது வடநாட்டில் இல்லை. சோழ நாட்டு வீரர்கள் கங்கை நதி வரையில், அப்பால் இமயமலை வரையில் சென்று பெரிய பாரத சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப் போகிறார்கள் என்றும், கோயில்களை இடிக்கும் கூட்டங்களை தடுத்து நிறுத்தப் போகிறார்கள் என்றும் அடியேன் கனவு கண்டு வந்தேன். அந்த கனவை நனவாக்க தாங்கள் உதவி செய்யுங்கள். மதுராந்தகருக்கு பட்டம் கட்டச் சம்மதித்து சோழ நாட்டில் தாயாதி சண்டை ஏற்படாமல் இருக்க உதவி புரியுங்கள்.
2: இதை கேட்ட செம்பியன் மாதேவி சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். பின்னர்,
0: ஐயா, ஏதேதோ இந்த பேதை பெண்ணுக்கு விளங்காத விஷயங்களை சொல்லி என்னை கலங்க அடித்து விட்டீர்கள். இந்த புண்ணிய பாரத பூமிக்கு அப்படிப்பட்ட ஆபத்து நேரிடுவராயிருந்தால் அதை சர்வேஸ்வரன் பார்த்து தடுக்க வேண்டுமே தவிர இந்த அபலையினால் என்ன செய்ய முடியும்? என்னுடைய கணவர் இறைவனடியைச் சேரும் சமயத்தில் எனக்கு சொல்லிவிட்டு போனதை ஒரு நாளும் நான் மறுக்க மாட்டேன். அதற்கு விரோதமான காரியம் எதுவும் நான் செய்ய மாட்டேன் என்றார்.
1: அப்படியானால் இதுவரையில் தாங்கள் அறியாத ஓர் உண்மையை இப்போது நான் தெரியப்படுத்தியாக வேண்டும்
2: என்றார் அனிருத்தர். இந்த சமயத்தில் மதுராந்தகன் அங்கே தடபுடலாக பிரவேசித்து, அம்மா, இது என்ன நான் கேள்விப்படுவது? அருள்மொழிவர்மனை கடல் கொண்டு விட்டதா என்று கேட்டான்.
1: பெருமாட்டி, தங்கள் செல்வ குமாரருக்கு ஆறுதல் சொல்லுங்கள். நான் சொல்ல விரும்பியதை இன்னொரு சமயம் சொல்லிக் கொள்ளுகிறேன்
2: என்று முதன் மந்திரி கூறிவிட்டு கிளம்பினார். அவர் வாசற்படி தாண்டியதும், இதோ போகிறாரே, இவர்தான் என்னுடைய முதன்மையான சத்ரு. நான் இங்கிருக்கும் போதே தங்களுக்கு துர்போதனை செய்ய வந்துவிட்டார் அல்லவா என்று இளவரசர் மதுராந்தகன் கூறியது அனிருத்தரின் காதிலும் விழுந்தது. முதன் மந்திரி அனிருத்தர் குந்தவையின் அரண்மனையை அடைந்தார். இளவரசி அவரை பார்த்ததும் எழுந்து நின்று நமஸ்கரித்தாள்.
1: வீரத்திலும் குணத்திலும் சிறந்த கணவனை அடைந்து நீடூழி வாழ்வாயாக
2: என்று முதன் மந்திரி அனிருத்தர் ஆசீர்வதித்தார். ஐயா, இந்த சமயத்தில் இத்தகைய ஆசீர்வாதத்தை தானா செய்வது என்றாள் இளவரசி.
1: ஏதோ இக்கிழவனுக்கு தெரிந்த ஆசியை கூறினேன். வேறு எந்த ஆசியை கோருகிறாயம்மா?
3: என் அருமை தந்தையின் உடல்நிலையை பற்றி எல்லோரும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அருள்மொழிவர்மனை பற்றி நாடெல்லாம் கவலையில் ஆழ்ந்திருக்கிறது.
1: ஆனால் உன்னுடைய திருமுகத்தில் அதை பற்றிய கவலை எதையுமே நான் காணவில்லையே தாயே.
3: வீர மரவக் குலத்தில் பிறந்தவள் நான். எல்லோரையும் போல் அபாயம் என்றதும் அழுது கொண்டிருக்கச் சொல்லுகிறீர்களா?
1: ஒரு நாளும் அவ்விதம் சொல்ல மாட்டேன். என்னை போன்ற வீரமற்ற ஜனங்களுக்கு இளவரசி ஆறுதல் கூறும்படிதான் சொல்லுகிறேன்.
3: ஆச்சாரியாரே, தங்களுக்கா நான் ஆறுதல் கூற வேண்டும்? உலகமே புரண்டாலும் நிலை கலங்காத வைர நெஞ்சம் படைத்தவராயிற்றே தாங்கள்.
1: அப்படிப்பட்ட என்னையும் கலக்கி விடுகிறாயம்மா

0: அந்த புறத்து பெண்கள் ஆடல் பாடல்களில் ஆனந்தமாக காலங்கழித்து வர வேண்டும். அதைவிட்டு ராஜாங்க விஷயங்களில் நீ தலையிட்டதனால் எத்தகைய விபரீதம் நேர்ந்தது பார்த்தாயா?
1: ஐயோ, இது என்ன பழி? நான் எந்த ராஜாங்க விஷயத்தில் தலையிட்டேன்? என்னால் என்ன விபரீதம் நடந்தது?
0: இன்னும் சில காலத்துக்கு பொன்னியின் செல்வன் இலங்கையிலேயே இருக்க வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டு வந்தேன். அதற்கு விரோதமாக நீ உடனே புறப்பட்டு வரும்படி உன் தம்பிக்கு ஓலை அனுப்பினாய். உன் விருப்பத்துக்கு மாறாக இந்த கிழவன் பேச்சை யார் மதிப்பார்கள் அம்மா? அதனால் நேர்ந்துவிட்ட விபத்தை பார்த்தாயா? சோழ நாட்டு மக்களின் கண்ணுக்கு கண்ணான இளவரசரை கடல் கொண்டு விட்டது. சற்று முன் இந்த அரண்மனை வாசலில் ஜனத்திரள் கூடி ஆர்ப்பாட்டம் செய்ததை பார்த்தாய். இம்மாதிரி நாடெங்கும் இன்று குழப்பம் நடந்து வருகிறது. இந்த அல்லோலகல்லோலத்துக்கு காரணம் நீ அல்லவா தாயே?
1: என்னுடைய ஓலையை பார்த்துவிட்ட அருள்மொழிவர்மன் இலங்கையிலிருந்து புறப்பட்டான் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? பழுவேட்டரையர் இரண்டு கப்பல் நிறைய வீரர்களை அனுப்பி இளவரசனை சிறைப்பிடித்துக் கொண்டு வரச் செய்தது உமக்கு தெரியாதா?
0: தெரியும் அம்மா, தெரியும். அத்துடன் நிறந்திருந்தால் இப்போது பொன்னியின் செல்வனுக்கு நேர்ந்துவிட்ட கதிக்கு பழுவேட்டரையர்களை பொறுப்பாளிகளாக்கலாம். அவர்கள் அனுப்பிய கப்பல்கள் இரண்டும் நாசமாகிவிட்டன. உன்னுடைய ஓலைக்காகத்தான் இளவரசன் புறப்பட்டான் என்று அவர்கள் சொன்னால் யார் அதை மறுக்க முடியும்?
1: ஐயா, நான் ஓலை அனுப்பியது தங்களுக்கு எப்படி தெரியும்? பழுவேட்டரையர்களுக்கு எப்படி தெரியும்?
0: நல்ல கேள்வி கேட்டாய் அம்மா. எங்களுக்கு மட்டும்தானா தெரியும்? உலகத்துக்கெல்லாம் தெரியும். நீ அனுப்பிய தூதன் இலங்கையில் முதலில் நம் வீரர்களால் சிறைப்பிடித்தப்பட்டான். அதனால் இலங்கையில் உள்ளவர்களுக்கெல்லாம் தெரியும். அவனோடு கோடிக்கரை வரை சென்ற வைத்தியர் மகன் மூலமாக இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் தெரியும். நீ அந்தரங்கமாக செய்த காரியம் எவ்வளவு தூரம் அம்பலமாகியிருக்கிறது. ஆகையினாலேதான் ஸ்திரீகள் இராஜாங்க காரியங்களில் தலையிடக்கூடாது என்று நம் பெரியோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். குந்தவை சிறிது நேரம் திகைத்துப் போய் நின்றாள்.
2: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: கணவரின் விருப்பத்துக்கு விரோதமான காரியத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேன். இதுல உறுதியா இருக்காங்க செம்பியன் மாதேவி. இப்பவே மதுராந்தகருக்கு முடிச்சு விட்டுட்டு சிங்காதனத்திலிருந்து விலகிக்க விரும்புகிறார் சக்கரவர்த்தி. இதுக்கு தங்களின் சம்மதத்தை பெற்று வரும்படி என்னை அனுப்பியிருக்கார். இது சக்கரவர்த்தியின் விண்ணப்பம். இதை சொல்ல எனக்கு இடப்பட்ட கட்டளைன்னு சொல்றார் முதன் மந்திரி அன்பில் அனிருத்த பிரம்மராயர். அந்த மூதாட்டியோ தம் நிலைப்பாட்டிலிருந்து இம்மி அளவும் அசைவதா இல்லை. இந்த கட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல முற்படுறார் அனிருத்தர். திடம்னு மதுராந்தகர் வந்திடவே பேச்சை நிறுத்திட்டு புறப்படுறார். மதுராந்தகரின் முதன்மையான சத்ரு பட்டியலில் அனிருத்தரும் இருக்கார். இந்த பகுதியில் கிடைச்ச முக்கிய செய்தி. சோழ பேரரசின் முதன் மந்திரி இது மாதிரி எத்தனை குற்றச்சாட்டுகளை பார்த்துக்கிட்டு வரார். மாதாச்ச பார்வதி தேவி, இந்த தொடர் ஆதிசங்கரர் அருளிய அன்னபூர்ணாஷ்டகத்திலிருந்து. இந்த கருத்து கம்பராமாயண பாடலை நினைவூட்டுது. ஆகாததென்றால் உனக்கு அவ்வனம் இவ்வயோத்தி, மாகாதல் இராமன் நம் மன்னவன், வையமீந்தும் போகா உயிர் தாயர் நம் பூங்குழற் சீதை என்றே ஏகாய், இனி இவ்வையின் நிற்றலும் ஏதம் என்றாள். சுமித்திரை தன் மகன் இலக்குவனுக்கு சொல்றா, ராமனுடன் செல், அந்த காடுதான் உன் அயோத்தி. ராமனே மன்னவன், சீதையே தாய், கொஞ்சம் கூட காலம் தாழ்த்தாத புறப்படு. ஸ்வதேசம், ஸ்வ சொந்த, தேசம் நாடு, சொந்த நாடு, விதேசம் வெளிநாடு. ஸ்வ என்ற முன்னொட்டு ஸ்வயம், சொந்த, தன்னுடைய என்ற பொருளுடன் இணையும். ஸ்வம் உடைமை, எல்லா உயிர்களையும் தன் உடைமையாக கொண்டவர் சுவாமி. யவனர், மத்திய தரைக்கடல் பகுதியைச் சேர்ந்த கிரேக்கரையும் ரோமானியரையும் இப்படி குறிப்பிட்டாங்க நம் நாட்டினர் அந்த காலத்தில். ஹூனர், குப்தராட்சி காலத்தில், அதாவது 1600 ஆண்டுகளுக்கு முன்னால மத்திய ஆசியாவிலிருந்து படையெடுத்து வந்தவங்க. பட்டானியர், வடமேற்கு திசையில், அதாவது தற்போதைய ஆப்கானிஸ்தான் பகுதியைச் சேர்ந்தவங்க. துருஷ்கர், மேற்கு ஆசியாவுக்கு

0: ஸ்பெஷல் சீரீஸ் யூ ஆர் லிஸ்னிங் டு அ டிஸ்கஷன் ஆன் 12 இயர்ஸ் ஆஃப் த மோடி கவர்மெண்ட் ஃப்ரம் விமன் எம்பவர்மெண்ட் டு விமன் லெட் டெவலப்மெண்ட் பார்ட்டிசிபன்ஸ் வர் ப்ரொஃபஸர் சுஷ்மா யாதவ் அண்ட் அதிதி டாண்டன் சீனியர் ஜேர்னலிஸ்ட் மாடரேட்டர் வாஸ் சோனு சூத் திஸ் ப்ரோக்ராம் வாஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் பிரசென்டட் பை த நியூஸ் சர்வீசஸ் டிவிஷன் ஆஃப் ஆகாஷ்வாணி விசேஷ் ஸ்ருங்கலா கே அந்தர்கத் அபி ஆப் சுன் ரஹே தே மோடி சர்க்கார் கே 12 சால் மஹிலா சசக்திகரண் கா பரிவர்த்தன்காரி தசக் இஸ்மே பாக் லே ரஹி தி ப்ரொஃபஸர் சுஷ்மா யாதவ் ஆர் வரிஷ்ட பத்திரகார் அதிதி டாண்டன் காரியக்ரம் கா சஞ்சாலன் கர் ரஹி தி சோனு சூத் யே காரியக்ரம் ஆகாஷ்வாணி கே சமாச்சார் சேவா பிரபாக் த்வாரா பிரஸ்துத் கியா கயா.
1: நேற்று நாம் இணைந்திருக்கிறோம், இது காரைக்கால் பண்பலை 100.3.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: காலம்

0: இது காரைக்கால் பண்பலை 100.3.
1: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
2: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
1: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம்.
5: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
6: सुनो सुनो, एक परिवार की कहानी. डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
7: तुम रिपोर्ट्स लाई हो ना?
8: नहीं, मुझे लगा तुम लाए हो.
9: चिक, चिक, चिक, चिक.
7: तुम हो ही भुलक्कड़.
8: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली.
6: लड़िए मत, जानिए आभा के बारे में.
10: आभा?
6: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
11: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
12: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள், அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
13: உங்கள் கடை
0: நேர்கள் நினைக்கலாம், நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினேட், ஓஸ் நரம்பு விலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
13: உங்கள் கடை காரைக்கால்.
14: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
15: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவமுள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
16: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
17: அனைவருக்கும் வணக்கம். இன்று செம்மொழி தினம். வரலாற்று சிறப்பு மிக்க இன்றைய செம்மொழி தினம் June 6 செம்மொழி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஒரு மொழி செம்மொழி என அழைக்கப்பட வேண்டுமெனில் அது நீண்ட நெடிய வரலாற்று பின்னணியும் தனித்துவமான இலக்கிய மற்றும் இலக்கண வளத்தையும் பெற்றிருத்தல் வேண்டும். இந்த அனைத்து தகுதிகளையும் முழுமையாக பெற்றிருக்கும் பெருமை நம் தமிழ்மொழிக்கு உண்டு. பிற மொழிகளின் தாக்கமின்றி தனக்கே உரிய எழுத்து மற்றும் ஒலிப்பு முறைகளை கொண்டு திருத்தமாக இயங்கி வருகின்றது. மக்களின் நாகரிக வளர்ச்சிக்கேற்ப நவீன இலக்கியங்களை படைத்து வளரும் செம்மொழியாகவும் வாழும் மொழியாகவும் தமிழ் திகழ்கின்றது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழொடு முன் தோன்றி மூத்தது நம் தமிழ். இலக்கிய வளம், இலக்கண வளம் எல்லாம் ஒருங்கே அமையப்பெற்றது நம் தமிழ்மொழி. தமிழன்னை அணியும் அணிகலன்களாக காதுளிரும் குண்டலமும், கைக்கு வளையாவதியும், கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும், மெல்லிடையில் மேகலையும், சிலம்பார் இன்ப

0: போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடி சூடாமணியும் பொலிய சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடுவாழ்க என்று சுத்தானந்த பாரதியார் தமிழ்மொழியின் இலக்கிய வளத்தை கூறுவார். முருகு, பொருநாறு, முல்லை, பெருகு வளமுதிரை காஞ்சி, மருவினிய கோல நெடுநல்வாடை, கோல் குறிஞ்சி, பட்டினப்பாலை, கடாத்தொடும் பத்து என்று பத்துப்பாட்டு நூல்களை கூறுவர். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம் புறம் என்ற இத்திரத்தை எட்டுத்தொகை என்று எட்டுத்தொகை நூல்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை தமிழ்மொழியில் உள்ள பொருள் இலக்கணம் கூறுகின்றது. தமிழரின் அகவாழ்வை பற்றி கூறும் நூல்களை அகநூல்கள் என்றும், புறவாழ்வு பற்றி கூறும் நூல்களை புறநூல்கள் என்றும் பாகுபாடு செய்துள்ளனர். அக இலக்கியங்களில் யார் ஒருவருடைய பெயரும் குறிப்பிடாமல் தலைவன் தலைவி என்று கூறுவது தமிழர்களின் நயத்தக்க நாகரிகத்தை விளக்குகின்றது. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதியது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவிருத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி. அரங்கநாதன் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினேட், ஓஸ், நரம்புவெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: நேர்லேயே உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இனிமையான இரவு பொழுதில் நேரில் நீ கேட்டு ரசிக்கலாம். இது காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பாக இரவும் மலரும். இன்றைய நிகழ்ச்சி கடித விழி நேர் வரப்ப கானங்களாக ஒளி உலாவர காத்திருக்கிறது.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: அன்பு வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் சொல்லி, இன்று June 6 நம் தாய்மொழியான தமிழுக்கு மகுடம் சூட்டப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள். 2004 இதே நாளில்தான் நீண்டகால தமிழறிஞர்களின் போராட்டத்திற்கும்

கோரிக்கைகளுக்கும் பலனாக இந்திய அரசால் தமிழ் முதல் முதலாக செம்மொழி என அறிவிக்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அந்த பெருமைமிகு நாளை போற்றும் வகையில் இன்றைய நிகழ்ச்சி அமைகிறது. ஒரு மொழி ஏன் செம்மொழியாக அறிவிக்கப்படுகிறது? வெறும் பழமை மட்டும் போதாது, அந்த மொழி எந்த பிற மொழியையும் சாராமல் தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்றிருக்க வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு மேலாக தொன்மையான இலக்கிய செல்வங்களை கொண்டிருக்க வேண்டும். இவை அனைத்தையும் ஒரு சேர கொண்ட உயர்தனி செம்மொழி நம் தமிழ். பரிதிமார் கலைஞர், மறைமலை அடிகள் போன்ற அறிஞர்களின் நூற்றாண்டு கால உழைப்பும், சியார்ஜ் ஹார்ட் போன்ற வெளிநாட்டு அறிஞர்களின் ஆய்வுகளும் இந்த அங்கீகாரத்திற்கு அடித்தளமாக அமைந்தது.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நாகப்பட்டினம் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தரச் சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற

இந்தியாவின் முதல் செம்மொழி என்ற பெருமை தமிழுக்கு உண்டு. இதற்கு பிறகுதான் சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா என்ற பிற மொழிகளும் அந்த அந்தஸ்து வழங்கப்பட்டது. தமிழை செம்மொழியாக அறிவித்ததன் மூலம் அதன் இலக்கியங்களினுடைய உலகத்தரம் வாய்ந்ததாக ஆய்வு செய்யவும், பழங்கால ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கவும் தனி அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. இன்னும் நிறைய பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இசை கேட்டு காரைக்கால் பண்பலை 100.3 இது இரவு மலரும் நேரும் 10:20.

0: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
1: நெல்லி நாளை காலை 11:30 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன? சிறப்பு கல்வி தொடர். கோட்டுச்சேரி தனியார் பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் கல்லூரி தலைவர் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி கேட்கலாம். மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
2: உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரக

0: மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: மேலும் நாளை காலை 6:15 காரைக்கால் ONGC காவிரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்காலின் உழவர்களுக்கு கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ONGC காவிரி அசட்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ்.
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூரின் இன்சொல்லமது கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்.
5: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
6: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்களை மலிவிலையில் அள்ளிச் செல்வாருங்கள் கமர்சியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
8: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
2: தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசிட்டி அஜிவலரசின் தகவல் சுரங்க விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5:00 வைக்கிங் மணிகள் பிரேப்ஸின் கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நாளை காலை 11:30 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். கோட்டுச்சேரி தனியார் பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் கல்லூரி தலைவர் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
4: மேலும் நாளை காலை 9 காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அரண்டர் பிரசிஸ் நலமாய் வாழ கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்.
6: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
7: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
6: ஜிஎல் மருத்துவமனை
7: காரைக்கால்.
4: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் அரண்டர் பிரசிஸ், எங்கள் சுளை மற்றும் விதையிலும் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கு அருண் என்டர்பிரைசஸ்.
2: உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவு மலரும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ராமேஸ்வரம், மதினா, ரம்ஜான், ஆசிக், தௌஃபிக், தாரிக், முகமது ஷாஃபி, ஷியாத், மெஹனா, ஹம்சா, ரனியா இவர்கள் விருப்பமாக வருகிறது சாந்தி நிலையம்.

0: நேர்களிடம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களின் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வளரி, மயிலாடுதுறை ஏஆர்ஸ் நடேசிட்டியார் ஜுவல்லர்ஸின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டியாரன் கோச் வெல்லர்ஸ்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டியாரன் கோச் வெல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: நெத்தி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சன் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கிய விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்கள் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல்ல முதுவொலி விழா வரும். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேற்று நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவரங்கம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்.
8: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
0: தமிழ் மொழியின் சிறப்புகளாக தொல்காப்பியம் நன்னூல் முதலாள இணக்கல இலக்கண நூல்களின் மூலம் சிறந்த மொழி வரையறைகளை தமிழ் கொண்டுள்ளது. தெலுங்கு கன்னடம் முதலான திராவிட மொழிகள் தொன்மையானவையாகவும் பெரும்பான்மையான மக்கள் தொகை கொண்டதாகவும் இருந்து வரி வடிவில் அமைந்த இலக்கண இலக்கியங்களை தமிழ் மட்டுமே கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஏனைய திராவிட மொழிகளில் பேச்சு வழக்கிற்கும் எழுத்து வழக்கிற்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை காணும் பொழுது தமிழிற்கு இடையேயான உள்ள வேறுபாடு இடைவெளி குறைவு எனலாம். ஒரே பொருளை குறிக்கும் பல்வேறு சொற்களை கொண்ட சொல்வளமும் பிற திராவிட மொழிகளை காட்டிலும் தமிழிற்கே உண்டு. ஏனைய திராவிட மொழிகளில் பழங்கால கல்வெட்டுகளில் உள்ள மொழி வேற்றுமொழியாக உள்ளது. தமிழில் உள்ள பழங்கால கல்வெட்டுகளில் மொழி பெரும்பான்மையாகவும் தமிழாகவே காணப்படுகிறது. தமிழில் கலப்பு மொழியாக வடமொழி சில கல்வெட்டுகளில் மட்டுமே காணப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் சில கல்வெட்டுகளில் உள்ள தமிழ் நடை கல்வெட்டு தமிழ் என கொண்டாடி கொள்ளக்கூடிய அளவில் அழகு தமிழில் காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவும் மலரும் நிகழ்ச்சியினை செமினார் கோவில் கண் ஸ்ரீ ராமலு, சாந்தி, குருநாதன், கபிலன், சுபாஷ், சேதுராமன், மருவத்தூர் மாதேஸ்வரன், செல்வம், அமுதா, மணல்மேடு கலியமூர்த்தி, நாகலட்சுமி, பூம்புகார் சுந்தரவல்லி, சங்கரன், ராஜா, நெய்தவாசல் பார்த்தசாரதி, சந்திரசேகரன், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கலைமானன், மெர்சிராணி, வான்மதி, மோனிகா, பிரீத்தி, ஜென்சி, வான்முகிலன், அமீர்பாலன், மருதூர் தர்மதுரை, தனமணி, உத்தரங்குடி சரவணன், தமிழரசி, இவர்கள் விருப்பமாக 1000 ரூபாய் படத்திலிருந்து வருகிறது இந்த பாடல்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாளை மணி 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூல் அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது.

0: கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: மேலி நாளிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல்லமது கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினேட், ஓசு நரம்பியடிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: நிகழ்ச்சி நாளிகளின் அனைத்தையும் வழங்குகிறார்கள் நமது காரைக்கால் பண்பலையில் திருச்சியின் சேலம் மங்களில் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வெலரி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், மயிலாடுதுறை ஏஆர்சி நடிகர் செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், நாகை
3: மயிலாடுதுறை
4: பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
5: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.

காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவு மலரும் நிகழ்ச்சி. இன்று June 6 காலத்தின் சுவடிகளில் அழியாத முத்திரையை பதித்த நாள். 2004 June 6 இந்திய அரசு தமிழ்நாட்டின் முதல் செம்மொழியாக அறிவித்த நாள் இன்று. இந்த தருணம் வெறும் அறிவிப்பு மட்டுமல்ல, இது 1000 ஆண்டுகால தமிழின் பண்பாட்டு மென்மைக்கு கிடைத்த உலகளாவிய அங்கீகாரம். செம்மொழி அந்தஸ்து என்பது ஏதோ ஒரு நாளில் கிடைத்து விடவில்லை. இதற்காக தமிழறிஞர்கள் பல தசாப்தங்களாக குரல் கொடுத்து வந்திருக்கிறார்கள். 19ஆம் நூற்றாண்டில் இறுதியிலேயே மறைமலை அடிகள், பரிதிமார் கலைஞர் போன்ற பெருந்தகைகள் தமிழ் ஓர் உயர்தினி செம்மொழி என்பதை தம் ஆய்வுகள் மூலம் நிலைநாட்டி இருக்கிறார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இசை கேட்டு காரைக்கால் பண்பலை 100.3 இது இரவு மலரும். கடித விழி நேரற்ப கானங்களாக ஒளிவிழா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியினை சங்கரன் பந்தல், ராஜி, ரஞ்சித், எம் எஸ் சாகுல் ஹமீத், அப்துல் அஜீஸ், அஜீஸ், சிவா, பெருங்குடி ரவிராஜன், எரவாஞ்சேரி கணேசன், கஸ்தூரி, கலாவதி ராஜமோகன், கரிகாலன், ராவணன், மெய்விரும்பி, தென்றலரசி, கலையரசி, கௌசல்யா, நன்னிலம், அம்பலவாணன், மல்லிகா, மேகநாதன், திவ்யா, அவர்களை தொடர்ந்து பேரளம், செந்தில்கண்ணன், சோபா, அமர்னா, பிரவீன், சாந்தா, சீனிவாசன், அலிவலம், சக்தி முருகானந்தம், திருவாரூர் ரினேஷ், காரியாகுடி சங்கர், மதுரை ஓகே சிவா, அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நிலைமேகம், அப்சரா நிலைமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ் அவர்கள் விருப்பமாக குடியிருந்த கோவில்.

0: நேர்களுக்கு புலம்கிணைந்து நன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வெலரி,
1: பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: நெல்லை நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அலண்டர் பிரைசஸின் நலமாய் வாழ கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம்.
0: நெல்லை நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் நம்பர்தார் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல் அமுதி. நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நெல்லை நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி.
7: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
0: நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சி நாளை காலை 11:30 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். கோட்டுச்சேரி தனியார் பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் கல்லூரி தலைவர் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி கேட்கலாம். மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ₹2,400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனிங்களின் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனிங்களின் பிரீப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40

0: காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார் பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளிரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம், இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: மேற்கிலே 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமது கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார் பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்புகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளிகள் அனைத்தையும் வழங்குகிறார்கள் திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வெலரி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், மயிலாடுதுறை ARC நடைசெட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், நாகை மூராசன் ரெடிமேட்ஸ்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
7: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
8: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
0: நெல்லில் நாளை காலை 11:30 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் வழங்கும் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர். கோட்டுச்சேரி தனியார் பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் கல்லூரி தலைவர் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. மாணவர்கள் பலன் பெற்று உயர்வடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
6: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
9: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக அடுத்து திருமலை வாசல் ராஜா தங்கமணி, வேம்பு பூபாலன், பூங்குழலி, இளையான்குடி இக்பால், சித்திக் கதிஜா, அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா, குறிச்சிமலை டி பாஸ்கர், பட்டீஸ்வரம் சாந்தி சுவாமிநாதன், விஷ்ணு, அனு, நிலா, நிலானி, பூந்தோட்டம் மேலத்தெரு, முருகன், இந்திராணி, சாய் சுதன் இவர்களுடன் ஆட்டோ கார்த்திகேயன், அவர்களை தொடர்ந்து மல்லிகம், ரவி, அமுதா, நாகப்பட்டினம் ஆரிய நாட்டு திரு சிவா பாரதி, பிரகாஷ், வால்முனீஸ்வரன், படகடை வரதராஜன், பாப்பா கோவில் ரவி, நாகூர் AH ரஹீம், தஷ்னி இவர்கள் விருப்பமாக பொன்னூஞ்சல் படத்திலிருந்து வருகிற பாடல்கள்.

0: பட்டினம் EHS பிளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களுக்கு உளமிணைந்து நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நாகப்பட்டினம் விஜயஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ARC நடேசரியாரன் கோ ஜுவல்லர்ஸ்.
0: நாகப்பட்டினம் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: மயிலாடுதுறை ARC நடேசரி செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
3: தமிழர்கள் என்ற முறையில் நாமும் நமது மொழியின் தொன்மையும் அதன் இலக்கிய வளத்தையும் உலகிற்கு உரக்கச் சொல்வோம். வெறும் வரலாற்று நிகழ்வாக மட்டுமல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் தமிழை செம்மையாக பயன்படுத்துவதே நம் மொழிக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய பெருமையாகும். செம்மொழி திருநாளில் நம் மொழியின் சிறப்பை போற்றி அதனை வருங்கால தலைமுறையினருக்கு கடத்திச் செல்ல உறுதியேற்போம். செம்மொழியாம் தமிழ் வாழ்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்எஸ் நடேசன் கோ ஜுவல்லர்ஸின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் பகுதியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர், மயிலாடுதுறை.
0: மேலும் நாம் இணைந்திருக்கிறோம் இது காரைக்கால் பண்பலை 100.3. காற்றலையில் நாளை நம் நிலையம் வழங்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாலு நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சியின் சேலம் மங்களின் மகள், நாகப்பட்டினம் விஜயஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகை மூராசன் ரெடிமேட்ஸ், மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ். நாளை காலை 6 மணிக்கு குரலோச நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதி தாசன் அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸல் நியூ சேகர்ஸின் உள்ளவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூரின் இன்சொல் அமுது. வழங்குகிறார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசந்தளிர், பங்கேற்கும் சிறுவன் வி கிருஷ்ணன். 7:00 திரை இசை. நாளை காலை 7:25 சைபாலியும் தகவல் நேரம். 7:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்எஸ் நடேசன் ஜுவல்லர்ஸின் தகவல் விமர்தார நிகழ்ச்சி கேட்கலாம். 8:05 நாகப்பட்டினம் விஜயஸ் பிள்ளை கல்வி குழுமங்களின் சொல்லி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனிகளின் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டை கேட்கலாம். 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண்டரப்பேசஸின் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். 9:05 திருச்சிய மற்றும் சேலம் மங்களல் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும் கேட்கலாம். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வான்வெளியில் இசை தூரிகை நிகழ்ச்சி அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். நிகழ்ச்சி படைப்பு மதுரை ஆகாஷ் வாணி. நேற்று நாளை காலை 10:00 நாகை மூராசன் ரெடிமேட்ஸின் ஜி பூம்பா கேட்கலாம். நாளை முற்பகல் 11:00 நாகப்பட்டினம் விஜயஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடரில் கோட்டுச்சேரி தனியார் பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் கல்லூரி தலைவர் முனைவர் ஏ மாரியப்பன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை முற்பகல் 11:30 திருவாரூர் காமராஜ் ஸ்போர்ட்ஸ், மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் கேட்கலாம். நாலு பிற்பகல் 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 கடிதமலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுவன் வி கிருஷ்ணன். 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களல் மகளின் தேன்மழை, பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும். 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக். நிகழ்ச்சியின் முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் நபர்தார நிகழ்ச்சி கேட்கலாம். 2:05 உலக உணவு பாதுகாப்பு தினம் குறித்த நிகழ்ச்சி

புதுச்சேரி நுகர்வோர் கூட்டமைப்பு சங்கங்களின் மாநில செயலாளர் BIS பயிற்சியாளர் கோட்டுச்சேரி எஸ் சிவகுமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நாளை மதியம் 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட், 3:30 நாகை மூராசன்சன் ரெடிமேட்ஸின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட் கேட்கலாம். நாளை மாலை 4 மணிக்கு மன்னார்குடி ஆவணி ஃபர்னிச்சரின் அசத்தல் சந்திப்பு, 5 மணிக்கு வைக்கிங் பலிகள் பிரிட்ஸின் கலக்கல் நேரம், 5:30 திருச்சி மற்றும் சேலம்

காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. துயிலும் முன், நாளை நாம் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் இன்றைய தினம் நாம் விழிப்புடன் செயல்பட வேண்டும். நாளை நாம் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் இன்றைய தினம் நாம் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்ற ஆபிரகாம் லிங்கன் அவர்களின் இந்த அழகிய சிந்தனையோடு நிலையத்துடன் 100.3 மெகா ஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நம் நிலையத்தினுடைய மாலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நம் நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை மணி 5:51 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம் நேர்களே. ஜெய் ஹிந்த்.